சொல்லி. ஹாலேலூயா. யோவான் 14 வாசிக்கிறோம், அவரே ஜீவனா இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. அவருக்குள்ளாக அந்த ஜீவன் இருந்தது. ஆகவே ஒருவேளை எந்தெந்த காரியங்களிலே ஒரு செத்து போன ஒரு அனுபவம் போல இருக்கிறதோ, கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு ஜீவனை திரும்ப கொடுத்து உங்களை ஓட கர்த்தர் கிருபை செய்வாராக, பலனை கொடுப்பாராக. வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தருவாராக. ஹல்லேலூயா. ஆக இந்த கடைசி நாட்களிலே அவருடைய ஆண்டவரை சந்திக்கும் முடியாக, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் அவருக்கு ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிக்க முடியாக. ஆண்டவரே, முழுவதுமாய் இனி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உலகமோ மாமிசமோ இனி தொடாதபடி எனக்கு ஆண்டவரை உம்மை பரிசுத்தமாய் நான் சந்திப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி என் சொன்னார். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய மரணத்தின் நிமித்தமாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆகவே இந்த நாளில் நீங்கள் தான் அவருடைய சமூகத்திலே சந்தோஷமாய் வாழ்வதற்கு, சுகமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஆகவே இருக்கிற இடங்களிலே கண்களை மூடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்கள் இந்த நாளில் உங்களை ஒருவரையும் தொட முடியாக, உங்களை பலப்படுத்த முடியாக, சுகத்தை கொடுக்க முடியாக. ஒருவேளை சோர்வோடு இருப்பீர்கள் என்று சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரும்படியாக, சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தையும் தரும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் எந்தெந்த நாடுகளிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய வல்லமை நீங்கள் இருக்கிற இடங்களிலே இப்பொழுது இறங்கி வருவதாக, தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மனத்தில் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடுவோம். நம்ம அவரை நோக்கி ஒருவரை பாடலை பாடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஜீசஸ்.

0: பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பல தேசங்களிலிருந்து இந்த பாடல்கள், உம்முடைய வார்த்தை ஆகிய இந்த பாடல்களை பாட கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய், தனித்தனியாய், குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களை வழிநடத்தி கர்த்தர் தாங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து ஆண்டவரே தலை நிமிர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானவர். எத்தனை மனிதர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டு போனார்களோ கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை சுகப்படுத்துங்க. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற வசனத்தின் பிரகாரமாய் கர்த்தர் ஒருவரை பலப்படுத்துங்க. தோல்விகளோடு, ஏமாற்றங்களோடு, அவளைகளோடு இருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் உம்முடைய சந்தோஷ சமாதானத்தினால் ஆறுதலினால நிரப்புங்க ஆண்டவரே. தேவைகளோடு இருப்பார் என்று சொன்னால் ஆண்டவரே ப்ரமோஷனுக்காக, பண தேவைகளுக்காக, வீடு கட்டுவதற்காக ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்காக, திருமணத்திற்காக யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் ஒவ்வொருடைய தேவைகளை அவர்களுக்கு ஏற்ப கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர்களுக்கு செய்தரல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கர்த்தர் தாமே தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி அவர்கள் சாட்சி சொல்லுவார்களாக, சாட்சி எழுதுவார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு ஆறுதலை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் அற்புத சாட்சிகளை எழும்ப பண்ண வேண்டுமானங்கள் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக வல்லமை நாளைகள் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 24 மணி நேரம் உடைய வார்த்தையை சுமந்து செல்கிற ஊழியத்தை கர்த்தர் அநேக லட்சங்களுக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த சந்திக்கும் முடியாக கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தினுடைய தேவைகள் ஏராளம் உண்டு. பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் அற்புத விதமாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வழிநடத்த வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக
1: அருமையான கத்துடைய வார்த்தையை பயந்து கொண்டீர்கள். அது மாத்திரமல்ல, கருத்தோடு ஜெபித்தீர்கள். நிச்சயமாக இந்த ஜெபம் ஆண்டுடைய சிந்தனத்தில் கேட்கப்பட்டு ஆமேன்றும் ஆமேன் என்றும் அதை நிறைவேற்றப்படும் என்றும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அநேக மக்களுக்கு இந்த ஜெபம் ஒரு ஆறுதலையும் சாந்தியையும் சுகத்தையும் கொடுக்கும் என்று கர்த்தர்களை நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. அதை வழிநடத்தின உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வேன். சார் டேனி, தேங்க்யூ ஸோ மச். சளைக்காமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்றைய நாளும் கூட சிறப்பான பல பாடலுக்கு இசையமைத்தீர்கள். நான் இடையிடையே மறந்துட்டேன், உங்களை மன்னித்து கொள்ளுங்க. உங்களை நான் மறக்கையில் ஈவினிங் அவர்களுடைய சிறப்பான பங்களிப்பு கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துறது எப்படி உங்களுக்கெல்லாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லுதுன்னு தெரியல. எங்களுக்கு இடையிடையே ஒரு தடைகள், சூழ்நிலைகள், ஊழிய விடயங்கள், தொழில்நுட்ப கோளாறுகள் வந்தாலும் இதை தொடர்ந்து நாங்கள் நடத்த ஆண்டவர் கிருபையை உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதுக்காக இந்த இடத்துல இந்த டெக்னீஷியன் டேனியல் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டுமாக அடுத்த வாரம் விசேஷத்தில் இன்னும் பலருக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஆயிரங்களுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை கொண்டு செல்லப்படும் என்ற ஒரு நல்ல விசுவாசத்திலே உங்களுக்கு மீண்டும் அன்போடு விடை கொடுத்து அடுத்த வாரம் உங்களோடு இணைந்து கொள்ளும் முறை அன்பு வணக்கத்திலே உங்களுக்கு விடை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேவ சமாதானம் எப்பொழுதுமே உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலைதில் 2:15 சனிக்கிழமைக்கான பின்மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இதுவரை நாங்கள் இசை முதம் நேரலை நிகழ்ச்சியிலே இணைந்திருந்தோம். இப்பொழுது நாங்கள் வேதத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம். எங்களோடு வேதாமங்களை வாசிப்பதற்கு இணைந்திருக்கிற அருமையான சகோதரி பீலா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். இன்றைய நாளும் வாசிக்கப்பட வேண்டிய வேத புஸ்தகங்கள் நியாயாதிபதிகள் 14:15, ஏசாயா 38 மற்றும் 2 பேதுரு 1:2 ஆகிய புஸ்தகங்களை சௌரி பீலா அவர்கள் இப்பொழுது வாசிப்பார்கள். நாங்கள் இந்த வேதாமத்தை வாசிப்பது ஒவ்வொரு நாளும் என்னத்துக்காக என்றால், அநேக மக்கள் இன்றைய நாட்களில் வயதானவர்கள் வாசிக்க முடியாத சூழ்நிலை, கண் பார்வை குறைவாக இருக்கும், அல்லது வைத்தியசாலையில் இருப்பார்கள், அல்லது வேலைக்கு போய்கொண்டிருப்பார்கள். நேரமின்மை, அவசரமான உலகத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மக்களுக்கு ஆக இந்த வார்த்தைகளை இங்கிருந்து நாங்கள் வாசிக்கும் போது, சகோதரிமார்கள் வாசிக்கும் போது, ஆண்டுடைய வார்த்தையை அவர்கள் தியானிக்க ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுக்கிறோம். அதனால் இந்த நிகழ்ச்சியை இக்னோர் பண்ணாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் திங்கள்லேருந்து வெள்ளி வரை 1:45 சனிக்கிழமையிலே 2:00 இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இதை தவிர்க்காமல் உங்களுக்கு அப்படிப்பட்ட வசதிகள் இருந்தால், அப்படி வசதியற்ற மக்களுக்காக இந்த நிகழ்ச்சியை, இந்த வேத வாசிப்பை பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இதோ சாரி பீலா பிரைசுலோட்டமா
2: பிரைசுலோட்டாங்க.
1: ஓகே, வாசிக்கிறீங்களா?
2: ஓகேங்களா. நியாயாதிபதிகள் 14:00. சிம்சோன் திப்னாத்துக்கு போய் திப்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயின் தகப்பனை நோக்கி, திப்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமார்த்திகளிலும் எங்கள் ஜன மனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயின் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெட்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதுக்கு வழிவிலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனீ சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். அவர்கள் அவனை கண்டபோது அவனோடு கூட இருக்கும்படி 30 தோழரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை நீங்கள் விருந்துண்ணுகிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். அது எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், உன் விடுகதையை சொல்லு, நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள். அப்பொழுது அவன் பட்சிக்கிறவரிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிட்டு. 7வது நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் சாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போடுவோம், எங்களுக்குள்ளவைகளை பறித்து கொள்ளவா எங்களை அழித்தீர்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனின் பெண் சாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள். அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். விருந்துங்கிற 7 நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7வது நாளிலே அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அதை அந்த விடுகதையை விடுவித்தாள். ஆகையால் 7வது நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனி பார்க்கலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கலும் பலமானதும் என்ன என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கிடாரியால் உலாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான். கத்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். சிம்சோனின் பெண் சாதியோவென்றால் அவனுடைய தோழரில் அவனோடைய சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். ஆமீன். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் சாதியை காண போய், நான் என் பெண் சாதியினிடத்தில் அறை வீட்டுக்கு போகட்டு வந்தான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல், நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன், அவள் தங்கை அவளை பார்க்கலும் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவன் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடைய வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒளிவத் தோப்பங்களையும் சுட்டரித்து போட்டான். இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்கிற போது, திம்நாத்தானுடைய மருமகனாகிய சிம்சோன் தான், அவனுடைய பெண் சாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியால் சுட்டரித்தார்கள். அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய இல்லைப்பாரன் என்று சொல்லி அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திலே குடியிருந்தான். அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூதாவிலே பாலைமுறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவி இருந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதுக்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம் ஒரு கண்மலை சந்திக்கு போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா, பின்னே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்களே என் மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடி எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடி எலும்பில் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடி எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடி எலும்பை எறிந்துவிட்டு அவ்விடத்துக்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியின் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு எந்த கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது. அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். ஆமென். ஏசாயா 38 அதிகாரம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடியாரத்தில் இறங்கியிருந்த சூரிய சாயை 10 பாகி திரும்பிட்டு யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதி வைத்ததாவது, நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புங்கிற போது சொன்னேன். கர்த்தரை நான் இனி உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்திலே தரிசிப்பதில்லை, இனி பூலோக குடிகளோடே இருந்து மனுஷரை நான் காண்பதில்லை, என் ஆயுசு மேய்ப்பருடைய கூடாரத்தைப் போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது, நேகிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன், என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார், இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர், உடைய காலம் மட்டும் நான் என்ன விட்டு கொண்டிருந்தேன், அவர் சிங்கம் போல என் எலும்புகளை எல்லாம் நொறுக்குவார், இந்த இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி நமுட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன், என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின, கட்டாவே ஒதுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன். நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார், என் ஆயுசின் வருஷங்களிலெல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன், ஆண்டவரே இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகளெல்லாம் என் உயிர்க்கு உயிராயிருக்கிறது, என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர், இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர், பாதாள உம்மை துதியாது, மரண உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை, நான் என்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான், தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவநாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். அத்தி பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடுங்கள், அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லியிருந்தான். அப்பொழுது இசைக்கியா, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு அடையாளம் என்னவென்று கேட்டிருந்தான். ஆமீன். ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரம். ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கனவது. தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருள்ளது மன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும் பொறுமையோடைய தேவ பக்தியையும் தேவ பக்தியோடைய சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவனவனோ அவன் முன் செய்த பாவங்களர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவதே நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரியத்தனம் பண்ணுவேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணாறு கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசுகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அது உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆமே. ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை பறிவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். ஒரு லாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வகாலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தை தப்பு விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதோ கோமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கியால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினிக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோடே மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூசணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிபட்டளிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூசித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் இளைச்சிகளுமாய் இருந்து உங்களோடே விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனையில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் விசார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டோயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகிற இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிள்ளையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசனுடைய மதிகட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும்

0: மறுபடியும் அவைகளை சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுதலா இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது.
1: ஆமீன். நன்றி சௌரி. எல்லா புத்தகங்களையும் கருத்தோடு வாசித்தீர்கள், வாழ்த்துக்கலமா.
0: நன்றி.
1: நன்றி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
3: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
4: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களில் இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முழு தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
3: நேரம் கலையத்திலே 2:42 சனிக்கிழமைக்கான பின்மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். காலையிலிருந்து அநேக நிகழ்ச்சிகளை, அன்றைய வார்த்தைகளை, பாடல்களை எங்கள் இசையோடு கேட்டிருப்பீர்கள். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறது எங்களுக்கு. தொடர்ந்து ஆண்டவரோடு இணைந்து நாங்கள் பாடல், ஆண்டவருடைய பாடலை கேட்கலாம். நீங்கள் எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நலைகள். அடுத்து சிறிது நேரத்தில் நாங்கள் இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை கேட்க இருக்கின்றோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். எல்லா நாமங்களுக்கு மேலான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வலிமையின் அலைகள் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன். இன்று 24 ஐந்தாவது மாதம் 2021 திங்கட்கிழமை முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் கிறிஸ்தவ வானொலி வலிமையின் அலைகளை நேரடி ஒலிபரப்பு காலை தெளிதே நேரம் ஆராதனையோடு ஆரம்பமாகிறது. இன்றைய நாளிலும் மாலை 6 இலங்கை மண்ணிலிருந்து வருகிற சத்திய வசனம் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் நிறைவுக்கு வந்து மறு ஒலிபரப்பை எடுத்து வருவோம் என்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய கொடுக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளை தந்த எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் போதுமானவருக்கு அதிகமானவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் கர்த்தர்தாமே நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரிப்போம். அவர் நம்முடைய ஆண்டவர், இன்று வரைக்கும் நம்மை காத்து வழி நடத்தி வருகிறார். வெளியிலே உலகத்திலே தேசங்கள் எங்கிலுமே கண்ணீரோடும் கவலையோடும் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றும் எங்களை தன்னை துதிக்கும்படியாக ஒரு கூட்ட ஜனமாக முன்குறித்து தெரிந்தெடுத்து வழிநடத்தி வருகிறார். இந்த வேளை ஆண்டவருடைய கரத்தை ஒப்பு கொடுத்து அப்பேற்பட்ட தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிப்போமா? பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளே வந்து அசைவாடி பரிசுத்தாவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாய், பரிசுத்தாவியானவரிடத்திலே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவரிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறதை எங்களுடைய கர்த்தர் காக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம்மீது இரக்கம் கொண்ட ஆண்டவர், நம்மை காத்து கொண்டிருக்கிறபடியினால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். இந்த வேளையிலும் இந்த ஆராதனை பாடல்களோடு இணைந்து அவரை நாங்கள் துதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

0: நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, மிக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. பரலோக பிதாவே, பராக்கிரமம் உள்ளவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே என்னாலே மகிமைப்படும்படியாய், பரிசுத்தமாக்கப்படும்படியாய் ஆண்டவரே, நான் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்காதபடி
1: மாத்திரம் இருக்கிறேன்,
0: என்னை பார்த்துக் கொள்ளும்.
1: ஒருவரே மகிமைக்கு பாத்திரம்,
0: அல்லேலூயா.
1: நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர்,
0: ஆமென்.

நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களை ரட்சிப்பு தந்தவரே, பரலோகிலிருந்து இறங்கி வந்த எங்களுக்கு ரட்சிக்க தந்தவரே, அந்த ரட்சிப்பை எங்களுக்கு நிறைவாய் கொடுத்தவரே, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள செய்கிறவரே, மக்கு நன்றி ஐயா. எங்கள் பலவீனங்களை அறிந்தவர், எங்கள் மீறுதல்களை அறிந்தவர், மக்கே மகிமை, மக்கே மாட்சிமை, மக்கே அருகாதனை ஆண்டவரே, உமை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நாங்களுமே

நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசுவே. நீங்க இருக்கிறதுனால தான் கர்த்தாவே நாங்கள் ஜீவிக்கிறோம். நீங்கள் உயிரோடு இருக்கிறபடினால் தான் ஆண்டவரே.

0: தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் அணுகிறவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஐயா, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய காரணியத்துக்காக நன்றி. எங்களுக்கு நம்பிக்கை தந்தவரே உமக்கு நன்றி, நம்பிக்கையின் நாயகனே உமக்கு நன்றி, நம்பிக்கையின் தேவனே உமக்கு நன்றி, எங்களை வாழ வைத்தவரே உமக்கு நன்றி, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி, அழுது நின்ற போது எங்கள் கண்ணீரை துடைத்து நிறுத்தினவரே உமக்கு நன்றி, திகைத்து நின்ற போது ஆலோசனை தருகிறவரே உமக்கு நன்றி, சுகஹீனப்படுகிற போது சுகம் தருகிற பரிகாரியானவரே உமக்கு நன்றி ஐயா, தனிமை எங்களை வாட்டுகிற போதெல்லாம் எங்களோடு கூட நடந்து வருகிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த நாளை ஒப்பு கொடுத்து மக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ஐயா. இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக மக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஸ்தோத்தரித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி, வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான்மலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். திக்கட்டும் திசையெங்கும் விண்ணரசின் நற்செய்தியை முத்தமிழில் முழங்கும் இணையதள வானொலி வல்லமையின் அலைகள். இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: இந்த வேளையிலுமாக நாங்கள் வேதத்தில் இருந்து சங்கீதம் 30:1-6 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 30:1-6. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகள விட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். அவருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய

கால்கள் தள்ளாடுகிற நிலைமை, மூச்சு விட முடியாத ஒரு நிலைமை, மூச்சு திணறலோடு வாழுகின்ற காலமாக அவல நிலை இங்கே தேசங்களை எல்லாம் குடிகொண்டிருக்கிறது. அதைகளை பார்க்கிற போது எங்களுடைய இதயம் வலிக்கும். எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய சொந்த குடும்பங்களிலே, அதாவது கவனமாக கேட்போம், கர்த்தர் நம்மை தமக்கென்று முன்குறித்து பிரித்து நடத்தி வருகிற தேவனாயிருக்கிறார். அதை மட்டும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனாலே தான் இன்று வரையும் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருணியம் எங்களை பாதுகாக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு உபத்திரவம் வராதென்று எங்கேயும் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீ திடன் கொள், நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். எங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, உலகம் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்துக்கும் இப்போது எங்களுடைய குடும்பத்திலே வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குடும்ப சண்டைகள் ஆரம்பம், மதகை திறந்து விடுகிறது போல எங்களுடைய ஆரம்ப போராட்டம் வருகின்ற போது, குடும்பத்திலே பிரச்சனை வருகிற போது, ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வருகிற போது, அந்த ஆரம்பத்திலேயே எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு பொறுமையை பிடித்து கொண்டு, மௌனத்தை சாதித்து கொண்டு, கர்த்தரோடு இரவிரவாய் இருந்து பேசி கொண்டிருக்கிற போது கண்டிப்பாக அந்த வாழ்க்கை மாறும், மாற்றுவார். அது ஒன்றாக கிடைக்காது, ரெட்டிப்பாய் நமக்கு கிடைக்கும். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு கூட கிடைக்கும். அப்படியான நேரங்களிலே, இரவு வேளைகளிலே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இருள், ஒரு வேதனை, ஒரு அழுத்தம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது, ஏன் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது, ஏன் என் உறவுகள் மத்தியில் இப்படி இருக்கிறேன், ஏன் என் சரீரத்தில் நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படியான காரியங்கள் வந்து நம்முடைய தோள்கள் மீது விழுந்து, நாங்கள் கால்கள் தள்ளாடி மூச்சு திணறலோடு அவல நிலை கூட நமக்கு இப்போது இந்த உலகத்திலே இருக்கிற மாயை மனிதருக்குள்ளே வருகிற காரியங்கள் நமக்குள்ளும் வரலாம். ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எதிலே இருக்க வேண்டுமாம், விடியல் ஒன்று நமக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோம். விடியல் ஒன்று எங்களுக்கு காத்திருக்கிறது. பொறுமையோடு போராட்டங்களை சகிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடியல் உண்டாகும். அந்த விசுவாச முடியோர்கள் அதை அறிந்திருப்பார்கள். அவர்களுக்கு கண்ணீரால நினைத்த ஈர இரவுகள் மாறி ஆனந்தம் விளையாடும் வசந்த காலங்களை நாங்கள் காண்போம். அந்த துயர நிறைந்த இரவுகள் விலகி போகும். துதிகள் நிறைந்த பகல்கள் நம்முடைய இதயத்துக்குள்ளே வரும். இதயங்கள் வேகுகிற நேரங்களிலெல்லாம் நாங்கள் புன்னகை பூக்கிறவர்களாக, அந்த சூழ்நிலைக்காக கர்த்தரை துதிக்கிறவர்களாக, அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, இந்த மூன்று காரியம் மிகவும் முக்கியம். கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்ச பலத்தோடு, கொஞ்ச சுகத்தோடு எத்தனை பேர் வந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த இடத்திலே பாடல்களை பாடுகிறீர்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளுகிறீர்கள். ஆனால் எத்தனை பேர் எத்தனையோ காரணங்களை காட்டி மறைந்து கொள்ளுகிறீர்கள், ஒழித்து

கொள்ளுகிறீர்கள். ஆண்டவர் பார்க்கிறார், நீங்கள் செய்கிறது மனுஷனுக்காக இருக்கக்கூடாது, கடவுளுக்காக இருக்க வேண்டும். எனக்கு இன்றைக்கு தந்திருக்கிற இந்த பெலத்தோடு நான் ஒரு சிறிய பாடலை பாடுவேன், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அப்படி நீங்கள் செய்து பாருங்க, எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டு எங்களுக்கு ஒரு சுமூகமான வாழ்க்கையை அவர் எங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த இரவுகள் மாறி ஒரு பாட்டுகள் நிறைந்த பகல்களாக, கசப்புகள் நிறைந்த இரவுகள் மாறி ஒரு இனிமை பூக்கிற பகல்களாக, அந்த தாவீதினுடைய அந்த ஜனங்களுடைய வனாந்தர அனுபவ இரவுகள் மாறி, நாங்கள் கர்த்தருக்குள்ளே பரதேசியிலே அனுபவிக்கிற பகல்கள் வரும். உயிரை பிடித்து நடுங்க வைக்கின்ற பொல்லாத பிசாசின் வாடைகள் மாறி எங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய தாலாட்டு எங்களுக்கு கேட்டு கொண்டிருக்கும். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்றைய நாளிலும் அந்த நம்பிக்கையை பற்றிய ஒரு கதையொன்றை நாங்கள் கேட்போம். ஒரு அழகிய கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்திருந்தாராம். அவர் அந்த ஊருக்கு மத்தியில் இருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தாராம். யாருமே ஊரில் அவரை கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு முனிவராயிருந்தபடியினாலே கோபத்திலே சாபமிட்டாராம் அந்த ஊருக்கு. இன்னும் 50 வருடங்களுக்கு இந்த ஊரில் மழையே பெய்யாது, வானம் தோய்ந்துவிடும் என்று ஒரு சாபம் விட்டாராம். இந்த சாபத்தை பற்றி கேள்விப்பட்ட அனைவரும் என்ன செய்வதென்றே தெரியாமல் கவலையோடு அவரின் காலடியில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டார்களாம். சாபத்துக்கு விமோசனம் கிடையாது என்று கூறிவிட்டார் முனிவர். வேறு வழியின்றி அனைவரும் அவரின் காலடியில் அமர்ந்திருந்தனர். மேலிருந்து இதை கவனித்த பரமாத்மா தனது சங்கினை எடுத்து தலைக்கு வைத்து படுத்து விட்டார். பரமாத்மான் சங்கு ஊதினால் மழை வரும் என்பது நம்பிக்கை. இன்னும் 50 வருடங்கள் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்பதால் இனி சங்கு ஓய்வு என்றே வைத்து விட்டார். அந்த ஊரில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரே ஒரு உழவன் மட்டும் கலப்பையை கொண்டு தினமும் வயலுக்கு சென்று வந்து கொண்டிருந்தான். அவனை அனைவரும் பரிதாபமாகவே பார்க்கிறார்கள். மழையே பெய்யாது எனும் போது இவன் வயலுக்கு போய் என்ன செய்ய போகிறான் என்ற வருத்தம் அவர்களுக்கு. அவனிடம் கேட்டே விட்டனர், நீ செய்வது முட்டாள்தனமாக இல்லையா என்று. அதற்கு அவனின் பதில்தான் நம்பிக்கையின் உச்சம். 50 வருடங்கள் மழை பெய்யாது என்பது எனக்கு தெரியும், உங்களைப் போலவே நானும் உழுதுடாமல் இருந்தால் 50 வருடங்கள் கழித்து உழுவது எப்படி என்றே எனக்கு மறந்து போயிருக்கும். அதனால் தான் தினமும் ஒரு முறை உழுது கொண்டிருக்கிறேன் என்றான். இது வானத்தில் இருந்து பரமாத்மா கேட்டதும் அவரும் யோசிக்க ஆரம்பித்தார். 50 வருஷம் சங்குதாமல் இருந்தால் எப்படி ஊதுவது என்று மறந்து போயிருமே என்ற நினைத்து சங்கை எடுத்து ஊதி பார்க்க ஆரம்பித்தார். இடி இடித்தது, மழை பெய்ய ஆரம்பித்தது, நம்பிக்கை எய்த்து விட்டது. தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாதது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நம்பிக்கை மற்றும் முயற்சி உள்ள ஒரே ஒரு மனிதனின் நிமித்தம் ஒரு கிராமமே வறுமையின் பிடியில் இருந்து மீண்டது. ஆம், நம்மீது முதலாவது நமக்கு நம்பிக்கை இருத்தல் வேண்டும். என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் தான் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும். வேதாகமத்தில் நம்பிக்கை அல்லது விசுவாசம் இவைகளின் தகப்பன் என்று பெயர் பெற்ற ஆபிரகாம் என்னும் ஆபிரகாமை
தேவன் தனக்கு தேவன் சொந்த குழந்தையை தருவார் என்று வாக்கு பண்ணப்படினால் அதை விசுவாசித்து தனது 100வது அகவையில் அவன் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைய சூழலில் நாம் அனைவரும் செய்ய வேண்டியது நம் தேவனை முழுமையாக பற்றி கொண்டிருப்பதே. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம் தேவனை மேல் இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் ஒருவரால் மட்டுமே இந்த கொள்ளை நோயை தடுக்க முடியும், குடும்பங்களிலே வருகிற பிரச்சனைகளை அகற்ற முடியும். அவரை விசுவாசித்து அதன் பொருட்டு தேவனை இன்னும் நெருங்கி செல்ல வேண்டும். ஆபிரகாமை போல இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரம் சாய்ந்து கொண்டு அநேகருக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறியை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். ஏனென்றால் இன்றைய சூழலிலே நம் மனது வலித்து போகத்தக்கதாக அநேக காரியங்கள் நமக்கு நேரிடலாம். அவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க நம் மனதில் அறியை கட்டிக்கொண்டால் மாத்திரமே தெளிந்த புத்தியோடு தேவனை சார்ந்து வாழ முடியும். எனவே எந்த சூழ்நிலையிலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழுவோம். இந்த சங்கீதக்காரனும் அப்படிப்பட்டொரு விடியலை எதிர்நோக்கும் விழிகளோடு தான் அவன் வாழ்ந்து வந்தான். அவன் கடந்து சென்ற அந்த இரவு பொழுதுகள், கண்ணீர் நிறைந்த வாழ்க்கைகள், கபோக்கது அதாவது எதிர்காலத்தை குறித்த காரியங்களை அவன் நினைத்து நினைத்து அவன் கலங்காமல், தனக்கொரு விடியல் என் தேவன் உண்டாக்குவார், எனக்கு தருவார் என்கிற விசுவாசத்தோடு அவன் ஓடி அதை பெற்றுக்கொள்ளுகிறான். அனுபவ நிலையில் இரவுகள் போதும் பகல்களை விட குறுகுதலாகத்தான் இருக்கிறது. சற்று இமை மூடி இளைப்பாறினாலே இரவுகள் கடந்து ஓடிவிடும். அவவிசுவாசிகளுக்கு இரவுகள் பயங்கரமானவைகள். ஆமாம் அருமையானவர்களே, விசுவாசத்தோடு படுக்கிறவன் சிறிது நேரம் தூங்கி எழுந்திருந்தாலே அவன் உற்சாகத்தோடு இருப்பான். பாருங்கள், ஒரு சோம்பறித்தனத்தோடு கடவுளோடு வாழாமல் கடவுளோடு நெருங்காமல் வாழுகிறவனுக்கு நித்திரைக்கு போனால் அவனுக்கு எப்படா விடியும் விடியும் விடியும் விடியும் விடியும் என்று நேரத்தையே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த இரவு பெரிசாக இருக்கும் என்று அவர்களுடைய மூளையிலே ஓடுகிற உலக காரியங்கள், உலக எண்ணங்கள், உலக சிந்தனைகள் போய்கொண்டிருக்கும். அதனாலே அந்த இரவு நீண்ட இரவாக தெரியும். எங்களுடைய ஆண்டவர் இன்றைய நாட்களிலும் எங்களை பிரித்தெடுத்து தனக்கென்றொரு சிறிய கூட்டமாக வைத்திருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை எங்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். தயவு செய்து இந்த சிந்தனை துளியின் பிற்பாடு கூட பாட மறக்காதீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை இந்த வானொலியிலே வந்து பாடி மகிமைப்படுத்துங்கள். எனக்கு அங்கே சுகமீனம், எனக்கு இங்கே சுக இனம், எனக்கு அங்கே துக்க செய்தி, எனக்கு இங்கே துக்க செய்தி என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குளிக்காதீர்கள், நீங்கள் சாப்பிடாதீர்கள், நீங்கள் நித்திரை கொள்ளாதீர்கள், நீங்கள் வேறு உங்களுக்குரிய காரியங்கள் ஒன்றுமே செய்யாதீர்கள். அன்றாட அவசியமான தேவைகள் நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்களாம். ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவருக்கென்று சிறிது நேரம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் ஓடுகிற ஓட்டம் விருதாவாய் இருக்கிறது. ஆண்டவர் நாங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபிப்போமா. அன்பு மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத ஆண்டவரை அன்றைய நாளிலும் வருகிற தேவ செய்திகள் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்படும். நாங்கள் உண்மை நெருங்கணும். அதற்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஊழியர்களை மாமிசத்தில் இருந்து வார்த்தைகளை கொண்டு வராமல் உம்முடைய ஆவியிலே இருந்து அந்த வார்த்தைகளை அவர்கள் வாயிலே போட்டு அனுப்பி தந்து எங்களை ஆண்டவரை தட்ட வேண்டிய இடத்திலே தட்டி, இடிக்க வேண்டிய இடத்திலே இடித்து, தகர்க்க வேண்டிய இடங்களை தகர்த்து போட்டு உமக்கண்டு நேராய் ஓடத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா நாமத்துக்கும் மேலான
இயேசு கிறிஸ்து என்னும் இனிய நாமத்திலே ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தை ஏறத்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த பாடலோடு இணைந்து நிகழ்ச்சி நிரலை பார்வைக்கு கொண்டு

0: சாலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தேன் நமது கானங்களே, இதே எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: அருமையானவர்களே, இன்று திங்கட்கிழமை கிரிய நேரடி ஒலிபரப்பின் நிகழ்ச்சி நிரலை பார்வைக்கு கொண்டு வரவெல்லாம் காலை தலிதே நேரம் 9 மணிக்கு ஆரம்பமாகி எங்களுடைய நேரடி ஒலிபரப்பிலே ஆராதனை வேத வாசிப்பு சிந்தனை துளி ஜபம் பாடல் என்று இணைந்திருந்தோம். 10 மணிக்கு ஆரம்பமாகிறது மதுரம் நேரம். மதுரம் நேரத்தில் முதலாவது செய்தியை பாஸ்டர் டெனிசன் ஆல்பர்ட் அவர்கள் எடுத்து வருவார்கள். 10:30 வருகிறது கோடிட்ட இடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி. 11:30 உங்களுக்கான நேரம். உங்களுக்கான நேரத்திலும் நாங்கள் நீதிமொழிகள் வாசிக்க கேட்டு உங்கள் விருப்ப பாடல் பாடுகிற நேரம். 12:30 to 1 மணிக்குள்ளாக வருகிறது உங்கள் விருப்ப பாடலோடு உலக நடப்பு செய்திகள். 1 மணிக்கு ஆரம்பமாகிறது அந்த வார்த்தை ஜீவனாக இருந்தது என்கிற நேரம். அந்த வேளையிலும் 2வது தேவசெய்தியை பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் எடுத்து வருவார்கள். அதைத் தொடர்ந்து வருகிற 3வது தேவசெய்தியை பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வருவார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளும் ஆரம்பமாகிறது ஜீவ வெளிச்ச நேரம். ஜீவ வெளிச்ச நேரத்திலும் நாங்கள் வேதம் வாசிக்க கேட்போம். நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பும் இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் வாசிக்க கேட்கலாம். ஜோசுவா 9:10 அதிகாரங்கள், ஏசாயா 13:14 அதிகாரங்கள், 1 தீமோத்தேயு 4:5-6 அதிகாரங்கள். அதைத் தொடர்ந்து வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம். 2:30 வருகிறது கவிதையின் நேரம். 3 மணிக்கு வருகிறது இடைப்பாடல் கேட்டு ஆரம்ப வரி பாடுகிற போட்டி நிகழ்ச்சி. 4 மணிக்கு ஜப வேலை இயேசுவோடு ஒன்று திறப்பின் வாசல். இன்றைய நாளும் பிறருக்கான ஜபங்களை கலையத்திலிருந்து நான் எடுப்பேன். அதைத் தொடர்ந்து 5 மணிக்கு ஆரம்பமாகிறது மாலை வணக்கத்தோடு பல்சுவை விருந்து நேரம். இந்த வேளையிலும் இலங்கையில் இன்று இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள். அதைத் தொடர்ந்து வருகிறது சாட்சி நேரம், என்னோடு பேசிக் கொள்கிற நேரம். 6 மணிக்கு வருகிறது இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம். அதைத் தொடர்ந்து இனிய பாடலோடு இணைந்திருங்கள். ராத்திரி 9 மணிக்கு மறு ஒலிபரப்பை எடுத்து வருவோம் என்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளிலே எல்லாம் இணைந்து சிறப்பிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இதோ.
2: அன்பு நேயர்களே, எமது வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 416-253-0000 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் 1-866-34-0899 மான்ட்ரியாலில் இருந்து 514-447-7599 அல்லது 579-379-992 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 647-338-5596.
1: இதோ நேரம் கலையத்திலே 9:58. இந்த வேளையிலும் நாங்கள் முதலாவது செய்திக்கு ஆயத்தமாகவும் முதலாவது செய்தி தோன்றமனிலிருந்து பாஸ்டர் டெனிசன் ஆல்பர்ட் அவர்கள் அடுத்து வருவார்கள்.

0: வார்த்தை மாறாத மதுரம் நேரத்தில் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ப்ரைஸ் தி
1: லார்ட்.
0: எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறோம் ஐயா. ஆமேன், ஆமேன். நன்றி. இன்றைய நாளிலும் எனக்காக உங்கள் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிற தெய்வ செய்தியை எடுத்து வாருங்கள்.
1: ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பும் இரக்கமும் கீழ்போல தகப்பனே, தேவனே, இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நடத்தினர்களை உம்முடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் கிருபை செய்கிற தேவன், உம்முடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, தகப்ப உம்முடைய வசனத்திலே உறுதிப்பட்டு கேட்டு கீழ்படுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியும், தேவனே, தகப்பனே, ஆவியானவர் ஆமே கிரிகை செய்யும்படியும் உடம்ப வேண்டி நிற்கிறேன். என்னை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் எல்லாவற்றையும் இயேசு என்னும் அதியுன்னத நாமத்தில் தேரெடுக்கிறேன் இனிய பிதாவே, ஆமேன். இன்று நான் எடுக்கிற செய்தியாக, தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய அந்த பெந்திகோஸ்டல் நாளை குறித்து. அந்த நாள் 50வது, பெந்திகோஸ்டல் என்றால் 50வது நாள், வாரங்களின் பண்டிகை என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லுவார்கள். அதை லேவியாகமம் 23 அதிகாரத்திலே பார்க்கலாம். தேவனுக்கு முதல் பலன்களை கொண்டு வரும் நாட்கள்ல இருந்து 50வது நாள் பெந்திகோஸ்டல் நாள். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சபையை உருவாக்குவதில் முதன் முதல் இறங்கிய நாள். இதிலே 3000 பேர் அந்நாளிலே சபையிலே சேர்க்கப்பட்டனர். பழைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட ஒருவரிடம் குறிப்பிட்ட தேவைக்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆனால் இப்போது அப்படி அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்வதற்கு முதல் அவர் அப்போஸ்தலருக்கு சொல்லிவிட்டு போன காரியம், அப்போஸ்தலர் 5 வசனத்திலே சொல்கிறது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த வாக்குத்தத்தம் என்ன? இந்த வாக்குத்தத்தம் யோவேல் 2:28 வசனம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொத்தனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். இந்த வாக்கு தத்தம் தான் நிறைவேற காத்திருந்தார்கள். அப்படி காத்திருந்த விடயம்தான் அப்போஸ்தலர் 2:1-8 வரை, அப்போஸ்தலர் 2:1-8 வரையும் அதிலே 12, 16, 17 வசனங்களை நான் பார்க்கிறேன். முதலாவது சொல்றது, பெந்திகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலே இருந்து சரிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி ஒவ்வொரு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாசைகளிலே அவர்கள் பேசுறதை அவர்கள் கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிதேர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அப்படியாக அந்த இடத்திலே சொல்ற பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாட்டில் வந்தவர்களும் அவருடைய மொழிகளை குறித்தும் அந்த இடத்திலே தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அங்கே 16 வசனத்திலே சொல்லப்படுது, கிரேக்கரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவம் அதனாலதான் அங்கே 16 வசனமும் 17 வசனமும் அப்போஸ்தலர் 2 சொல்லப்படுது, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறியது. அதுதான் யோவேல் 2:28. கடைசி நாட்களிலே நான் பல மோசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொற்பனங்களை காண்பார்கள் என்று அங்கே அப்போஸ்தலர் 2:17 17 யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தைகள் அந்த இடத்திலே அங்கே பதியப்பட்டிருக்கின்றது. இங்கே காற்று அடிக்கவில்லை, பலத்த காற்று அடிப்பது போல அங்கே அக்கினி மயமான நாவு வந்து அமர்ந்தது என்று சொல்லப்படுது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் அவர்கள் பேசுவதற்கு தந்து கொண்டிருந்தார். ஆவியானவர் தந்த பல மொழி சொற்களை பேசத் தொடங்கினார்கள். 120 கூடி ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் அவரும் சகோதரரும் கூட பரிசுத்த ஆவி புற காத்திருந்து பெற்றார்கள். அப்படி அப்போஸ்தலர் 14:14 சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவன். 2 Corinthians 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. அங்கே திருத்துவ தேவன் என்ற பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி தேவனுடைய குணாம்சம் எப்படி என்றால் எங்கும் இருக்கிறவர், 2 எல்லாம் வல்லவர், 3 எல்லாம் அறிந்தவர், அதாவது பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர். அவருடைய பண்புகள் தேவன் சதா காலம் உள்ளவர், பரிசுத்த நீதி உள்ளவர், வாக்கு மாறாதவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உடையவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மன்னிக்கிறவர், அக்கிரமத்தை விசாரிக்கிறவர், நீதி உள்ளவர். இப்படியாக சொல்லிக்கொண்டு போகலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அவர்கள் ஒரே தேவனாக இருக்கிறார். யோவான் 17:3 சொல்றது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதாவானவர் தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன். அதனாலதான் பிலிப்பியர் 2:6-7 சொல்றது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அவர் எப்படி என்றால் அங்கே தேவனுடைய முழு அம்சமும் இருந்த பொழுது அவர் ஒரு அம்சத்தை விட்டு அங்கே பூமிக்கு வந்தார். அவர் எங்கும் இருக்கிறார் என்ற மகிமையை வறுமையாக்கி பூமிக்கு வந்து இப்போது பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறார். 1 Corinthians 2:2 சொல்றது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுகிறதாவது என்று சொல்லி பவுல் அடிகளார் அங்கே எழுதத் தொடங்குகிறார். எனவே 2 Corinthians 3:17 சொல்லப்பட்டது போல கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவருக்கு ஆழ்தத்துவம் உள்ளவர். முழு வேதமும் ஆவியானவரால் தான் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது என்று 2 Timothy 3:16 பார்க்கலாம். யோவான் 14:16 சொல்றது, நானும் பிதாவை வேண்டிக் கொண்டேன், அப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். அந்த வேறொரு தேற்றளவாளன், அந்த தேற்றளவாளன் பரிசுத்த ஆவியானவர். கிரேக்க பதத்திலே சொல்லப்படுவது பராக்ளிட்டாஸ் என்று சொல்லி, அதன் அர்த்தம் நம்முடன் இருந்து உதவி செய்யும்படி அழைக்கப்பட்டவர். யோவான் 14:23 சொல்றது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து வாசம் பண்ணுவோம் என்று. நாங்கள் என்று பன்மையிலே சொல்லப்பட்டது பிதா குமாரன் பரிசுத்தாவி அவர்கள் வாசம் பண்ணுவதை குறிக்கிறது. அதனாலதான் 1 Corinthians 3:16 சொல்லு 16:17 சொல்றது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அதனால்தான் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கும். இருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் நியாயத்தீர்ப்புக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தேவனுடைய நியாயஸ்தானத்திலே நியாயத்தீர்ப்புக்கு முன்னாக நிற்க வேண்டும். எல்லாரும் நின்றாலும் சிலருக்கு நியாயத்தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அதனாலதான் அவர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் அவசியம். பாவங்களிலே சில பாவங்கள் பலருக்கு தெரியும், சில பாவங்கள் தெரிவதில்லை. உதாரணமாக கசப்பு, மன்னிக்க முடியாமை, பொறாமை, இந்த நீதியை சரி கட்டுவது, இவைகள் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு நாள் அங்கே காமராஜர் என்று இந்தியாவிலே முதல்வராக இருந்தவர். அவர் தமிழ்நாட்டின் முதல்வர், நல்ல முதல்வர் என்று பெயர் பெற்றவர். அவர் கலெக்டரை அழைத்து கதைத்துக் கொண்டிருக்கிற போது அவருக்கு டீ பரிமாறப்பட்டது. அவர் அதை குடிக்காமல் இருந்தார். அப்போது காமராஜர், ஏன் இவர் குடிக்காமல் இருக்கிறார் என்று பார்த்த பொழுது அங்கே ஒரு எறும்பு அங்கே டீக்களை விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதனால அவர் குடிக்கவில்லை. உடனே காமராஜர் உடனே அந்த எறும்பை எடுத்து வெளியே விட்டார். அவர் அவருக்கு சொன்னார், எப்பொழுதும் உங்கள் பக்கமே நியாயத்தை பார்க்கிறீர்கள். அங்கே ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, அதை பார்க்க மறக்கிறீர்கள். எங்கள் பக்கமே நாங்கள் நீதியை பார்க்கிறோம், மற்றவர் பக்கம் அந்த நீதி மறைக்கப்படுகிறது. ஆதி பெற்றவர்களால் ஆகிய ஆதாம் ஏவாள் அங்கே பாவம் செய்தார்கள். அப்பொழுது தேவன் கேட்ட பொழுது அங்கே ஆதாம் சொன்ன வார்த்தை தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. நீ தந்த மனைவி என்று சொன்னார். ஆனால் ஏவாளிடம் கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை சர்ப்பம் வஞ்சித்தது. இருவரும் பாவத்தை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. தேவனையும் அங்கே மனைவியையும் குற்றம் சாட்டினார்கள். அதனால்தான் அங்கே அடுத்ததாக அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து ஜெருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பந்தியந்தம் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது. 3வது, ஆவியானவர் வரங்களினாலே நிரப்புறார். ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வரங்களிலே ஒவ்வொரு பாசைகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவரின் வரங்கள் ஒவ்வொருவர்களையும் கிரிகை செய்கிறது. அந்நிய பாசை பேசுதல், தீக்கதர்சனம் உரைத்தல், குணப்படுத்துதல், ஆவிகளை பகுத்தறிதல், அறிவை உணர்த்துதல், போதிக்கும் வரம், விசுவாசம், பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதல் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எல்லாருக்கும் பயம் உண்டான பொழுது அப்போஸ்தலர்கள் அநேக அற்புதங்கள், அடையாளங்களை செய்தார்கள். அங்கே விசுவாசிகள் ஒருமித்து அங்கே பொதுவாக இருந்து தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். தேவனை துதித்து தயவு பெற்றார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் அது அவர்களுடைய தேவனுடைய திட்டமாக இருக்கவில்லை. அவர்கள் வெளியே சென்று ஆண்டவரை அறிவிக்காமல் ஒரு இடத்தில் இருந்தார்கள். அதற்கு அப்பொழுது உபத்திரவம் வந்தது. அவர்கள் ஜெருசலேம் யூதேயாவில் இருந்தவர்கள் அவர்கள் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் போய் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிவித்தார்கள். அவர்கள் சமாரியாவும் பூமியின் கடைசி பரியந்தம் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1 அங்கிருந்து சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 8:5 பிலிப் என்பவன் அங்கே சமாரியா பட்டணத்தில் போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். தோமா இந்தியாவிலே அந்த உபத்திரம் ஏற்பட்ட பொழுது அவர் அங்கே போய் ஆண்டவரை பிரசங்கித்தார்கள். அதனாலே நானும் நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம். இன்றும் பலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆவியானவர் கிரிகை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். அன்பும் இணக்கமும் தகப்பனே, இந்த வேளையிலும் ஒவ்வொருவரும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, உடைய ஆவியின் வழிநடத்தலை நடக்க கிருபை செய்யும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன்
0: நன்றி பாஸ்டர். இந்த அருமையான தேவ செய்திக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலையிலும் உங்களுடைய ஜெப வேளையிலே உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜெபம் எடுத்து வருகிறோம். ஒரு நிமிடம் தாருங்கள் ஐயா. அருமையானவர்களே, இப்பொழுதுமாக நாங்கள் ஒரு பாடலோடு இணைந்திருப்போம். இன்றைய நாளும் ராபர்ட் கிட்ஸ் அவர்களுடைய ஒலித்தடலேருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருப்போம்.

நேரம் கலையற்றை 10:20. அடுத்து 10:30 ஆயத்தமாயிருங்கள். கோடிட்டகடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி வர இருக்கிறது. ராபர்ட் கிட்ஸ் என்கின்ற ஒளித்தடலிலிருந்து இன்றைய நாளும் ஒரு சில பாடல்களை கேட்போம்.

0: நேரம் கலியத்திலே 10:29. இதோ நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தம் ஆகுவோம்.
1: Are you looking to save money on home or auto insurance? Bundle and get discounts up to 30%.
2: 25-க்கும் அதிகமான காப்புறுதி நிறுவனங்களினூடாக உங்களுக்கான சிறந்த காப்புறுதி சேவைகளை வழங்குகின்றோம்.
1: We provide home and auto insurance, business insurance, life insurance, commercial, CGL, trucks, fleet, E&O, and more.
2: தமிழில் உரையாடி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் சாக்ஷி பிரதீபன் 416-707-8585.
1: Call 416-707-8585.
0: இதோ ஆரம்பமாகிறது கோடிட்ட இடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி.

0: இந்த கோடிட்ட இடம் நிரப்புதல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இதோ.
1: 416-253 0050 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-866-349-0999 மான்ட்ரியாலிலிருந்து 514-447-7599 அல்லது 579-379-0992 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 647-338-5596.
0: கடந்த வார புள்ளி விவரங்களை பார்வைக்கு கொண்டு வருவோம். 41 வாரங்களுக்குரிய புள்ளிகள் மிசைலா 366, ராஜினி 320, மேரி 63, சுசானமா 216, மல்லிகா 286, சுசி 330, ஆனந்தராஜா 63. மற்றவர்கள் எல்லாருமே கொஞ்ச நாட்கள் இணைந்து சிறப்பித்தீர்கள். 6 பேர் திரும்ப உங்களை காணாமலே போய்விட்டீர்கள். இருக்கிறவர்களோடு தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு நடத்துவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதோ வருகிறது முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி, கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு நான் உங்களை, கோடு நான் உங்களை, கோடு நான் அப்படி, கோடு நான் அப்படிச்

சொல்லுகிறேன், சரி பார்த்து கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 1, கோடு முதிர் வயது வரைக்கும் கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு நான் உங்களை, கோடு நான் அப்படி, கோடு இனிமேலும் நான், கோடு நான் சுமப்பேன் கோடு. இரண்டாவது கேள்வி, உம்மை உறுதியாய் கோடு, உம்மை உறுதியாய் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு. நம்பி இருக்கிறபடியால் கோடு, நம்பி இருக்கிறபடியால் கோடு, அவனை பூரண கோடு, அவனை பூரண கோடு, காத்து கொள்ளுவீர், காத்து கொள்ளுவீர். மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 2, உம்மை உறுதியாய் கோடு, கொண்ட மனதையுடையவன் கோடு, நம்பிக்கையாய் இருக்கிறபடியால் கோடு, அவனை பூரண கோடு, காத்து கொள்ளுவீர். மூன்றாவது கேள்வி, இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு, இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு, உயருவேன் இப்பொழுது கோடு, உயருவேன் இப்பொழுது கோடு, என்று கத்தர் கோடு, என்று கத்தர் கோடு. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 3, இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு, உயருவேன் இப்பொழுது கோடு, என்று கத்தர் கோடு. கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, எடுத்து வாருங்கள், பாடலோடு இணைந்திருப்போம்.

0: அவர் இல்லாத
1: சுசானாமா நீங்கள் மூன்றாவது கொண்டு வர இல்லை, மற்றவர்கள் நிரப்பிட்டு காத்திருக்கிறார்கள். அதனாலே நான் கேள்வியை கொடுக்கிறேன். 4, 5, 6 கேள்விகள். 4, 5, 6 கேள்விகள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. அடைந்து கடுகளை போல கோடு. அடைந்து கழுகுகளை போல கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. சோந்து போகார்கள். சோந்து போகார்கள். மீண்டும் மறுமுறை சொல்கிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 4. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. அடைந்து கழுகளை போல கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. சோந்து போகார்கள். 5வது கேள்வி. கோடு என். கோடு என். கற்பனைகளை கோடு. கற்பனைகளை கோடு. நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு. நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு. சமாதானம் நதியைப் போலும் கோடு. சமாதானம் நதியைப் போல கோடு. நீதி சமுத்திரத்தின் கோடு. நீதி சமுத்திரத்தின் கோடு. இருக்கும் இருக்கும்

மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 5, கோடு என் கற்பனைகளை கோடு, நலமா இருக்கும் அப்பொழுது கோடு, சமாதானம் நதியை போலும் கோடு, நீதி சமுத்திரத்தின் கோடு இருக்கும். ஆறாவது கேள்வி, கத்தர் நித்தமும் கோடு, கத்தர் நித்தமும் கோடு, நடத்தி மகா கோடு, நடத்தி மகா கோடு, காலங்களில் உன் கோடு, காலங்களில் உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, நீரூற்றை போலவும் கோடு, நீரூற்றை போலவும் கோடு, மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 6, கத்தர் நித்தமும் கோடு, நடத்தி மகா கோடு, காலங்களில் உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, நீரூற்றை போலவும் கோடு. கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, பார்த்தெடுத்து வாருங்கள். பாடலோடு இணைந்திருப்போம்.

நேரம் கலையத்திலே 11:09. இதோ அடுத்து வருகிறது 7, 8, 9 கேள்விகள். 7, 8, 9 கேள்விகள். ஏழாவது கேள்வி. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. உன் கல்லுகளை கோடு. உன் கல்லுகளை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. அத்திபாரமாக்கி. அஸ்திபாரமாக்கி. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 6, மன்னிக்கணும், 7. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. உன் கல்லுகளை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. அஸ்திபாரமாக்கி. எட்டாவது கேள்வி. மீட்பர் கோடு. மீட்பர் கோடு. ஜாக்கோப்பிலே கோடு. ஜாக்கோப்பிலே கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. என்று கத்தர் கோடு. என்று கத்தர் கோடு. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 8. மீட்பர் கோடு. யாக்கோப்பிலே கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. என்று கத்தர் கோடு. 9வது கேள்வி. நீ பயப்படாதே கோடு. நீ பயப்படாதே கோடு. உன்னுடனே இருக்கிறேன் கோடு. உன்னுடனே இருக்கிறேன் கோடு. நான் உன் தேவன் கோடு. நான் உன் தேவன் கோடு. உன்னை பலப்படுத்தி கோடு. உன்னை பலப்படுத்தி கோடு. சகாயம் பண்ணுவேன் கோடு. சகாயம் பண்ணுவேன் கோடு. நீதியின் வலது கரத்தினால் கோடு. நீதியின் வலது கரத்தினால் கோடு.
தாங்குவேன். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 9, நீ பயப்படாதே கோடு, உன்னுடனே இருக்கிறேன் கோடு, நான் உன் தேவன் கோடு, உன்னை பலப்படுத்தி கோடு, சகாயம் பண்ணுவேன் கோடு, நீதியின் வலக்கரத்தினால் கோடு, தாங்குவேன். கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்படுகிறது. எடுத்து வாருங்கள், பாடலோடு இணைந்திருப்போம்.

இந்த பாடல்களை குறித்து போதகர் ஜி குழந்தராஜ் அவர்கள் 7 என்கிற வரிசையில் ஆசீர்வாத கருத்தை உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த ஒளிநாடாவுக்கு ஒளிப்பதிவு செய்த

நேரம் கலையத்திலே 11:28 இன்றைய நாளும் எங்களுடைய கோடிட்டம் நிரப்புதல் நிகழ்ச்சியில இணைந்து சிறப்பித்து தந்தவர்கள் சுசி, ராஜினி, சுசானமா, மிசேலா, மல்லிகா. வாழ்த்துக்கள். புள்ளிகளை பார்க்கலாம். சுசி 9 புள்ளிகள், ராஜினி 9 புள்ளிகள், சுசானமா 9 புள்ளிகள், மிசேலா 9 புள்ளிகள், மல்லிகா 9 புள்ளிகள் எடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. மாலையிலும் எங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருவேன் என்று கூறிக்கொள்கிறேன். இதோ நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தமாகவும் அடுத்து வருகிறது உங்களுக்கான நேரம்.

0: வல்லமையின் வலைகள் பல் சுவை கதம்ப கிறிஸ்தவ வானொலி.
1: இதோ உங்களுக்கான நேரம் ஆரம்பமாக இருக்கிறது. உங்களுக்கான நேரத்திலும் நாங்கள் நீதிமொழிகள் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 24:1 to 34 வரையும் மெடினா அவர்கள் வாசிப்பார்கள்.

மீண்டும் அவனை வளர்த்தார்கள். அவனை கழிந்தாலுமே செய்யும் முன்பாக அவர்கள் குற்ற ஆசீர்வாதம் கிடைக்கும். சொன்னாலும் மறுபடியும் சொல்லுகிறவன் உடல்நிலை ஒத்துக்கொள்வதற்கு சொன்னான். வெளியின் வேலையை எத்தனைப்படுத்த வழியில் அதை ஒழுங்காக்கி திருமண முன்பட்டை கட்டேன். நான் ஒன்று பிறனுக்கு விரோதமாக சாட்சியாக இருக்கிறாது. உடனே நான் வந்ததும் பேசாது. அவனைக்கு செய்த பிரகாரம் அவன் அவனுக்கு செய்தும் அவன்

0: அமேன். நன்றிகள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. அருமையானவர்களே, இதோ பாடல் பாட இருக்கிறவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள். இது உங்களுக்கான நேரம்.
1: 1-6-2-5-3-0-0-8-0 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-8-6-3-4-0-8-9-0-4-1-4-7-7-5-9-7-9-9 அல்லது 5-7-9-3-7-9-0-9-2 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 6-4-7-3-3-8-5-5-9-6.
0: இதோ பாடுகிறவர்கள் இதை கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: நேரலுக்கு அன்பு வேண்டுகோள். பாடல் பாட வருகின்றவர்கள் வானொலியின் பெருமதியான நேரம், வானொலிகளின் பொதுவான நேர கட்டுப்பாட்டின் தரம் இவைகளை கருத்தில் கொண்டு 3 தடவைகள் பல்லவிகளையும் 2 சரணங்களையும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும். 1 கொரிந்தியர் 14:40.
0: பாடலோடு இணைந்திருப்போம். நேரம் தாமதிக்காமல் அழைப்புக்கு வாருங்கள்.

0: தினால்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சுஜனா,
1: எப்படி இருக்கிறீங்களம்மா? நல்லா இருக்கிறேனம்மா. நீங்கள் இப்படி வரைக்கல நல்லா தெளிவாக கிளியராக இருக்குது. ஆனால் அந்த நிகழ்ச்சி நேரத்தில் வரைக்கல சரியாக உங்களோட சத்தம் வெளியிலே வருது இல்லையேனம்மா? என்னண்டா எனக்கு சரியா உண்மையா இன்றைக்கு அஞ்சு பேர் இணைஞ்சு கொண்டவே அந்த நாலு பேராலே எனக்கு உண்மையா நெஞ்சு நோகையில. ஆனால் உங்களோட சத்தமா கதைச்சு, ரெண்டாவது எனக்கு பக்கத்து ரூம்ல தான் மகளோட பெட்ரூம் அம்மா, கொஞ்சம் சத்தம் இல்லாமலும் இருக்கணும். சரி சரி சரி சரி சரி, பாடல் எடுத்துன்னு வாங்க. என்ன பாட்டு பாட போறீங்கள்? சரி பாடுங்கம்மா.
2: நீங்கும் இந்த லேசான தொந்து போகாதே, நீ தோந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் சிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே.
1: இருக்கா வச்சுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்கம்மா. இல்லாம சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. அடுத்த அனுப்பில. வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம்
3: வணக்கம். நான் ரஜனா கதைக்கிறேன்.
1: ரஜனா, எப்படி இருக்கிறீங்க ரஜனா? நல்லா இருக்கிறோம். நீண்ட நாட்களாக உங்களை காணவில்லையே. சரி, பாட்டு பாட போறீங்களா? ஒரு நிமிஷம் தாருங்கள். அடுத்த நிமிஷம். வணக்கம். சரி, பாடலை எடுத்துன்னு வாங்க ரஜனா.

திகழ்கின்றது. கண்கள்

நாமும் பாடுது இப்போதும்.

0: போதும் நன்றி
1: அம்மா. அடுத்த அணைப்பு வணக்கம்.
2: வணக்கம் மல்லிகா.
1: மல்லிகா அவரின் மிஸ் தாங்கோ. அடுத்த அணைப்பு வணக்கம். மணியம்மா அப்படி இருக்கிறீங்கள். சரி நன்றியம்மா. பாட்டு பாட போறீங்களா? பாடுங்கோ.

0: நன்றி அம்மா. அடுத்த அனுப்பிலே வணக்கம். வணக்கம், அப்படியே அழைப்பில் இருங்கம்மா. மல்லிகா, அப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறேன். கொள்ளுடைய வெளியில் எங்கேயும் போக இல்லையா? ஓ அப்படியா? ஆ அப்படியா, சரி. என்ன பாட்டு பாட போறீங்கள்? எத்தனையாவது பாட்டு?
1: 116.
0: 116.

0: வேண்டும். அதே மாதிரி பாடுங்கம்மா.
1: அனைவரும் கேட்க வேண்டும். கலந்ததும் அந்த கதாரம் கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு பாட வேண்டும். கலந்ததும் அந்த கதாரம் கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு பாட வேண்டும். கழுவப்பட்டு பாட வேண்டும். அனைவரும் கேட்க வேண்டும். அடைய வேண்டும். தள்ள வேண்டும். இரவு அடைய வேண்டும்.
0: நன்றி அம்மா. நாளைக்கு அடுத்த ரெண்டு சரணத்தோட கொண்டு வாங்க. ஓகே சரி. பவளம் அம்மா எப்படி இருக்கிறீங்கள்? சரி, நான் நல்லா இருக்கிறேன். பாடல் எடுத்துட்டு வாங்கம்மா. சரி சரி சரி. அப்படி அம்மா இது பாடுற நேரம் உங்களுக்கு. அம்மா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பவளம் அம்மா, உங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஒரு நேரம் தந்திருக்கிறோம்மா. 5 மணிக்கு ஜெபம் முடிஞ்சதுக்கு பிறகு 6 மணி வரைக்கும் கதைக்கலாம். நீங்கள் வந்து நிகழ்ச்சிகளை பற்றி அப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாடுங்க.

ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும்

அடிமையினானையா ஆயிரமா

0: வணக்கம்.
1: வணக்கம் சிஸ்டர், நான் ராஜினி.
0: ராஜினி, ஒரு நிமிடம் தாருங்களம்மா, இன்னொரு இணைப்பு. வணக்கம்.
1: வணக்கம்,
0: கருணாம்மா அப்படி அழைப்பில் இருங்கம்மா. ராஜினி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேனம்மா. ஆமீன், நன்றி அம்மா. ஆமீன், நன்றி அம்மா. பாடல் எடுத்துட்டு வாங்க.

நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். கருணாம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்கள்? ஆமா, நல்லா இருக்கிறேன் அம்மா. வேலைக்கு போகலையா? அவ வெளியிலையும் போகல? ஓ, விளங்கல நீங்க கதைக்கிறது? ஆ, கிச்சன் வேலை. ஓகே, சரி. நான் இன்றைக்கு இன்னும் பிள்ளைகள் எலும்பை இல்லை, பார்க்கலாம். ஆக்கள் குறைவாக இந்த கிரகடியில் எல்லாரும் வெளியில் போவினமெல்லோ, அப்படியாண்டா நானும் டக்குனு நேரத்துக்கு சின்ன ஒரு ஜபத்தை செய்து போட்டு நானும் வெளியில் போயிடுவேன். கொஞ்ச நேரம் இந்த தொடங்கினதுக்கு இந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற பாக்கு கூட போகல. பாக்கள் நிறைய பேர் இருந்து கேட்டுக்கொண்டு இருப்பினம் என்று சொன்னால் அவையோடு இருப்பேன் நான். ஆமாம் ஆமாம் ஆமாம், சரி. தனிமையில் தாவிட்டேன் பிடித்தாய் பாக்குறனம்மா. என்னண்டா அதுல ஒரு 5000 பாட்டு இருக்கு, அது அதுலதானே இருக்கு தலைப்பு. அப்ப அத நான் பாக்குறேன், நான் பாக்குறேன். நன்றி அம்மா, நன்றி. அலையங்கள் 4162535 0508 0.

0: வணக்கம்.
1: வணக்கம் அண்டி பியூலா.
0: பியூலா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா சொன்னா இருக்கேன்,
0: நீங்கள்? நல்லா இருக்கிறேனம்மா. ஆமீன். பாட்டு பாட போகிறீங்களா? எடுத்து ஒன்று வாங்கம்மா.

0: வணக்கம். புரிஞ்சட்டமா, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன் அம்மா. இல்லை, வின்சனையா சொன்னவரம்மா, நீங்கள் இன்றைக்கு செய்ய வேணாம் பிள்ளைகளோட இருங்கோண்டு. நானும் பிள்ளைகள் நித்திரையால் எழும்புறதுக்கு இடையில் நான் செய்திருவேன். அப்படி ஆக்கள் குறைவாக இருந்தால் நான் நேரத்தோடு 3 மணிக்கு நான் ஜபத்தை முடிச்சுட்டு நான் பிள்ளைகளோட வெளியில் போகமாட்டு. ஆமாம், இனி எனக்கு கீழ் வீட்டுக்காரன் வந்தானுண்டா என்னை நித்திர கொள்ள விடுவானுன்ட்டு கூட தெரியாது. அதான் ராத்திரி அப்பா சொன்னவர், எங்களுக்கு இனி நித்திரையும் கிடைக்குமான்னு தெரியாது, ஜெசிந்தா இப்போ கிடைக்கிற நேரம் நித்திரை கொள்வோம். ஆமேன்.
1: இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே, கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்குசம், இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே, சந்தோஷமும்

0: அதிசயம் தானே. ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், காவை வென்றவர் என் ஜீவனானார். ஆமென்.
1: நன்றி அம்மா. நேரம் தாமதிக்காமல் ஏனோ தானோண்டு இருக்காமல் அழைப்புக்கு வாருங்கள். ரீட்டா அம்மா தயவு செய்து அழைப்புக்கு வாங்கம்மா.

0: வணக்கம். நகோமி அம்மா, அப்படி இருக்கிறீங்கள். ஆமேன். நன்றி அம்மா. ஆண்டவர் மட்டுக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிற கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்க பாடல் ஏற்றணும் வாங்கம்மா.
1: நானே வழி, நானே சத்தியம், நானே ஈகத்மகளே. உனக்கு என்னாலன்றி உனக்கு ஒருவரை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். உனக்காக சிலுவையில் நான் மறித்தேன், உனக்காக சிலுவத்தன் நான் சிந்தினேன். என் மகளே, மன்மகனே, மாட்வாயா, இதயத்திலே இடம் தருவாயா. உனக்காகவே, உனக்காகவே நான் விரிக்கிறேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கிறேன். வருவாயா என் மகளே, இதயத்திலே இழந்தருவாயா. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திருவேன். இதோ வந்திருவேன் கண், கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திருவேன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஈரே தையா. உம்மாலன்றி எனக்கு விடுவதை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நாம் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். எனக்காகவே ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். எனக்காகவே திருவையிலே வைத்தீர், எனக்காக திருத்தம் நீர் சென்றேர். நானே வழி, நானே சத்தியம், நானே ஈவன் மகனே. உனக்கு நன்னால் அன்றி உனக்கு விடுவதே இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. ஆவே நல்லா.
0: நன்றி அம்மா, நன்றி, நன்றி. அடுத்த அணைப்புல வணக்கம். எப்படி இருக்கிறீங்க மகேஷம்மா? நல்லா இருக்கிறேனமா. மகன் கொண்டு தந்தவரா? விஞ்சனையாட்டு தானம்மா இருக்கவன, நான் பிறகு வேண்டி வைக்கிறேன். சரி, நன்றி அம்மா. பாடல் எடுத்துன்னு வாங்கோ.

0: கிருபை.
1: வணக்கம்.
2: வணக்கம். பேசுறமா திமேத்தி பேசுங்க.
1: திமேத்தி எப்படி இருக்கிறீங்கள்? பாடல் எடுத்து வாங்க ஐயா.
2: இந்த வேலை சொல்லி சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன். இந்த என்னென்ன சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என்னிடையமே நீங்கள்தான் என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியான மாலும் தேவன் நீங்கள் தான். எங்கள் உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கள் தான். இந்த வானம் பூமியான மாலும் தேவன் நீங்கள் தான். எங்கள் உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கள் தான். இந்த வேர் சொல்லி சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன். இந்த வேயே நீங்கள் என்னென்ன சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என்னிடையமே நீங்கள் என் கண்மணி போல் காக்குங்கள். நான் கண்ணுறங்க காவல் வைக்குங்க. கண்மணி போல் காக்குந்தேவன் கண்ணுறங்க காவல் வைக்குந்தேவன். இந்த வானம் பூமியாவமான தேவன் நீங்கள் தான். எங்கள் உயிருடனில் உள்ளவரே பாடுங்கள். அம்மா கத்திருக்குமா வேண்டாதா?
1: நன்றி ஐயா. அடுத்த அனுப்பிலே வணக்கம்.
3: வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன் அம்மா. ஆமென். பாடல் எடுத்து வாங்க.
3: ஆமென்.

மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதி

0: மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன்.
1: நன்றி அம்மா. நேரம் கலையத்தில் 12:15. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: பிலோமினா.
1: பிலோமினா அம்மா, எப்படி இருக்கிறீங்கள்? இந்த வானொலி சத்தத்தை குறைப்பீங்களா அம்மா? தயவு செய்து தொலைபேசி அழைக்கிற போதே வானொலி சத்தத்தை குறைச்சிட்டு வாங்க. இல்லையாம்மா, அது இங்கே கேட்குமாம்மா. எங்களுக்கு மைக்ரோ ஃபோன் இல்லோ, அதுக்களால் சிஸ்டத்துக்களை போயிக்க கேட்கும். சரி, நன்றி அம்மா. நீங்கள் சோமா இருக்கிறீங்களா? நான் வெளியில் போயிலையா? ஆ, இல்லையே, நேற்று நல்ல வெதர்னு சொல்லிச்சினும். ஆ, சரி சரி சரி சரி சரி. பாடல் எடுத்து வாங்கம்மா.
2: என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்துடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். இன்னத்தோடு இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானேன், நான் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்துடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென்.
1: நன்றி அம்மா.
2: நன்றி அம்மா.
1: நன்றி. அலைங்கள் 4162553. சைவர் சைவர் 8 சைவர்.

படுகுழியில தம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்களம்மா? நல்லா இருக்கிறேனம்மா. கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீங்கள், கொஞ்சம் நேரத்தோட வரலாமே. அப்படி ஏன் இல்லையம்மா, கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் இடைவெளியில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வந்து பாடினா வெளிநாடுகளில் இருக்கிறவர்களும் வந்து பாடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குமம்மா. இன்னும் சில பேர் காட்டில் காசு போட்டு எடுக்கிறவையம்மா, அதுக்காகத்தான் நான் உங்களை மற்றவையெல்லாம் முன்னுக்கு வந்து பாடுங்கன்னு சொல்கிறேன். நான் நன்றி அம்மா, பாடலை எடுத்துன்னு வாங்குவோம்.

ஒருத்தன் வாங்கம்மா. இன்னும் ஒரு சரணம் இருக்கே, இன்னும் ஒரு சரணம் இருக்கு, அதையும் பாடுங்கோ.

0: நன்றி அம்மா, நன்றி. இன்னும் முன்னே நாளில் அநேகர் பாட இருக்கிறீங்கம்மா. மாநதி எல்லாம் மீன் வராமல் விட்டுட்டீங்க. மாநதி கண்ணு நாளைக்கு பிறகு ஒரு மாதமும் 1.5 மாதத்துக்கு பிறகு போன சனிக்கிழமை ரேடியோவில் கேட்டனோட குரலை, ஆனால் மற்ற நாள்லாம் வார இல்லை. என்ன நடக்குதுண்டே எனக்கு தெரிய இல்லை. இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் இருக்கிறது. யாராக அழைப்புக்கு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். என்ன அல்ல ஆண்டவரை
1: பாவத்திலே நடத்திடுவான் தம்பி.
0: எங்க இந்த கான காணையில

0: நேரம் கழித்து 12:30. இன்றைய நாளும் பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய துசானம்மா, ரஜனா, மணியம்மா, மல்லிகா, பவளமம்மா, ராஜினி, பியூலா, புரிச்சட்டம்மா, நகோமியம்மா, மகேசம்மா, தீமைத்தேயு, மரியா, பிலோமினாம்மா, குணமம்மா, உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மாலையிலும் உங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருகிறேன் என்று கூறிக்கொண்டு இதோ நாங்கள் ஒரு விளம்பரத்தோடு கருணா அம்மாவினுடைய பாடல், அதை தொடர்ந்து உலக நடப்பு செய்திகளை நாங்கள் கேட்டறிவோம்.
1: Are you looking to save money on home or auto insurance? Bundle and get discounts up to 30%.
2: 25-க்கும் அதிகமான காப்புறுதி நிறுவனங்களினூடாக உங்களுக்கான சிறந்த காப்புறுதி சேவைகளை வழங்குகின்றோம்.
1: We provide home and auto insurance, business insurance, life insurance, commercial, CGL, trucks, fleet, E&O, and more.
2: தமிழில் உரையாடி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். சாக்ஷி பிரதீபன், 416-707-8585.
1: Call 416-707-8585.
0: இதோ கருணாம் அவர்கள் கேட்ட பாடல், தனிமையில் தவித்தேன் கரம் பிடித்தாய்.

0: அருமையான பாடலை கேட்டோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலியேற்ற நேரம் 12:36. ஒரு மணிக்கு வர இருக்கிறது டொரண்டோ மண்ணிலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்களுடைய செய்தி. இவ்வளவுமாக நாங்கள் உலக நடப்பு செய்தியோடு இணைந்து கொள்வோம்.
1: வல்லமையின் அலைகளின் செய்திகள்.

நேரம் கழியது 12:50, 1 மணிக்கு வர இருக்கிறது. டொரண்டோ மண்ணிலிருந்து தேவை செய்தி. ராபர்ட் கிட்ஸ் என்கிற ஒளித்தட்டிலிருந்து சில பாடல்களை இன்றைய நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது என்கிற வேளையிலும் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியக்காரரை வரவேற்போம். வணக்கம் ஐயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்கள்? ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டரையா. இன்றைக்கு உங்களோட தொலைபேசி கொஞ்சம் விட்டு விட்டு விக்கி விக்கி வருகிறது, பார்த்து கொள்ளுங்க. இன்றைய நாளிலும் எனக்காக உங்கள் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் எடுத்து வந்திருக்கிறது செய்தியை கொடுங்கள்.
1: I'm going to go to the next one.

Okay.

Thank you.

0: மூர்த்தி அடைந்து பாவத்துக்கு உள்ளானது. தேவன் தனது கடவுள் அவரோடு அப்படியே விட்டு விடாமல் மூர்த்தி கட்டிக்கவே அநேகரை அனுப்பினார். கடைசியாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி மீட்பும் மிகத் தீவிரமாக அவருடைய பரிசுத்த ரத்தத்தை கொடுத்து மீட்டுக் கொண்டார். அடிமைத்தனத்தினின்றும் பாவத்தின் அடிமைத்தனத்தினின்றும் மீட்கப்பட்டிருக்கின்றோம். எல்லா நண்பருக்கும் மீட்பு அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாய் இருக்கிறது. மீறுகளை விட்டு திரும்ப இறங்குகளை மீட்கும் பொருட்டு மீட்பர் வந்திருக்கிறார். கத்தால் மீட்கப்பட்டவர்கள் ஆழ்ந்த கழிப்புடன் பாடி சீரனுக்கு தேங்குவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. நம்ம பார்ப்பவர்கள் சொன்னால் ஒரு மீட்கும் உரிமை. யாத்திராவும் ஆறாம் அதிகாரம் பதினைந்து ஐந்து வரை பாருங்கள். யாத்திராவும் இரண்டாம் ஆறாம் அதிகாரம் இரண்டிலிருந்து ஐந்து வரை. நானும் தேவன் மேகாவை நோக்கி நான் யெகோவா நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் பரிசுத்தமானேன். கானான் தேசத்தை அவர்கள் கொடுப்பதென்று அவர்களோடு நான் உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன். அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்தரின் பெருமூத்தையும் நான் சேர்த்து உடன்படிக்கையை நினைத்தேன் என்று சொல்லுகிறார். யாத்திராவும் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே யாத்திராவும் மூன்று பத்திலே நீ இஸ்ரவேல் புத்தராக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து நடந்ததை உன்னை பாராயணத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். ரோத்தின் புத்தகம் நாலாம் அதிகாரம் ஆறிலிருந்து பத்து வரை வாசித்து பாருங்கள். ரோத்தின் புத்தகம் நாலாம் அதிகாரம் ஆறிலிருந்து பத்து வரை வாசித்து பாருங்கள். அப்போது அந்த சுதந்திரமாய் நான் மீட்க மாட்டேன், நீ மீட்டுக் கொள்ளும் என்றான். அப்படியே அந்த சுதந்திரமாய் போராசை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி தன் தலைமை ரட்சியை தாட்டி போட்டான். அப்போது போவாஸ் நகோமியின் கையிலே எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டேன் என்றார். ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லாரே ஐம்பத்தி நாலு ஐந்திலே உன் சிறுத்தையரே உன் நாயகன் சீரனின் கத்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மூத்தர். உன் மூத்தரும் தாயின் கத்தத்தில் உன்னை உருவாக்கிறவருமான கத்தர் நானே என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய மீட்பாளர்களில் வேதம் உள்ளவர் சேவையின் கத்து என்பது அவருடைய நாமம் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கிற தோற்றாக்களே தேவன் அல்லது கடவுள் செய்த உடன்படிக்கையின் படி இஸ்ரவேலரை மீட்டு கானான் தேசத்திலே சேர்க்க வேண்டியதாயிற்று. ரூத்தை மீட்கும் உரிமை போவாசுக்கு வந்தது. நம்ம சிரிசித்த தேவன் அல்லது கடவுள் அனைவரையும் மீட்கும் உரிமை உடையவராகிறார். நமது மீட்பர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள சேவைகளின் கத்தர். அவர் நம்மை பயணத்திலிருந்து மீட்டு காரணுக்குள் அழைத்து சொல்லுகிறார். பரமாத்தான் கலாத்தியர் நாலாம் அதிகாரம் நாலாம் ஐந்தாம் பாட்டை சொல்லுகின்றது. கலாத்தியர் நாலு நாலாம் ஐந்தாம் பாட்டுகள் நாம் புத்திர சுயாரத்தை அடையும் படி ஏழ பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கவராக காலம் நிறைவேறிய போது தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேராத்தியர் மூன்று பதினொன்று சொல்லுகிறது. தேராத்தியர் மூன்று பதினொன்று கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாகி நீட்டிக் கொண்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் உலக மீட்பராக இயேசு உரிமை பெற்றார். அவர் மீட்பின் விளக்கம் செய் என்னை மீட்டு ரச்சித்திருக்கிறார். நமக்கு சொல்லுகின்றது சுத்திகரிக்கப்படும் ரத்தம் சிந்தையில் இல்லாமல் ஆசாரியம் அந்த காலையின் ரத்தத்தில் கொண்டு நடித்து அதை ஆசாரித்து கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரைவில் ரத்தத்தை தோய்த்து அமெரிக்காக சிந்தப்படுகிற புதிய உடன் படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வார்த்தை சொல்ல வந்தது மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆனால் தான் எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏற்கும் வேலையை இயேசு கிறிஸ்து கல்வாரிகளுமே தீவிர அறிந்து பரவாயி செய்து முடித்தார். விசுவாசிப்பது ஒன்றுதான். திருமணத்தின் கிரியை முடிந்தது. திருமணமேலே விசுவாசத்தை கொண்டு பழைய மன்னிப்பாளையை மீட்பு வந்தது. பழைய மன்னிப்பு பெற்றவர்கள் நீதிமன்ற என்று அழைக்கப்படுகிறார்கள். அதாவது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியே. எபேசியர் 2:8 சொல்லுகிறது, எபேசியர் 2:8, சிலவர்களே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் என்ற ரோமர் 10:11 நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு அதிகாரம் 10:10 சொல்லுகிறது, யாரோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணத்திலும் வந்தார் என்று சொல்லுகின்றார். அதே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் ஆத்திரம் மீட்பு பெற்றீங்களா? ஆத்திரம் தீர்ப்பிலிருந்து தப்பித்து விட்டீங்களா? மூப்பராக இயேசுவோடு வாழ்கிறீங்களா? சிந்தியங்கள் காலம் நிறைவேறவிட்டது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசியங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வழிகாட்டுவாராக. நான் இயக்கமும் தீர்ந்த கொள்ளவு
1: தந்தை
0: மீட்பின் சந்தோஷத்தை குறித்து உலகத்தில் எதுவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ உண்மையால் சொல்லாவிட்டாலும்
1: அமேன். அமேன். நன்றி பாஸ்ரேயா. ஒரு நிமிடம் நான் உங்களோடு பேச வேண்டும். என்ன வேண்டி சொன்னால், இப்போ நேரம் 1:15 அங்கே 16 நிமிடங்கள் ஆகிக்கொண்டிருக்கிறது ஐயா. 15 நிமிடங்கள் ஒவ்வொரு ஊழியருக்கும் கொடுக்குமாறும், அது மாத்திரமல்ல அநேக ஊழியர்கள் வின்சனையாவுக்கு தனிப்பட்ட முறையிலே, எனக்கு தனிப்பட்ட முறையிலே வந்து சொல்லுகிறார்கள், இப்போது இந்த வானொலியிலே நீங்கள் செய்தியின் நேரத்தை கூட்டி ஜெப நேரத்தை குறைக்கிறீர்கள். இப்பொழுது ஜெப நேரம்தான் கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் ஊழியர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கால கட்டத்திலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு வறுமையிலே கஷ்டத்திலே எத்தனையோ பேர் தற்கொலை செய்து செத்துக்கொண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆத்துமாக்களுக்காக காத்து கொள்ளும்படியாக, பாதுகாப்புக்காக எல்லாம் ஜெபம் எடுத்து வாருங்கள். வருகிறவர்கள் 14:15 செய்தியை மாத்திரம் சொல்லிவிட்டு சிறிய ஜெபத்தோடு முடித்துக் கொள்கிறார்கள் என்று எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். ஒரு ஊழியர் அல்ல ஐயா, பல நாடுகளில் இருந்து பல ஊழியர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் உங்களுக்கு 1 மணிக்கு செய்தி என்று சொன்னால் 12:58 நாங்கள் மியூசிக்கோடு உங்களோட நாங்கள் அழைக்கிற போது நீங்கள் செய்தியையும் ஜெபத்தையும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலையும் அந்த 15 நிமிடத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக நீங்கள் எடுத்து வரும்படி எல்லா ஊழியர்களையும் உங்களை வைத்து சொல்லிக்கொள்கிறேன் ஐயா. நன்றி. மாலையிலும் உங்களுடைய ஜெப நேரத்தில் உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜெபம் எடுத்து வருவோம். சரி, நன்றி. நன்றி பாஸ்டர். அருமையானவர்களே, அருமையான செய்தியை கேட்டோம். அநேக ஊழியர்கள் தனிப்பட்ட முறையிலே எங்களோடு பேசிக் கொள்ளுகிறார்கள். வருகிற ஊழியர்கள் செய்தியை நீண்ட பிரசங்கத்தை பண்ணுகிறார்கள். ஆனால் இப்போது இந்த கால சூழ்நிலைக்குள்ளே ஜெபம், ஒவ்வொரு தேசங்களுக்கான ஜெபம், அந்த ஊழியர்கள் திறப்பின் வாசலிலே நிற்க வேண்டும். வீடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அந்த ஊழியர்களுடைய ஜெபத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது இந்த தேசத்துங்களிலே குடிகொண்டிருக்கின்ற பயங்கரங்கள் மாறுகிறதற்கு கர்த்தருடைய ஒரு கிருபையின் கருணையின் கண் கிடைக்கும் என்று அவர்கள் அன்பா எங்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். தயவு செய்து எல்லா ஊழியர்களுக்குமே நாங்கள் 15 நிமிடம் தான் கொடுக்குறோம். அதற்குள்ளாக நீங்கள் செய்தியையும் ஜெபத்தையும் எடுத்து வாருங்கள். இதோ நாங்கள் அடுத்த செய்திக்கு கடந்து செல்லுவோம். 3வது செய்தியை அமெரிக்க மண்ணிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வருவார்கள்.

0: அந்த வார்த்தை ஜீவனா இருந்தது என்கிற வேளையிலும் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் அம்மா.
0: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கத்தோட கிருபையினால உங்களை எல்லாருடைய ஜபத்தினாலும் சுகமாக இருக்கிறோம் அம்மா. நீங்கள் எப்படி?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா. நான் உங்களோட நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இன்றைய நாளும் எனக்காக உங்கள் வானொலி நேயர்களுக்கான தேவ செய்தியை எடுத்து வாருங்கள்.
1: நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் கர்த்தாவே, இந்த செய்தியை நீர் ஆசையை உதவிப்பீராக. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது தேவநீர் நீர் மகிமைப்படுவீராக அப்பா. இந்த வேளையிலும் அப்பா எங்கள் வானொலிக்காய் ஜெபிக்கிறோம். வல்லவினர்கள் வானொலியிலே சௌதரையாவுக்காக, சிந்தாமா அவர்களுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தெய்வமே, ஊழியக்காரர்கள் அனைவரும் சுகமாக பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதி விக்னங்கள் நோய் நடிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சிறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை, உடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒருவராவது அநியாயமாக எந்த வியாதியினாலும், எந்த விதமான வறுமையினாலும், பட்டினியினாலும் அப்பா மறிக்க கூடாது ஆண்டவரே. அந்த விதத்துல நீர் உடைய ஊழியக்காரர்களை கண்ணோக்கி பார்க்கிறதும், அவர்களுக்கு தேவையான சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே அவர்களை நீதாமே பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஊழியத்தை செய்கிற சௌரன் சட்டையாமையும் சௌரஜசிதாமையும் அப்பா, இந்த தொழில் காட்சி ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இதுல இணைந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தாவே, இன்னும் அநேகர் இதுல பங்கு பெற, அநேகர் உதாரத்துவமாய் கொடுக்க, அநேகர் ஊழியத்தை ஆதரிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகள், வல்லமைகள், அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். அற்புதங்களும் அடையாளம் நடைபெறட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தும் தேவரீர் இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமென்,
1: ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நாம் ஆதி பிதாக்கள், நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த நாட்களிலும் எப்படி தேவ புத்திரர்கள் வந்து மனுஷருடைய பெண்களை திருமணம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் ஆதியாமத்தின் புத்தகம் 6 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அவர்கள் ராட்சதர்கள் வந்து பூமியிலே இருந்தார்கள் என்றும், பின்பு தேவகுமாரர் மனுஷர் குமாரத்திகளோடு கூடுகிறதுனாலே இவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது என்றும், இதனாலே மனுஷர்கள் பலவான்களானார்கள் என்றும் தேவன் அறிந்து அந்த பூலோகத்தை அவர் அழிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் கொள்ளுகிறார். இப்படி தேவனுடைய பிள்ளைகளே எல்லாரும் நல்லாதான் இருந்தாங்க. ஆனா எப்பொழுது தவறான உறவுகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களோ, தவறான திருமண ஏற்படுத்தி கொண்டார்களோ, அப்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. அந்த வேளையிலே 7 வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6 அதிகாரம் 7 வசனம், நான் சிருஷ்டித்த பூமி மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கிறது எனக்கு மனஸ்தபமா இருக்கிறது என்று சொன்னார். ஆதியிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பொழுது, ஒவ்வொரு காரியத்தையும் சிருஷ்டித்த பொழுது தேவன் சொன்னார், அது தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று பார்க்கிறோம். தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று தேவனுடைய வார்த்தையில இதை வாசிக்கிறோம். எப்படி தேவன் அது நல்லது என்று கண்டாரோ, அதே தேவன் இப்பொழுது சொல்கிறார், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று சொல்லி. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளை அநேக வேளைகளிலே தேவன் நமக்கு நன்மையானவைகளை செய்து அவர் நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நாம் அவருக்கு மனஸ்தாபம் உண்டாக்குகிற காரியங்களை பண்ணுவோமே ஆனால் அந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனாலும் அந்த பூமியிலும், அப்படிப்பட்டதான கொடூரமான மக்கள் வாழ்ந்த பூமியிலும் நோவா என்ற ஒரு மனிதன் இருந்தான் என்பதை பார்க்கிறோம். இந்த நோவாவோ தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். இந்த நோவா கர்த்தருடைய கண்களில் அவன் கிருபை பெற்றான் என்று நாம் 6 அதிகாரம் 8 வசனத்திலே வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகமே கீழும் உள்ள மக்கள் தவறான மனிதர்களா இருக்கலாம், பொல்லாத மனிதர்களா இருக்கலாம், ஆனாலும் கூட நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே நாம் கிருபை பெற்றவர்களாக வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. எல்லா மக்களும் தவறு செய்தார்கள், நானும் அதே போல செய்தேன் என்று அவர்கள் மாத்திரம் என்ன நல்லவர்களா நான் அவர்களை பார்க்கிறேன் நல்லவன் என்று சொல்லி நம்மை தாமே அவர்கள் திருப்திப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனுடைய பார்வையிலே கிருபை பெற்றுக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நோவா அவன் எப்படி அவன் தேவனுடைய பார்வையிலே அவன் கிருபை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். 11வது அதிகாரம் எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தில் வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பாருங்கள், இந்த மனிதர்கள் பொல்லாத மனிதர்களாக இருந்த பொழுது ஆண்டவர் இந்த நோவாவுக்கு ஒரு தேவ எச்சரிப்பை கொடுக்கிறார். அது நோவாவுக்கு மாத்திரம் கொடுத்திருக்க முடியவில்லை, எல்லாருக்கும் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நோவாவின் மூலமாக இந்த தேவ எச்சரிப்பை கொடுக்கிறார். எப்படி இந்த தேவ எச்சரிப்பு வருகிறது? இப்படி ஆண்டவர் வந்து மனிதர்களுடைய கிரியைகள் சரியில்லை, மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, அவர்கள் செய்கிறதான காரியங்கள் சரியில்லை, எனவே அதை அழிக்க போகிறேன் என்று தேவன் திட்டமிட்டதை அந்த தேவ எச்சரிப்பை இந்த நோவாவிடம் சொன்ன பொழுது அவன் எல்லாரிடத்திலே சொல்லி இருக்க முடியும். அவன் எல்லாரிடத்திற்கும் இதை அவங்க பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லாரும் அதை விசுவாசிக்கவில்லை. ஆனால் நோவாவோ தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து அவன் தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது அதை அவன் விசுவாசிக்கிறான். அதுதான் முக்கியம். இப்பொழுது ஆண்டவருடைய வருகையின் நாள் வருகிறது, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், அதிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதிலே எடுத்துக்கொள்ளப்படாத மக்கள் எல்லாரும் இந்த உலகத்திலே கைவிடப்படுவார்கள். அவர்களுக்கு உபத்திரவ காலம் வரும், மகா உபத்திரவ காலம் வரும், பிறகு இரண்டாம் மரணம் வரும், அங்கே அக்னியும் கந்தகமும் நிறைந்த கடலில் அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்றதான தேவ எச்சரிப்பை நாங்கள் இப்பொழுது கொடுக்கும் பொழுது அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவ கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். இப்பொழுதும் நோவா தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது அவன் அதை விசுவாசித்ததினாலே அவன் என்ன செய்தான்? அவன் பயபக்தி உள்ளவனானான் என்று பார்க்கிறோம். அவன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை அவன் ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவன் நமக்கு நாம் காணாதவர்களை விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் தேவ எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பயபக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் அந்த நாட்களிலே நாம் அநேக மக்கள் செய்யாமல் இருந்தார்கள். ஆனால் நோவாவோ அதை செய்தான், அதை நிறைவேற்றினான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதோடு மாத்திரமல்ல, தேவன் இந்த நோவாவிடத்திலே சொல்கிறார், நீ ஒரு பிழையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த பிழையை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். பிழை என்றால் என்னவென்றே தெரியாது. பிழை என்பது ஒரு கப்பல் என்று வைத்துக் கொள்வோமே, அந்த கப்பலை எப்படி உண்டு பண்ண வேண்டும் என்றே அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்க முடியும். ஆனாலும் அங்கே தேவன் சொன்னதை காரியம் அவன் அப்படியே விசுவாசிக்கிறான், அதை அவன் செயல்படுத்துகிறான். எனக்கு தெரியாது என்று சொல்லி அவன் தட்டி கழிக்கவில்லை, அவன் தேவனுடைய ஆலோசனையின்படி அந்த பேழையை அவன் உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலும் அங்கே மனிதர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, லூக்காவின் சுவிசேஷம் மத்தேயுவின் சுவிசேஷம் 24வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 24:38 ஜல பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 39வது வசனம் சொல்கிறது, ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அவர்கள் உணராமல் இருந்தார்கள், தேவனுடைய வார்த்தையை உணராமல் இருந்தார்கள், எச்சரிப்பை உணராமல் இருந்தார்கள், பயபக்தி இல்லாமல் இருந்தார்கள். அதே போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று மத்தேயு 24:38 சொல்கிறது. அப்ப இந்த நாட்களிலும் இந்த காரியங்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கப்படுகின்றது. இந்த மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் இப்படிப்பட்டதான ஒரு துன்பம் ஏற்படும், அதற்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக, இந்த வானொலியின் மூலமாக நம்மோடு கூட என்ன செய்கிறார், அவர் எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நோவாவின் காலத்துல செய்தது என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் 8 பேரையும் அங்கே அவர் காப்பாற்றினார். ஆமென். அமன். பாருங்கள், 2 பேதுரு 2:5 சொல்லப்படுகிறது, நோவா முதலான 8 பேரை, மன்னிக்கவும், நீதியை பிரசங்கித்தவனாய நோவா என்று சொல்லப்படுகிறது. அப்படி அல்ல, என்ன, நோவா நீதியை பிரசங்கித்த ஒரு மனிதனாக காணப்பட்டிருக்கிறான். அதைத்தான் 2 பேதுரு 2:5 வாசிக்கிறோம், நீதியை பிரசங்கித்தவனாய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். அப்போ மக்கள் பயபக்தி இல்லாமல், தேவபக்தி இல்லாமல் இருந்ததுனால அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள், அவபக்தி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் மேல் இந்த உலகத்திலே தேவன் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட அந்த விதமாக பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு இது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டது என்று 6:6 வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:6. சோ இப்படியாக நாமும் கூட நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நோவாவின் குடும்பத்தை போல நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படும். நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோகப்பிதாவே, இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டபடி பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இந்த பிள்ளைகள் கர்த்தாவை எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும், வருகையிலே காணப்பட வேண்டும். அதற்கென்று எடுக்கிற இந்த வல்லமை நலைகள் வானொலிக்காக தொலைக்காட்சிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாலும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், எல்லா தடைகளையும் மாற்றி போடும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டரையா, மிக ஆசீர்வாதமான இந்த தேவ செய்திக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலையிலும் உங்களுடைய ஜெப வேளையிலே உங்களை உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜெபத்தை எடுத்து வருகிறோம்.
1: நன்றி அம்மா, கர்த்தர் நாமத்தில் மகிமைப்படுவதாக.
0: ஆமென். ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் தேவ செய்தியோடு இணைந்திருந்தோம். இதோ அடுத்து நாங்கள் ஜீவ வெளிச்ச நேரத்திலே இணைந்து கொள்

வார்த்தை மாறாத ஜீவ வெளிச்ச நேரத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் வேதம் வாசிக்க கேட்கலாம். நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் ஜோசுவா 9:10, ஏசாயா 11:14, 1 தீமோத்தேயு 4:5-6 என்னோடு டொரண்டோவில் இருந்து வியுளா இந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். யோசுவா 9:10, யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெருஞ்சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். எரிக்கோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீறலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகளின் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாத இரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணமும் பூத்ததுமாயிருந்தது. அவர்கள் கில்காலிலே இருக்கிற பாளையத்துக்கும் யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுபுத்திரரை நோக்கி நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களுடைய உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி நாங்கள் உமது அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூரத்தில் இருந்து வந்தோம், அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகேமுக்கும் அஸ்தோத்தின் பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கும் அப்புறத்தில் இருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி உங்கள் கைகளில் வலிக்கு ஆகாரத்தை எடுத்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில் நாங்கள் உங்கள் அடியார் எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்த பூசணம் பூத்திருக்கிறது. இந்த நாங்கள் இந்த திராட்சரச துருத்தியை நிரப்புகையில் புதிதாக இருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிட்டு எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிட்டு என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோடு சமாதான

0: என்பவைகள். சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேரில் ஆணையிட்டதின் நிமித்தம் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், அதனால் அவர்களை நாம் தொடக்கூடாது, கடுங்கோபம் நம்மில் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணை நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடு வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவார் என்று பிரபுக்கள் அவர்களுடைய சொன்னார்கள். பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்போது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான். அவர்கள் யோசுவாவுக்கு பிரயுத்தரமாக, தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும் தேசத்தின் குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அளிக்கவும் உம்முடைய தேவனாய கர்த்தர் தமது தாசனாய மோசைக்கு கட்டளை இட்டது உமது அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம், உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள். அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கையில் தப்புவித்தான். இந்த நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிப்பிடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களும் ஆக்கினான். ஆமேன்.
1: சங்காரம் பண்ணி எரிகோவுக்கு அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததை கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாக அதோனி செதே கேள்விப்பட்ட போது, கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆயியை பார்த்தும் பெரிதுமாய் இருந்தபடினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாய் இருந்தபடினாலும் மிகவும் பயந்தார்கள். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி செதே எப்ரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகிசின் ராஜாவாகிய யப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி, நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் ஜோஷுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகிசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியின் ஐந்து ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவருடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு ஜோஷுவாவிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும், பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். உடனே ஜோஷுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, அவளுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலில் இந்த ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டார். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்கரமாக மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசத்தா மற்றும் மக்கேதா மற்றும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை உள்ள பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கலும் கர்மலையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோனின் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் கருத்து நெல்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தருத்தது சந்திரனும் நின்றது, இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்கட்டு அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினார். அந்த ஐந்து ராஜாக்களும் ஓடி போய் மக்கோதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒழித்துக் கொண்டார்.

0: ஐந்து ராஜாக்களும் அக்குதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்திருந்து அகப்பட்டார்கள் என்று ஜோஷ்வாக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது ஜோஷ்வா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி, அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள், நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவருடைய பின் படைகளை வெட்டி போடுங்கள், அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றார். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியும் அளவும் சங்கரித்தார்கள். அவர்களில் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கீதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவிடத்தில் திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. அப்பொழுது ஜோஷ்வா கெபியின் வாயை திறந்து, அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்தில் வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அப்படியே செய்து எஸ்ரேமின் ராஜாவும் எப்ரோனின் ராஜாவும் யர்மூத்தின் ராஜாவும் லாகிசின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனத்துக்கு வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்களை ஜோஷ்வானத்தில் கொண்டு வந்த போது ஜோஷ்வா இஸ்ரேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னுடைய கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்குடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றார். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது ஜோஷ்வா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாய் இருங்கள், நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கு எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றார். அதுக்கு பின்பு ஜோஷ்வா அவர்களை வெட்டி கொண்டு ஐந்து மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே ஜோஷ்வா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒளித்துக் கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள். அந்நாளிலே ஜோஷ்வா மக்கீதாவை பிடித்து அதை பட்டிய கருத்தினால் அழித்து அதன் ராஜாவையும் அதில் உள்ள மனுஷராகிய சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் இறியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல மக்கேதாவின் ராஜாவுக்கும் செய்தார். மக்கேதாவிலிருந்து ஜோஷ்வா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் அதையும் அதன் ராஜாவும் இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டிய கருத்தினால் அழித்து எரிகோவின் ராஜாவுக்கும் செய்தது போல அதன் ராஜாவுக்கும் செய்தார். லிப்னாவிலிருந்து ஜோஷ்வா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட லாகிசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் லாகிசை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அது இரண்டாம் நாளிலே பிடித்து லிப்னாவுக்கு செய்தது போல அதையும் அதில் உள்ள எல்லா நரஜீவங்களையும் பட்டிய கருத்தினால் அழித்தார். அப்பொழுது கேசரின் ராஜாவாகி ஓராம் லாகிசுக்கு துறை செய்யும்படி வந்தார். ஜோஷ்வா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியா இராதபடி வெட்டி போட்டார். லாகிசிலிருந்து ஜோஷ்வாம் இஸ்ரவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதுக்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை அந்நாளிலே பிடித்து அதை பட்டிய கருத்தினால் அழித்தார்கள். லாகிசுக்கு செய்தது போல அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் அந்நாளில் தானே சங்காரம் பண்ணினார். பின்பு எக்லோனிலிருந்து ஜோஷ்வாம் இஸ்ரவேலர் அனைவருமாய் எப்ரோனுக்கு புறப்பட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து எக்லோனுக்கு செய்தது போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதில் உள்ள சகல நரஜீவங்களையும் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் பட்டிய கருத்தினால் அழித்தார்கள். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் சங்காரம் பண்ணினார்கள். பின்பு ஜோஷ்வா இஸ்ரவேலர்களோடும் கூட கெபீருக்கு திரும்பி போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதையும் அதன் ராஜாவையும் அதை சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தார். அவர்களை பட்டிய கருத்தினால் அழித்து அதில் உள்ள நரஜீவன்களை எல்லாம் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள். எப்ரோனுக்கும் லிப்னாவுக்கும் அவர்களின் ராஜாவுக்கும் செய்தது போல கெபீருக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தான். இப்படியே ஜோஷ்வா மலைத்தேசம் அனைத்தையும் தென்தேசத்தையும் சமபூமியின் நீர் பாய்ச்சலான இடங்களையும் அவர்களின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி காதிஸ் பர்னேயா துவக்கி காத்சா மட்டும் இருக்கிறதையும் கிவியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழித்தார். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவள் தேசத்தையும் ஜோஷ்வா ஒருமிக்க பிடித்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு ஜோஷ்வா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினார். ஆமீன்.
1: ஆமீன். யோசுவாவின் புத்தகம் மன்னிக்கணும், ஏசாயா 13:3. ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம், உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரந்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள், நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே கூறுகிறவர்கள் என்றார். திரளான ஜனங்களின் சத்தத்துக்கொத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளிலே கேட்கப்படுகிறது. சேனைகளின் கத்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். கத்தர் வருகிறார். அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானத்தை வானங்கள் வீழ்த்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. அலருங்கள், கத்தரினால் சமீபமாயிருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம். அவர்கள் திகில் அடைவார்கள். வேதனைகளும் வாதைகளையும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள். ஒருவரையொருவர் பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பாக முகங்களாயிருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதில் இருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம். சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தமும் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரிகளின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இரும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்துக்கும் அபூர்வமாக்குவேன். இதன் நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடும் கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை ஆதர பண்ணுவேன். துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். அகப்பட்டவனவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்திருந்தவனவனும் பட்டயத்தாலே விழுவான். அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும். அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும். அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். இதோ நான் அவர்களுக்கு விரோதமாக மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். கற்ப கனியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை. அவர்கள் கண் பிள்ளைகளை தப்ப விடுவதும் இல்லை. ராட்சத்துக்குள் அலங்காரமும் கல்லேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை. தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அங்கே மேப்பர் மந்தியை மறிப்பதும் இல்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக் கொள்ளும். ஊழையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும். காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாலான மாளிகைகளில் ஓரிகள் ஊழையிடும். பலி சர்ப்பங்கள் அவர்கள் செவ்விகையான அரண்மனைகளில் ஏகமாய் கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும். அதன் நாட்கள் நீடித்திராது என்றார்.
0: ஆமேன். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி இன்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாக யாக்கோபின் வம்சத்தோடு கூடிக்கொள்வார்கள். ஜனங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இழப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே பொன்னகரில் ஒளிந்து போயிற்றே. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பாறு இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். பூமி முழுதும் இழைப்பாறி அமைந்திருக்கிறது. கம்பீரமாய் முழங்குகிறார்கள். துருவதார விருட்சங்களும் லீவனோனின் கேதருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு இவ்விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்டுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறது. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாய் இருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவருடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி நீயும் எங்களைப் போல பலட்சியமானாயோ எங்களுக்குள் சமானமானாயோ என்று சொல்வார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு குழுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வே அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை வீணப்படுத்தினவனே நீ தரையிலே உள வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். உன்னுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதம் அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கும், ராஜ்யங்களை அதிரவம் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதை நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களே தங்கள் வீடுகளுக்கு போகவிடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலேயே மகிமையோடு கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நீயோ அழுகி போன கிளையை போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கவில்லை போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எறிந்துவிடப்பட்டாய். நீ அவர்களுடைய அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை சேரோடைய சந்ததி ஒருபோதும் சேர்ப்பதில்லை. அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுந்தரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாத படிக்கி அவர்கள் பிதாக்குடைய அக்கிரம நிமித்தம் அவளை குலத்தை ஆயத்தம் பண்ணுங்கள். நான் அவளுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை முள்ளம் பந்துகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நீக்கும் பள்ளங்களும் ஆக்கி அதை சங்காரம் எனும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசிரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய முகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவள் தோளிலிருந்து நீங்கும். தேச மனத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நிறுத்தப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை உயர்த்தமாக்குவான்? அவருடைய கை நிறுத்தப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? ஆகாசாஜா மரணம் அடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால், முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோள் முடிந்ததென்று அக்களிப்பாயிராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதன் தனி பறக்கிற அக்கினி சப்பமாய் இருக்கிறது இருக்கும். தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரை பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன். உன்னில் மீதியானுக்களே அவன் கொன்று போடுவான். வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கேருந்து போய்காடாய் வருகிறான். அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மறுத்தரோ சொல்லப்படும். கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார். அவருடைய ஜனத்தில் சிறுமியானவர்கள் அதில் திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. ஆமீன்,
1: ஆமீன். 1 தீமோத்தேயு 4:4. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் சோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமே ஆகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேர்ந்தவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கேதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. இதன் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் எச்சரிக்கை ஆயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்து உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய்.
0: ஆமீன்.
1: அம்மா, 1 தீமோத்தேயு 5:5.
0: 1 தீமோத்தேயு 5:5. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவிக்கு புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை தனம் பண்ணு. விதவை ஆனவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேட்டிகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை கர்வ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையின் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனத்தை நம்பிக்கையுள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களின் ஜெபங்களில் இருப்பார். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நீரை உபசரித்து பரிசுத்த வாங்கிய கால்களை கழுவி உபத்திரப்படுவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரிகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரிகளை கொடுத்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவியை விதவைகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இளம் வயதுள்ள விதவைகளை அதில் சேர்த்துக் கொள்ளாது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். அதுவுமல்லாமல் அவள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடுபடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்பூர்வலாயும் வீண் அலுவட்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவளுமாய் இருப்பார்கள். ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டும் என்று இருக்கிறேன். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி உலகி போனார்கள். விசுவாசியாகிய ஒருவனத்திலாவது ஒருத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது ஆகையால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்க கூடாது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகளை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்கிறது. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள கூடாது. மற்றவனுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்ததிலே எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். நீ பச்சபாத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. மற்றவள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரெடுக்கிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவளை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரிகளும் வெளியரங்கமாயிருக்கும். அப்படி இராதவர்களும் மறந்திருக்க மாட்டாது. ஆமீன்.
1: ஆமீன். 1 தீமோத்தேயு 6 தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்துக்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்துக்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவார்கள். விசுவாசிகளாகிய எஜமான்கள் உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராக இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையில் பலனை பெற்றுக்கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாக இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவார்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேட்ட உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டைகளும் தூசணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனைகளிலும் கண்ணிகளிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அழித்து அமுழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பெண்டியூ பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையையே சாட்சியாக விளங்கப்பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மையையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் செய்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களுமாயிருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பொக்கிசமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ திமெத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெறுகிற கொள்கைகளின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நன்றி அம்மா. நன்றி அருமையானவர்களே. இதுவரை நேரமும் நாங்கள் ஜீவ வெளிச்ச நேரத்திலே நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பு இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்போடும் இணைந்திருந்தோம். இதோ அடுத்து வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம். அதைத் தொடர்ந்து வருகிறது உலக நடப்பு செய்திகள். அதைத் தொடர்ந்து கவிதை நேரம். அத்தோடு சிறிய ஜபத்தோடு நான் 3 மணிக்கு இந்த ஜப இந்த வானொலியை இன்றைய நாளே நிறுத்த இருக்கிறேன். அதைத் தொடர்ந்து நீங்கள் மறு ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம் என்று குறிக்கொள்கிறேன். இதோ வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம்.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தலைவிரித்தாடும் கொரோனா வைரஸ் 2ஆம் அலை. மரணப்படுக்கையில் தொற்றின் தாக்கம் குறித்து பேசிய இளம் தாய். மறக்கப்பட்ட நெருக்கடி. பனாமா மற்றும் கொலம்பியாவுக்கு இடையே உள்ள மிக ஆபத்தான எல்லைப்பகுதியான டேரியன் வளைகுடாவிலிருந்து குடியேறிகள் குறித்த சிறப்பு செய்தி. பிரிட்டன் மருத்துவமனை நோயாளிகள் விரைவில் வீடு திரும்ப உதவும் ரோபோட் மருத்துவர் குறித்த செய்தி தொகுப்பு.

0: வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது யசோதா ரவீந்திரன். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்தை கடந்துள்ளது. சுகாதார அமைச்சகத்தில் பதிவான தரவுகளின்படி வைரஸ் தொற்று தொடர்பான மரணங்கள் 1 மாதத்துக்குள் 1 லட்சத்தை தாண்டியுள்ளன. ஆனால் உண்மையான உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகமாக இருக்கக்கூடும். தலைநகர் டெல்லியில் வைரஸ் தொற்றால் உயிரிழந்த ஒரு இளம் பெண்ணின் சோகக்கதை குறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் பிபிசி செய்தியாளர் ஒருலா குரின்.
1: QuickCheck showed me the best Capital One card I could get approved for with 100% certainty, and it didn't impact my credit score. I wish I could be that certain about everything, like whether my kid's going to be famous.
2: Our proven installation process ensures your gutters are in tip-top shape and prepped to protect your home. Step 1, we clean.
3: கொரோனா வைரஸை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். இது மிகவும் மோசமான அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடியது.
4: கடுமையாக நோய்வாய்ப்பட்டு சுவாசத்திற்காக இவர் போராடி கொண்டிருக்கிறார்.
3: என்னால் பேச முடியவில்லை, ஆனால் ஒரு செய்தியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என நினைக்கிறேன்.
4: மற்றவர்களை பற்றியும் தனது பிறக்காத குழந்தை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்கும் டிம்பிள் அரோராவின் இறுதி செய்தி இது.
3: எனக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்க கூடாது. குறிப்பாக எனது பிரசவ காலத்தில் நான் பாதிக்கப்பட்டேன்.
4: இதனால் 7வது மாதத்தில் டிம்பிள் வயிற்றில் வளர்ந்து வந்த சிசு இறந்தது. அடுத்த நாள் அவர் போராடும் சக்தியை முற்றிலும் இழந்துவிட்டார். தனது 3 வயது மகன் வியானை தனியாக தவிக்க விட்டு சென்று விட்டார்.
5: அவள் மிகவும் சுறுசுறுப்பானவள், வலிமையானவள். கோவிட் தொற்றால் இறக்கும் கடைசி நபர் இவராகத்தான் இருக்க வேண்டும் என நாங்கள் நினைத்தோம்.
4: ஆனால் பெருந்தொற்றில் ரவிஷ் சாவ்லா தனது மனைவியை பறிகொடுத்தார்.
5: கருவுற்றிருந்ததால் அவரது எதிர்ப்பாற்றல் குறைந்தது.
4: 34 வயதான பல் மருத்துவர் டிம்பிள் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் தனது மகனுடன் கொண்டாடியிருந்தார். 2019 லண்டனில் தனது குடும்பத்தினருடன் அவர் மகிழ்ச்சியாக விடுமுறையை கழித்த காட்சிகள் இவை. தனது மனைவி மற்றும் இங்கு பலரது மரணம் உலகிற்கு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்று ரவீஷ் கூறுகிறார்.
5: உங்கள் நாட்டில் கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். இந்தியாவில் அது குறைந்து கொண்டே போனது, ஆனால் காட்டு தீ போல் மீண்டும் வந்தது. மக்கள் பாதுகாக்கப்படவில்லை. ஆரோக்கியமான மக்களையும் கருவுற்ற பெண்களையும் இது பாதித்தது. எனவே எக்காரணத்தை கொண்டும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க தவறாதீர்கள்.
4: இந்தியா தனது மக்களை பாதுகாக்க தவறியதன் விளைவை இப்போது எதிர்கொள்கிறது. தற்போது இந்திய திரிபு 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ளது. பிரிட்டனில் தொற்று பாதிப்புகள் பன்மடங்காகியுள்ளன.
5: முன்பு வயதானோரை தாக்கியது, தற்போது இளைஞர்களை தாக்குகிறது. வைரஸ் புதிய பரிமாணம் அடைந்து வருகிறது. இந்தியாவில் இளைஞர்கள் பலரை தாக்கியுள்ளது.
4: தனது எதிர்காலத்தில் புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராகி வந்தார் டிம்பிள். கடந்த மாதம் தனது மனைவி இறந்ததிலிருந்து அவர் இறந்த தனது குழந்தையுடன் சேர்ந்து விட்டதாக ரவீஷ் தன்னை தேற்றி வருகிறார்.
5: இரண்டாவது குழந்தையை பார்த்துக் கொள்ள அவள் சென்று விட்டதாக எனக்கு நானே கூறிக்கொள்வேன். அவனை அவள் தனியாக விட விரும்பவில்லை. அவள் தாயாயிற்றே, புனிதமான ஆத்மா அவள்.
0: அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். பெலாரூஸ் வான்பரப்பில் விமானங்கள் பறப்பதை தடுப்பதாக லித்வேனியா அறிவித்துள்ளது. கிரேக்கத்திலிருந்து லித்வேனியா சென்று கொண்டிருந்த ரயனேயர் விமானத்தை பலவந்தமாக மின்ஸ்கில் தரை இறக்கிய பெலாரூஸ் அரசு அந்த விமானத்தில் இருந்த அரசு எதிர்ப்பு ஊடகவியலாளர் ரோமன் புரோட்டசிவிச்சை கைது செய்தது. கடந்த பிப்ரவரி மாதம் இராணுவத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட மியான்மரின் முன்னாள் ஆட்சித் தலைவி ஆங் சாங் சூச்சி முதல் முறையாக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். தனது வழக்கறிஞர்களையும் அவர் முதல் முறையாக நேரில் சந்திக்க அனுமதிக்கப்பட்டார். அரசாங்க ரகசிய சட்டத்தை மீறியது உட்பட அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார்.
6: Good grammar and spelling are important, but if you want to write essays that inspire, messages that forge brighter connections, and emails that get the job done, you need to think about more than just grammar and spelling. This sentence is grammatically correct, but it's wordy and hard to read.
0: அமெரிக்கா செல்வதற்காக கொலம்பியா மற்றும் பனாமா இடையிலான எல்லை பகுதிக்கு வெவ்வேறு நாடுகளிலிருந்து வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. மிகவும் ஆபத்தான இந்த பயணத்தை மேற்கொள்ள மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவது ஏன் என்பது குறித்த தொகுப்பை டேனியல் பாரடோ வழங்குகிறார்.
7: இதுதான் டாரியன் வளைகுடா. உலகின் மிகவும் ஆபத்தான தொலைதூர காடுகளில் இதுவும் ஒன்று. கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையே இது அமைந்துள்ளது. கொலம்பியாவின் எல்லையில் போராளி குழுக்கள் மற்றும் துணை ராணுவத்தினர் மிரட்டி பணம் பறிப்பது மற்றும் கடத்தல் மூலம் இந்த பகுதியை கட்டுப்படுத்தி வருகின்றனர். சமீபகாலமாக இந்த எல்லைப்பகுதி புதுவிதமான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. ஆயிரக்கணக்கான குடியேறிகள் இந்த காட்டுப்பகுதியை கடக்கும் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றனர். ஹைட்டி, கியூபா, வெனிஸ்வேலா மற்றும் பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தும் குடியேறிகள் வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இதை கடப்பவர்களின் எண்ணிக்கை அல்லது கடக்கும் வழியில் இறப்பவர்களின் எண்ணிக்கையை அறிவது சாத்தியமற்றது. டாரியன் வளைகுடாவை கடக்கும் போது உயிரிழந்தவர்களின் உடல்களை இதுபோன்ற கல்லறைகளில் புதைக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. கியூபாவை சேர்ந்த லியோடேனி மற்றும் எலிடியோ அமெரிக்கா செல்ல முயற்சிக்கின்றனர்.
8: இது ஆபத்தானது என்றாலும் எனக்கு கவலை இல்லை. அமெரிக்காவுக்கு செல்வது மட்டுமே எனது நோக்கம்.
7: தற்போது பெருந்தொற்றின் காரணமாக கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையேயான எல்லைப்பகுதி மூடப்பட்டுள்ளது. மனிதாபிமான உதவிகள் அல்லது அரசு அமைப்புகளின் அறிகுறிகளே இங்கு தென்படவில்லை. எனவே சட்டவிரோதமாக பணம் செலுத்தி உதவி செய்பவர்களை நம்பியே இவர்களின் எதிர்காலம் உள்ளது. காடுகளை கடக்க கோயட்டஸ் என்று அழைக்கப்படும் நபர்கள் தலைமை தாங்குகின்றனர்.
9: And this is the last.
7: இதுதான் மக்கள் வாழும் கடைசி பகுதி. இதற்கு அடுத்து மக்களை பார்க்க குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆகலாம். தற்போது அவர்கள் டாரியன் காட்டுப்பகுதியை நோக்கி நகர்கின்றனர். ஆனால் சட்டவிரோத இடப்பெயர்வை மட்டுமல்லாமல் பல்வேறு சிக்கல்களை தாங்கள் கண்காணித்து வருவதாக ராணுவ தலைவர் கூறுகிறார்.
10: சமூகத்தின் மீது அவர்கள் திணிக்கும் அழுத்தம் மறுக்க முடியாத ஒன்று. சட்டப்பூர்வமான மற்றும் சட்டவிரோதமான பலவற்றை அவர்கள் கட்டாயப்படுத்துகின்றனர். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இடப்பெயர்வு உள்ளிட்டவற்றில் அவர்கள் ஈடுபடுகின்றனர்.
7: கடந்த 15 ஆண்டுகளாக குடியேறிகள் எல்லையை கடந்து டாரியனுக்குள் நுழைந்து வருகின்றனர். ஆனால் பெருந்தொற்றால் இவர்கள் முடங்கியுள்ளனர். தங்குமிடங்கள், தண்ணீர் மற்றும் கழிவறை வசதிகளை இவர்களால் பெற முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் நூற்றுக்கணக்கானோருக்கு இது ஆபத்தானதாக மாற வாய்ப்புள்ளது. ஆனால் அமெரிக்காவை சென்றடைந்து புது வாழ்க்கையை தொடங்கினால் இந்த ஆபத்தான பயணம் மதிப்பு மிக்கது என இவர்கள் கருதுகின்றனர்.
0: நோயாளிகள் மருத்துவமனைகளில் இருந்து விரைவில் வீடு திரும்ப உதவும் ரோபோட் உதவியுடனான பரிசோதனை முயற்சி ஒன்று இங்கிலாந்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனை முயற்சி வெற்றியடைந்தால் நோயாளிகள் பலருக்கு தேவையான தொடர் மருத்துவ மேற்பார்வை வீட்டிலிருந்தபடியே கிடைக்கும். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
11: வணக்கம் ஜூலியா, நலமா?
12: வணக்கம் ரெபேக்கா.
11: உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி.
12: என் வீட்டில் எனக்கு வசதியான சூழலில் இருப்பதும் நன்றாகவே இருக்கிறது.
11: இதன் சிறப்பம்சமும் சாதாரண காணொலி அழைப்புக்கும் இதற்குமான வித்தியாசமும் என்னவென்றால், இந்த கேமரா மூலம் நோயாளியின் முகத்தை மட்டுமல்லாது அவரை சுற்றி இருக்கும் சூழலையும் பார்க்க முடிகிறது. நான் உங்களை தொடர்ந்து கண்காணிக்கிறேன், கவலைப்பட வேண்டாம்.
13: That's the real benefit of
11: Hospital at Home திட்டத்தின் உண்மையான பலன் இதுதான் என்று நினைக்கிறேன். மருத்துவமனையில் இருக்கும் போது கிடைக்கும் முழு கவனிப்பை வீட்டில் இருந்தபடியே நோயாளி பெறலாம். மேலும் வீட்டில் இருப்பதால் நோயாளி விரைவில் குணமடைவார். நோயாளி எவ்வளவு அதிகமாக படுக்கையில் இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அவரது தசைகள் பலவீனமாகும். எனவே வீட்டில் நோயாளியின் சுற்றுச்சூழலில் பராமரிப்பு வழங்குவது சிறந்த பலன் அளிக்கும்.
12: எனது இருப்பிட சூழலில் நான் நடந்து வருவதை பாருங்கள்.
11: ஆம், மருத்துவமனையில் இவ்வாறு செய்வது இயல்புக்கு மாறாக தெரியும். நோயாளியின் வீட்டிற்கு செல்லாமலேயே நோயாளிக்கு தொடர் சிகிச்சை வழங்குவதே இதனால் கிடைக்கும் நன்மையாகும்.
0: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
14: இவரை நேரமும் நாங்கள் பிபிசி செய்தி அறிக்கையோடு இணைந்திருந்தோம். இதோ அடுத்து வருகிறது உலக நடப்பு செய்திகள்.
15: வல்லமையின் அலைகளின் செய்திகள். உலக பலம் 24 ஐந்தாம் மாதம் 2021 ஆண்டு திங்கட்கிழமை. இஸ்ரேலை போர்க்குற்ற நீதிமன்றின் முன்னால் நிறுத்துவதற்கான பணிகளை பாலஸ்தீனம் முன்னெடுத்திருக்கின்றது. பாலஸ்தீனத்தில் இருந்த ஊடகங்கள் கட்டியமைக்கப்பட்டிருந்த அல் ஜலா கட்டிடத்தின் மீது இஸ்ரேலிய படையினர் குண்டு வீசி தாக்கி அதை அழித்தது தெரிந்ததே. இவ்வாறான தாக்குதலை இஸ்ரேலியர்கள் நடத்திய பொழுது அதற்கு முன் ஏற்பாடாக தம்முடைய உளவு பிரிவினர் மூலமாக இந்த கட்டிடத்தை தகர்க்கப் போகின்றோம் என்றும், ஒரு மணி நேரத்தில் அனைவரும் இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் உத்தரவு போட்டது தெரிந்ததே. அதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஏபி செய்தி ஸ்தாபனம் உட்பட அல் ஜசீரா வரை பல்வேறு ஊடகங்கள், தொழில் நிறுவனங்கள், வக்கீல்களினுடைய நிறுவனம், நிதி நிறுவனங்கள் எல்லாம் 12 கட்டிடத்தில் இருந்து ஒரு மணி நேரத்தில் ஓடிவிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டதானது மனித குலத்திற்கு விடப்பட்ட ஒரு சவாலாகும். அதன் பின்னர் அந்த கட்டிடத்தை இடித்து தகர்த்ததானது மனிதர்களினுடைய மரியாதை, சர்வதேச ஜனநாயகத்தினுடைய தனித்துவம் அனைத்தையும் இடித்து சகர்த்தது போன்ற ஒரு செயலாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இது போர்க்குற்றம் என்பதற்கு சிறந்த அடையாளமாக இருக்கின்றது. அது மாத்திரம் அல்லாமல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுடன் பேசுகின்ற பொழுது தாம் பத்திரிகையாளரை வெளியே அனுப்பிவிட்டு தான் குண்டு வீசியதாக கூறியிருக்கின்றார். எனவே ஒரு நாட்டினுடைய பிரதமரே தான் குண்டு வீசியதை ஒப்புக்கொண்ட செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. இது ஒரு நாடு போர்க்குற்றவாளி நாடுதான் என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்கு போதுமான ஒன்றாக இருப்பதாக அந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர் கூறியிருக்கின்றார். இதுதான் பாலஸ்தீன விவகாரத்தில் இன்று முக்கியம் பெற்றிருக்கும் செய்தியாகும். 11 போர் முடிந்து கலைந்த பறவைகளாக பறந்து சென்ற பாலஸ்தீனர்கள் இப்பொழுது தங்கள் குடியிருப்புகளை தேடி மெல்ல மெல்ல திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். 11 யுத்தம் முடிந்த பின்னதாக இடிந்து கிடக்கும் வீடுகளை பார்த்து கண்ணீருடன் கதறி அழுகின்ற காட்சிகள் உலக ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றன. சுமார் 120,000 மக்கள் வரை தங்கள் வாழிடங்களை விட்டு பாடசாலைகள் உள்ளிட பொது இடங்களில் சென்று உயிர் தப்பி இருந்தது குறிப்பிடத்தக்கது. 70 முதியவர் ஒருவர் கூறுகின்ற பொழுது தன்னிடம் இருந்த ஒரே ஒரு சொத்து தான் வாழ்ந்த வீடு மட்டும்தான் என்றும், இப்பொழுது அது தரை மட்டமாக கிடைப்பதாகவும், தனக்கு எதிர்காலம் என்று இனி எதுவும் இல்லை என்றும், இந்த இடிந்த வீட்டின் மேலேயே ஒரு கூடாரத்தை அமைத்து உறங்குவதை தவிர தனக்கு வேறு வழியில்லை என்று அவர் விழி பிதுங்கி நின்றார். அதேவேளை பாலஸ்தீனத்தில் ஊடகங்கள் இருந்த ஜலா டவரை இஸ்ரேலிய படைகள் இடித்தது தெரிந்ததே. விமான குண்டுவீச்சு நடைபெற்று அது இடிந்து விழுந்த காட்சியையும் உலகம் பார்த்தது. உலகத்தின் முக்கியமான ஜனநாயக குரல்களாகிய பிரபல ஊடகங்கள் எல்லாம் அங்குதான் இருந்தன. இப்பொழுது ஜலா டவரினுடைய அதிபர் ஜலாட் மஹிடி அவர்கள் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றிற்கு இந்த விவகாரத்தை எடுத்து செல்ல இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இந்த விவகாரத்தில் இருக்கின்ற போர்க்குற்ற மீறல்களை போர்க்குற்ற நீதிமன்று ஆய்வு செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அமைதி வந்தாலும் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற உலகத்திற்கு ஒரு சிறந்த வழி உலகம் ஒன்றிணைந்து போர்க்குற்ற நீதிமன்றினுடைய கரங்களை பலப்படுத்துமாக இருந்தால் இந்த விவகாரத்தை தீர்த்து விடலாம் என்பது இன்னொரு பாதையாக இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உலகத்தின் ஆய்வாளர்கள் இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் வரும் என்று கூறினாலும் கூட போர்க்குற்ற நீதிமன்றை வலுப்படுத்தினால் இது வராமலே ஓடி ஒளிந்துவிடும் என்பது முக்கிய விடயமாகும். கடந்த நவம்பர் மாதம் 4 இருந்து எத்தியோப்பிய படைகள் டிட்ரே என்கின்ற பகுதியில் தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான போரை அந்த நாட்டினுடைய நோபல் பரிசு பெற்ற அதிபர் பிரகடனப்படுத்தி நடத்தி கொண்டிருப்பது தெரிந்ததே. இப்பொழுது வந்திருக்கும் சிக்கல் பாலியல் பலாத்காரத்தை எத்தியோப்பிய படைகளும் எரித்திய படைகளும் இணைந்து படு மோசமாக செய்து வருகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. பெண்மணி ஒருவர் இது குறித்து சாட்சியம் அளிக்கின்ற பொழுது 5 படையினர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும், இப்பொழுது தான் கருவுற்றிருப்பதாகவும், அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு கடந்த 2 கால பகுதியில் 200 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அத்தனை பேரும் படையினரால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தவர்களாக இருக்கின்றார்கள். 4ஆம் தேதி நவம்பரில் இருந்து இன்று வரையான கால பகுதியில் இவ்வாறு 500 பெண்கள் வரை பாலியல் பலாத்காரம் செய்து அழிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் எதற்காக ஆயுதத்தை தூக்கி இருக்கின்றார்கள், இவர்கள் எதற்காக சண்டை செய்கின்றார்கள், இவர்களுடைய நகர்வினுடைய கடைசி இடமாக அப்பாவி பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வது அமைந்திருக்கின்றது. மேலும் பல பெண்கள் கணவன் மற்றும் குடும்பத்தினரின் முன்னால், பிள்ளைகளின் முன்னால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக பாதிக்கப்பட்ட பெண்கள் மறுபடியும் தம்முடைய குடும்பத்திலும் அந்த குடும்பம் இருக்கும் சமுதாயத்திலும் தங்களால் வாழ முடியாத நிலையையும் இவர்கள் ஏற்படுத்தி விடுகின்றார்கள் என்று கண்ணீர் மல்க கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு பாதிக்கப்படும் பெண்கள் வைத்தியசாலைக்கு சென்றாலும் கூட அங்கு எதையும் காண முடியாது. ஏனென்றால் அங்குள்ள வைத்தியசாலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி எல்லாமே சிதைந்து போய் கிடக்கின்றன. சுமார் 13% வைத்தியசாலைகள் மட்டுமே செயற்பட்டு கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் சர்வதேச சமுதாயம் பெரும் கவலை அடைந்திருக்கின்றது. அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியும் எத்தியோப்பிய அதிபரை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியவர்களுக்கு பலத்த தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஈரானிய பெற்றோர் செய்த வேலை காரணமாக ஈரானிய சமுதாயமே அதிர்ச்சியில் கிடப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஈரானினுடைய நீதித்துறை பற்றிய விவாதம் இப்பொழுது ஆரம்பித்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. இதற்கு காரணம், 81-74 வயதுடைய கணவனும் மனைவியும் தங்களுடைய பிள்ளைகளை கொன்ற விதம். இவர்கள் 47 வயதுடைய தங்களுடைய மகனை கொன்று தள்ளி இருக்கின்றார்கள். மகனுக்கு நஞ்சு வைத்து அவர் மயங்கியதும் அதன் பின்னர் அவரை கதிரையில் கட்டி முகத்தை ஒரு கருப்பு பையினால் மூடி கத்தியால் குத்தி கொலை செய்து பின்னர் துண்டுகளாக்கி 3 சூட்கேஸ்களில் அதை போட்டு நகரத்தின் பல இடங்களில் சுழற்றி வீசியிருக்கின்றார்கள். இவ்வாறான தண்டனையை இவர்கள் எதற்காக தங்களுடைய மகனுக்கு கொடுத்தார்கள் என்றால், மகன் இளம் பெண்களுடன் தகாத முறையில் உறவு வைத்திருக்கின்ற காரணத்தினால் இதை செய்ததாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த செயலை செய்ததற்காக தாம் கவலைப்படவில்லை என்றும் கடவுளுக்கு விசுவாசமாக தாம் நடந்திருக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். ஈரானினுடைய சட்டங்களிலே பிள்ளைகளை கொலை செய்பவர்களுக்கு ஆக கூடுதலாக 10 வருடங்கள் மட்டுமே சிறை தண்டனை விதிக்கலாம் என்கின்ற சட்டம் இருக்கின்றது. மற்றவர்களை கொலை செய்தால் மட்டுமே மரண தண்டனை என்கின்ற சட்டம் இருக்கின்றது. ஆகவே இவர்களுக்கு இந்த வழக்கில் 10 வருடங்கள் மட்டும்தானா தண்டனை என்பதுதான் முதலாவது விவாத பொருளாக மாறியிருக்கின்றது சட்ட ரீதியாக. இரண்டாவதாக, 3 வருடங்களுக்கு முன்னதாக இவர்கள் தங்களுடைய மகளை கொலை செய்திருக்கின்றார்கள். மகளை எதற்காக கொலை செய்தீர்கள் என்பதற்கான விளக்கம், அவர் போதை வஸ்து பாவிப்பவராக இருந்தார். அளவுக்கு அதிகமாக போதை வஸ்து பாவிக்கின்ற தன்னுடைய மகள் உயிருடன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவளையும் கொலை செய்தோம் என்று இந்த தாயும் தகப்பனும் கூறியிருக்கின்றார்கள். சரி, மேலும் ஒரு கொலையை செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மருமகனை கொலை செய்திருக்கின்றார்கள். 7 வருடங்களுக்கு முன் இவர்கள் கொன்றிருக்கின்றார்கள். எதற்காக அவரை கொன்றீர்கள் என்ற கேள்விக்கு, அவர் ஒரு வன்முறையாளராக இருந்தார், வன்முறை மிக்க ஒரு மனிதன் இருத்தல் கூடாது என்று அவரையும் தீர்த்து கட்டியதாக இவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் மீதான வழக்கில் அவர்களுடைய மருமகனை கொலை செய்த வழக்கு காரணமாக இவர்கள் தூக்கு தண்டனையில் போடப்படலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம், ஈரானினுடைய மதவாத கொள்கைகளில் அதி தீவிரமாக ஆழமாக ஆழமாக சென்ற இப்பெற்றோர் கடவுளுக்கு விசுவாசமாக நடப்பதாக இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கின்றார்கள். இது ஈரானினுடைய சட்டத்தின் மீது விழுந்திருக்கின்ற ஓர் அடியாக இருக்கின்றது. ஈரானினுடைய சட்டம் இந்த பெற்றோருக்கு என்ன தண்டனையை வழங்கலாம் என்பதுதான் ஈரானினுடைய சமுதாயத்தில் இப்பொழுது விவாதமாகவும், ஈரானிய சமுதாயமே அதிர்ச்சியில் உறைந்து கிடக்கின்றது என்கின்ற தலைப்பு செய்தி வெளியாக காரணமாகவும் இருக்கின்றது. நைஜீரியாவினுடைய படைத்துறை அமைச்சர் இப்ராஹிம் அட்டஹிரு விமான விபத்தில் மரணமடைந்து விட்டார் என்று கூறப்படுகின்றது. கடுனா விமான நிலையத்திற்கு அருகே இவர் பயணித்த விமானம் வீழ்ந்ததாகவும், இந்த விமான நிலையம் நைஜீரியாவினுடைய வடபுலத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கி சேத்துறை.
14: இதுவரை நேரமும் நாங்கள் உலக நடப்பு செய்தியோடு இணைந்திருந்தோம். நேரம் கலையத்தில் 2:25. இதோ அடுத்து வருகிறது இலங்கையில் இன்று இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள். அதைத் தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கிறது கவிதையின் நேரம். இதோ வருகிறது இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள்.
16: தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். பெரிய கல்லாறு வைத்தியசாலையில் வழங்கப்படும் உணவின் தரம் குறைவு தொடர்பில் சாணக்கியன் திடீர் விஜயம். பெரிய கல்லாறு பகுதியில் வைரஸ் தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வரும் வைத்தியசாலைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் திடீர் விஜயம் செய்திருக்கின்றார். வைரஸ் வைத்தியசாலைகளில் வைரஸ் நோயாளிகளின் பிரச்சனைகள் தொடர்பாகவும் வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்தும்

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் பேரால் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று சனிக்கிழமை காலை 21 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 10 மணி. இன்றைய எமது ஒளிபரப்பிலே இடம்பெற இருக்கின்றது 10 மணிக்கு காலை தெளிதிய தொழிகள் ஆராதனை. அந்த ஆராதனை நிகழ்ச்சியை வழங்கியிருக்கிறார்கள் சௌரி டானியா, சௌரன் தர்சன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஜீவ வெளிச்ச நேரத்திலே தேவையான செய்தியை பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் 10:30 வழங்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 11 மணிக்கு இலங்கை நியூரடியாவிலிருந்து சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி பாஸ்டர் பிலிப் ராஜ் அவர்கள் அதை தயாரித்து வழங்குகின்றார். 12 மணிக்கு எமது விசேட நிகழ்ச்சியான இசையமதம் சிறப்பு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி இடம்பெறும். சௌரன் டேனி, சௌரி ஈவிலின் அவர்கள் அந்த இசைக்குழுவில் இருந்து அந்த நிகழ்ச்சியை வழங்குவார்கள். 2 மணிக்கு வேதாமம் வாசித்தல் சௌரி பீலா பாபு அவர்கள் வாசிப்பார்கள். இன்றைய ஒளிபரப்பிலே இவற்றை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நலில் காலை தெளிந்த துளிகள் நேரத்திலே எங்களோடு இணைந்து ஆராதனை பாடல்களை ஆண்டவருக்கு மகிமையாக வழங்க இருக்கின்றார்கள் சௌதரி டானியா மற்றும் சௌரன் தர்சன் அவர்கள்.

வல்லமையின் அலைகளின் காலை தெளித்தேன் துடிகள் ஆராதனையில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். 1 தெசலோனிக்கியர் 5:16 தொடக்கம் 18 வரை. 1 தெசலோனிக்கியர் 5:16 தொடக்கம் 18 வரை. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் சோஸ்திரம் சொல்லுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஜெபம் செய்வோமாக. அன்பு மிரக்கவும் உள்ள தாப்பனே, இந்த புதிய மாதத்திலே நாங்கள் காலடி வைக்கும் பொழுது உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எங்களோடே கூட செல்லட்டுக்கும் சுவாமி. உம்முடைய பிறப்பை நாங்கள் இன்னுமாக உணர்ந்து தாழ்மையின் சின்னமாக வடிவெடுத்து இந்த உலகத்திற்கு வந்து எங்களுக்காகவே மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் ஒரு முறை நீரங்களை கூட்டி சேரும் வரைக்கும் நாங்கள் ஆவலோடும் பொறுமையோடும் பரிசுத்தமாகவும் எங்களுக்கு உதவி புரியும். கடந்து வந்த மாதங்களுக்காக எங்களை காத்து வழி நடத்தின தாயவுக்கு சோஸ்திரம் சொல்லுகிறோம். புதிய ஆண்டுக்குள் நாங்கள் காலடி வைக்கும் பொழுது உங்களுக்கு தேவ ஞானமும் பெலனும் எங்களுக்கு ஈந்தரலும்.

உங்கள் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டையிலே மூடிக்கொள்ளும். ஒவ்வொரு ஊழியங்களையும் உம்முடைய சட்டலி நிழலிலே காத்துக்கொள்ளும். எல்லா கிருபையும் தயவும் மக்குறவருக்கே. ஆமேன்.

0: Our loving and heavenly Father, we thank you for this beautiful day that you've given us. To come before your throne of glory and to praise your wonderful and matchless name.
1: Amen.
0: Lord, you are the God of all gods, the Lord of all lords, the King of all kings. Yet you are our friend and our provider. We thank you for this channel. We thank you for every listener. We thank you for every brother, sister, father, and mother listening. Father, we pray, O Lord, every word spoken and every word sung will touch somebody out there who is in need of your grace and of your love. We thank you, O Lord, for the grace that you've given us to know you as our Savior and Lord. We thank you for your grace and your mercy upon us.
1: Amen.
0: Continue to lead us and guide us and direct us. And if we don't know which way to turn, if we are at crossroads, and if we are faced with circumstances that are too overwhelming, we pray for grace, for your strength. We pray that you will be our strength during our time of weakness. Once again, we commit each and every one of us into your holy hands. We ask and pray all this in the matchless name of our Lord and Savior, Jesus Christ. Amen.
1: Amen. நன்றி சௌரன் தர்சன் மற்றும் சௌரி டானியா, ஆண்டவருக்கு மகிமையாக ஆராதனை பாடல்களை எடுத்து வந்தீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலைத்திலே 10:23. சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 10:30 அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: இன்றைய ஒலிபரப்பில் 10:30 வர இருக்குது பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்களுடைய செய்தி. அதனைத் தொடர்ந்து 11:00 இலங்கை நூரலியாவிலிருந்து சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியை பாஸ்டர் பிலிப் ராஜா வழங்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 12:00 எமது விசேட நிகழ்ச்சியான இசை அமுதம் சிறப்பு நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றைய நாளும் சௌரன் டேனி சௌரி ஈவினின் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கிறார்கள். 2:00 வேதாம் வாசித்தல் சௌரி பீலா பாபுவார்கள் வாசிப்பார்கள்.
4: ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், யூனிட் 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
5: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 ஆக, 100 ஆக, 1000 ஆக, மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
6: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின்.

0: வழிச்சலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: சனிக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 20 வகை செல்சியஸாக சூரியோடியுடன் கூடிய ஒரு அருமையான அழகான நாளை கத்து தந்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். 10:30 மணிக்கு ஆண்டவருடைய செய்தியை கேட்கலாம்.

0: தொடர்ந்து இன்றைய நாளுக்கான நற்செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொள்வார் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
1: நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தை மையப்படுத்தி உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நன்மை செய்கிறார். மனிதனை படைத்ததோடு அவன் நின்று விடாமல் மனிதனுக்காக நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை அல்லது மனிதனுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதற்கான நன்மைகளையும் சேர்த்தே அவனுக்கு கொடுக்கின்றார். சில நேரங்களில் ஒரு உபகரணத்தை நாம் வாங்கும் போது அதற்கு தேவைப்படக்கூடிய மற்ற உபகரணங்களுக்கு நாம் தனியாக செலவு செய்ய வேண்டும். ஆனால் சில கம்பெனியில் என்ன செய்யறாங்க, அந்த உபகரணத்தை கொடுப்பதோடு அதற்கு தேவைப்படுகிற மற்றவைகளையும் சேர்த்து கொடுப்பது போல நம்முடைய ஆண்டவர் நம்மை படைப்பதோடு நமக்கு தேவையான யாவற்றையும் சேர்த்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் சற்று வித்தியாசமான ஒரு வாக்குத்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்துள்ள விரும்புகிறேன். அந்த வாக்குத்த வசனம் எங்க இருக்கிறது என்றால் மல்கியா புஸ்தகம் 3:11 இருக்கிறது. அந்த முழு வசனத்தினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மல்கியா 3:11, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நமக்கான கனி அல்லது நமக்கான ஆசீர்வாதம் நமக்கான நன்மைகளை அநேகர் பட்சித்து போடுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை கண்டிப்பேன். உங்களுக்கான கனிகளை, உங்களுக்கான ஆசீர்வாதங்களை அபகரிக்கிறவர்களை நான் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய வேதாகமத்துல பல தேவ பிள்ளைகளுக்கான உச்சிதங்களை, மேன்மைகளை, கனிகளை பட்சித்து போடுகிறதை அல்லது பட்சித்து போட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவைகளெல்லாம் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு வசனம், யோபு 24:19, வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மலையை பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். பாவிகளை பாதாளம் பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவிகள் என்ன செய்கிறார்கள்? அதற்கு கீழே நீங்க வாசித்தீங்கன்னா, முதலாவது பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை இவர் பட்சிக்கிறார்களாம். யோபு 24:21 அதை சொல்லுகிறது. பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்து விட்டு விதவிக்கு நன்மை செய்யாதே போகிறார். இப்போ இந்த ஏன் பாவிகள் அது பட்சிக்கும்னு சொன்னா, பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை இவர் பட்சிக்கிறார்கள், விதவைகளை பட்சிக்கிறார்கள். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உலகத்துல தங்களுக்கு உரியதல்ல, தங்களுக்கு அல்லாத ஆஸ்திகளிலே ஆவல் கொண்டு, தங்களுக்கு அல்லாத ஐஸ்வர்யத்தின் மேல் விருப்பம் கொண்டு அந்த ஆஸ்திகளை அபகரிக்க நினைக்கின்ற சிலரை நாம பார்க்கிறோம். அவர்களை கர்த்தர் பட்சிப்பார் அல்லது தண்டிப்பார். நமக்குரியவைகளை, நமக்குரிய ஆசீர்வாதங்களின் நன்மைகளை பட்சிக்கிறவர்களை கர்த்தர் கட்டாயம் கண்டிப்பார் என்று நாம் ஆசிக்கிறோம். இரண்டாவது, ஜனத்தின் திராட்சை செடியை அல்லது திராட்சை பழத்தை அல்லது திராட்சை கொடியை பட்சித்து போடுகிறவர்களை கர்த்தர் அடையாளம் காண்பிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:14, கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே அந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமியானவரிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. அந்த ஜனத்தின் மூப்பர்கள், நியாயாதிபதிகள், மக்களுக்கு போக வேண்டிய செல்வத்தை, மக்களுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கனிகளை அவர் பட்சித்து போட்டார்கள். கர்த்தர்களை நிச்சயம் விசாரிப்பார் என்று வசனம் சொல்கிறது. நல்லா கவனிங்க, நீங்கள் தேவனுடைய மக்களாய் இருந்தால், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால், உங்களுக்குரியவைகளை பட்சிக்கிறவர்களை கர்த்தர் சும்மா விடமாட்டார். தேடி கண்டுபிடிப்பார், அவர்களை உண்டுலன்னு பண்ணிடுவார். மூன்றாவதாக, எரேமியா புஸ்தகம் 50:17, இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரிய ராஜா அதை பட்சித்தார். கடைசியில் பாபிலோன் ராஜாவாய் நேபுகாத்நேச்சரின் எலும்புகளை முறித்தார். அசீரிய ராஜா ஜனங்களை பட்சித்தார். எப்படி பட்சித்தான் அந்த வசனத்தை திரும்ப பாருங்கள். இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. ஒரு ஆட்டை சிங்க துரத்துறது மாதிரி துரத்தி போய் அந்த ஆட்டை சிங்க பட்சிக்கிறது போல பட்சித்தான் அசீரிய ராஜா. பட்சிக்கிறவர்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். அசீரியர்களை கர்த்தர் தண்டித்தார். அசீரியர்களுக்கு அவள் செய்த செயலுக்கு தக்கபடி பழி வாங்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக உங்களிடையவர்களை யாராவது அபகரித்தால், ஆஸ்தியை அபகரித்தால், சொத்தை அபகரித்தால், ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டாரு. அந்த காலங்களில் அவர்களை கண்டிப்பார், அவர்கள் நியாய விசாரிப்பார். நான்காவதாக, எப்படி அசீரிய ராஜா தேவ ஜனத்தை ஒரு ஆட்டை சிங்கம் பட்சித்தது போல பட்சித்தானோ, அதுபோல நேபுகாத்து நேச்சர் பட்சித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 34 வசனம், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சர் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான், வலுசற்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிற்றை நிரப்பினான், என்னை துரத்தி விட்டான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சர் பட்சித்தான், ஜனத்தை பட்சித்தான், அப்படியே வாரிக்கொண்டு போனான். பாருங்கள், எவ்வளவு பேர் சிறை பிடிக்கப்பட்டு போனார்கள். ஆண்டவர் அதெல்லாம் கர்த்தருடைய மனதில் வச்சிருந்தார். தன் ஜனத்தை பட்சித்தவர்களை, தனத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பட்சித்தவர்களை கர்த்தர் ஞாபகத்தில் வைத்திருந்தார். சரியான டைம் வந்துச்சு, சரியான நேரம் வந்த போது மிகச்சரியாக ஆண்டவர் பாபிலோனினுடைய ராஜ்யத்துல நியாயம் விசாரித்தார். நேபுகாத்து நேச்சர் சந்திக்கப்பட்டான், தண்டிக்கப்பட்டான், கண்டிக்கப்பட்டான். ஆண்டவர் உங்களுக்குரியவைகளை ஒருவன் தொடுவானால் அவர் அமைதியாக இருக்க மாட்டார், கவனித்துக் கொண்டிருப்பார், சரியான சமயத்துல அவர் பழி தீர்ப்பார். ஐந்தாவது, எப்ராயீம் தங்களுடைய நியாயாதிபதிகளை பட்சிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7 அதிகாரம் 7 வசனம், அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள், அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள், அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள் யார் என்று முன்பு நான் வாசித்தால், ஒசியா புஸ்தகம் 7:1 இப்படி வாசிக்கிறோம், நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்ராஹிமின் அக்கிரமமும் சமரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வந்தனை செய்கிறார்கள், திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரர் கூட்டத்தர் கொள்ளையிடுகிறார்கள். எப்ராஹிமில் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட ஒரு வசனம் 7:8 நான் வாசிக்கும் போது, ஓசியா 7:8 வாசிக்கும் போது, எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம் என்று நான் வாசிக்கிறோம். எப்ராஹிம் நியாயாதிபதிகளை அவன் பட்சித்தான் என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவனுக்குரியவைகளை யாரெல்லாம் பட்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் அபகரிக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் சும்மா விடுகிறதில்லை. சரி, நீங்கள் எப்படி இருந்தால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து செயல்பட முடியும், நீங்கள் என்ன செய்தால் உங்களுக்கு அவர் செயல்பட முடியும் என்ற நோக்கில் நாம் கவனிக்கும் போது, அதாவது மல்கியா புஸ்தகம் 3:11 பட்சிக்கிறவர்களை கர்த்தர் தண்டிக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் தேடி வாசிக்கலாம். நமக்குரியவைகளை, நம்மை பட்சித்த மக்களை கர்த்தர் தண்டிக்கணும்னு சொன்னா, அவர்களை விசாரிக்கணும்னு சொன்னா, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எரேமியா தீர்க்கதரிசி ஒரு அழகான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:3 இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற்பலனுமாய் இருந்தது, அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள், பொல்லாப்பு அவர்கள் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலை பட்சித்தவர்கள் யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள். யாரு பட்சித்தாலும் சரி, அவர்கள் குற்றவாளிகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியவைகளை அபகரிக்கிறவர்கள், பட்சிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களை வேதம் குற்றவாளிகள் என்று சொல்லுகிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், அவருக்கு முதற் பலன்களாய் இருந்து, யாருமே நம்மையும் நமக்குரியவர்களை பட்சிக்க நினைக்கிற யாராயிருந்தாலும், அவர்களுக்கு கர்த்தர் நியாயத்தீர்ப்பு செய்யணும்னா, அவர்களை கர்த்தர் விசாரிக்கணும்னா, நாம் என்ன செய்யணும்ன்றத மிகச் சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த தேவனுடைய ஜனமாயிருக்கக்கூடிய எபிரேய ஜனம், இஸ்ரேல் ஜனத்தை எகிப்திய மக்கள் அல்லது பாரோ மன்னன் பட்சித்தான், அவருடைய உழைப்பை பட்சித்தான், அவருடைய ஆயுசின் வருஷங்களை பட்சித்தான், அவருடைய வருமானத்தை பட்சித்தான். பாருங்கள், அவர்களை கொடுமையாக நடத்தினான். மிக பரிதாபகரமான நிலையில அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். ஒரு வருடம் 2 அல்ல, ஏறத்தாழ 400 அவர்கள் அடிமை வாழ்வு வாழ்ந்தார்கள். கொத்தடிமைகள் சொல்றோம் பாருங்க, அது மாதிரி நடத்தப்பட்டாங்க. செங்கல் காலவாய்களிலே அவர்கள் கடுமையாக உழைத்தார்கள். அப்படி உழைத்த உழைப்புக்கு ஏற்ற சன்மானம் கொடுக்கப்படவில்லை. ஏதோ சாப்பாடு கிடைச்சது, அவ்வளவுதான். அவர்கள் சேமித்து வைக்க முடியவில்லை, அவர்கள் தாராளமாக செலவு பண்ண முடியவில்லை, வீட்டுக்கு தேவையானவற்றை செய்து கொள்ள முடியவில்லை, பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுக்க முடியவில்லை. அவர்கள் மிருகங்களைப் போல நடத்தப்பட்டார்கள். நான் அடிமைகளை குறித்து நான் நிறைய வாசித்திருக்கிறேன். அப்படி அடிமைகள் எப்படி வளர்க்கப்பட்டார் என்று பார்க்கும் போது, மிருகங்களைப் போல நடத்தப்பட்டார்கள். ரோமர்களுக்கு கீழே 1000 ஆண்டுகள் வளர்க்கப்பட்ட அடிமைகளுக்கு பேர் கோருக்கள். மூன்று தலைமுறைகளுக்கு அதிகமாக அடிமைகளாக இருக்கிறவர்கள் கோருக்கள் என்று பெயர். அவர்கள் மிருகத்தை போல நடத்தப்பட்டார்கள். அந்த அந்த அடிமைகளுக்கு நடுவில் ஒருவனுக்குத்தான் ஒரு புரட்சி தீ பற்றி பிடிக்கிறது. அவன் மூலமாகத்தான் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுகிறது. இதை ஸ்பார்டகஸ் என்ற ஒரு புத்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். அடிமை வாழ்வு, மோசமான வாழ்வு, அப்படி அடிமையாக நடத்தப்பட்டார். அளவுக்குரிய உழைப்பு எல்லாம் பட்சிக்கப்பட்டது. அவருடைய உழைப்பு எல்லாம் திருடப்பட்டது. எல்லாவற்றையும் அபகரித்தார்கள். அநியாயமாய் அபகரிக்கப்பட்டது அவருடைய ஆஸ்திகள். அதனாலதான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாகி வரும் பொழுது அதற்குள்ளாக, அதாவது அஞ்சாதிகார யாத்திராகமத்திலிருந்து பன்னெண்டாதிகாரத்திற்குள்ள, இவர்களை பட்சித்தவர்களை ஆண்டவர் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டார். 10 வாதைகளை கொண்டு வாதித்தார். ஏண்டா இந்த மக்களுக்கு விரோதமா நாம் எழும்புட நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். 10வது வாத சங்கார தூதன் எழும்பி வந்து தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்கிற ஒரு பெரும் வாதை. அந்த வாதையெல்லாம் புலம்பல் சத்தம் கேட்டது. வாங்க, இவங்க கேட்டதை ஜனங்கள் கொடுத்தார்கள். 12 அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, யாத்திராக 12 அதிகாரத்துல, பொண்ணு கேட்டா பொண்ணை கொடுத்தார், வெள்ளி கேட்டா வெள்ளியை கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கொள்ளை அல்ல, தவறான வார்த்தை, நான் வார்த்தை பிரயோகம் என்று கருதுகிறேன். அதை ஆண்டவர் மிகைப்படுத்தி சொல்கிறார். உண்மையாகவே அவர்கள் கடந்த 400 வருடங்களுக்கு மேலாக உழைத்த உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய சன்மானத்தை அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போகிற போது மொத்தமாய் பெற்றுக் கொண்டு போனார்கள். நியாய விசாரிக்கிற கர்த்தர் நீதிபரர், மிக சரியான சமயத்தில் நீதிபரராய் நியாய விசாரித்து அவர்களை பட்சித்தவர்களை கர்த்தர் கண்டித்தார். சோ இந்த நேரத்திலும் கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து பட்சிக்கிறவர்களை கண்டிக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மூணே மூணு விஷயம்தான் நான் உங்களோட பேச போறேன். நாம், அதாவது இஸ்ரவேலர், கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களா நம்ம இருந்துட்டோம்னா, அவருக்கு பரிசுத்தம் உள்ளவர்களா இருந்துட்டோம்னா, நம்ம யாராவது பட்சித்தாங்க, நம்மையோ அல்லது நமக்குரியவர்கள் யாராவது பட்சித்தாங்கன்னா கர்த்தர் அவர்களை கண்டிப்பார் என்பதை மனசு வச்சுக்கோங்க. அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் நாம பிரதானமா செய்ய வேண்டிய மூணு விஷயம். நம்பர் 1, நாம் அவருக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கே சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். இப்போ லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். முதற்பேறான எந்த ஆண்பிலையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் என்று வாசிக்கிறோம். அதாவது அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தமானது, கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்றால் நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். வேற இந்த உலகத்துல வேற எதுவும் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடக்கூடாது. நாம் முழுக்க முழுக்க முழுக்க கர்த்தருக்கு சொந்தமானவர்களாக, கர்த்தருக்கு உரியவர்களாக, கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோமா? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் எத்தனை பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது எனப்படுமா? ஒரு பாடலே இருக்குது, சங்கீதத்தில் இந்த வசனம் இருக்கு. தேவனுக்கு சொந்தமான ஜனமாக, அவருடைய மக்களாக, அவருக்குரியவர்களாக வாழ்வது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். சோ நீங்க அவருடையவர்களாக இருந்தா யார் உங்களை தொட முடியாது? உங்களுக்கு விரோதம் எழும்ப முடியாது. உங்களையோ உங்களுக்குரியவர்களையோ யாரும் பட்சிக்க முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு கர்த்தர் சொல்றான். உன்னை எவனாவது தொட்டான்னா என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்றார். இவ்வளவு அழகாய் கர்த்தர் பேசுகிறார். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நான் அவருடையவனாக இருக்கும் பொழுது எனக்காக கர்த்தர் எழும்புகிறார். எனக்காக என்னை பாதுகாக்கும்படி, என்னை பட்சித்தவர்களுக்கு விரோதமாக அவர் எழும்புகிறார். அவர்களை கண்டிக்கும்படி எழும்புகிறார். அவர்களை நியாய விசாரிக்கும்படி எழும்புகிறார். அவர்களை விசாரிக்கும்படி எழும்புகிறார். அதை நாம் மறந்து விடக்கூடாது. 2வது, அவர் நமக்கு இட்ட ஆணை, நமக்கு இட்ட கட்டளை, நமக்கு இட்ட கற்பனைகளை நாம பின்பற்றுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்துட்டா நாம் அவருக்கு பரிசுத்தம் உள்ளவர்கள். நம்ம யாரும் பட்சிக்க முடியாது. நம்மையோ நமக்குரியவர்களையோ யாரும் பட்சிக்க முடியாது. இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்னு சொன்னா, உபாகம புத்தகம் 7:6, 7, 8, 9 வசனங்கள். நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அதை மறந்துட வேண்டாம். நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அதுக்கு கீழே நீங்க வாசிக்கும் போது, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகி கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கொடுத்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகி கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் வாசிக்கிறோம். அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கும் போது நாம் அவருக்கு பரிசுத்தமான ஜனமா இருக்கிறோம். இந்த உலகத்துல நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது போல அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதையை, வாழ்க்கையை வேறு யாருக்கு கர்த்தர் கொடுக்கல. நாம் அவருடைய ஜனம், அவருடைய ஜனம். ஆகவே நமக்கு விரோதமாக யாராவது எழும்பினால் அவர் சும்மா இருப்பாரா? உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காத அப்படின்னு சொல்ற, வாய்க்காதே போகணும்னு சொல்றார். இன்னொரு இடத்துல உனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் ஒன்று, உனக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள் போராடுகளை தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு எதிராக எழும்புகிறவங்களை ஒன்றுமே நாம இல்பொருள் ஆவார்கள். இப்படி எல்லாம் கர்த்தர் சொல்றார், வாக்குத்தத்தங்களை சொல்றார். இப்போ நான் கர்த்தருக்கு சொந்தமானவன் இருக்கணும் முதலாவது, இரண்டாவது அவருடைய கற்பனையின்படி, அவருடைய கட்டளையின்படி, அவருடைய பிரமாணத்தின்படி நான் வாழக்கூடியவனாக இருக்கணும், அவருடைய வசனத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கணும். அப்படி செய்யும் பொழுது எந்த சத்துருவும், என்னை பட்சிக்க வந்த எந்த சத்துருவும் தேவனால் கண்டிக்கப்படுவான், அல்லது தேவனால் தண்டிக்கப்படுவான். தேவன் அவனை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். வெகு காலத்துக்கு முன்பதாக நான் கேட்ட ஒரு சாட்சி, ஒரு சகோதரன் ஜேசிபி அந்த இயந்திரத்தை இயக்குகிற சகோதரர், அவர் தனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை அவர் திருப்பி வாசிப்பார், வாகனத்திலே வச்சிருப்பார். தனக்கு எப்போதெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் பைபிளை திருப்பி வாசித்து அதை சந்தோஷப்படுவார். அவருக்கு மேல ஒரு அதிகாரி இருந்தார், அவருக்கு கிறிஸ்துவ பிடிக்காது, இயேசுவை சுத்தமா பிடிக்காது, பைபிளை தொடரவனை பிடிக்காது, எரிஞ்செறிஞ்சு விழுவார். இவன் பைபிள் வாசிக்கிறத பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இங்க வருவார். அவ்வளவு வேலை கிடக்குது, அந்த வேலையை செய்யாம பைபிளை பார்த்துட்டு இருக்கிற, முடி வச்சுட்டு வேலையை பார் அப்படின்னு சொல்லுவார். ஓவர் டார்ச்சர். வேதத்தை வாசிக்கிறதுனால அந்த மனிதன் இந்த டிரைவரை ஓவரா டார்ச்சர் பண்ண பல நாட்கள் இது நடந்துச்சு. ஆனால் இந்த சகோதரன் தேவ பிள்ளையா இருக்கிறதுனால மிகவும் பொறுமையோடு இருந்தார், மிகவும் பொறுமையோடு ஆண்டவர் பார்த்துப்பாரு, ரொம்ப புன்முறுவலோடு அவர் என்ன சொன்னாலும் கேட்டுப்பார். ஒரு நாள் ரொம்ப ரொம்ப மோசமா கோபமா பேசிட்டார். பைபிள் வாசிக்கிறத பார்த்த உடனே அவர் அப்படி பேசினார், இப்படியே பைபிள் வாசிக்கிறதா உனக்கு நாங்க சம்பளம் கொடுக்கிறோமா என்றெல்லாம் பேசினார். அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இந்த வேதத்தை வாசித்தார், அது வரைக்கும் கோபப்படாதவர், அன்னைக்கு கோபப்பட்டுட்டார். கோபம் வந்த உடனே இந்த சகோதரன் ஆகம புத்தகங்களின் ஒரு பகுதியை எடுத்தார். எபோசியர், எமோரியர் இவங்க பேரெல்லாம் சொல்லி இவர்களை குழவிகள் வந்து கொத்திட்டு அப்படின்னு ஒரு வேத பகுதி இருக்கு, அதை வாசிச்சிட்டார், சத்தமாய் வாசித்தார். எபூசியரை, எமோரியரை குழவிகள் கொட்டியது அப்படின்னு வாசித்து முடிட்டார். முடிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அந்த அதிகாரிக்கு என்னடா அவன் ஒண்ணுமே சொல்லாம ஏதோ பைபிளை திறந்தான், குழவிகள் வந்து கொட்டியதுன்னு வாசிக்கிறானே என்று நினைச்சுக்கிட்டே பைத்தியக்காரன் அப்படின்னு திட்டிட்டு போயிட்டே இருந்தார். கொஞ்சம் தூரம் போயிருப்பார் பாருங்க, எங்க இருந்து ஒரு குழவி கூட்டம் வந்துச்சு. அந்த குழவி கூட்டங்கள் வந்து அவரை ஓட ஓட விரட்டி கொத்துச்சு. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் குழவிகள் அவரை கொத்துச்சு, கொட்டியது. பாருங்க, அவருக்கு உடம்பு முழுசும் அப்படியே வீங்கிச்சு. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. மருத்துவமனையில அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. எல்லாரும் பார்க்க போனாங்க. பார்க்க போனவங்ககிட்ட எல்லாம் அவர் சொன்னது என்ன தெரியுமா? எப்பா, யார்கிட்ட வேணாலும் கரைச்சல் பண்ணுங்க, பிரச்சனை பண்ணுங்க, அந்த கருப்பு புத்தகம் வச்சிருக்கிறானே ஒருத்தன், அதாவது பைபிள், அவன்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருங்க ஐயா. நான் ஏதோ வேலையில அவனை கொஞ்சம் கோபமா பேசிட்டேன், நீ வேலையை விட்டுட்டு பைபிள் வாசிக்கிறியான்னு சொல்லிட்டேன். அவன் ஒரு நாள் கோபப்பட மாட்டான். திடீர்னு அந்த கருப்பு புத்தகத்தை திறந்தா என்னமோ 4-5 பேரை சொன்னான், 7 பேரு சொல்லிட்டு அவர்களை குழவியில் கொட்டியதுன்னு சொன்னான். நான் அது விளையாட்டா நினைச்சிட்டேன், அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. ஒரு சில நிமிஷத்துல குழவி கூட்டம் வந்து நீ கொத்திருச்சு, அதனால அவன்கிட்ட மட்டும் எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க என்று சொன்னார். அவன் மேல அவருக்கு அப்புறம் கோபம் வரல, உண்மையில தெய்வ சக்தி இருக்குன்னு அவர் நம்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நாம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, கர்த்தருடைய கற்பனைகளை நடக்கும்போது நமக்கு விரோதமா யார் எழும்பினாலும், யார் வந்தாலும், அவங்க நமக்கு நமக்குரியவைகளை பட்சித்தாலும் கர்த்தர் விடமாட்டாரு. அவர்களை நியாயம் விசாரிப்பார், அவர்களை சந்திப்பார், அவர்களை தண்டிப்பார், கண்டிப்பார். அது நடக்கும். மூணாவது, பரிசுத்தமான உள்ளவர்களா நம்ம இருக்கணும்னா வேறு பிரிக்கப்பட்டவர்களா, அதாவது இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி, அவரை உயர்த்தும்படி தேவனாலே நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் கர்த்தரை அழைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட நம்முடைய லைஃப்ல, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும், பெரிய அதிசயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, நாம ரொம்ப கவனமா இருக்கணும். லேவியர்கள பரிசுத்தம் உள்ளவர்கள் ஏன் சொல்லிருக்கா, லேவியர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். 2 புத்தகம் 35:3 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, அதாவது கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், 12 இந்த கோத்திரத்தை மாத்திர கர்த்தர் செப்பரேட் பண்ணி வேறு பிரித்தார். காரணம், இவர் பரிசுத்தமானவர்கள். குறிப்பா பாருங்க, லேவி தன்னுடைய சகோதரி அதாவது மானபங்கப்படுத்தப்பட்டால் தீட்டுப்பட்டால் என்பதற்காக தன்னுடைய தமையன் சிமியனோடு சேர்ந்து அவர்களை கொன்று குவித்தான், தீனால கெடுத்தவங்களை அப்படின்னு வாசிக்கிறோம். அப்புறம் மோசே மலையிலிருந்து இறங்கிறது தாமதமான போது எல்லாம் விக்கிரகாரணை செய்தாங்க, வேசித்தனம் பண்ணினாங்க, யார் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறது என்று கேட்கும்போது உருவின பட்டயத்தோடு குதித்தவர்கள் யாருன்னா இந்த லேவியர்கள். அதனால கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை கர்த்தர் செப்பரேட் பண்ணார்கள். பரிசுத்தம் உள்ளவர்கள் லேவியர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள். அவங்க எப்படி தங்களை காத்துக்கொண்டு, செத்தவைகளுக்கு எல்லாம் விலகி இருக்கணும்னு இருக்குது உபாகமம் 14:21 செத்தவைகளுக்கு விலகி இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க உபாகமம் 14:1-2 வாசித்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிரதிஷ்டையோடு இருக்கணும், அர்ப்பணிப்போட இருக்கணும். இப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் சொன்னா வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, பிரதிஷ்டையோடு கூட வாழ்கிறவர்களாக இருப்பவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். அவங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பி அவருடைய கனிகளை பட்சிக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாரு, அவர் தண்டிப்பார், அவர் எழும்பி காரியங்களை செய்வார். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய ஜீவிதத்துல நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களா இருக்கிறீங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப யார் எழும்பினாலும் சரி, உங்களையோ அல்லது உங்களுக்குரியவர்களை யார் பட்சித்தாலும் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். 2:3 எரேமியாவின் படி அவர் சும்மா இருக்க மாட்டார், அவர்களை தண்டிப்பார், அவர்களை நியாயத்தில் கொண்டு வருவார், அவர்களை விசாரித்து அவர் நீதியை நிறைவேற்றுவார். ஆகவே நாம் கர்த்தருக்குரியவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்குரியவர்களாக, கர்த்தர் சொல்லுகிறபடி வாழ்கிறவர்களாக, வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்வர்களாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை லேவி கூட்டம் தான், அப்படியே லேவி கூட்டம் தான். நாம நம்மை குறித்து பைபிள் சொல்லுது, 2 Peter 2:9 நீங்களும் உங்களை அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான உள்ளிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியையும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாம புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாருமே வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான், நாம் அவருக்கு பரிசுத்தமானவர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம புறதமா யார் எழும்பினாலும் ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செயல்பட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார். நம்ம யாராவது பட்சிக்க நினைத்தால் கர்த்தர் அவர்களை பட்சிப்பார், அவர்களின் நியாயத்திலே கொண்டு வருவார், அவர்களை நியாயம் தீர்ப்பார். தேவனுடைய வல்லமை விளங்கும், அவர்களை கர்த்தர் கண்டிக்கவும் தண்டிக்கவும் செய்வார். நாம் இந்த 3 குறிப்புகள், அதாவது நம் முதல்ல கர்த்தருக்குரியவர்களாக இருக்க வேண்டும், 2 கர்த்தருடைய கற்பனைகளை நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்குள்ள இருக்கணும், 3 வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். இப்படி நடந்து கொண்டால் இந்த வசனம், அதாவது மல்கியா 3:11 நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்களை பட்சித்தவர்களை கர்த்தர் சீக்கிரம் தண்டிப்பார், இது நடக்கும். அதனால எதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க கர்த்தருக்கு பரிசுத்தமானவங்களா இருங்க. ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தை, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. ஒரு பொற்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய நாமத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கப்பட, உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்பட இயேசு சுவாமி நீ உதவி செய்யும். உம்முடைய கருணை கண்கள், கிருபை, தயவு, காருண்யம் அத்தனையும் எங்கள் மேல் அளவிலாமல் தங்கி தாபரிக்கட்டும். உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. குறிப்பாக ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தாவே, எங்களுக்குரியவைகளை யாராவது பட்சிக்க நினைத்தால் அவர்களை நீ தண்டிக்கிறீர் என்ற வேதத்துல வாசிக்கிறோம். எங்களுடைய கனிகளை, எங்களுக்குரியவைகளை யாரும் தொடாதபடி வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ள எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, உமக்குரியவர்களாக வாழ, உமக்கு சொந்தமானவர்களாக வாழ, உடைய கற்பனைகளின்படி ஜீவிக்க ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேல வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே,
0: ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்களே, ஆசீர்வாதமான செய்தியோடு எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: அடுத்து வர இருக்கிறது இலங்கை நுவரலியாவில் இருந்து சிறுவர் தோட்டம். அருமையான ஊழியர் பாஸ்டர் பிலிப் ராஜ் அவர்கள் அதை ஒழுங்கு பண்ணி வழி நடத்த இருக்கிறார்கள்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
1: நேரம் கலையத்திலே 11:03 சனிக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து வருகிறது இலங்கை நுவரெலியாவில் இருந்து சிறுவர் தோட்ட பிள்ளைகள் வழங்குகின்ற நிகழ்ச்சி.
2: வணக்கம். வல்லமை அலைகள் வானொலிக்கும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்னும் கூட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வழங்க இலங்கையின் மத்திய மலை நாட்டின் நுவரெலியா பிரதேசத்திலிருந்து சிறுவர் பூங்கா குழுவினராகிய நாங்கள் இணைந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றும் கூட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வழங்க அனிதாவாகி என்னோடு தபிதா, பெஞ்சமின், பெரில், பாஸ்டர் பிலிப் மற்றும் ஸ்டெலா சிஸ்டர் ஆகியோர் இணைந்துள்ளார்கள். வாருங்கள், எங்கள் நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள் என்று ஆவலுடன் அழைக்கும் சிறுவர் பூங்கா குழுவினர்.
3: ஹலோ வென்சனன்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? எவ்வளவு சீக்கிரம் எழும், நானும் இந்த வேலைக்கு போக லேட் ஆகுது. எல்லா திங்ஸும் எங்க? ஓகே ஓகே, குயிக்க ரெடி ஆகும், குயிக்க ரெடி ஆகும், இல்லாட்டி நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம், அப்புறம் வேலைக்கு போக முடியாது. ஓகே ஓகே, எல்லா ஓகே, ரெடி ஆகிட்டோம். வேர் இஸ் மை பேக்? ஓகே ஓகே, ஐ டுக் இட். மை பென், மை ஃபைல் ஃபார்மட் அண்ட் பாட்டில், வாட்டர் பாட்டில். ஓலோ ஓகே, ஒன் திங் இஸ் மிஸ்ஸிங். வாட் இஸ் தட்? Mother, where is my lunch box? Every day I should call like this. You're very late. Okay, you quickly, you quickly, you. Okay, thank you, thank you. Okay, now Papa quickly, if you have to go to the railway station, you have to go 10 minutes. அப்பா, 5 மினிட்ஸ்க்கு முன்னிட்டே வந்துட்டோமே. உங்களுக்கு என்ட்ரி ஆகும். இது என் ட்ரெயின் இல்ல, இது நிறைய பேர் போற ட்ரெயின். என் ட்ரெயின் இன்னைக்கு லேட் ஆக போடியோ? அது யாரும் பார்த்த புக்கு பார்க்கே? அது அனிதாக்கா தானே? பேசுவோமே. வணக்கம் அனிதாக்கா.
4: வணக்கம் கிஷோ. இன்னைக்கு வர்க்குக்கு போகலையா? நீங்கள் வளமையாக ட்ரெயினில் தானே போவீங்க? இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, நீங்கள் வரத்துக்கு முன்னுக்கு நீங்கள் போக போகிற அந்த 101 ட்ரெயின் வந்து கொஞ்சம் தாமதமாக, 15 நிமிஷம் தாமதமாக வருமா?
3: அப்படியாக்கா, ரொம்ப நன்றி. வீட்டில் இருந்து அவசரப்பட்டு வந்தேன். அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சிறுவர் பொங்கலுக்கு வராதனால உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ இது ஸ்டப்பாக இருக்கிற அந்த ட்ரெயின் இனிமேல் எப்போ எடுக்கும்?
4: ஒரு 5 நிமிட்ஸில் எடுத்துருவாங்க. இப்போ தான் மக்கள்லாம் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறீங்க தானே? அங்கே பாருங்களே, அங்கே பாருங்களே, அந்த 3rd கிளாஸ்லேருந்து இறங்குறாரு. அவரை பாருங்க, எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே. ஆமாம், அவரே தான். அவரும் நீங்கள் சொன்ன மாதிரி சிறுவர் பூங்காவுக்கு வராதனால பார்த்து கிட்டத்தட்ட நிறைய நாள் ஆகிவிட்டது. அவருக்கு ஏதோ சோகம் போல, எந்த நேரமும் சோகமாவே இருக்காருன்னு என்னோட தங்கை கூட வீட்டுக்கு வந்த போது சொல்லியிருந்தார்.
5: வணக்கம் அக்கா.
4: வணக்கம் போய், வணக்கம் போய், எப்படி இருக்கீங்க?
5: எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன். நானும் கிஷோவும் தான் உங்களை பார்த்து இப்ப உங்ககிட்ட வருவோம்னு நினைச்சோம். நீங்களே எங்ககிட்ட வந்துட்டீங்க. நீங்களே எங்க போய் வந்தீங்க ராய்?
5: நான் சிறிய இடத்துக்கு போயிட்டு வந்தேன் அக்கா.
4: ரோய், இவ்வளோ நாள் நீங்கள் சிறுவர் பொங்காக்கும் வரலை, ஃபோன் கூட பண்ணலை, ஏதாவது பிரச்சனையா? உங்களை பார்க்கவே ரொம்ப சோகம் வேற இருக்கீங்களே.
5: இல்லைக்கா, 2-3 மாசமா சிறுவர் பொங்காக்கு வர ட்ரை பண்ணேன், என்னால் முடியலை.
4: ஆ, அவங்க பின்புறம் நிறைய பெட்டிகள்லாம் வைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது தபிதா தானே?
5: நானும் அவர்களும் தான் சென்று வந்தோம்.
4: நான் என்னால வர முடியலன்னு சொல்றீங்க, என்ன அப்படி உங்களுக்கு பிரச்சனை, என்னன்னு சொல்லுங்களே.
5: சொல்றேன் அக்கா கேளுங்களே. என் அம்மாவுக்கு ரொம்ப சுகையினம், உடல் வருத்தம், நடக்க கூட முடியல, தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. என்னை தவிர வேற யாரும் இல்லை, அவங்கள பார்த்துக்க வேற யாரும் இல்லை. அதனால தான் உங்களுக்கு அறிவிக்கவும் முடியல. அதனால தான் சிறுவர் பூங்காக்கு என்னால் வர முடியல.
4: அப்படியா ரோய், எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதே. யாரு நம்ம தபிதா கூட எனக்கு சொல்லவே இல்லையே, அவங்களும் வேலை போறனால சொல்லல போல.
6: அக்கா சொரிக்கா சொரிக்கா, நானும் சொல்ல மறந்துட்டேன்க்கா.
4: உங்களுடைய அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ரோய்.
5: நான் பல இடங்களை மறந்து எடுத்து பார்த்துட்டாக்கா. சரி வரவே, நோய் குணமாகவே இல்லை அம்மாவுக்கு. அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னால என்ன செய்யுது புரியலாக்கா.
4: ஒன்றும் கவலைப்படாதீங்க ரோய்.
6: ரோயோட பழகினவங்க அவங்க உறவினர்கள் யாரும் கூட அவங்க அம்மாவை வந்து பார்க்கலையா அக்கா? நாங்கள் இருவரும் அவங்க அம்மாவுக்காக மறந்துவாகத்தான் சென்று வருகிறோம். அந்த உறவுகள் ஃபோன் கூட பண்ணுறது இல்லையா அக்கா? நீங்களாவது இப்படி நல்லா விசாரிக்கிறீங்களே அக்கா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அக்கா.
4: ரோய் நீங்க கவலைப்படாதீங்க, இதுதான் உலகம். அவரவர் என்னென்ன வேலையில இருக்கிறாங்களோ எப்படி இருக்காங்களோ நமக்கு தெரியாதே. நம்ம ஏன் மற்றவங்களை எதிர்பார்க்கணும்? ஆனா ஒன்று மட்டும், யார் விசாரித்தாலும் விசாரிக்காட்டியும் நம்மளை விசாரிக்க ஒருத்தர் இருக்கார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், உங்களை விசாரித்து கொண்டுதான் இருக்கிறார். எதை குறித்தும் யோசிக்க

0: வசனங்கள், 14 வசனங்கள், 15 வசனங்கள் என்று இவ்வாறு கூறுகிறது. எப்பயுமே அனைத்து உங்கள் வேதனைகளையும் தேவனிடமே ஜபத்தின் மூலம் தெரிவியுங்கள் ரோய். கர்த்தர் நிச்சயம் பதிலளிப்பார். விசுவாசத்தில் காத்திருங்க ரோய். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. அது ஒரு ஆயுதம் ரோய்.
1: நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறோக்கா.
0: இப்ப எனக்கு வேதத்துல ஒரு காரியம் ஞாபகம் வருது, அது சொல்றேன் ரோய். லூக்கா 12 அதிகாரம்.
2: அக்காக்கா, அது லூக்கா 12 அதிகாரம் இல்ல, அது லூக்கா 8 அதிகாரம்.
0: சரியா சொன்னீங்க கிஷோ, நன்றி கிஷோ. லூக்கா 8 அதிகாரம், 43-48 வரை. அந்த அதிகாரத்துல அந்த வசனங்களுக்கு இடையில யார் இருக்கா தெரியுமா? அந்த ஸ்திரி பெரும்பாடல் ஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர். 12 வருஷமாய் பெரும்பால் உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்தியெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரி. இயேசுவை கண்டு அவர் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்போது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனோட கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதுக்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரி, நான் தான் என்று முன்பாக வந்து கூறினார். அப்பொழுது அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தை போ என்றார். இப்படி அந்த பெண் குதிரைப்பெருக்கோட எத்தனை வருஷமா கஷ்டப்பட, 12 அவள் எல்லா காசுகளையும் செலவழித்து ஆஸ்திகளை விற்று சுகமாக கூட வாழாமல் அவ்வளவு கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார். அவள் வேதனையோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து பற்றி கேள்விப்பட்டாள். ஆனால் அவளிடம் இருக்க அந்த நோய் நிமித்தமாக அவளுக்கு வெளியே போக முடியாது என்று அந்த ஊர் சட்டம் இருந்ததாக கூறப்படுகிறது. அவரை கேள்விப்பட்ட முதல் நாள் கொண்டு அவரை எப்படியாவது சந்திப்பேன் என்று சிந்தித்து கொண்டே அவள் இருந்தாள். ஒரு நாள் எதிர்பாராமல் அவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சத்தம் ஆரவாரம் வெளியே கேட்டது. அவள் வெளியே எட்டி பார்க்கிறாள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அறிந்தாள். யாருக்கும் தெரியாம கஷ்டப்பட்டு அந்த சன நெருக்கத்தின் மத்தியில நெருக்கப்பட்டு மடிந்து அவரிடம் போனார். அவ்வளோ போக முடியாது என்றாலும் முயற்சி செய்து போறார். கஷ்டப்பட்டு சூழலை எதிர்பார்க்காம யார் நம்மளை என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு கிறிஸ்து இயேசுவை தேடி போனான். ஏன்னா அங்குள்ள யூதர்கள் இந்த நோய் உள்ளவர்களை வெளியே வரக்கூடாது, வீட்டிலே பூட்டி வைங்க, வெளியே வந்தால் அவங்கள கொச்சப்படுத்தி உள்ளுக்கே போங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். யாவற்றையும் எதிர்பார்க்காம இயேசு கிறிஸ்துவை உண்டாக வைத்து அவரை தேடி சென்றார். நினைந்த சன நெருக்கத்தின் மத்தியில் வஸ்திரத்தின் ஓரலை, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலித்தோட அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, தன்னை தாழ்த்தி இருப்பா, தாழ்த்தி குனிந்து அவர் பாதுத்தறக்கி அந்த சன நெருக்கத்தின் மத்தியில் குனிந்து அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தொட்ட உடனே அவள் குணமானாள் என்பதை அறிந்தாள். உடனே இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். சீசர்கள் நம்மதல்ல, வேதத்துல வாசித்தது போல இவ்வளவு ஜனம் உண்மை சூழ்ந்திருக்க, எத்தனை பேர் உண்மை தொட்டிருப்பார், நீ என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்பீர்கள் என்று கேட்டார்களாம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து, இல்லை, யார் என்னை தொட்டார்கள், இன்னிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொன்னாராம். உடனே அந்த பெண், நான் தான் உண்மை தொட்டேன் என்று சொல்லி அவருக்கு முன்பாக வந்தார். என்ன விளங்குது என்றால், எந்த சூழ்நிலையை எதிர்பார்க்காம, நிலைமையை யோசிக்காம, மற்றவங்களையும் யோசிக்காம, விசுவாச ஓட்டத்தில் தன்னை தாழ்த்தி முயற்சி செய்து தேவனுடன் சேரும் மட்டும் தேவனை தேடினாள். அது ஒரு பெரிய காரியம். எங்களை கைவிட்டாலும், சூழல் பிரச்சனை நமக்கு வந்தாலும், எதிர்மறையா நின்றாலும், மற்றவங்க நம்மளை நோக்கி பார்க்காவிட்டாலும், நாம் எதிர்பார்க்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வருவார். நிச்சயமாக உங்கள் அம்மா சுகம் பெறுவாள் ரோய். ஒரு எது எடுத்துக்காட்டுத்தான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாக என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பா. அவர் விசுவாசித்தா, விசுவாசித்தால் தேவ

0: உடைய மகிமையை காண்பாய்.
1: மிக ஒரு அருமையான காரியம் அக்கா, ரெண்டு விஷயம் அதுல இருந்து கத்துக்கிட்டேன். அன்னை தாழ்த்தி விசுவாசத்துடன் இருக்கணும், ஆனவரை கிறிஸ்து விடுதலை கொடுப்போம்.
2: அப்படித்தானே அன்னைக்கு மாத்தான் மரியாதை அக்கா விசுவாசத்துல காத்திருந்தாங்க.
3: சரியா சொன்னீங்க தபிதா. இந்த பெரும்பாலுள்ள இஸ்திரி மாதிரி தனக்கான விசுவாசத்துல அவங்க காத்திருந்தாங்க, தன் சகோதரனையும் உயிர்ப்பித்தாங்க.
2: நிச்சயம் நீங்க சரியான காரியத்தை சொன்னீங்க தபிதா. அவர்கள் இருவரிடமும் சரியான காரியம் இருந்தது. கிறிஸ்து வருவார், தன் சகோதரனை உயிர்ப்பிப்பார், கிறிஸ்து இருக்கும் இடத்தில் மரணம் இல்லை அப்படின்னு அவர்கள் அறிந்திருந்தாங்க. அவர்களின் விசுவாசம் தன் சகோதரனை உயிர்ப்பித்தது. நானே உயிர்த்தெழுதல் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்றாரு. உடனே மார்த்தாள், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறன் எவனும் உம்மை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று நான் நம்புவதோடு இர் உலகத்தில் வருகிறவனான தேவகுமாரை கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால் அவளின் விசுவாசம் மரியாளின் விசுவாசம் ஆகிய இரண்டுமே லாசரை உயிர்ப்பித்தது. அதே மாதிரிதான் அந்த சமாரிய ஸ்திரி, மெசியா வருவார், எல்லாவற்றையும் எனக்கு கண்டித்துணர்த்துவார் என்ற விசுவாசம். இவர்கள் மூன்று பேருமே விசுவாச ஓட்டத்தில் தனக்கு கிடைத்த பாதையில் ஓடுகிறார்கள். ஆகவே ரோய் பயப்படாதீங்க, விசுவாச பாதையில் நீங்கள் தொடர்ந்து ஓடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களோட அம்மாவுக்கு விடுதலை தருவார். அந்த பெரும்பாடு ஸ்திரீ போல தன்னை தாழ்த்தி தேவரை நோக்கி கூப்பிடுங்க, விசுவாசத்தோடு இருங்க. ரோய் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இப்படி அல்ல. வெறுமனமே தேவாலயத்துக்கு சென்று வந்துட்டு முழு மனதுடன் அவரை தேடுவதும் இல்லை. நாமாவது இவ் பெண்ணை போல சூழலையும் பிரச்சனையும் எதிர்பார்க்காம மற்ற எல்லா வேதனையும் விட்டு எல்லா கருத்தும் கிறிஸ்து இயேசுவை முதலிடம் கொண்டு அவரை நாம் நாடுவோம். அப்போது நாம் மரித்தாலும் பிழைப்போம்.
1: மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பெயரில் பட்டுதலா இருப்பதே நலம் அக்கா.
2: ஆமாம் ரோய், அவர் நம் காரியங்களை வாய்க்க செய்வார்.
1: அக்கா நான் அனுதினமும் ஜெபிச்சேன், இருந்தாலும் இந்த காரியத்தை நான் கேட்டவுடன் உங்கள் நிமித்தமாக இன்னும் என் தேவனுக்கு என் விசுவாசம் நிலை கொண்டது. உங்களுக்காகவும் எங்க அம்மாக்காகவும் ஜெபிங்கக்கா.
2: நிச்சயமா ரோய், கர்த்தர் அடுத்த ஒரு சம்பவத்துல உங்களை சந்திக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய அம்மாவுக்கு விடுதலை அளித்திருப்பேன் என்ற விசுவாசம் எனக்கும் இருக்கிறது, அனைவருக்கும் இருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்க கவனமா சென்று வாருங்க ரோய்.
4: அக்கா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்குள் பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். என் ட்ரெயின் வந்துருச்சக்கா, வாங்க தேடுறேன்.
2: ஓகே கிஷோ, நல்லபடியாக விசுவாசி குறித்து இரண்டு வார்த்தைகளை சொன்னீர்கள். நீங்களும் இந்த இடத்துல நம்ம நால்வரும் சந்தித்ததிலிருந்து ஒரு விசுவாசத்தில் திடன் கொண்டு நம்ம காரியத்தை நோக்கி ஓடுவோம். வாங்க ட்ரெயின் வந்துருச்சு, போவோம்.
5: ஆமென். பிள்ளைகள் அனிதா மற்றும் பெஞ்சமின், பெரில், தபித்தால் மற்றும் ஸ்டெல்லா அவர்களோடு இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கினீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து இன்றைய ஒலிபரப்பிலே ஜெபிக்கிறோம். நன்றி, வணக்கம்.
6: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களை தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமே அலைகள். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
5: நேரம் கலையத்திலே 11:19 சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம். அடுத்து 12 வர இருக்கிறது எமது விசேட நிகழ்ச்சியான இசையமுதம் நேர் விருப்பு பாடல் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்காக ஆயத்தமாகவும் எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 11:27, 12 மணிக்கு வருகிறது எமது விசேட நிகழ்ச்சி இசையமதம் பாடல் நேயர் விருப்ப பாடல் நேரம். 12 மணிக்கு ஆரம்பமாகிறது. அன்பு உறவுகளே,

0: டேனி
1: அங்கிள் கேக்குதா?
0: எஸ் ஓகே நா ஸ்டாண்ட் பையா. டேனி
1: அங்கிள் கேக்குது?
0: ஓகே ஸ்டாண்ட் பையில இருங்க.
1: ஓகே அங்கிள்.

0: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கனடா தேசத்தில் அநேக பார்வையாளர்களையும் சந்தாதாரர்களையும் கொண்டிருக்கும் வல்லமை டிவி என்ற தொலைக்காட்சி சேனலில் உங்களுடைய வர்த்தக விளம்பரங்கள், தேவ செய்திகள், சொந்த பாடல்கள், ஆராதனை பாடல்கள் மற்றும் உங்கள் சமூக சீர்திருத்த சிந்தனைக்குரிய நிகழ்வுகளையும் ஒளிபரப்ப எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அன்பான காணிக்கைகளினால் எமது ஊடக சேவைக்கு ஆதரவு தாருங்கள். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம்.

0: வணக்கம் அன்பு உறவுகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் அலைகளின் விசேட நிகழ்ச்சியான இசையமுதம் நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்னும் கூட மிக சிறப்பான ஒரு பாடல் நிகழ்ச்சியை வழங்க எமது இசைக்குழுவினர் காத்திருக்கிறார்கள். வாருங்கள், அவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம்.
1: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அங்கிள். ஆண்டவருடைய கிருபை இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டி எப்படி இருக்காங்க?
0: எல்லாரும் ஆண்டி கொஞ்சம் பரவாயில்ல.
1: ஓகே, நீங்க இன்னைக்கு கொஞ்சம் உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இருக்கு.
0: ஆமா, இன்றைக்கு பூர்ண சுகத்தோட இருக்கிற உங்க ஜெபங்களுக்கு நன்றி. டானிய நீங்க இந்த முறை கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணிட்டீங்க. அவரை கொஞ்சம் இடம் கொடுங்க அவருக்கு.
1: ஓகே,
0: மகிமையாக நல்ல பாடல்களை பாடி கீர்த்தனம் பண்ணி ஸ்தோத்தரிக்க இருக்கிறீர்கள். அன்பும் இரக்கம் இருந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவே, இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் முதல் இறுதிவரை முற்றுமாக உம்முடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், எமது கலையத்தோடும் கூட இருக்கட்டும். ஐயா, வருகிற மக்கள் உம்முடைய நற்செய்தி அறிவிக்கிற பாடல்களாக கேட்டு அதை இந்த பிள்ளைகள் பாடி அநேக மக்களுக்கு, ஆண்டவர் அறியாத மக்களுக்கும் போய் சேர உதவி செய்யுங்க. உமக்கே எல்லா கணம் துதியும் கொடுக்குறோம். எங்களை தாழ்த்துறோம், உமையை வைத்துறோம். இயேசு கிறிஸ்து நினி நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தாப்பனே, ஆமேன். சரி, இன்றைய நாளும் நீங்கள் ஒரு பாடலை பாடுங்கள். பின்பதாக நாங்கள் ஃபேஸ்புக்கில் மற்றும் யூடியூப்பில் பதிவு செய்கிற பாடலை நாங்கள் கேட்கலாம். அது மாத்திரமல்ல, அன்பு உறவுகளை நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே நேரடியாகவே அழைக்கலாம். எங்கிருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். சர்வதேச, அதாவது உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் 6 4 7 3 3 8 5 5 9 6 இலக்கத்தில் நீங்கள் அழைத்து நேரடியாகவே உங்கள் பாடலை ஒரு ஈவிலினிடம் கேட்கலாம். மற்றும் டேனியோடையும் நீங்கள் பேசலாம். முடிந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை கமெண்ட் பண்ணுங்கள், அப்ரிசியேட் பண்ணுங்கள், உங்கள் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி பல வழிகள் இருக்குது. நேரடியாக நீங்கள் வந்து எங்களோடு இணைந்து கொள்ளாவிட்டாலும் அங்கே இருந்து கொண்டே உங்களோடது உங்களால் பல விதத்தில் மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி போய் சேர உதவி செய்ய முடியும். எனவே உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதோ முதலாவதாக ஒரு பாடலை பாடி இயக்கத்தோட நாமத்தை முகப்படுத்தி பின்பதாக

0: அருமையான ஆரம்ப பாடல். கர்த்தரை எப்பொழுதுமே நாங்கள் நினைவில் வைத்திருக்கொள்ளும், வேண்டும் மறவாதே என்ற பாடலை பாடி ஆண்டு நாம் இந்த உயர்த்தினீர்கள். வாழ்த்துக்கள் டேனி.
1: அங்கிள்,
0: உங்களோட வலிமை கொஞ்சம் கூட்டுங்க. மாஸ்டர் வலிமையில் உங்களோட வலிமை கூட்டுங்க கொஞ்சம்.
1: ஓகே,
0: நாட் மச். ஓகே, அடுத்த பாடல் பதிவு வரும் வரைக்கும் நாங்கள் இன்னும் ஒரு பாடலே பாடலாம். அன்பு உறவுகளை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் பாடல் தெரிவுகளை ஃபேஸ்புக்கிலோ அல்லது யூடியூப்பிலோ பதிவு செய்யுங்கள், அல்லது நேரடியாக 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற இலக்கத்திலே நீங்கள் அழைக்கலாம். அழைத்து உங்கள் பாடல் தெரிவுகளை கேட்கலாம். இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, இது நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடல் மூலமாக மகிமைப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி. இதில் எல்லோருமே நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமென்று உங்களை அன்போடு கூறிக்கொள்கிறேன். அது மாத்திரமில்ல, மூன்றியல் வாழ்வாக்கள் இலவச இலக்கம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை அறவி எடுத்து பாருங்கள். 5 1 4 4 4 7 7 5 9 9 இலக்கத்தில் மூன்றியல் வாழ் மக்கள் அழைக்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகிறோம். தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஒரு பாடலை கேட்கிறோம். அந்த நேரத்தில் உங்கள் விருப்பு பாடல்களை பதிவு செய்யும்படி உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு பாடலை பாடுறீங்களா?
2: ஆமாம் அங்கிள், இன்னொரு பாடல் பாடிடுறோம். அதுக்குள்ளே வேற நேயர்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு பாடலை பாடி

0: ஆமேன். அருமையான பாடல், வாழ்த்துக்கள். எங்களோடு ஆண்டனி அவர்கள் கோடம்பாக்கம் சென்னையிலேருந்து இணைந்திருக்கிறார்கள். யூடியூப்ல ஒரு பாடல் தெரிவி கேட்டுக்கிறார்கள்.
1: ஆமா அங்கிள், நான் நேசிக்கும் தேவனேசு என்னில் ஜீவிக்கிறார். நல்ல ஒரு அருமையான பாடல் அது.
0: ஆமேன். இப்பொழுது நாங்கள் மல்லிகா டொரண்டோலேருந்து எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் உங்களோட பேசுவதற்காக. பிரைஸ் லார்ட் சகோதரி.
2: வணக்கம் பிரதர் மல்லிகா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன், நல்லா
0: இருக்கிறேன். சரி, நீங்க
2: நீங்க சும்மா இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். நீங்க அழைக்கிறதே சகோதரி ஈவிலினோட பேசுறது தானே? பேசுங்க.
2: வணக்கம் சகோதரி.
1: வணக்கம் மல்லிகா. பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன் சகோதரி.
1: தெரிஞ்சிருச்சுமா? ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறது. எப்படி இருக்கீங்க?
2: நீங்க சும்மா இருக்கிறீங்க தானே? என்ன
1: நல்லா இருக்கோம்மா, ஆண்டவரின் கிருபையில.
0: நீங்க பாக்குறீங்களா? என்ன அடியா சும்மா இருக்கறீங்களா? ஆமா
2: ஆமா ஆமா, யூடியூப்ல பார்த்துட்டு தான் நான்க்கு வருவேன்.
0: அப்படியே
2: சிரிச்ச முகத்தோட இருக்கிற பிரதர் சந்தோஷமா இருக்கு.
0: ஓகே, என்ன பாட்டு?
2: நான் வந்து கேக்குற பாட்டுன்றது, யார் என்ன கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்.
0: ஓகே,
2: அது சகோதரி தெரியும், பாடி இருக்கிற
1: பாடிலாம். ஓகேம்மா
2: சகோதரி,
1: யார் என்ன கைவிட்ட கண்டிப்பா பாடுறேம்மா. ரொம்ப நன்றி, தேங்க்யூ, தொடர்ந்து பாருங்க. ஓகே
2: நன்றி,
3: தேங்க்யூ ஆண்டி.
2: ஓகே ஓகே.
0: ஆமா, அடுத்து யார் எங்களோட இணைந்துக்கிறாங்க? பேபி சரவணன் இணைந்துக்கிறாங்க நினைக்கிறேன் பேஸ்புக்ல. அடுத்ததா குளோரி விக்டோரியா, அது உங்களுடைய உங்களுடைய ஃபேமிலி. அம்மா வாழ்த்துக்கள் சகோதரி. குளோரி விக்டோரியா அவர்களே, உங்கள் போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய் என்ற பாடலை கேட்டுக்கிறார்கள். பேபி ஷரோன் ஒரு பாடலை கேட்டுக்கிறார்கள். போற்றி துதிப்போம் என் தேவா, தேவாதி தேவனே,
1: தேவ தேவனே. ஆமா,
0: அந்த பாடலோடு நாங்கள் இப்பொழுது தற்போதுக்கு இணைந்திருக்கலாம். அடுத்து ஆண்டனி அவர்களும் ஒரு பாடலை நீங்கள் சொன்னீங்க, நல்ல ஒரு பாடல் உண்டு. ஆண்டனிக்காக அந்த பாடலை முதல் எடுத்து வரலாம். தோரன் ஆண்டனி கோடம்பாக்கம் சென்னையிலேருந்து எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இணைகிற மக்கள் நீங்கள் எந்தெந்த சிட்டி என்று எங்களுக்கு தெரிவித்தால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அதையும் தெரிவிங்கள். அது மாத்திரமல்ல அழைக்கலாம். 6 4 7 3 3 8 5 5 9 ஆண்ட இலக்கத்திலே அழைத்து நீங்கள் உங்கள் விருப்பு பாடலை நேரடியாக சகோதரி ஈவிலினோடும் டேனியோடும் பேசி நீங்கள் பாடலை கொடுக்கலாம். அவர் அந்த பாடலை முடிந்தவளவுக்கு உடனடியாக பாடுவார்கள். ஆண்டோட நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். சரி, யாருடைய பாடல் இப்பொழுது பாட இருக்கிறீங்க
1: அங்கிள்? யூடியூப்ல பிரதர் ஆண்டனி தாஸ் அவங்களுக்காக பாடிட்டு வரேன்.
0: ஓகே,
1: அவங்களோட பாட்டு பாடிட்டு நான் அப்புறம் ஃபேஸ்புக்கு வரேன்.
0: ஓகே
1: ஓகே.

0: வாழ்த்துக்கள். அருமையான பாடல். சௌரன் ஆண்டனி அவர்கள் மன்னிக்கவனம் சென்னையிலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள். அடுத்து யாருடைய பாடல்? பெவிடிய பாடலா அல்லது மல்லிகா அவர்களுடைய?
1: அம்மாக்காக பாடிடலாம்.
0: ஆமா, சௌரி மல்லிகா
1: பாடிட்டு
0: ஓகே பாடிடுவோம். சௌரி மல்லிகாவுக்காக இந்த பாடல், விருப்ப பாடல். அவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுத்தும்.

0: அங்கிள் ஒரு 1 மினிட்.
1: ஓகே, நீங்கள் அன்பு உறவுகள், நீங்கள் அதாவது வாட்ஸ்அப்பிலே நீங்கள் அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் மெருகூட்டலாம். 6473385596 இலக்கத்திலே அழையுங்கள், அல்லது 4623 5587 என்ற இலக்கத்தில் அழைக்கலாம். அத்தோடு ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இந்த பாடல், என்ன பாடல் உங்களுடைய விருப்ப பாடல் என்று நீங்கள் பதிவு செய்யலாம். நேரத்தை தாமதமாக்காமல் இந்த நிகழ்ச்சியில் உடனடியாக கலந்து சிறப்பீங்கள் என்று உங்களுடைய அன்போடு அழைக்கிறோம். இதோ சௌரி மல்லியாவுக்கான விருப்ப பாடல் இப்பொழுது பாட இருக்கிறார்கள் சௌரி ஈவ்லின்.
0: படிலாம்

0: ஆமென். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கிறிஸ்து எங்களை கைவிட மாட்டார் என்ற அருமையான நல்ல பாடலை விருப்ப பாடலாக கேட்டுத்தார்கள். டொரண்டோவிலிருந்து சௌரி மல்லிகா அவருடைய பாடல் ஒலித்தது. இப்பொழுது ஜெர்மனியிலிருந்து பிரிம் ரோஸ் அவர்கள் ஒரு பாடலை பாட முடியுமான்னு கேட்டு அதாவது வாய்ஸ் இதில் விட்டிருக்கிறார்கள். அவர்களை கேட்கலாம் என்ன பாடல் அவர்கள் கேட்கிறார்கள் என்று. கேட்குறீங்களா?
1: ஓகே அங்கிள், கேட்கலாம்.
2: ப்ளீஸ் தி லார்ட் பிரதர், இந்த இசை அமுதம் நிகழ்ச்சியில் மகள் ஈவிலின் வந்து எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி அழுமை துதிப்பேன் பாடல் அவ பாட முடிந்தா அவட்ட கேளுங்க, பாடுவா வேண்டா பாட சொல்லுங்க பிரதர். மகன் டேனியையும் ஈவிலினையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
0: ஆமென். நன்றி பிரீம் ரோஸ் அவர்களே. ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி இந்த பாடலை கேட்டிருந்தார்கள். நிச்சயமா இந்த பாடல் பாடுவீங்களா?
1: கண்டிப்பா அங்கிள், ரொம்ப சந்தோஷம் உங்க வாய்ஸ்ல இந்த பாட்டு கேட்டதுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெர்மனில இருந்து கூப்பிடுறாங்களா அங்கிள்?
0: ஆமா, ஜெர்மனில இருந்து.
1: ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா பாடுறோம் அங்கிள் அவங்களுக்காக இந்த பாடல். அவங்க முதல் தடவையா வரனால அவங்களுக்கு இந்த பாடல் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாடிடலான்னு நினைக்கிறேன்.
0: அப்படியா? சரி,
1: அவங்களோட பாடல் பாடிட்டு அவங்க இன்னைக்கு தான் முதல் முறையா வராங்கல்ல?
0: இல்ல, அவங்க நீண்ட நாளா இருக்கிறாங்க, இப்பதான் முதல் முறையாக பாடல் கேட்கிறார்கள். இது யார் என்றால் நெதர்லாந்துல இருந்து எங்களோட கிதியோனுடைய மாமியார்.
1: ஓ சரி சரி, கிதியன் பிரதர் தெரியும், இவங்களை தெரியல. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் அவர் வரல, கிதியன் பிரதர் வரல.
0: கேட்டுக்கின்ற நிச்சயமாக வருவார் நான் நம்புறேன். ஆமா, நீங்க எந்த பாதத்தில் இருந்தாலும் நீங்கள் அழைக்க உங்களுக்கு முடியாவிட்டால் வாய்ஸில் என்ன பாடல் என்று நீங்கள் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யலாம், அல்லது எழுதிவிடலாம், அல்லது அழைக்கலாம், அல்லது நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ அல்லது யூடியூப்லேயோ பதிவு செய்யலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருவோம். சரி, அடுத்த பாடல் கேட்க இருக்கிறோம்.
1: ஆமாம் அங்கிள், அரும் ரோஸ் ஆண்டி அவங்களுக்காக அவங்களோட பாடலை பாடிட்டு நான் வரேன். ஏன்னா அவங்க முதல் முறையாக வந்திருக்கனால அவங்களுக்கு இந்த பாடலை பாடிடுவோம். ஃபர்ஸ்ட்
0: பாடிடுவோம்.

0: ஈவ்லின் டேனி அவருடைய அவருடைய சைடில் ஒரு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறது, கூடிய விரைவில் சரியாகும் என்று நான் நம்புகிறேன். உங்களோடு இணைந்திருங்கள்.
1: அங்கிள் இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. அங்கிள்
0: கனெக்ட் ஆயிட்டா? ஓகே. அந்த பாடல் அதாவது அடுத்த அதாவது ரெண்டாவது சரணம் எங்களுக்கு விட்டு விட்டு தான் கேட்டது, பரவாயில்லை.
1: ஓ
0: திரும்ப பாட போறீங்களா?
1: பாடிடலாமா அங்கிள்?
0: பாடிடுங்க.
1: பாடிடலாம் பாடிடலாம் பாடிடலாம்.
0: என்ன என்ன நடந்தது?
1: பாடல் முழுசா கேக்கணும்.
0: சரி செய்தீங்களா?
1: இங்க ஏதோ ஸ்டக் ஆயிச்சு. இல்ல ஏதோ ஒரு செகண்ட் ஏதோ ஸ்டக் ஆயிச்சு அங்கிள். நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம் ஆயிச்சு எனக்கு தெரியல. அப்ப முடிச்ச பிறகு தான் நான் தெரிஞ்சது.
0: ஓகே பாடிடுவோமா?
1: நான் திரும்பவும் அம்மாக்காக இன்னொரு வாட்டி பாடிடலாம். ஓகே.

0: அருமை. மீண்டுமாக அவர்களுக்காக இந்த பாடலை முழுவதுமாக பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள், மிகவும் மகிழ்ச்சி. ஆண்டுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும். அடுத்து யாருடைய பாடலே பாட இருக்கீர்கள்? அலைங்கள் 6 4 7 3 3 8 5 5 9 2 இலக்கத்தில், அதிலே நீங்கள் ஆடியோ மெசேஜ் நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களுக்காக இந்த பாடல் உங்கள் விருப்ப பாடல் ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க தயங்காதீர்கள், அறிவியுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் மாத்திரம், நிகழ்ச்சி ஆண்டவருக்கு மகிமையாக இருந்தால் மாத்திரம் நீங்கள் மற்றவர்களோடும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து யாருடைய பாடல் பாட இருக்கிறீர்கள்?
1: மம்மிக்காக அங்கிள்.
0: ஆமா,
1: அவங்களோட பாடல் பாடிட்டு ஃபேபி ஷேர்.
0: அதுக்கு பின்பதாக ஃபேபிக்காக பாடுவோம்.
1: பாடிட்டு அவங்களுக்கு வரலாம் நினைக்கிறேன் அங்கிள். இல்லைன்னா
0: அப்படியா?
1: அவங்க சின்ன குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. அம்மா பாடி முடிச்சுட்டு அவங்க பாட்டு கேட்டுட்டு தூங்க போயிருவாங்க. மம்மி வெயிட் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த பாடலாம் மம்மியோட பாடிடுறேன்.
0: ஓகே,
1: ஃபேபிக்காக பாடிடுறேன். ஓகே.

0: பியூட்டிஃபுல், அழகாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். தொடர்ந்து சிறப்பான இசையமைந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். அநேகர் இதில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் பங்காளராக மாற உங்களை அன்போடு அழைக்கிறோம். இலவசமாக நீங்கள் அழைத்து எங்களோடு பேசிக்கொள்ளலாம். பாடல் தெரிவுகளை சோரி ஈவிலினிடம் கூறலாம். 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைக்கலாம். அல்லது பாடலை ஆடியோ வாய்ஸாக நீங்கள் பதிவு செய்யலாம். யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் உங்கள் பதிவுகளை வைக்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கின்றோம். மொன்றியல் மக்கள் கூட இலவசமாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதற்கான இலக்கங்களை உங்களுக்கு கொடுத்திருந்தோம். அடுத்து யாருடைய பாடல் பாட இருக்கிறீர்கள்? அம்மான பாட்டு, அம்மீர பாட்டு.
1: ஆமா அங்கிள், அப்படியே ஒரு ரெக்வெஸ்ட். யூடியூப்ல வந்து அவங்க உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க,
0: அந்த பாடிருமா? அந்த பாடல்
1: அதே மாதிரி இன்னொரு பாடல் இல்ல, இன்னொரு பாடல் அதே மாதிரி இருக்கு.
0: என்ன பாட்டு?
1: ஓகே ஓகே, இல்ல உண்மை எல்லாம் அவரோட பாடல் பாடிருமாங்கல்?
0: ஆமா, அவரோட பாடல பாடிட்டு அப்புறமா நீங்க மம்மியோட பாட்டு பாடுங்க.
1: சரி ஓகே, பாடிடலாம்.

0: சிறப்பான ஒரு பாடல் திரிவு. கிறிஸ்தோபர் கனகரெட்டும் அவர்கள் கேட்டிருந்தார்கள், உம்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு. ஆண்டோட நாம ஒன்றே மயப்பட்டது, சிறப்பாக பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் டேனி, உங்களுடைய பின்னணி இசைக்கும் நன்றி.
1: தேங்க்யூ.
0: ஆமீன். அடுத்து மம்மியில பாட்டு பாடிவோமா?
2: ஆமா, பாடிடலாம்.
0: பாடிடலாம்.
2: ஓகே.

0: சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடல் உங்களுடைய மம்மியில பாடலா? அவங்களுக்கு இந்த பழைய பாடல். அவங்களோட பேர் என்ன? குளோரியாவா? குளோரி விக்டோரியா. சார் இப்பொழுது எங்களோட வாட்ஸ்அப்பில் ஒரு அன்பு சோர் இணைந்திருக்கோம். பிரைஸ் லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஈவினிங்கோட பேசிக்கொள்ளுங்க.
1: பிரைஸ் லார்ட் சார்.
0: நீங்க
2: ஹலோ,
0: உங்களோட பேரை சொல்லுங்க. ஈவினிங்
1: எப்படி இருக்கீங்க? நான் சீனிவாசன், மும்பைல இருந்து.
0: மும்பைல இருந்து சீனிவாசன் நினைச்சுக்கிறேன்.
2: ஓகே ஓகே, ரொம்ப நல்லா வரல நீங்க.
1: ஆமா,
2: பிஸி ஆயிட்டீங்களா? ஓகே,
1: ஆமா.
2: சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: என்ன
1: பாடல்? மறவாமல் நினைத்தீர் ஐயா, அந்த பாடல்.
0: அந்த பாடல் மறவாமல் நினைத்தீர் ஐயா.
1: தெரியல,
2: கண்டிப்பா பாடுறேன். பார்த்தா தெரியும், கண்டிப்பா பாடுறேன்.
1: ஓகே ஓகே, நன்றி.
0: நன்றி சீனிவாசன், வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இந்தியா பொம்பையிலிருந்து அன்பு சோரன் நினைந்து இந்த பாடல் தெரிவி கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள்.
2: ஓகே அங்கிள், பிரதர் சீனிவாசன் அவங்களுக்காக
0: பாடிடுவோம். அதுக்கு முதல் இன்னொரு இணைப்பை எடுத்துக்கொள்ள அனுமதி தருவீர்களா?
2: எடுக்கலாம்,
0: எடுக்கலாமா? மரியா அவர்கள் அழைத்திருந்தார்கள் டொரண்டோலிருந்து. வணக்கம் சோதரி மரியா.
3: வணக்கம் மரியா, அழைக்கிறேன்.
0: என்ன பாட்டு கேளுங்க? ஈவிலின், ஈவிலின் மரியா சோதரி இணைந்திருக்கிறாங்க.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.
3: பிரைஸ் லார்ட். அம்மா பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க?
2: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் ஆண்டவருடைய கிருபையில. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ஆமென். கர்த்தருடைய கிருபையில தான் ஜெபமா இருக்கிறோம்.
2: ரொம்ப சந்தோஷமா.
3: நன்றி உங்களோட பாட்டுகளுக்கு. எனக்கு ஒரு பாட்டு தாங்க. என்ன? உங்களோட உங்க கிருபை இல்லாமல் வாழ முடியாது ஐயா.
2: ஓகே.
0: உங்க கிருபை இல்லாமல் வாழ முடியாது ஐயா. அந்த பாடல்
3: தெரியுமா?
2: அந்த பாடல் தெரியும், தெரியும்.
0: பாடி காட்டிட்டேன்.
2: தொடர்ந்து பாருங்க. நன்றி.
0: பாடிடுவோமா? சோரி,
2: பிரதர் சீனிவாசனோட பாடல் பாடிட்டு
0: பாடிடலாம்.
2: ஓகே.

0: ஆமாம்,
1: என்ன, நேற்று தான் பிறந்த மாதிரி
0: சும்மா
1: இருக்கு.
0: பிளே ஸ்கூல்ல. ஆமாம், பிளே ஸ்கூல் போகிறாங்க.
1: பிளே ஸ்கூல், குட் குட்,
0: சின்னவன், ஆமாம் சின்னவன் இன்னும் ஸ்கூல் போல, பிளே ஸ்கூல் போகிறாங்க.
1: குட் குட் லேர்னிங். வாழ்த்துக்கள் சிந்துடலாம், நீண்ட நாளை அப்புறம் வந்துருக்குறீங்க. சரி, அடுத்து அவர் பாடலையும் தெரிவு செய்திருக்கிறார். அந்த பாடலே
0: நீலடங்கா ஸ்தோத்திரம் அந்த பாட்டு கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக பாடுறோம். அதுக்கு முன்னால் நதியாம்மா டொரண்டோலேருந்து கேட்டிருக்காங்க, அவங்களுடைய பாடலை பாடிட்டு.
1: சோரி, மேரி அவருடைய விருப்ப பாடல் டொரண்டோலேருந்து, இதோ கேட்போமா?

0: ஆமாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இல்லாமல் எங்களால் உண்மையிலே வாழ முடியாத அருமையான பாடல் தெரிவு. வாழ்த்துக்கள். பீலா கனடா மொண்டியிலிருந்து ஒரு பாடலே பதிவு செய்திருக்கிறார் வாட்ஸ்அப்பில்.
1: எனக்கு தெரியும் கேட்டாலே பயமா இருக்காங்க.
0: அது என்னது சிரிக்கிறங்களா எனக்கு தெரியும். இந்த முதல் பாடல் உங்களுக்கு தெரிந்த பாடலாக இருக்க வேணும்னு நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமதன்பை. அவருக்கு நாங்கள் எடுத்து கொடுக்க இல்லை வேணும் டேனிக்கு. அதான் சின்ன சின்ன ஹிண்ட் உங்களுக்கு. அது மாத்திரம்
1: தேங்க்யூ அங்கிள்.
0: அது மாத்திரமில்ல, இன்னொரு பாடலே, இன்னொரு பாடலை விருப்ப பாடலை கேட்டுக்கிறார்கள். சென்னையிலிருந்து ஆண்டனி அவர்கள், அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள்.
1: ஆமா அங்கிள், ஆனால் அந்த பாட்டு எனக்கு தெரியல. நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு கலங்காதிருப்பது.
0: சுஜிதா கிடந்திருக்கிறார்கள், ஒரு பாடல் கேட்டுக்கிறார்கள். என்ன திக்க திக்கிட்ட பிள்ளைகளுக்கு.
1: ஃபேஸ்புக்கில், ஃபேஸ்புக்கில் சுஜாதா லாய்ட்.
0: சுஜாதாவா? ஓகே.
1: ஆமா ஆமா, இன்னைக்கு அவங்க யூடியூப்ல இருந்து மாறி ஃபேஸ்புக்கு வந்திருக்காங்க.
0: ஃபேஸ்புக்கு வந்திருக்காங்களா? ஆமா. அடுத்த முறை யூடியூப் போயிடுவாங்களா?
1: அன்போடு
0: வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்ல ஒரு பாடல்
1: கேட்டுக்கிறார்கள்.
0: நல்ல ஒரு பாடல் கேட்டுக்கிறார்கள்.
1: நம்ம இப்ப சிஸ்டர் பியூலாக்காக பாடிட்டு நான் சிண்டர்லாவோட பாடுறேன்.
0: பீலா நேரடியாக வர முடியவில்லையா, அவர்கள் சர்ச்சில் இருக்கிறார்கள். அங்கிருந்து இந்த பாடலை பதிவு செய்திருக்கிறார்கள்.
1: அவங்களுக்காக பாடிடுவோம்,
0: பாடிடுவோம். சாரி பீலாவுக்காக. என்ன மறு ஒளிபரப்புலையும் கேட்பாங்களோ?
1: ஆமா
0: ஆமா, நான் இல்லாத நேரம் என்னை பற்றி என்ன இவர்கள் பேசினார்கள் என்று கேட்கறதுக்காக வருவாங்க.
1: அப்படியே அங்கிள்.
0: அப்படிதா,
1: நிறைய பேர் ப்ரோக்ராம் பார்க்கலனா கூட ரீட்டெயில் காஸ்ட்ல பாப்பாங்கல்ல.
0: ஆமா,
1: அதனால
0: பார்த்துட்டு ஏன் இந்த சுணக்கம், ஏன் தாமதம், இப்படி கேட்பார்கள். அதுக்கு முதல் நாங்க பாடிடுவோம். சோரி பீலோட பாடல.
1: ஆமா அங்கிள், பாடிடலாம் பாடிடலாம் அங்கிள். அவங்க அப்புறமா மெதுவா கேட்டுக்கிட்டோம், நம்ம பாடி முடிச்சிருவோம்.
0: ஆமேன்.

0: சோரி, பீலாவுக்காக இந்த பாடலை பாடியிருந்தார்கள். ஈவிலின், வாழ்த்துக்கள். பீலா வில் பி ஹாப்பி. என்னம்மா
1: ஃபர்ஸ்டே தெரியும் சொல்லிட்டேன்.
0: ஆமா ஆமா,
1: தெரிஞ்ச பாடலா கேட்டதுக்கு பியூலா சிஸ்டருக்கு நான் தான் நன்றி சொல்லணும்.
0: நாங்க அவங்கள பழகிட்டோம்
1: பின்புதாக. நினைக்கிறாங்க கதை பாடலாம் பாடிட்டு வரேன்.
0: ஆமாம் சார். ஆண்டனி, மிக மகிழ்ச்சி நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்திருக்கிற பாடல்களை தெரிவு செய்து இன்னொரு பாடலை தெரிவு செய்யப்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கூடிய விரைவில் உங்களுக்கு பாட தெரிவிக்காக பாடலாம். இந்த பாடல் இங்கே இப்படி தற்போது பதிவு செய்திருக்கிற பாடல் அவளுக்கு சரியான ராகம் தெரியவில்லை. மறுபடியும் இன்னொரு பாடலை பதிவு செய்யப்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த யாருடைய பாடல் பாட இருக்கிறீர்கள்?
1: சிண்டர்லாவோட பாட்டு. ஆமா, அவங்கள்ட்ட பாடிட்டு அப்புறம் சுஜாதா அக்காவோட பாட்டு வரேன்.

0: ஆமேன். சிறப்பு, நல்ல பாடல் தெரிவு, அழகாக பாடினீர்கள், வாழ்த்துக்கள். அடுத்து யாருடைய பாடல்?
1: சுஜாதா லாய்டு அக்கா வந்து என்னோட பெரியப்பாக்காக கேட்டிருக்காங்க அங்கிள்.
0: ஆமா,
1: அந்த பாடல். அதனால இந்த பாடல் என்னோட பெரியப்பாக்காக பாட.
0: அதான் இந்த யூடியூப்ல வந்துட்டாங்க. அப்படியா?
1: ஆமா, அது மாமா அங்கிள்.
0: மாமா,
1: இது வந்து அக்கா.
0: இது அக்கா.
1: ஆமா,
0: சரி.
1: ஆமா,
0: குடும்ப பாடல்.
1: ஆமா அங்கிள், என்னோட பெரியப்பாக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்குமா?
1: அதனால அவங்க கேட்டிருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு அதுல எப்படி கேட்கணும்னு தெரியல, அதனால அக்கா அந்த பாடல் கேட்டிருக்காங்க. இது என்னோட பெரியப்பாக்காக நான் பாடுறேன்.
0: ஆமென். பாடுங்கம்மா.
1: பாடிலாம் அக்கா.

0: நல்ல மெலோடி, அழகான பாடல். ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட்டது. நல்ல பாடல் தெரிவு. வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு.
1: மிக
0: மகிழ்ச்சி. குடும்பமாக நீங்கள் வந்து இணைந்து கர்த்தருடைய நாமத்தை பாடல் மூலமாக உலகமெங்கும் அறிவிக்கிறீர்கள். இதன் பலன் நிச்சயமாக உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும்.
1: ஓகே அங்கிள், மாமாக்காக இந்த பாடல் எந்த பக்கம் வந்தாலும் ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க, அந்த பாட்டு பாடிடலாம்.
0: பாடிடுவோம்.

0: அருமையான பாடல் தெரிவு. வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு அனைவருக்கும்.
1: நன்றி அங்கிள், தேங்க்யூ.
0: ஆமா, இன்னொரு பாடல் தெரிவு. நானும் உங்கள் குடும்பத்தில் ஒருவர் தானே, அப்படித்தானே?
1: ஆமா அங்கிள்,
0: வெரி குட்.
1: கண்டிப்பா அங்கிள்.
0: இப்பொழுது சோர் ஆண்டன், மன்னிக்கூட ஆண்டனி, அந்த இன்னொரு பாடல் தெரிவு செய்திருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்டு
1: பாடிடுவோம்.
0: ஆண்டனி, அருமையான உறவுகள் எங்களுக்கு இந்தியாவில் கிடைத்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒரு வாரம் பாருங்கள். இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.

0: அமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற தெய்வம். இந்த பாடல் சிறப்பாக பாடினீர்கள் டேனி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி அங்கிள்,
0: நன்றி. அடுத்த யாருடைய பாடல் தெரிவு
1: அங்கிள்? எல்லாரோட பாடல்
0: முடிந்த
1: பாடிட்டீங்க? ஆமா, எல்லாம் பாடிட்டோம் அங்கிள்.
0: ஓகே,
1: இன்னும்
0: யூடியூப்ல செக் பண்ணீங்களா?
1: ஆமா அங்கிள், எல்லா பாடலும் பாடிட்டோம்.
0: ஆமாம், இறுதியாக இன்றைய நாள் செய்தி இருக்கா?
1: இல்லை அங்கிள், அவங்களுக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்து. ஆமாம், அதனால
0: த்ரோட் இன்ஃபெக்ஷன்.
1: ஓகே. ஆமாம், இங்கே எல்லாம் ஒரே கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கார். நான் திடீர்னு மழை,
0: அதனால
1: எல்லாருக்கும். ஆமாம், எனக்கே இன்னைக்கு ஃபுல்லாக கோல்டாக தான் இருந்துச்சு.
0: ஓ,
1: இருக்குது, நான் டேப்லெட் போட்டுட்டு தான் வந்தேன்.
0: அப்படி தெரியலையே.
1: ஓகே,
0: நல்லா இருக்கு உங்களோட குரல்.
1: குரல் நல்லா இருக்கு, குரல் பிரச்சனை இருக்காது அங்கிள். ரன்னிங் நோஸ் ஸ்டார்ட் ஆயிரும், தும்மல் ஆரம்பிச்சிரும்.
0: பரவாயில்ல,
1: டேப்லெட் போட்டு வந்து மேனேஜ் பண்ணியாச்சு. ஆமா, அதனால இன்னைக்கு அதனாலதான் வாய்ஸ் ஒரு மாதிரி கரகரன்ட்டே இருந்துச்சு.
0: எங்களுக்கு அப்படி தெரியல, இல்ல எங்களுக்கு அப்படி தெரியல.
1: ஏஞ்சல், ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும் அங்கிள். ஆமா,
0: இன்னும் பீல இன்னும் கரகரன்ட் எழுதி இருக்கா என்னன்னு தெரியல. என்ன பீலா, என்ன கொமெண்ட்ஸ் எழுதிக்கிறான்? இன்னும் வீட்டை போக இல்லை.
1: இன்னும் வீட்டுக்கு போல நினச்சிருக்காங்க.
0: ஓகே, இன்னும் வீட்டை வர இல்லையா? என்ன, அவங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கு, இது முடிய வேதாமம் வாசிக்கணும். இன்னும் அவங்க வீடு வரவில்லை, இருந்தாலும் பரவாயில்லை. கத்திரை தெரிந்தாலே எங்களோட நிலை. வேதம் வாசிக்கிறதுக்கு மக்கள் இப்போ மிக குறைவே இருக்கிற ஒரு சில மக்களே தான் வாசிக்கிறார்கள். இருந்தாலும் இன்றைய நாளில் வேதம் வாசிக்கிறதுக்கு நாங்கள் திடீரென்று ஒருவரை கேட்கலாம். நிச்சயமாக அவங்க வந்து வாசித்து பின்பதாக ஜெபத்தை செய்வார்கள். எங்களோட ஃப்ரீம் ரோஸ் அவர்கள் எந்த நேரம் ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளலாம். அருமையான சோரி ஜெபமர் நிலையிலிருந்து, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிடியோனுடைய மாமியார் இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தாயாக இருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் சோரி, நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்தால் ஆயத்தமாகுங்கள். இன்றைக்கு பியூலா வேதம் வாசிக்க வராவிட்டால் நீங்கள் தான் வாசிக்க இருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது உங்களுக்கு அடுத்ததாக நன்றிகள் பலவற்றை கூறிக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள் டேனி, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
1: ஆமா, இல்ல அதுக்குள்ள ஃபேஸ்புக்ல இன்னொரு பாடல் வந்துருச்சு.
0: வந்துருச்சா?
1: ஆமா, என்னோட ஃப்ரெண்ட், யுவர் ஃபேவரட் சாங் ப்ளீஸ். ஓகே, ஒரே ஒரு பாடல் பாட்டு, இதுதான் கடைசி பாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கிள். வேற ஒரு பாடல் தேர்வில்லை. எங்களோட ஃபேவரட் பாட்டு பாடணும்னு கேட்டிருக்காங்க.
0: என்ன பாடல், என்ன கேட்டுக்கிறாங்க?
1: எங்களுக்கு பிடிச்ச பாடல் அங்கிள்.
0: உங்களுக்கு பிடிச்ச
1: எங்க விருப்பம், எங்க விருப்பமான பாடல். ஆமா,
0: வெரி குட். அதுவும் அப்படியே நீங்கள் கேட்கலாம். எனக்கு இப்பதான் ஞாபகப்படுத்திருக்கார்கள், பார்த்து கொண்டு கேட்டு.
1: எங்களுக்கு விருப்பமான பாடல்னா நாங்க எங்களுக்கு விருப்பமான பாடலே பாடிட்டு இருப்போம்ல. அது இது வந்து நேர் விருப்பம் தானே அங்கிள்?
0: ஆமா,
1: உங்களுக்கு விருப்பமான பாடல் தானே கேட்கணும்.
0: இல்ல, ஆமா, அவர்களுக்கு விருப்பமான பாடல் தான் கேட்கணும். இருந்தாலும் திடீரென்று அவர்களுக்கு பாடல் ஞாபகத்துக்கு வராவிட்டால் என்ன செய்யறது? ஒரு ஒரு பேக்கப்புக்காக உங்களுடைய விருப்ப பாடலை அவர்களுக்காக நாங்கள் அர்ப்பணித்து பாடலாம். அன்பு சோரனுக்கு வாழ்த்துக்கள். இதை உங்களுக்காக இவர்களுடைய விருப்ப பாடலை உங்களுக்கு தருகிறார்கள், அப்படி தானே?
1: ஆமாம், இது நான் போன வாரம் பாடின பாடல் தான். நீங்கள் நீங்கள் கேட்டீங்க, இது ஒரு கண் பார்வையற்ற ஒரு பாஸ்டர் பாடியிருந்தாருன்னு
0: சொன்னேன். ஆமாம், ஆமாம்,
1: அந்த அந்த அந்த பாடலை நான் திரும்பவும் பாடுறேன் அங்கிள்.
0: ஓகே, பாடுங்க.
1: ஓகே.

0: ஆமேன். இறுதி பாடல் மிக சிறப்பான ஒரு பாடல், கருத்து நிறைந்த ஒரு பாடல் தெரிவு கொடுத்திருந்தீர்கள் அவர்களுக்காக. நன்றி சார். ஈவ்லின் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருக்கிறீர்கள். அது மாத்திரமில்லை, சார் டேனி மிகச் சிறப்பாக பின்னணி இசைத்திருக்கிறார். வாழ்த்துக்கள் டேனி.
1: தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ அங்கிள்.
0: நீங்கள் ரெண்டு வார்த்தை பேசுங்களேன்.
1: நாங்க
0: அப்படித்தான் விரும்புவார்கள். அதாவது இது கண்டு அன்பா நிறைந்தவர்களே வாருங்கள், எங்களோட பேசுங்கள், அப்படி எல்லாம் பேசுறதில்ல. Come just now, you know, எப்படி நீங்கள் வாழ்க்கையில எப்படி ரியாலிட்டியா இருக்கிறீர்களோ அப்படியே ரியாலிட்டியா இருக்கணும். அதுதான் பெஸ்ட், அதுதான் ஆண்டவர் உண்மையில கூர்ந்து கவனிப்பார். இந்த மகன் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லாதென்றும் பேசுகிறார். அடுக்கு மொழியில பேசாதபடி, மக்களை கவர வேணும் என்று பேசாதபடி, இயற்கையான தனது தனது வாழ்க்கை நடைமுறை பேச்சு வழக்கில் பேசுகிறாருன்னு சொல்லி அதை நாங்கள் வரவேற்போம். கர்த்தரே அப்படிப்பட்ட மக்களை நேசிக்கிறார். அதனுடைய அடுத்த முறை நீங்கள் என்னோட சேர்ந்து ஐந்து நிமிடம் பேச வேணும் கர்த்தரை பற்றி, ஆண்டவரை பற்றி, உங்களை சாட்சியை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். உங்களை பார்த்து அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவருக்கு கண்டு எழும்பி பிரகாசிக்க வேணும். அவர்தான் எதிர்காலத்தின் ஒளியை, கர்த்தரிட ஒளியை சுமந்து செல்கிற மக்கள் இல்லையா, வெளிச்சத்தின் பிள்ளைகள். அவர்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு உதாரண மகனாக இருக்கணும் என்று உங்கள் குடும்பத்தின் மாத்திரமில்லை நானும் ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன்,
1: ஜெபிக்கிறேன்.
0: அருமையான பாஸ்டருக்கும் நாங்கள் ஜெபிப்போம். இன்றைய நாளில் ஜெப நேரத்தில் அவருக்கு இந்த தொண்டையில் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் இன்றையோடு அது போயிடணும் என்று உற்சாகத்தோடு ஞாயிற்றுக்கிழமை நிறைய ஆண்டுடைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, ஆராதனைகள். நாளைக்கு எங்களுடைய வானொலியிலேயும் வந்து அவர் பேசுவோம். அதுக்குள்ளே அவருக்கு நல்ல சுகம் கிடைக்கணும்னு நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். நன்றி சகோதரி.
2: ரொம்ப நன்றி அங்கிள், ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இன்னைக்கு நிறைய பேர் வரல, ஆரம்பத்தில் நிறைய பேர் வரலன்னு வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் பரவாயில்ல, அப்படியும் நமக்கு இன்னைக்கு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஆக போகுது, 11:30 ஆயிடுச்சு டைம். 2 மணி நேரம் எல்லாருமே பாடல் நிறைய பேர் வந்தா, புதுசாக வந்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்க, நிறைய சேனல்ஸ்ல வருது இந்த ப்ரோக்ராம். ஒருவேளை நம்ம லைவ்ல பார்க்க முடியலன்னா கூட எல்லாரும் ரீட்டெயில கஷ்ட பாருங்க, அதில் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வரும். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிக்கும்னு நான் நம்புறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெரிந்த பாடல்கள் நான் பாடிடுறேன். ஸோ அது என்னுடைய எங்களுடைய திறமை எங்களுடைய தாளந்த காண்பிச்சிருக்கிறதுக்காக இல்லை, அது வந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக மாத்திரமே. இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் அங்கிள். எங்களுடைய இது மூலமாக கண்டிப்பாக ஒரு பாடல் ஊடியோன்றது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பாடல் கேட்கறதுக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஒரு வாசனம் கேட்கறதோ இல்ல ஒரு பிரசங்கம் கேட்கறத விட ஒரு பாடல் கேட்கறதுக்கு எல்லாருமே விரும்புவாங்க. புற ஜாதியார் கூட விரும்புவாங்க. இதுல ஏதோ ஒரு பாடல், ஏதோ ஒரு வரி, ஏதோ ஒரு வார்த்தை ஆண்டவருக்கு, ஆண்டவரை தெரிஞ்சுக்கிற மாதிரி, ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிற மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த பாடல் போய் தொடப்பட்டா அது வந்து நம்ம ஒரு பெரிய விஷயத்த ரீச் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம். நம்ம அறிஞ்சிக்கிட்ட ஆண்டவரை மத்தவங்களும் அறிஞ்சிக்கணும், அவங்களும் அந்த அன்பை ருசிக்கணும்னு சொல்லி எங்களுடைய வாஞ்சை. தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு சொல்லுங்கள் இந்த ப்ரோக்ராம் பற்றி. தொடர்ந்து நான் 4 மணி நேரம் பாடுறதுக்கும் நான் ரெடி
0: தான்.
2: ஸோ ஆமாம், அதனால் எவ்வளோ பேர் வந்தாலும் தெரிந்த பாடலாக இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ நேரம் வேணாலும் சலிக்காமல் பாடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்கள், எங்களை தொடர்ந்து எங்களுக்காக எங்களுடைய எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள், உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்காக
0: கண்டிப்பாக நன்றி அம்மா. உண்மையில நீங்கள் அநேக காரியங்களே சொல்லியிருக்கிறீர்கள், நான் திரும்பமாக சொல்ல விரும்பலை. இருந்தாலும் ஆரம்பத்தில் இந்த நாளில் அநேகர் வந்து கலந்து கொள்ள இல்லை, எனக்கு இதில் நிறைய அனுபவங்கள் உண்டு. நீங்கள் சோர்ந்து போய்விடார்கள், யார் வந்தாலும் வராவிட்டாலும் எங்கே ஒருவர் இருவர் என் நாமத்தில் கூடுகிறீர்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து எங்களோட கூட இருக்கிறார். எங்களுக்கு அதாவது குவான்டிட்டிய ஒரு இஷ்யூ இல்லை, குவாலிட்டி. கர்த்தருடைய வார்த்தையை சரியான முறையில் குவாலிட்டியாக எடுத்து செல்ல வேண்டும் என்று தான் எங்களுடைய வாஞ்சை. அதனுடையால் அதை பற்றி இன்றைக்குமே நீங்கள் துவர்ந்து சோர்ந்து விடாதபடிக்கு தொடர்ந்து உற்சாகமாக ஓடுவோம். வாரத்தில் ஒரு நாள் தான் நிறைய பிரேக் இருக்குது கேட்குற மக்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை வழங்குகிற மக்களுக்கு தான் ஒரு வாரம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்கள் கேட்குற மக்களுக்கு நிறைய பிரேக் இருக்குது. அவர்கள் இந்த நேரத்தில் நிறைய வசதிகள் செய்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் அழைத்து உங்களுடைய டைம் ஒரு நிமிஷத்தை வீணாக்காதபடிக்கு ஒரு 30 செகண்ட் இல்லை 5 செகண்டில் அனுப்பி விடுங்கள், பதிவு செய்து விடுங்கள், அதாவது சட் பண்ணி விடுங்கள். ஈஸியாக இருக்கும். அப்படி சட் பண்ணும்போது கத்தர் அந்த பாடல்களை அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது முடியல. அடுத்த வாரம் அநேக மக்கள் வந்து பங்கு பெற்று விடும் என்று கூறிக்கொண்டும் என்னால் சளைக்காதபடி இவ்வளோ நேரங்கள் இணைந்து அவனுடைய நாமத்தின் மேமேக்காக பாடின அருமை சௌரி ஈவிலின் அவர்களுக்கும் தம்பி டேனிக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேவ சமாதானம் எப்பொழுதுமே எங்களோட கூட இருக்கட்டும். அவருடைய இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு சிறப்பான பாடல் பகுதியை எடுத்து வந்து கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோம். ஆமே.
2: கண்டிப்பா அங்கிள், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஆண்டி ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க.
0: கண்டிப்பா சொல்றேன்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ அங்கிள்,
1: தேங்க்யூ அங்கிள்.
3: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

நேரம் கலையதில் 2:07. அடுத்து நாங்கள் வேதாகமம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். அதன் பின்புதாக சுருக்கமாக ஜெபத்தோடு இன்றைய ஒலிபரப்பு நிறைவுக்கு கொண்டு வரலாம். எங்களோடு இணைந்திருங்கள். ஜெப குறிப்புகள் இருந்தால் கூட நீங்கள் உடனடியாக வாட்ஸ்அப்பிலே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம், சேட் பண்ணலாம். உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காகவும் ஜெபிக்கப்படும்.

0: இன்றைய நாளும் வேதத்தை வாசிக்க கேட்க இருக்கிறோம். வேதத்தை வாசிக்க எங்களோட ஜெர்மனியிலிருந்து அருமையான சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சகோதரி, எப்படி இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க? இப்பொழுது வேதத்தை நீங்கள் வாசியுங்கள். மூன்று அதிகாரங்கள், ரூத் 3:4, ஏசாயா 45, வெளிப்படுத்துதல் 1:2 ஆகிய அதிகாரங்களை இப்பொழுது சௌரி வாசிப்பார்கள்.
1: அமேன். இந்த நாளிலும் நாங்கள் ரூத் 3 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவள் மாமியாராகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேதக்காரிகளோடே கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வாட்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வியை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தாள். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியில் வந்து படுத்து கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வியை ஒதுக்கி படுத்து கொண்டாள். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு இஸ்திரி தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியால் மேல் உம்முடைய போர்வியை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திர

களத்திலே ஒரு ஸ்திரி வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வியை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே ஆறுபடி வாட்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததை எல்லாம் அவளுக்கு விவரித்தாள். மேலும் அவர், நீ உன் மாமியார் அன்றைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த ஆறுபடி வாட்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். 4வது அதிகாரம். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி, ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமேலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும் படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்றான். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயலினத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலை நிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் இந்த சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும், நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கலற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாதி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கலற்றி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமேலேக்கு இருந்த எல்லாவற்றையும், கிளியோனுக்கும் மக்லனோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லேஹேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான்.

0: அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ட்ரோனை பெற்றான். எஸ்ட்ரோன் ராமாவை பெற்றான். ராம் அமினதாவை பெற்றான். அமினதாப் நாகசோனை பெற்றான். நாகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாஸை பெற்றான். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். ஆமென். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 45 அதிகாரத்தை வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும், அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்புடத்தில் இருக்கிற புதியல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர். வானங்களே, உயர இருந்து சொரியுங்கள். ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கிடவது. பூமி திறவுண்டு இரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக. கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். மண் ஓடுகளுக்கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன. அவைகளின் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறப்பட்டு போன என்னுடையவர்களை கிரியம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரே அல்லாமல் வேறே தேவன் இல்லையென்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு இளைச்சியடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களின் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். ஜாதிகளில் நின்று தப்பினவர்களே, கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள். தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற் கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவங்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதி பெறரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. என்னை தவிர வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். ஆமென். அடுத்ததாக நாங்கள் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரத்தையும் இரண்டாம் அதிகாரத்தையும் வாசிக்க கேட்போம். முதலாவது அதிகாரம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் மாணவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு எனும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷ குமாரனுக்கு பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலியை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. அவர் தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வெள்ளமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அது 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஆமேன். 2 அதிகாரம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரியாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படியாமல் பிரியாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுதிய வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருந்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யவானாய் இருந்ததும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டியத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டியத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றெழுது. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறையுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தனுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வெறுமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மட்பாண்டங்களைப் போல் நொறுக்கப்படுவார்கள். குடிவள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைக்கிற்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி அம்மா, அருமையாக கருத்தோடு வேதாமத்தை முழுவதும் வாசித்தீர்கள். தொடர்ந்து நாங்கள் ஒரு சிறிய சுருக்கமாக ஒரு ஜபத்தோடு இணைந்து கொள்ளலாம். இன்றைய ஒலிபரப்பிலே பங்கு பெற்றவர்களுக்காகவும் மற்றும் மற்ற ஜபங்களுக்காகவும் நீங்கள் ஜபிக்க இருக்கீர்கள். ஒரு 30 செகண்ட் தாருங்கள்.

0: ஆமேன். தொடர்ந்து நாங்கள் ஜெப விண்ணப்பங்களை வழிநடத்த இருக்கிறோம். எங்களோடு இதை வழிநடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரீம் ரோஸ் அவர்கள் மீண்டுமாக இணைந்திருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கிறீங்களா?
1: இருக்கிறேன்.
0: நான் அதாவது இரண்டாவது தடவை சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பியிருக்கிறேன். அந்த ஆராதனை நிகழ்ச்சியை நடத்தினவர்களுக்கு மற்றும் தேவ செய்தியை பாஸ்டர் கைவேரியன் டேவிட் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் இந்த பெயர்களை தனிப்பட்ட முறையில் எழுதியிருந்த இந்த பிள்ளைகளோட பெயர் வந்து அனிதா, பெஞ்சமின், தபிதா, பெரில். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். மற்றும் உலக நாட்டில் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டு மக்களை பிரிவுடன் வைத்திருக்கின்ற இந்த யுத்த மேகங்கள் அகலும்படியாக நாங்கள் ஜெபிக்கலாம். இந்தியா இலங்கைக்காக அங்குள்ள ஊழியங்களுக்காக இன்றைய நாளில் கலந்து சிறப்பித்த எமது நிகழ்ச்சியில் இசை முதன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை வழங்கின ஈவ்லின் மற்றும் அவருடைய மகன் டேனிக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். அத்தோடு வளமையாக இருக்கிற ஜெபங்கள் தான் தாய்மார்களுக்காக, குறிப்பாக நோவாமா சுயினமாக இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கலாம், பவன அம்மாவுக்காக ஜெபிக்கலாம். இப்படி அநேக விடயங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரிந்தது தான் சுருக்கமாக. நீங்கள் அதையும் உங்களுடைய குறிப்புகள், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜெப குறிப்புகள் இருந்தால் அதையே நீங்கள் சுருக்கமாக ஜெபிங்கள். நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்மா.
1: ஆண்டவரே, தாபனே, மீண்டும் ஒரு நாளிலும் இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தாவே, இந்த திறப்பிலே நின்று ஜபிக்கத்தக்கதாய் கத்தாவே, நீங்க பாராட்டின கிருபை அது மட்டுமல்ல, தந்த ஜீவன், பெலன், சுகம். எத்தனையோ ஜனங்கள் இந்த நாளை காணாமல் மறைந்து விட்டார்கள், எத்தனையோ வியாதி படுக்கையில் இருக்கிறார்கள் சுவாமி. ஆனாலும் இது கிருபியாய் தந்த நாள் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே. எல்லாவற்றிற்கு மேலாய் அந்த பரிசுத்த ஆவியானவரே, அந்த ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க, அந்த எலியா பாடுள்ள மனுஷனா இருந்திரும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிடம் தான் அந்த மகன் ஜெபித்திருப்பார். ஆனாலும் கருத்தாய் ஜெபித்தது போல அந்த பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சலோடு எங்களுக்காய் பெருந்து பேச வாங்க. பரிசுத்த ஆவியானவரே, நாங்க வேண்டுவது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியா ஆண்டவரே, அந்த வாக்கு கடங்கா பெருமூச்சலோடு ஆண்டவரே ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க, அந்த விண்ணப்பத்தின் ஆவியினாலும் மன்றாட்டின் ஆவியினாலும் ஆண்டவரைக்கு தாவே ஜெபிக்கிற என்னை, என்னோடு இணைந்து யாரெல்லாம் இந்த ஊடகத்திலே ஒருமனப்பட்டு இருக்கிறார்களோ கத்தாவே, அவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. வேதம் சொல்லுகிறது ராஜா, உங்களில் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிறது எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்படுத்திருந்தால் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னபடி கத்தாவே, நாங்கள் இருவர் மூவருக்கு மேலாய் இந்த அலைகள் ஊடாய் அநேகர் கேட்டுக் கொண்டிருப்பார்கள், அநேகர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருப்பார்கள் சுவாமி. எனவே கத்தாவே, இந்த ஒருமனப்பட்டு ஜபிக்கிற ஜபத்தை நீங்க விரும்புகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் வாயின் சொல் வாததற்கு முன்பே எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே கத்தாவே. இந்த வேளையிலும் அநேக ஜப குறிப்புகள் இதுல இருக்கிறது தான் சுவாமி, ஆனாலும் அவைகளை பரிசுத்த ஆவியானவரே எனக்கு ஞாபகப்படுத்துங்கப்பா, அதை ஒவ்வொன்றையும் மறந்து விடாதபடி சுருக்கமா ஜபிக்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேளையிலும் எங்களுக்கு உதவி செய்யும்படிய உம்முடைய கரத்துக்குள்ளே இந்த திறப்பின் வாசல் ஜப வழியை உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. முதலாவதாய் கத்தாவே சுவாமி, ஆண்டவரே என் தகப்பனே, இந்த வல்லமை நிலைகள் ஊடகத்தை நடத்துகிற கத்தாவே, வின்சென்ட் ஐயாவுக்காய், ஜசிந்தா சகோதரிக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கத்தாவே. எத்தனையோ வருடங்களாய் இந்த ஊழியங்களை நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று சொன்னபடி கேட்டாவே சுவாமி, இம்மட்டும் நீங்க நடத்தினீங்க, இனி பேலும் நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே. ஏனென்றா உம்முடைய ராஜ்யத்துக்காய் கஷ்டப்பட்டு பாடுபட்டு எப்படியாவது இந்த வார்த்தைகள் இந்த காற்றின் அலைகள் ஊடாய் அநேக தேசங்களுக்கு கடந்து போக வேண்டும், அநேக ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், இந்த வார்த்தையை கேட்க வேண்டும், பாடல்களை கேட்டு ஆராதனைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி கேட்டாவே சுவாமி, மிகவும் கஷ்டப்பட்டு செய்யற இந்த ஊழியத்தோடு உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஐயா. இது உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரை கத்தாவே, இது ஒரு மனிதனுடையது அல்ல, இது உம்முடைய ராஜ்யத்துக்காய் பிரயாசப்படுகிற இந்த ஊழியக்கார குடும்பத்தை உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரை கத்தாவே. அப்பா, நீங்கள் முதலாவது உடலிலே இருவருக்கும் நல்ல உடல் பெலன் சுகங்களை கொடுங்க. விசேஷித்த விதமாய் சகோதரிக்காய் நான் வருகிறேன். அநேக நாட்கள் அந்த இருமல் காரணமாய் பிள்ளையால் அந்த ஊழியங்களை செய்ய முடியாத செய்யாதபடி, பொல்லாத சத்ருவான வியாதியை கொண்டு போட்டு தடை செய்யாதபடி, நாங்கள் நம்பி இருக்கிறவர் இன்னவர் என்பதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ள ஜெபம் புனியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே. உம்முடைய தளம்களில் நாங்கள் சுகமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே கத்தாவே. எனவே அந்த விசுவாசத்தோடு கத்தாவே, நீங்க சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் அல்லவோ கத்தாவே. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, மகள் பரிபூர்ண சுகம் அடைந்து ஆண்டவரே மகனுக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்துக்கத்தாவே. இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே அந்த கழுவு கொத்த பெலத்தோடு, புது பெலத்தோடு ஆண்டவரே கத்தாவே, ஊழியங்களை செய்ய சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் கொடுக்கிற தேவன், நீங்க இந்த ரெண்டு பிள்ளைகளையும் பலப்படுத்தி தொடர்ந்து ஓட, உம்முடைய ராஜ்யத்துக்காய் ஓட கத்தாவே சுவாமி. பொல்லாத சத்ருவானவன் என்ன தடைகளை கொண்டு வந்தாலும் ஆண்டவரே கத்தாவே, அந்த பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் சத்ரு வெள்ளம் போல் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீங்க கொடியேற்றவரவை இருக்கிறபடியா கத்தாவே. இந்த ஊழியத்தையும், ஊழியத்தை நடத்துகிற வின்சென்ட் ஐயாவையும் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, சகோதரி ஜெசிந்தாவையும் உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். அது மட்டுமல்ல, அந்த கலிகத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கருவிகளும் ஆண்டவரே, அதுக்குள்ளே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கத்தாவே, எந்த தடையும் இல்லாதபடி உங்களுக்கு என்று தங்கள் நேரங்களை அர்ப்பணித்து ஓட கத்தாவே, இன்னும் பலப்படுத்தி உங்களுடைய யோகிய புயமும் பலத்த கரமும் ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் இருந்து சுகங்கள் பலன்களை கொடுத்து தொடர்ந்தோட உங்களுடைய கரத்துக்குள்ளே ஆண்டவரே இந்த குடும்பத்தையும் ஆண்டவரே இந்த வெள்ளமையின் அலைகள் ஊடகத்தையும் உங்களுடைய கரத்துக்குள்ளே தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே மீண்டுமாய் ஆராதனை நடத்திய ஆண்டவரே கெத்தாவே, சகோதரி ராணியாவுக்காய், சகோதரன் தர்ஷனுக்காய் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தங்கள் நேரங்கள் காலங்களை உங்களுக்கென்று அர்ப்பணிப்போடு செய்த அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் நீங்க சுவாமி. அந்த ஆராதனை நடத்திய இந்த பிள்ளைகள் தொடர்ந்தும் உங்களை ஆராதித்து துதித்து உங்கள் நாமத்தை ஆண்டவரே கெத்தாவே சுவாமி மகிமைப்படுத்தும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. இதன் மூலம் ஆண்டவரே அநேக ஜனங்கள் தொடப்பட, இந்த ஆராதனை மூலம் ஆண்டவரே கேட்கிற ஜனங்களுடைய கண்கள் காதுகளில் அவைகள் ஒவ்வொன்றும் விழுந்து கெத்தாவே, அதை பிடித்துக் கொண்டு ஓடத்தக்கதாய் கெத்தாவே. இந்த ரெண்டு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் உங்களுடைய கரத்துக்குள்ளே தருகிறோம். நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து ராஜா கெத்தாவே தொடர்ந்து ஓட ஆண்டவரே உங்களுடைய கிருபை தாங்கும்படி இந்த குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா உங்களுடைய கருத்துக்களே நாங்கள் ஒப்பு தருகிறோம் சுவாமி. அப்படியாய் கெத்தாவே சுவாமி, தேவ செய்தியை கொடுத்த பாஸ்டர் கைவிலிய டேவிட்டுக்காய் நாங்க வருகிறோம் சுவாமி. அது மட்டுமில்ல, திருவர் புகுங்கா நிகழ்ச்சியை நடத்திய பாஸ்டர் பிலிப் ராஜுக்காய் வருகிறோம் ஆண்டவரே. இந்த ரெண்டு ஊழியங்களையும் செய்த இந்த பிள்ளைகள் கெத்தாவே சுவாமி, அப்பா அவர்கள் தேவ செய்தியை எப்பொழுதும் கொடுத்து கொடுத்து எப்படியாவது உங்களோட வார்த்தைகள், இந்த சத்திய வார்த்தைகள், இந்த காற்றலை ஊடாய் அநேக ஜனங்களை, தேசங்களில் இருக்கிற ஜனங்களை, மனம் திரும்பாமல் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கெத்தாவே பிரயாசப்பட்டு வேதங்களை ஆராய்ந்து ஆண்டவரே அந்த மறைப்பொருள்களை வெளிப்படுத்தி இந்த ஊழியர்களுக்கு கெத்தாவே இன்னுமாய் அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லத்தக்கதாய் கெத்தாவே சுவாமி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, ஐயா இவர்களை நீங்க கனப்படுத்துகிறவராய் இருக்கிறபடியா இந்த தேவ செய்தியை கொடுப்பது என்பது கெத்தாவே, அதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரை கொடுக்க வேண்டிய காரியம், அதை தங்கள் நேரங்களை செலவழித்து கெத்தாவே இந்த காரியங்களை செய்கிற இந்த செய்தி கொடுத்த ரெண்டு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அது மட்டுமில்ல ராஜா, இந்த சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியை நடத்திய அந்த பிலிப் ராஜ் என்ற அந்த சகோதரனுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அதில் விசேஷித்த விதமாய் சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்ன தேவன், அதில் பங்கெடுத்த அந்த அனிதா, பெஞ்சமின், தபித்தால், பெரில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கெத்தாவே இதிலே நிகழ்ச்சியை நடத்தின அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு என்னென்ன தாளந்துகளை கொடுத்தீர்களோ கெத்தாவே, அந்த தாளந்துகள் சிறிய பராயத்திலே இருந்து கெத்தாவே உண்மை பிடித்து கொண்டு ஓட, வளர்ந்தாலும் அதை முதிர் வயதிலையும் அவர் அதை விட்டு விடாதபடி ஆண்டவரே கெத்தாவே சுவாமி, இந்த பிள்ளைகள் உங்களுக்குள்ளே ஓடும்படியாய் இந்த நாளிலும் அந்த நிகழ்ச்சியிலே, சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றின பிள்ளைகளையும் அவர்கள் பெற்றோர்களையும் உங்களுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்தும் இந்த பிள்ளைகள் காரியங்களை செய்ய கத்தாவே அப்பா நீங்க உதவி செய்யுங்கப்பா. அதே போல் இந்த வல்லமை நிலைகள் கூட யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் இதயத்தில் ஆண்டவரே இந்த விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரை விழுந்து ஐயா ஒன்று 30 ஒன்று 60 100 வருமாய் பலன் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திறப்பின் வாசலே நின்று கத்தாவே, ஏனென்றால் ஒருவனையும் காணவில்லை என்று நீங்கள் அங்கலாய்த்து விடாதபடிக்கு தாவே இந்த ஜனங்களுக்காய், இந்த வார்த்தை கேட்ட ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா இந்த குடும்பங்களுக்கும் நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து ராஜா தொடர்ந்தும் கத்தரின் ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யுங்க சுவாமி, ஆசீர்வதிங்கப்பா கத்தாவே. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் இசை அமுதம் பாடல் நிகழ்ச்சியை நடத்தின மகன் டேனிக்காய் மகள் ஈவ்லினுக்காய் வருகிறோம் சுவாமி. அவர்களும் தங்கள் நேரங்களை ஆண்டவரை அர்ப்பணித்து இதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் ஐயா ஒவ்வொரு கிழமையும் ஆண்டவரே. கத்தாவே சுவாமி தேவனே இந்த பிள்ளைகள் உமது நாமத்தை வார்த்தை இசை கருவி மூலம் பாடல்கள் மூலம் பாடி உங்களுக்கு உமது நாமத்தை பிரசித்தப்படுத்தும் இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. வாராவாரம் தங்கள் நேரங்களை அர்ப்பணித்து உமக்கென்று செய்யும் இந்த பணி தொடர இன்னும் பெருக உங்கள் கரம் கூட இருந்து நல்ல நல்ல இனிமையான குரல் வளங்களை இன்னும் கொடுத்துக்க தாவே. இசை கருவி வாசிக்கும் போது மகன் டேனி என்ற கைகளை ஆண்டர் இன்னும் அபிஷேகிங்க தாவே. தொடர்ந்தும் நடத்துங்கள் சுவாமி. அவர்களிடம் அந்த குடும்பங்களுக்கு என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நிறைவாக்கி சுவாமி அந்த குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. இந்த நாள் ஆண்டவரே கத்தாவே சுவாமி அந்த கத்தாவே விசேஷித்த விதமாய் சுவாமி நாங்கள் ஆண்டவரே என் தகப்பனை இஸ்ரவேலுக்காய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஏனென்றால் இந்த நாட்களிலே அது ஒரு பேசும் பொருளாய் இருக்கிறது ராஜா. நாங்கள் பார்க்கிறோம் கடைசி நாட்களிலே யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள் என்றபடி, ஆனாலும் வேதத்திலே சொல்றபடி நாங்கள் இந்த 5 கண்டங்களையும் உடைய கரத்துக்குள்ளே தருகிறோம் ஆண்டவரே கத்தாவே. எல்லாரும் பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் அந்த கல இல்லாம சுவாமி அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும் படிக்கு என்று சொன்னபடிக்கத்தாவே. அது மட்டுமல்ல ராஜாக்களுக்காய் அதிகாரம் உள்ள யாவருக்காய் ஜபிக்க வேண்டும் என்று கெத்தாவே வேதத்திலே நீங்க சொல்லி தந்திருக்கிறீங்க கெத்தாவே. அதன்படி ஆண்டவரே இந்த நாளிலும் 5 கண்டங்களிலும் ஆளுகிற ஒவ்வொரு ராஜாக்கள் ஒவ்வொரு அதிகாரிகளையும் உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்க தருகிறோம் ஆண்டவரே. ராஜாவின் இதயங்கள் உங்களுடைய கரத்திலே நீர்கால்கள் போல இருக்கிறதே சுவாமி. அதை நீங்க சித்தத்தின்படி திருப்புற தேவன் என்று ஒவ்வொரு ராஜாக்களும் ஆண்டவரை நீதியோடு அரசாட்சி செய்ய இரக்க சிந்தை உள்ள ராஜாக்களை ஆண்டவரை கத்தாவே ஐயா கல்லான இருதயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சதியான இருதயங்களாய் மாற்றிக்க தாவே. ஒவ்வொரு ராஜாக்களையும் அதிகாரிகளையும் நீங்கள் மாற்றித்தாங்கப்பா. உங்களோட கரத்திலே தான் இருக்கிறது சுவாமி. ஞானம் புத்தி அறிவு எல்லாம் உங்களோட கரத்திலே இருக்கிறது கத்தாவே. நீங்க நல்லாலோசனை கத்தராய் இருந்து அவர் எடுக்கிற முடிவு ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை கத்தாவே நல்ல முடிவுகளை எடுக்க என் தகப்பன் நீங்க கிருபை பாராட்டுங்க. அதே போல் இஸ்ரவேல் ஈரான் காசா ஆண்டவரே ஐயா பார்க்க முடியாத ஆண்டவரை பார்க்க முடியாமல் இருக்கிறது ராஜா. இந்த காசாவில இருக்கிற சிறுவர்கள் ஐயா அவர்களை பார்க்கிற பொழுது ஒரு துண்டு ரொட்டியாவது கிடைக்காது என்று அங்கலாய்த்து கொண்டு அந்த பிள்ளைகள் மண்ணை அள்ளி வாய்க்கிலே கொட்டுகிறார்களே சுவாமி. என் தகப்பனை எவ்வளவு பரிதாபமான நிலைமை ஆண்டவரை. இந்த நிலைமைகளிலே இருந்து கத்தாவே பஞ்சம் பெறும் என்று சொன்னது உண்மைதான் சுவாமி. ஆனாலும் சிறு பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்தார்கள் ராஜா? ஐயா எலியாவே நீங்க காகம் கொண்டு போஷித்த தேவன் அல்லவா சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஆண்டவரை வேற ட்ரஸ்ட்ல இருந்த ஒரு ஸ்தாபனங்களில் இருந்த எப்படியாவது ஐயா இந்த சாப்பாட்டுக்காய் அந்தப்படுகிற இந்த பிள்ளைகளுடைய வயிறு நிரப்பப்படத்தக்கதாய் கத்தாவே. என் தாப்பனை உதவி செய்யுங்க ஐயா. இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே ஐயா. அந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஒரு பக்கம் ஆண்டவரே இப்படி தேசம் கலங்கி கொண்டு இருக்கிறது கெத்தாவே. ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறதே கெத்தாவே. நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம். யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் யுத்தங்களை ஓய பண்ணி கெத்தாவே. சமாதான பிரபு நீங்கள் ஒரு சமாதானத்தை இந்த தேசங்களுக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அப்பா அந்த இஸ்ரவேலையும் ஆசீர்வதிங்க. ஈரான் ஆண்டவரை கெத்தாவே இந்த காசா உக்ரைன் ரஷ்யா இன்னும் எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை யுத்தங்கள் காணப்படுகிறதோ அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சந்தோஷம் சமாதானம் தேசத்திலே நீங்க கட்டளையிடும்படியா நாங்களும் உங்களை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, பல இடங்களிலே ஆண்டவரே நேற்றைய நாளிலும் மீண்டும் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக, அந்த ஜப்பானிலே ஆண்டவரே அநேக வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது கத்தாவே சுவாமி. ஐயா தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் விபத்துகள் மூலம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. ஐயா இன்பு அண்மையான நாட்களிலே ஐயா மரண கோலங்கள் ஆண்டவரே அநேகமாய் கேட்கிறது ராஜா. இந்த மரணத்தின் ஆவிகள், கொலைவரியின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள் என்று சொல்லி கத்தாவே ஐயா எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் கத்தாவே. இவைகளிலே இருந்து ஜனங்களை விடுதலையாக்குங்கப்பா, விடுதலையாக்குங்க ஆண்டவரே கத்தாவே. ஒரு ஆத்மாவது கத்தாவே அழிஞ்சு போறது உங்களுக்கு சித்தம் இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே கத்தாவே. இந்த ஜனங்கள் ஆண்டவரே மரணத்தை சந்திக்க முன்பு கத்தாவே திறவுண்ட மனமாய் ஆண்டவரே அந்த கிருபையின் வாசல்கள் அடைபட முன்பு ஆண்டவரே அந்த மரணத்தை சந்திக்க முன்பு கத்தாவே இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி மண்டை வரும்படியாய் கத்தாவே. உங்களுடைய கருத்துக்களை இந்த தேசங்களை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. அதுபோல் வேதம் வாசித்த பிள்ளையை உங்களுடைய கருத்துக்களை தருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் தாமே இந்த நாளிலும் அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க கத்தாவே சுவாமி. எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி இந்த நாளிலும் மறந்த விண்ணப்பங்களையும் ஆண்டவரே ஐயா இன்னுமாய் விண்ணப்பண்ண ஒவ்வொரு ஆண்டவரே விண்ணப்பங்களுக்கும் இனிவரும் நாட்களிலும் நீங்கள் நல்ல பதில்களை தந்து நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு கத்தாவே எல்லா காரியத்தையும் உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
0: நன்றி அம்மா, எல்லா ஜெபங்களையும் கருத்தோடு விண்ணப்பித்திருக்கிறீர்கள். ஆமே இந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தந்திருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். அன்றைய நாளும் வேதத்தையும் வாசித்து இந்த சிறு ஜெபத்தையும் வழி நடத்தினீர்கள் கத்திராமே. உங்களுக்கு நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் தரவேணும் என்று நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளும் ஜெபித்த ஒவ்வொன்று மக்களுக்காக நாங்கள் இந்த இடத்துல நன்றி செலுத்துகிறோம். இந்த வானொலியோடு இணைந்து கத்திரிட்ட நாமத்தை மேம்படுத்துங்கள். உங்களுக்கு என்ன ஜெப குறிப்புகள் இருந்தாலும் எங்களுக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் மூலமாக. அவைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க இந்த நேரம் காத்திருக்கிறோம். மீண்டுமாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு திங்கட்கிழமை மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்ளலாம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை கூட எமது ஆராதனை நாளைய நாளில் இருக்கிறது ஆராதனை பகுதி. அதுவும் தடைபடாமல் ஆண்டவர் நடத்துவார் என்று விசுவாசிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும் சரி, தேவ சமாதானம் எப்பொழுதுமே உங்களோடு கூட இருக்கட்டும்.
1: ஆமேன், ஆமேன். உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிரைத்திரே 3:02. சனிக்கிழமைக்கான பின்மாலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.
2: மேலாக இயங்குகின்ற 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800 பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
3: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas and more.
0: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1,000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
4: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கிடையாது 3:05.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரால வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று செவ்வாய்க்கிழமை காலை 17 ஜூன் மாதம் 2025 ஆண்டு, நேரம் கலைத்திலே 10 மணி. தொடர்ந்து நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறோம். எங்களோடு ஆண்டோடைய வார்த்தை பயந்துள்ள இணைய போகிற அருமையான ஊழியர் பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ அவர்களை நாங்கள் வரவேற்க இருக்கிறோம். நேரில் எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: பிரைஸ் லார்ட் பாஸ்டர்,
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு?
1: நல்ல சுகபலத்தோடு இருக்கிறோம் கர்த்தருடைய மேலான கிருபையினால. ஆமென்,
0: ஆமென். நன்றி பாஸ்டர், மிக மகிழ்ச்சி உங்களோட வார வாரம் இணைந்து கொள்வது. உண்மையிலே ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கிறது. வேதத்தை அழகாக நீங்கள் சொல்வதிலிருந்து கற்றுக்கொள்ளும் போது எனக்கு இன்னுமாக ஆண்டோடைய வார்த்தையை அறிய ஆவலா இருக்கிறது. தொடர்ந்து இன்றைய நாளுக்கான ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வாருங்கள் ஐயா.
1: கடந்த கிழமையில ஒரு இது சொல்லியிருந்தேன், பேர் வந்து நோக்சன்.
0: நோக்சன்,
1: நோக்சன், நோக்சன். அதாவது இந்தியாவில வந்து வடகிழக்கு இதுல வந்து அஸ்ஸாம், முன்னால வந்து அஸ்ஸாம், இப்ப அது பிரிஞ்சு மேகாலயா வந்ததுனால மேகாலயா பகுதி தான் அவர் இருந்த பகுதி. முன்னால வந்து அஸ்ஸாம், இப்பொழுது மேகாலயா.
0: ஓகே ஓகே ஓகே, மேகாலயா. ஓகே, அவர் தான் அந்த பாட்டை எழுதுனது.
1: அது விக்கிபீடியா அந்த இதுகள் எல்லாம் இருக்குன்னு
0: நான்
1: விக்கிபீடியா அந்த இதுகளை நெட்ல எல்லாம் பார்த்தா அது குறிச்சும் வரும் சொன்னாங்க. இவர் பாடினது, அதாவது எழுதுனதுன்னு இவருடைய இது, அதாவது இந்த இயேசுவின் பின்னே போக இயேசுவே பின்ன போ, அதனால நான் பின்னால வரமாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்று

0: ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அதன் பிறகு இது இந்த வார்த்தையை இந்த இதை கேள்விப்பட்டுதான் நம்ம சாது சுந்தர் சிங் இவங்க எல்லாம் வந்து அவங்க மூலமா அந்த இது எழுதப்பட்டு பிறகு வந்து பாடலாக வந்தது. அந்த
1: மிக அருமையான ஒரு வார்த்தை ஐயா, அது உண்மையில பாடலாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. நான் கடந்த வாரம் அந்த பாடலை ஒளிபரப்பினே இங்கே கேட்டீர்களோ தெரியல.
0: ஆமாம் ஆமாம் கேட்டேன்.
1: நல்ல ரெண்டு வரி தான், ஆழமான வரிகள், பல பல வரிகளில் அதை இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். உண்மையில அருமையான வார்த்தைகள்.
0: ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் நிறைய அதிகமான லாங்குவேஜ்ல பாடப்பட்ட பாடல் இதுதான்.
1: ஓ அப்படியா?
0: ஆமா.
1: ஓகே ஓகே, நான் தேடி பாக்குறேன். இன்னும் அநேக தகவல் கிடைத்திருந்தா நான் வானடியில அதை ஒளிபரப்புறேன். மேல இப்படிப்பட்ட
0: அந்த இதுகள்ல விக்கிபீடியா அந்த இதுகள்ல போய் பார்த்தா அந்த இதுகள் எல்லாம் இருக்குது அப்படின்னாங்க.
1: சரி, நன்றி பாஸ்டர், தவறு தந்ததுக்கு இன்றைய நாள் ஆண்டோட வார்த்தையை பகிர்ந்து.
0: ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மீண்டுமாய் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காய் நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். நிச்சயமாக உங்கள் அனைவரையும் நிறைவாக கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கு பிலிப்பியர் 3 அதிகாரத்துல, பிலிப்பியர் 3:7-8 வசனத்துல நாம் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ, அதற்கு முந்தின வசனங்கள்ல நீங்கள் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது பவுல் நிறைய காரியங்களை சொல்லுகிறான். மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்குமென மற்றவனை விட நான் அதிகம் வைக்கலாம் என்று. 8 விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் பென்யமின் கோத்திரத்தான். இதெல்லாம் எழுதுகிற பொழுது கடைசியில ஏறத்தால அவன் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது, இவை எல்லாம் எனக்கு லாபமாக இருந்தது, ஆனால் இவை எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான்? அவனை பொறுத்தவரை லாபமாக இருந்தவை என்று சொல்லுகிற பொழுது, மாமிச காரியங்கள், அதாவது இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி பணம் சொத்து மற்றவனை விட அதிகம் அப்படின்னா, நிச்சயமா அவன் பெரிய பணக்காரனாக இருந்தவன் அந்த நாட்கள்ல. அதுலயும் அவன் ஏறத்தால அதிகாரிகள் மத்தியில செல்வாக்குள்ளவனாக இருந்ததுனாலதான், அந்த நிலையில இருந்ததுனாலதான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக அவன் ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு அவன் செல்லுகிற போதுதான் அவன் ஆண்டவரால சந்திக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பவுல் சொன்ன அந்த காரியத்துல இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் வருகிற 3 காரியங்கள், இன்னும் சோதனைகள் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவ அந்த சோதனைகள் 3 காரியங்கள். முதலாவது இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி பணம் சொத்து சுகம். 2வதாக சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம். 3வதாக அதிகாரம் பவர். இன்னும் வேலை வாய்ப்பு எல்லா காரியமும் சொல்லப்படுகிறது. இந்த 3 சோதனை தான் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. முதல்ல மாமிசத்துக்கு அடுத்து கற்களை அப்பமாகி சாப்பிடும், மேலிருந்து கீழே கொதியும் தூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள், அவர் இன்னார் என்பதை காண்பிக்க முடியும், தான் எப்படிப்பட்டவர் என்பதை கௌரவத்துக்கு அடுத்தது. 3வதாக எல்லாவற்றையும் காண்பித்து, இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட, எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த அதிகாரம் பவர், இன்னும் வேலை வாய்ப்பு. இந்த 3 காரியங்களில் தான் இன்றைக்கு நமக்கு சோதனைகள் வரும். ஒரு மனிதருக்கு இந்த வருகிற எல்லா காரியத்திலும் இந்த 3 அடக்கிவிட முடியும். எனக்கு அருமையானவர்களே, சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்தினுடைய பணத்துக்காக எதையும் இன்றைக்கு செய்ய ரெடியாக இருக்கிறார். பணம் கிடைக்கணும், அதனாலதான் இன்றைக்கு நிறைய கட்டின மனைவியை கூட கொலை செய்கிற ஒரு சமுதாயம். எதை வேணாலும் செய்வாங்க பணத்துக்காக. இன்னைக்கு நிறைய இடங்களே, இன்னைக்கு ஒரு சில டிவியில இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டிலே கடந்த நாட்கள்ல வருகிற பொழுது பணத்துக்காக சொத்துக்காக தன்னுடைய சொந்த தகப்பனையே தாயையே கொலை செய்கிறார். இந்த கிழமையில நடந்த சம்பவம் பணத்துக்காக எதையும் செய்கிற சமுதாயம். இரண்டாவதாக அந்தஸ்து கௌரவம், அந்த கௌரவம் குறைந்து போய்விடும் என்று தன்னுடைய பெத்த மகளை கூட என்றால் இன்னொரு ஜாதியில திருமணம் பண்ணிவிட்டால் என்று அவர்கள் நினைக்கிறபடி அந்த கௌரவத்துக்காக பெத்த பிள்ளையே கொலை செய்கிற சமுதாயத்தில் இருக்கிறோம். மூன்றாவதா பார்க்கிறோம் அந்தஸ்து, அதாவது அதிகாரம், பவர். என்னிடத்துல நான் ஒரு பங்குல இருக்கிற பொழுது மூன்று வாலிபர்கள் வந்து கேட்டாங்க, எனக்கு இந்துன்னு சர்டிபிகேட் கொடு ஏன்னு கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்ல இந்துனா தான் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதாக ப்ரமோஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, அதனால இந்துன்னு சர்டிபிகேட் கொடுன்னு. நீ கிறிஸ்தவன் என்று ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இல்ல இல்ல இப்ப எனக்கு வந்து வேலை வாய்ப்பு தான் முக்கியம், அதுதான் முக்கியம், எனக்கு ஆண்டவர் முக்கியம் இல்லை என்றவர்கள் சொல்லுகிற பொழுது பணத்துக்காக பதவிக்காக பதவி அதிகாரத்துக்காக எதையும் இழப்பதற்கு ஆண்டவரையே விற்பதற்கு தயாராகிற இந்த சமுதாயத்தில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மூன்று வகையான காரியமும் எங்களுக்கும் இருந்தது. நான் ஒரு காலத்துல ரோமன் கத்தோலிக்கத்துல குருவாக இருக்கிற பொழுது பணத்துக்கு கவலையே இல்லை, எதை பற்றி கவலை இல்லை, யார் எக்கேடு கெட்டு போனாலும் எவன் குடி கெட்டாலும் எங்களுக்கு சாப்பாடு இருக்கும், எதை பற்றி கவலை இல்லை, ஒரு ஆளுக்கு பெரிய பங்களா, எல்லா வசதியும் உண்டு. இரண்டாவது பார்க்கிறோம் சமுதாயத்துல நடந்து போனால் எல்லாரும் எழுந்து நிற்பார்கள், எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எந்த ஆபீஸுக்கோ போனாலும் அன்றைக்கு எல்லாரும் முதல் மரியாதை கொடுப்பார். ஏன்னா அந்தஸ்து கௌரவம் இருந்தது, பணம் இருக்கிறது, பதவி இருந்தது, அந்தஸ்து கௌரவம் இருந்தது. நிச்சயமாக இந்த மூன்று காரியங்களும் எங்களுக்கும் இருந்தது, ஆனாலும் இருதயத்துல சமாதானம் இல்லாமல் இருந்த காலத்துல தான் ஆண்டவர் என்னை சந்தித்தார். இத்தனுடைய சாட்சியில் நிறைய காரியங்கள் எழுதி இருக்கிறேன் எப்படி எல்லாம் சந்தித்தார் என்று. இனக்கருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுல், எனக்கு லாபமாயிருந்த இவைகள் அனைத்தையும் நஷ்டம் என்று குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். அவனை பொறுத்தவரையில் லாபமா இருந்த அத்தனையும் ஏனென்றால் எதற்காக நஷ்டம் அப்படின்னா அதை இழக்கிறான், எதற்காக என்று பார்க்கிற பொழுதுதான் அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்துவுக்காக எதற்காக நாம் இழக்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்துல ஒரு 1000 ரூபாய் வேலை இருக்கிறது என்றால் 2000 தருகிறேன் என்றால் உடனே இதை இழந்து விட்டு அங்கே போவோம் என்ற மேலான ஒரு லாபத்திற்காக, இந்த உலகத்துக்குரிய லாபத்திற்காக நாம் இழக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிற பொழுது கிறிஸ்து இயேசுவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்துவுக்காக நான் இழக்க ஆயத்தமாக இருக்கிறேன், இயேசுவை ஆதாயம் பண்ணும்படிக்கு. அதனால்தான் ஒரு சில இடங்களை நாம் பார்க்கிறோம் எனக்கு சாவு கூட ஆதாயமே என்று எழுதுகிறார், மரணம் கூட ஆதாயமே. காரணம் என்னவென்றால் இந்த பூமியிலே நாம் ஆண்டவருக்காக மரிக்க வேண்டியது, ஒரு மரணம் என்பது பெரிய இழப்பு தான், ஆனால் ஆண்டவருக்காக, அதைத்தான் கடந்த கிழமையில கூட உங்களுக்கு சொன்னேன், அதாவது அந்த நோக்சன் என்ற அந்த வாலிபர் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் 2 பேர் அத்தனை பேரோடும் ஆண்டவராய் அவரை மறுதளித்துவிட சொல்லுவர், இல்லை இல்லை ஆண்டவராய் நான் பின்பற்றுகிறேன், அவர் பின்னால் போக துணிந்தேன், இனி நான் உலகத்தை பார்க்க மாட்டேன், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பார்க்க மாட்டேன், ஒருவேளை எனக்கு மரணம் வந்தாலும் அதுவும் எனக்கு ஆதாயமே. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். அவன் மரித்தான், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில அந்த மரண விலையேற பெற்றதாக இருக்கிறது. அங்கே இங்கே இந்த சரீரத்தை அவன் இழக்கிறான், ஆனால் அவன் பரலோகத்தில் ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆதாயத்தை, அதாவது இழிவான ஆதாயம் அல்ல, மேலான ஒரு ஆதாயத்துக்காக இந்த உலகத்திலே அவன் இழந்தான், ஆனால் மேலான ஒரு ஆதாயம் நித்திய ஜீவன். அதற்கான் பவுல் சொல்லுகிறான், இந்த பூமியில மரணம் கூட எனக்கு ஆதாயம் தான் என்று. நான் சீக்கிரத்துல மறிக்க விரும்புகிறேன் என்று. ஏனென்றால் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து நித்திய நித்தியமான ஒரு ஆதாயத்திற்காக, பரலோகத்தினுடைய ஆதாயத்துக்கு, அதனால்தான் பல இடங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியிலே நீங்கள் இழக்கிற பொழுது அது பரலோகத்துக்கு, பரலோகத்துக்கு சொந்தமாக இருக்கும். இந்த பூமியில நாம் இழக்கிற ஒவ்வொன்றும் நன்றாக கவனியுங்கள். உதாரணமாக ஒருவேளை நாம வீட்டுல வச்சிருக்கிற 1000 ரூபாய் எடுத்து கொண்டு போய் பேங்க்ல போடுகிற பொழுது வீட்டுல அதை இழக்கிறோம், ஆனால் பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் கூடி கொண்டிருக்கிறது. அதே போல இந்த பூமியிலே ஆண்டவருக்காக நாம் இழக்கிற ஒவ்வொன்றுக்கும் பரலோகத்தில் நமக்கு கைமாறு கூடி கொண்டிருக்கிறது. அதனால் தான் இங்கே பவுல் சொல்லுகிறான், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ இந்த பூமியில 3 காரியத்தை சொல்லுகிறான். அதாவது இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி, பணம், சொத்து, சுகம், சமுதாயத்தினுடைய அந்தஸ்து, கௌரவம், இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகாரம், அதிகாரத்துக்காக பவர், அதிகாரம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியில நமக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு வருகின்றால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை இழந்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் அந்த அதிகார மேன்மையை கூட ஆண்டவருக்காக துறந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. இதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று மாத்திரமல்ல குப்பை என்று சொல்லுகிறார். குப்பை என்றால் வீட்டிலே வைக்க மாட்டோம், பெருக்கி வெளியிலே போட்டு விடுவோம். அங்கு குப்பை என்று சொல்லுகிறார், எல்லாமே குப்பை. இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் எல்லாமே நமக்கு குப்பையாக இருக்கிறது. ஆக கர்த்தருக்கு முன்பதாக எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது அதனை தொடர்ந்து அவன் சொல்லுகிறான். 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல். இவ்வளவு இருந்தாலும் எல்லாம் எனக்கு தெரியும், இல்ல எல்லாம் எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், இன்னும் நான் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதனால்தான் அவர் அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக இன்னும் நாம் அறிய வேண்டி இருக்கிறது, இன்னும் நாம் ஆண்டவருக்குள்ளாக. அதனால வேதத்திலே நாம் பார்க்கிறோம், வெளிப்படுத்துகிற விசேஷத்துல பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் பரிசுத்தம் நோக்கி போக வேண்டியிருக்கு. அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறான், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன், எல்லாவற்றிலும் எனக்கு தேறியாச்சு, எல்லாம் இன்னைக்கு போனாலும் நான் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்தேன். அப்படி அல்ல, கடைசி வர பூமியில் இறுதி வர நமக்கு போராட்டம் இருக்கிறது, இறுதி வர நமக்கு உபத்திரவங்கள் இருக்கிறது, இறுதி வரை நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதால் தான் சொல்லுகிறான், நான் முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தாரோ, எதற்காக ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தாரோ என்றால் கிறிஸ்தவர்களை பிடிப்பதற்காக அவன் போய் கொண்டிருக்கிறான். நீங்கள் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் வாசித்தால் தெரியும், அவன் போய் கொண்டிருக்கிற பொழுதே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறான். கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்து கொண்டு வருவதற்காக அவன் போகிறான், அப்பொழுது கர்த்த தரிசனமாகிறார். ஆண்டவரே நீர் யார் என்று கேள்வியை கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற அந்த இயேசு வேறு யாருமல்ல, நான் தான் என்று இந்த இயேசுவின் பெயரை சொன்னாலே அவன் மிகுந்த கோபப்பட்டவன். அப்படிப்பட்டவர்களை கட்டி இழுத்து கொண்டு வர அவன் போய் கொண்டிருக்கிறான். ஏற்கனவே சேவான் முதல் கொண்டு சேவானுடைய கொலைக்கும் அவன் பாத்திரனாக இருந்தான். அவன் அவர்கள் மத்தியில அந்த கொலைக்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான் சேவானை. அப்படிப்பட்ட இந்த பவுல் இப்பொழுது அவர்களை கட்டி இழுத்து கொண்டு வர அவர்கள் போகிற பொழுது அதே ஆண்டவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசுவே, நான் எப்பொழுது உம்மை துன்பப்படுத்தினேன் என்று ஒருவேளை கேட்டிருக்கலாம். என்றால் ஆண்டவர் அநேக இடங்களை சொல்ல, சின்னஞ்சிறி இவர்களுக்கு நீ எதை செய்தாயோ அதை நீ எனக்கே செய்தாய் என்று. ஆக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று, அந்த இயேசு நான் தான் என்று எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த இடத்திலேயே அவன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். அதனால தான் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? நீ ஆண்டவர், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பத அந்த இடத்திலேயே நீர்தான் ஆண்டவர் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் பவுல் எழுதுகிறான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, இயேசு எதற்காக பவுலை பிடித்தாரோ, எதற்காக அவனை தெரிந்து கொண்டாரோ, எந்த தரிசனத்தை அவனுக்கு கொடுத்தாரோ, எந்த தரிசனத்தின் மூலமாக அவனை ஆண்டவர் பிடித்து கொண்டாரோ, அந்த இலக்கை நோக்கி அவன் எப்படி தொடர்ந்தான், எப்படி அந்த இலக்கை நோக்கி அவன் பயணப்படுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த இலக்கை, அந்த இலக்கு கடைசி வரை முடியும் வரை அவன் இலக்கை நோக்கி பயணம் செய்கிறவனாக, அந்த இலக்குக்காக இந்த பூமியில தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லை, அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக கடைசி வரை. அதனால்தான் அவனை தெரிந்து கொள்ளும் பொழுதே அவன் எனக்காய் உபத்திரவப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபத்திரவத்தின் மத்தியில தெரிந்து கொண்டார். பவுலை போல உபத்திரவப்பட்டவன் வேறு யாரும் அல்ல. அவ்வளவு உபத்திரவங்களை தாங்கிக் கொண்டு கிறிஸ்துவுக்காக பயணப்பட்டவன் இன்னும் எதற்காக பிடிக்கப்பட்டானோ என்ற காரியங்களை ஒரு சிலவற்றை நம் அடுத்த கிழமையில தொடர்ந்து பார்ப்போம். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் நிறைவான கிருபையை கொடுத்து நம்மை எதற்காக ஆண்டவர் பிடித்தாரோ அந்த இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து பயணம் செய்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்துல கடைசி வரை நாம் நிலைத்து நிற்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அடுத்த கிழமை நிச்சயமாக நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி பாஸ்டர், மிக ஆசீர்வாதமான செய்தி. தொடர்ந்து அடுத்த வாரம் நாங்கள் இதை குறித்து இன்னுமாக பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெப நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா.
0: ஆமே, நன்றி ஐயா, நன்றி,
1: நன்றி, நன்றி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமையின் அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13, Scarrow, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: நேரம் கலையத்திலே 10:23. அருமையான ஆண்டோட வார்த்தையை நாங்கள் காலையில் கேட்டோம். மிக ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். அதனோட தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வாரம் இதே செவ்வாய்க்கிழமை காலையில் கேட்கலாம். எங்களோட இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 10:30 செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது செய்திக்கான நேரம். ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் அருமையான ஊழியர் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வளிக்கும் வாக்கு தத்துவம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நான் உங்களை சந்தித்து வருகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை நாங்கள் கொடுத்து வருகிறோம். இது எங்களுடைய வார்த்தை அல்ல, வேதாகமத்தின் வார்த்தை, தேவாதி தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு வசனமும் வாக்கு தத்துவமும் நம்மை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது. நம்முடைய மனசில் இருக்கிற சோர்வுகளை மாற்றவும் எல்லா கலக்கங்களுக்கும் விளக்கி பாதுகாப்பதற்கும் இந்த வார்த்தை போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனங்களை நாம் தேடி தேடி வாசிக்கும் போது அந்த வசனங்களின் ஊடாக நமக்கு ஒரு புது ஜீவனை ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த நாளிலும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு கூட உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய வாக்குத்தத்த வசனம் என்ன தெரியுமா? 2 Kings 17:39. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய சத்துருக்கள் எழும்புகிறார்கள், நமக்கு விரோதமாக, நம்மை அழித்து போடுவதற்காக, நம்மை நிர்மூலம் பண்ணி போடுவதற்காக அநேக சத்துருக்கள் எழும்புகிறார்கள், நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள், நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடை செய்து விடுவதற்கு துடியாய் துடிக்கிறார்கள் அம்மக்கள். அன்பானவர்களே, ஒரு காரியத்திலே மாத்திரம் அல்ல, பல்வேறு விஷயங்களின் அடிப்படையில நமக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். சில எதிரிகள் பாருங்களேன், நேரடியாக மோதிடுவாங்க. அது ரொம்ப எளிது அவங்கள நம்ம சமாளிக்கிறது. ஏன்னா கண்ணுக்கு எதிராக தெரியுது அவங்க நம்மளை எதிர்க்கிறாங்க, நம்ம எதிராளியா இருக்கிறாங்க, சத்துருவா இருக்கிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா நல்லா பழகிக்கிட்டே சிலர் சத்துருவா இருப்பாங்க பாருங்க. நல்லா கை கொடுத்துக்குவாங்க, பிரதர் பிரைஸ் தி லார்ட், சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுவாங்க. ஆனா மனசுல உங்களுக்கு விரோதமான அந்த மனநிலையோடு இருப்பாங்க, சத்துருக்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்களுடைய ஜீவிதத்தில் சத்துரு அவர்களை வழி நடத்துகிறான், பிசாசு அவர்களை வழி நடத்துகிறான். நாம் தேவனால் வழிநடத்தப்படுகிறோம். அப்படிப்பட்ட மறைமுகமாக வெளியிலே காட்டிக்கொள்ள முடியாத சில சத்துருக்கள் இருக்கிறார்கள். அதே போல நாம் வேலை செய்யற இடத்துல சில எனிமீஸ் நமக்கு எதிராக வேலை செய்யலாம். நல்லா பேசுவாங்க, எல்லா ஃபைல்ஸ்லையும் கையொப்பம் இடுவாங்க, எல்லா கோப்புகளையும் பார்வையிடுவார்கள், நல்லா வேலை செஞ்சிருக்கேன் அப்ரிசியேட் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு விரோதமான மனப்பாங்கோடு இருப்பார்கள். சில நேரங்களில் ஜாதி ஜனத்துக்கு நடுவில் முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான விசேட நிகழ்ச்சிகளுக்கு நாம் செல்லுகிற போது அநேகரை பார்க்கிறோம். அநேக உறவினர்களை, ரத்த சம்பந்தம் உடையவர்களை பார்க்கிறோம். எல்லாரும் நல்ல மனசோட தான் பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதுலேயும் ஒரு கூட்டம் மக்கள் நமக்கு எதிரான மனநிலை இருக்கலாம். நம்முடைய வளர்ச்சி பொறுக்க முடியாதவங்களா, காயமகாரத்தோடு பார்க்கக்கூடியவங்களா, பிறகு நம்முடைய பிரச்சனை என்னதுன்னு தெரியாம நாம அவங்கள விட ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நம்மளை பொறாமையா பாக்குறது, இப்படி பல்வேறு எண்ணங்களின் ஊடாக மனதளவிலே சத்துருக்களாய் மாறி போன உறவினர்களை நாம பார்க்கலாம். சர்ச்சில் கூட எல்லா நேரங்களிலேயும் நல்லா ஜெபிக்கிறவங்க தான், நல்லா வேண்டிக் கொள்கிறவர்கள் தான், நல்ல வேதத்தை வாசிக்கிறவங்க தான். ஆனா மனசுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய உள்ளத்துல ஒரு விதமான ஒரு காயமகாரம் இருக்கும், ஒரு விதமான மாமிச வைராக்கியத்திற்கு இடம் கொடுத்து நம்மிடத்துல சரியா பேச மாட்டாங்க, ஒரு தோத்திரம் போட மாட்டாங்க, பலவிதமான மன கசப்புகள் இருக்கிறதுனால அவங்களால ஃப்ரீயா அவங்க செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்ட மக்களும் இந்த பூமியிலே வாழத்தான் செய்கிறார்கள், குறிப்பா சபைகளுக்குள்ளே. எல்லா சபையிலையும் அப்படி நிலைமைன்னு சொல்ல முடியாது. சில சபைகளில ஆவியானவர் நல்ல ஆளுகை செய்கிறதுனால எல்லாரும் அந்யோன்யத்தோடு, நல்ல அன்போடு, பற்றுதலோடு, பாசத்தோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அங்க சத்துருக்கள் எங்கிருந்து வருவாங்க, எப்படி வருவாங்க, அவங்களுடைய அப்ரோச் அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம விளங்கிக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையும் நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பலாம். சில நேரங்களில் பாருங்க, கடைசி நிமிடம் வரைக்குமே இவங்க வந்து நமக்கு எதிரான கருத்துடையவங்க தான் அப்படின்னு நமக்கு தெரியாது. நான் கடைசி நேரத்துல திடீர்னு ஒரு நாள் நமக்கு விரதமா எழும்புவாங்க பாருங்க, அப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சமீப நாட்களில் நாம இந்திய அரசியலை கவனிச்சு பார்ப்போம்னு சொன்னா, சில அரசியல் கட்சிகள்ல அந்த தலைவருக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவங்க, அந்த தலைவருக்கு அரசியல் கட்சி நடத்துகிற தலைவருக்கு ரொம்ப உண்மையுத்தமா இருந்தவங்க எல்லாம் திடீர்னு ஒரு நாள் மாற்று கட்சிக்கு போயிடுறாங்க. ஆச்சரியம், அதுக்கான வாய்ப்பு இல்லாம இருந்தது. ஆனா அவங்க ரகசியமா இந்த தலைவருக்கு விரோதமான காரியங்களை, எதிரான விஷயங்களை முன்னெடுத்து கொண்டே இருக்கிறார்கள், தலைவருக்கே தெரியல. அப்படி அநேக பெரும் கட்சிகளில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தங்களுடைய தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டு தலைமைக்கு விரோதமான ஆபத்தை விரிவிக்கக்கூடிய முடிவை எடுத்ததையும் நம்ம இந்திய அரசியல்ல நம்ம பார்க்க முடியும். தமிழக அரசியலும் கூட அவ்வப்பொழுது நடக்கிறது. அன்றாடம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அந்த மாதிரி நடக்குது. என்னுடைய ஊழிய காலங்களில ஒரு குறிப்பிட்ட சர்ச், அந்த சர்ச்சை நான் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு தேவ மனிதர், நான் இங்கே அவங்களுடைய பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை, மிகவும் பிரசித்தி பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர், அவருடைய ஆலயத்தில் ஏறத்தாழ ஒரு 3000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உன்னோடு நான் இருக்க விரும்புகிறேன்னு சொன்னேன். நான் சொன்னேன், ஐயா என்னுடைய சர்ச்சில் ஒரு 60 பேர் தான் இருப்பாங்க, அதில் வந்து குட் சர்ச்சு, அதில் வந்து நீங்கள் பேசணும், நீங்கள் வந்து உங்கள் சர்ச்சில் நம்முடைய சபையில 3000 பேர் இருக்கிறாங்க, அதை சபை விட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரௌட் இருக்காது, சின்ன கூட்டம் தானே என்று நான் தயக்கம் காண்பித்தேன். ஆனால் அருமையான தேவ மனிதர் சொன்னார், இல்லை இல்லை, ஆண்டவர் உன்ட்ட போக சொல்லியிருக்கிறார், நான் வரேன், அதனால் நான் வரது யாருக்கு தெரிய வேண்டாம், நான் வந்து உன்னுடைய உன்னோடு இருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வதித்து செல்ல விரும்புகிறேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷம், கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு மாதிரி. ஏனென்றால் அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம், ஆனால் ஒரு எளியவன் ஏதோ ஒரு மூலையில ஊழியம் செய்கிறேன் என்னை நேசித்து அவர் வருவதாய் சொன்னது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து பிரசங்கித்தார். பிரசங்கித்து கொண்டிருந்த போது அவர் பிரசங்கத்துக்கு நடுவில் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? இந்த செய்தியை இந்த சபையில் இருக்கிற 4 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த 4 பேரும் இன்னும் 15 நாள்ல இந்த சபைக்கு விரோதமாக கருத்துக்களை தெரிவித்து விட்டு சபை விட்டு போய்விடுவார்கள் என்று சொன்னார். எனக்கு மிகவும் ஆச்சரியம், எப்படி இவரால் அதை சொல்ல முடிகிறது? ஏனென்றால் அதற்கான வாய்ப்பே இல்லை. என்னிடத்துல யாரும் வம்பிழுக்கல, யாரும் சண்டை போடல, யாருக்கு எதிரிகளும் இல்லை. ஆனால் அந்த தேவ மனிதர் அப்படி சொல்லுகிறார். ஆனால் உறுதியாய் சொன்ன போது என்னால் நம்பாம இருக்க முடியல. சரி, நடக்கட்டும், பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, சரியா ஒரு 15 நாள் இருக்கும், ஒரு 4 பேர், மிகவும் நான் நேசிக்கிற பிள்ளைகள் தான், என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும், இல்லாவிட்டால் என்னை அறியாமல் சில குறைவுகளை என்னிடத்தில் அவர்கள் பார்த்திருக்க கூடும் என்று நான் பிறகு யோசித்தேன். அதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. இது ஒரு சத்துருடைய போராட்டம் தான். அதை உப்புச்சப்பில்லாத ஒரு காரணங்களை சொல்லிவிட்டு சபை விட்டு வெளியே சென்று விட்டார். நல்ல வேளை அந்த தேவ மனிதர் வந்து அதை சொன்னதுனால நான் அதை தாங்கிக் கொண்டேன், சகித்துக் கொண்டேன், பொறுத்து கொண்டேன். ஆனால் அந்த அருமையான தேவ மனிதர் சொன்னார், அவங்க போனதை பற்றி கவலைப்படாத, அதுக்கு பிறகு சபை வளரும் என்று சொன்னார். அப்படியே கர்த்தர் வளரும்படி கிரியை செய்தார், அற்புதம் நடந்தது. இதை ஏன் சொல்றேன்னா, சில நேரங்களில் சத்துருக்கள் வந்து இவங்க நமக்கு சத்துருக்களா மாறுவாங்க நமக்கு தெரியாது. ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, நல்ல அன்யூன்யமா இருப்பாங்க, நல்ல அன்பு காட்டுவாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க, நல்ல உதவி கூட செஞ்சிருப்பாங்க, திடீர்னு அவங்க நமக்கு விரோதமா எழும்புவாங்க பாருங்க. அதனால சத்துருக்கள் பலவிதம், பல்வேறு விதங்களிலே சத்துருக்கள் எழும்பலாம். நம்முடைய உறவுகளுக்கு நடுவில், சபைக்கு நடுவில், வேலை செய்யற ஸ்தலத்துல நிறைய சத்துருக்கள் எழும்பலாம். இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்துவம் சொல்றாருன்னா, உன்னுடைய எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து உன்னை நீங்களாக்கி ரட்சிப்பா, கவலைப்படாது, போ, யாரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது, எல்லா சத்துருக்களுடைய கையிலிருந்து நான் உங்களை மீட்டுக் கொள்வேன், ரட்சித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த தேவனுடைய மனநிலை பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு சத்துருடைய கையில நீங்க மாட்டிட்டு சத்துருக்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தால், முதல்ல உங்களுக்காக பரிதாபப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஒரு சத்துருக்கிட்ட நீங்க மாட்டிட்டீங்க, ஒருவேளை அவன் கடன் கொடுத்தவனா இருக்கலாம், வட்டிக்கு கடன் கொடுத்தாளா இருக்கலாம், வட்டிக்காரனா இருக்கலாம், ஐயோ நெருக்கிறானே, என்னுடைய சொத்தை அபகரிக்க நினைக்கிறானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சில உறவுகள் கொஞ்சம் தீய நோக்கத்தோடு கூட செய்வினை மாந்திரிகம் இப்படி பெல்லு சூனி இப்படி போகலாம். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக இந்த மாதிரி மாந்திரியங்களை செஞ்சிருவாங்களோன்னு நீங்க ஐயப்பாடோடு இருக்கலாம். அப்படி நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழல்ல உங்களுக்காக தேவன் மனஸ்தாபப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. எழுத்தின்படி எபிரேய மக்கள் சத்துருக்கள் அகப்பட்ட போது தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2:18 வசனம், கத்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எலும்பு பண்ணுகிற போது கத்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்கிற நிமித்தம் தவிக்கிறதுனாலே கத்தர் மனஸ்தாபப்படுவார், ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார். ஒருவேளை நீங்க சத்துருக்களினால மிகவும் நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனையோடு கூட இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, என கண்பானவர்களே, உங்களுடைய ஜீவிய காலங்களிலே, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய இந்த உலோக வாழ்க்கையில வரக்கூடிய சத்துருக்களின் நிமித்தம், உங்களை நெருக்குற சத்துருக்களின் நிமித்தம் நீங்க படுகிற வேதனைகளை உற்றார உறவினர் கவனிக்க தவறலாம், மற்றவங்களை ஆறுதல் சொல்ல தவறலாம். உங்களுக்கு உண்மையாக மனஸ்தாபப்படுகிற ஒரு சக்தி உண்டானால் அது நம்முடைய தேவனாய் கர்த்தர் தான். அவர் உங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறார், ஐயோ என் பிள்ளைகள் இப்படி சத்துருக்களில் கையில அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, வேதனையோடு கூட வாழ்கிறார் என்று உங்களுக்காக எனக்காக அவர் மனஸ்தாபப்படுகிறார். மனஸ்தாபப்படுறது மாத்திரம் அல்ல, அவர் வாக்கும் கொடுக்கிறார், சத்துருக்களுடைய கையிலிருந்து நான் உங்களை மீட்டுக் கொள்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். 2 Samuel 3:18 வசனத்திலே நான் வாசிக்கும் போது, இப்போதும் அப்படி செய்யுங்கள், என் தாசனாகிய தாவீதின் கையினாலே என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே. தாவீதை குறித்து சொன்ன வாக்கு சொன்னபடியே தேவன் எல்லா சத்துருடைய கையிலிருந்தும் கர்த்தர் ரட்சித்தார். முதலாவது மனஸ்தாபப்படுகிறார், இரண்டாவது வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தப்பிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவது, பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் நாம் குடியிருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் குடியிருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 1 Samuel 12:11 அப்பொழுது கர்த்தர் யெருபாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார்.
3: பயமில்லாமல் குடியிருப்பதற்கு, பயப்படாம வாழ்றதுக்கு, கலக்கம் இல்லாம வாழ்றதுக்கு அவர் உதவி செய்வார். முதலாவது நம்ம மனஸ்தாபப்படுகிறார், இரண்டாவது வாக்கு பண்ணுகிறார், மூணாவது பயமில்லாமல் குடியிருக்க செய்கிறார். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்து அஞ்ச வேண்டாம், எந்த ஒரு பய உணர்வு நமக்கு வர வேண்டாம். பயமில்லாமல் தேசத்திலே குடியிருக்கும்படி தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஏன் பயப்படணும், ஏன் கலங்கணும்? ஆண்டவர் நம்ம மனஸ்தாபப்படுகிறவர், வாக்கும் கொடுத்திருக்கிறார். அப்படியே பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் நீங்கள் வாழ தேவன் அருள் புரிவார். இப்போ நான் இந்த இடத்துல இப்படி தேவன் நம்மை சத்துருக்களுடைய கையிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படி நம்ம மனஸ்தாபப்படவும் நமக்கு அவர் உதவி செய்யவும் பயம் இல்லாமல் திகழ் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் வாழவும் செய்ய வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? அதாவது எல்லா சத்துருக்களுடைய கையில் இருந்தும் கத்தனை நெழ்ச்சித்துக் கொள்வதற்கு, நான் காப்பாற்றப்படுவதற்கு, நான் பாதுகாக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா நிபந்தனை ஒரு 3 விஷயம்தான். 1, தேவனுக்கு நீங்கள் பயப்படுங்கள். நான் காண்பித்த முதல் வசனம், இந்த வாக்குத்த வசனத்தை நீங்க பாருங்க, 2 Samuel 17:39 முதற் பகுதியை பாருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்போ சத்துருக்களுடைய கையிலிருந்து ஆண்டவர்களின் ரட்சித்து நீங்களாக்கி மீட்பார். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடங்க, ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் ஜீவியுங்கள். கர்த்தருக்கு அஞ்சி நீங்கள் வாழ்கிற போது உங்களை காப்பாற்றுகிறது, உங்களை பாதுகாக்கிறது, கலக்கம் இல்லாம திகழ் இல்லாம வாழ செய்கிறது அவருடைய கையில இருக்கு. உங்களை அவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை நடத்துவார். எனது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் காணப்படக்கூடிய எல்லா விதமான சத்துரு கொண்டு வரக்கூடிய எல்லா கிரிகளையும் அவர் அழித்தொழித்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். Almighty God will do this. ஆண்டவர் அதை செய்வார், இதை செய்வார். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? ஆண்டவருக்கு நாம் அஞ்சி வாழ்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு சரியான உதாரணத்தை சொன்னா தாவீது சொல்லலாம். தாவீது 3:1 பாடும்போது, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறான், என்ன செய்யட்டும், சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்களே, பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாக, எப்படி நான் சமாளிப்பது, எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற தாவீது அந்த சங்கீதத்தினுடைய 6 வசனத்துல, எவ்வளவு பெரியதா என்ன, நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன்றான். ஏன் அப்படின்னா, இந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்தவன். தன்னுடைய சங்கீதத்துல பல இடங்களில தெய்வ பயத்தை பத்தி பேசுறான். 33 சங்கீதம் 18-19 வசனங்கள், 31-19, 34-9, 34-7, இப்படி பல இடங்களிலே தெய்வ பயத்தை குறித்து தாவீது சொல்கிறான். ஆம், நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் நம்மை காக்கும்படி, நம்மை ரட்சிக்கும்படி, நமக்கு உதவி செய்யும்படி அவர் தம்முடைய தூதர்களை கூட அனுப்புவார், நம்மை காப்பாற்றுவார். சத்துருக்கள் எழும்பி வரலாம், அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக. நீங்கள் தேவனுக்கு பயந்து நடந்தால் சத்துருக்களுடைய கையில் இருந்து கர்த்தர் உங்களை ரட்சித்து காப்பாற்றுவார், மீட்டுக் கொள்வார். ஒரு முறை ஒரு கிராமத்தில் இலவசமாய் கொடுக்கப்பட்ட நிலத்தில் ஒரு செட்டை நான் போட்டு முடித்தேன். அதை போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு பெரிய பங்களா கட்டின மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு வயது மிக குறைவு தான், ஒரு 23 வயது இருக்கும் ஒரு கிராமத்தில். என்ன பிரச்சனைனா, அந்த இடத்தை ஓனர் கொடுத்துட்டாரு, மீதி நிலங்களை விற்பதற்கு வேறொரு நபரிடத்துல பவர் கொடுத்திருந்தாங்க. அந்த பவரை வாங்கினவர், அவர் இடத்து ஓனர் நிலத்தை உங்களுக்கு கொடுத்தா நான் ஒன்றும் சொல்ல முடியாது, பட் நீங்க எனக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லி என்னை டிஸ்டர்ப் பண்றார். பணம் தரலைன்னா இன்னைக்கு நைட்டே நாங்க இந்த செட்டெல்லாம் பிரிச்சுட்டு இந்த இடத்த இன்னொருத்தர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. மிகுந்த மனசு கஷ்டமா போச்சு. அன்னைக்கு என்ன செய்ய தெரியல, காவல் நிலையத்திற்கு போய் அன்று இரவு இன்ஸ்பெக்டரை பார்த்து, ஆய்வாளரை பார்த்து, ஐயா எனக்கும் நான் செய்து வைத்திருக்கிற அந்த பிரேயர் செட்டுக்கும் எந்த பாதிப்பு இல்லாம ஒரு பாதுகாப்பை கொடுங்கள் என்று கேட்டபோது அவர் பரிகாசித்தார். ஒரு சீரியஸ் அதை எடுத்துக்கல. எனக்கு அது மிகப்பெரிய ஒரு பாரமா இருந்தது. நான் மிகுந்த வேதனையோடு திரும்பினேன். எரிச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவர். ஒரே ஒரு முடிவு பண்ணினேன், ஒரு மூலையில போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே, சத்துருக்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த இரவு இந்த ஜப கூடாரத்தை பிரிக்க போறதா சொல்றாங்க, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அந்த சமயத்தில் ஒரு சகோதரன், அவர் சர்ச்சுக்கு வந்ததில்லை, ஆனா என்னை பற்றி கேள்விப்பட்டவர், இது போல ஒரு பிரச்சனை அவருக்கு வருதுன்னு சொன்ன உடனே சில வாலிபர்களை கூட்டி கொண்டு வந்து, நாங்க இருக்கிறோம் பிரதர், கவலைப்படாதீங்க, வந்தா என்ன நடக்கும்னு பாருங்க, நாங்க இருக்கும் போது யாரும் வரமாட்டாங்க என்று சொல்லி அன்றைக்கு இரவு முழுதும் என்னோடு இருந்தார்கள். அந்த இரவு திட்டமிட்டபடி அவர்கள் வந்து பார்த்திருக்கிறார்கள். வேறு ஒரு குரூப் வந்து உட்கார்ந்த உடனே கொஞ்சம் பயந்து பின்வாங்கி போனார். அந்த ஒரு நாள் இரவு எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அதன் பிறகு எனக்கு உதவி செய்ய வந்த சகோதரன் ஆண்டவருடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இப்போ அந்த இடத்துல ஒரு நல்ல ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருக்களுடைய கையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கணும், ரட்சிக்கணும்னு சொன்னா நாம தேவனுக்கு பயந்து அவரை நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, தீர்மானியுங்கள். என்ன தீர்மானிக்கிறது? தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை விட்டுவிட தீர்மானிக்கணும். 1 சாமுவேல் புத்தகம் 12:10 வசனம், ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம், இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும், இனி உம்மை சேவிப்போம். சத்துருக்களுடைய கையிலிருந்து மீட்கப்படுவதற்கு ரெண்டாவது ஒரு நல்ல தீர்மானம் தேவை. விட வேண்டியதை விட்டுவிட்டு பிடிக்க வேண்டியதை பிடித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும், அப்போ சத்துருடைய கையிலிருந்து கர்த்தரவங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். இரண்டாவது, தேவனுக்கு பயந்து வாழ்வதோடு கூட அவருக்கு இஷ்டமில்லாத, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதை நீங்கள் விட்டு ஓய்ந்து விட வேண்டும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நாம் இதை குறித்து அடிக்கடி பார்க்கலாம். எப்போதெல்லாம் விக்கிரகங்களை தொழுது கொண்டார்களோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எபிரேய மக்கள் செய்தார்களோ, அப்போதெல்லாம் தேவன் அவர்களை சத்துருடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார். சத்துருக்களுடைய கையிலிருந்து நீங்களாக்கி மீட்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று, அன்பிற்குரியவர்களே, அவருக்கு இஷ்டமில்லாததை செய்வதை விட்டுவிடுவது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, யோசுவா தன்னுடைய மக்களுக்கு சொன்ன வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். யோசுவா 24:14-15, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, உங்கள் பிதாக்கள் நதிக்கப்புறத்துள்ள அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை கட்டிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசமனுகிற தேசத்து குடிகளாகிய மோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரும் வேண்டால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். ரொம்ப தெளிவா சொன்னார். நியாயாதிபதிகள் காலத்துக்கு முன்னாடி மக்களை பார்த்து யோசுவா சொன்னார், எகிப்தின் விக்கிரகங்களை மாத்திரம் இல்ல, இங்க வந்திருக்கீங்களே இங்க உள்ள விக்கிரகங்களை தொழுது கொள்ளுன்றாதீங்க, நாங்களும் எங்கள் வீட்டாரும் நானும் என் வீட்டாரும் வேண்டால் கர்த்தரையே சேவிப்போம், நீங்க கர்த்தரை சேவிக்கணும்னு சொன்னார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை மக்கள் நியாயாதிபதி புத்தகத்தில் செய்யும் போதுதான் கத்தர் அவர்களை சத்துருடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். இப்ப நீங்க தீர்மானம் பண்ணுங்க, தேவனுக்கு பிரியமில்லாத எதை நான் செய்யறேன், அதை விட்டுவிட தீர்மானியுங்கள், அதை வெறுத்துவிட தீர்மானியுங்கள், அப்பொழுது தேவநாயக கத்தர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். மூன்றாவது, சத்துருக்களுடைய கையிலிருந்து தேவன் நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அன்பான தெய்வ மக்களே, அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது மிக மிக முக்கியம். ஜெபிக்கிற போது கர்த்தர் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறார், எழுச்சிக்கிறார்.
2: சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துறவனின் கைக்கும் என்னை தப்புவியும்.
3: ஜெபம் பண்ணுவது, தேவனை நோக்கி மன்றாடுவது, Lord, help me, save me Lord from all my enemies. என்னுடைய எல்லா சத்துருக்களுடைய கையிலிருந்து நீ என்னை விடுவிச்சுக்கங்க, என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிப்பது, ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பது. ஒருமுறை யோசபாத்துக்கு விரோதமா 3-4 ராஜாக்கள் சேர்ந்து வந்துட்டாங்க, அவன் பயந்தான். 2:4-3 பாருங்கள், 1:3 பாருங்க, 3வது வசனத்துல அவன் பயந்து கத்தரை தேடுக்கு ஒருமுகப்பட்டான்னு இருக்கு. ஆண்டவர் நோக்கி பார்த்தான். அந்த அதிகாரத்தில் 22 வசனம் சொல்லுது, சத்துருக்கள் ஒருவரோடொருவர் சண்டையிட்டு வெட்டுண்டு மடிந்து போனார்கள். சத்துருக்களுடைய கையிலிருந்து நீங்கள் மீட்கப்பட வேண்டுமானால் தேவனை நோக்கி கூப்பிடுவது, தேவனை நோக்கி நாம் மன்றாடுவது, ஆண்டவரே நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நீதான் எனக்கு தயை பாராட்ட வேண்டும், நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவரை நோக்கி நாம் ஜெபிப்பது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சத்துருக்கள் பின்தொடர்ந்து வந்துட்டாங்க, பார்வோ மன்னன் பெரிய இராணுவத்தோடு பின்தொடர்ந்து வந்துட்டான், லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் வனாந்தரத்தில் நிற்கிறார்கள், தப்பித்து ஓடுவதற்கு வழி இல்லை. பின்னே மிகப்பெரிய ராணுவம், எகிப்திய ராணுவம் பார்வோன் தலைமையிலே வருகிறது. முன்னே பார்த்தால் பிரமிக்கத்தக்க மிகப்பெரிய கடல், செங்கடல் இருக்கிறது. என்ன செய்ய போகிறோம்? சத்துருக்கள் நிச்சயமாக நம்மை பிடித்துக் கொள்வார்கள். மக்கள் எல்லாம் அலறினாங்க, மோசையை பார்த்து அரோனை பார்த்து சொன்னாங்க, ஐயா எகிப்தில பிரேத குடிகள் இல்லை என்று சொன்னா இங்க வந்து எங்களை சேர்த்துட்டீங்க, வனாந்திரத்துல சாக போறமே, எகிப்தில இருந்தா நல்லா இருந்திருக்குமே எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க, அவ்வளவு கோபம். இப்பொழுது தேவ மனுஷன் மோசே தேவனை நோக்கி பார்த்தான், கர்த்தர் பேசினார், செங்கல் 2 பிளந்தது, அதன் ஊடாக அவர்கள் சென்றார்கள். அவர்களை பின்தொடர்ந்து போன அந்த பாரோ மன்னனும் பாருங்கள், அப்படி போய்கொண்டிருக்கிற போது, அவர்களை பின்தொடர்ந்து போகிற போது, அவர்கள் தான் செங்கடல போகிறாண்டால் நாமும் போவோம் என்று போனார்கள். என்னாச்சு? செங்கடல் தானாய் மூடிக்கொண்டது. ஒருபுறம் அவர்கள் போய் கரையை கடக்கும் பொழுது, பின்பதாகவே ஃபாலோ பண்ணி வந்து கொண்டிருந்த எதிரிகள் அப்படியே கடலிலே மூழ்கி மறித்து போனார்கள். ரதங்கள், குதிரைகள், குதிரை வீரரோடு திரளான எகிப்திய ராணுவம் செங்கடலே மூழ்கி மாண்டு போனது. மிகப்பெரிய ஒரு அதிசயம், செங்கடலை பிளந்து ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார். ஒருவேளை சத்துருக்கள் நெருக்குகிறார்களா? திரளாய் பெருகி இருக்கிறார்கள் என்று தாவீது சொன்னது போல, திரளாய் பெருகி இருக்கிறார்களா உங்க வாழ்க்கையில? எங்க திரும்பினாலும் சத்துருக்கள் பிரதர், எல்லாரும் எங்களுக்கு விரோதமா பேசுறாங்க, எங்களுக்கு எதிரா பேசுறாங்க, எங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறாங்க, நாங்க என்ன பண்றது? எங்கு திரும்பினாலும் அவச்சொற்கள், எங்களுக்கு விரோதமான வார்த்தைகள், வாட் கேன் வி டூ என்ற கலக்கத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவரை நோக்கி கூப்பிடு, ஏசப்பாவை நோக்கி கூப்பிடு. நீங்க தான்ப்பா இந்த சத்துருக்களுடைய கையிலிருந்து நீங்க தான் விடுவிக்கணும்னு சொல்லுங்க. அப்படி நீங்க ஜெபிக்கும் போது ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். திரும்ப ஞாபகம் ஊற்றுறேன், நீங்க சத்துருக்களுடைய கையில இருந்து கஷ்டப்படுறத ஆண்டவர் பார்க்கும்போது உங்களுக்கு அவர் மனஸ்தாபப்படுவார். நிச்சயம் நான் உங்களை இருந்து தூக்கிடுவேன் சொல்லி வாக்கும் கொடுக்கிறார், அப்படியே செய்கிறார். பயம் இல்லாம கலக்கம் இல்லாம குடியிருக்க பண்றார். இப்படி தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வதற்கு நீங்க என்ன செய்யணும், நாம என்ன பண்ணணும்னா, முதலாவது தேவனுக்கு பயந்து வாழணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும். 2வது, அவருக்கு இஷ்டம் இல்லாததை விட்டுறணும், அவர் விரும்புறதை செய்யணும், அவருக்கு விரும்பாததை விட்டுறணும். மூணாவது, அவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரே நீ தான் சொல்லி அவரை நோக்கி கூப்பிடணும். அதை செய்யுங்க, ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க, கர்த்தருடைய வல்லமை விளங்கும். ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், அவள் இப்படியிருந்து என்னை காப்பாற்ற விடுவித்தருளும் என்று ஜெபிக்கவும், உமக்கு பயப்படவும், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாததை செய்யாம ஜாக்கிரதையா இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் இந்த செய்தியை பார்த்தும் கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயமான மாற்றங்களை செய்து நீர் ஆசீர்வத்து உயர்த்தும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய மகிமை பெரிதாய் விளங்குவதாக, ஆண்டுடைய ஆசீர்வாதம் உடைய அடியார்களை நிரப்புவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
1: ஆமென் ஆமென். நன்றி பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்களே, மிக ஆசீர்வாதமான செய்தியே இன்றைய நாளும் பகிர்ந்து கொண்டீர்கள், வாழ்த்துக்கள்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், வேர்ட்லைசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களுடைய

வெற்றி மூண்டு. இதை நாங்கள் ஒரு பாடத்தில் கற்று முடிக்க முடியாது. அதனால் ரெண்டு மூன்று பகுதிகளாக இதை நாங்கள் பிரித்து ஆழமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். இப்பொழுது நாங்கள் ஸ்லைடில் பவர்பாயிண்ட் காண்பிக்கப் போகிறோம். இதற்கு நாங்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு சங்கீதம் 103, 103 அதிகாரம் முதலாம் பகுதி. இதற்கு நான் கொடுத்திருக்கும் தலைப்பு மறக்கவே மறக்க மாட்டேன். அது 2 வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது தாவீது தனக்காக எடுத்து கூறிய புத்திமதி. இது நாங்களும் எங்களுக்கு எடுத்து கூற வேண்டிய புத்திமதி. ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறக்கவே மறக்க கூடாது. நமக்கு நன்மை செய்பவர்களை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். நான் ஒரு நாள் என் மகனுக்கு சொன்னேன், மகன், இந்த நபர்களை நீ ஒருபோதும் மறக்க கூடாது. இவர்கள் அப்பா அம்மாவுக்கு எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கிறார்கள். எங்கட காலம் முடிவடைந்த பிறகும் நீ இவர்களை நினைவு கூர்ந்து இவர்களுக்கு தொடர்ச்சியாக நீ நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் என் மகனுக்கு ஒரு பெயர் பட்டியலை கொடுத்தேன், எங்களுக்கு உதவி செய்த அருமையானவர்களை குறித்து. இப்படிப்பட்ட எங்களுக்கு நன்மை செய்பவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக கனம் பண்ணுவோம், நன்றி செலுத்துவோம். அவர்களை எங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக வைத்திருப்போம். அவர்கள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒருபோதும் துண்டிக்கப்பட மாட்டார்கள். அது எங்களுடைய உலக உறவுகள், எங்களுடைய மனித உறவுகள். ஆண்டவரோடு நாங்கள் வைத்திருக்கும் உறவில் ஒருபோதும் அவர் எங்களுக்கு செய்திருக்கும் நன்மைகளை நாங்கள் மறக்கவே மறக்க கூடாது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால், தேவ கட்டளை, தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து கொடுத்த கட்டளை உபாகமம் புத்தகத்தில் 8 2 முறை கொடுக்கப்பட்டுள்ளது. 11 வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்க கூடாது. மோசே மூலமாக ஜனத்திற்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. 16 வசனத்தில், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்த வருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். இந்த தேவன் உன்னை போஷித்தார். வனாந்திர பிரயாணத்தில் உனக்கு வேண்டிய எல்லா உணவையும் கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார். அதனால் இந்த தேவனை நீ மறக்கவே மறக்க கூடாதென்று மோசே ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார், தேவ கட்டளை. ஆனால் துக்கமான காரியம் தேவ குற்றச்சாட்டு. தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து எடுத்து கூறிய குற்றச்சாட்டு. சங்கீதம் 106 இந்த குற்றச்சாட்டை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 13 வசனத்தில், ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். இது தேவ குற்றச்சாட்டு. ஆண்டவர் செய்த கிரியைகளை வெகு சீக்கிரமாக மறந்து விட்டார்கள். ஷார்ட் மெமரி என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். ஆண்டவருடைய ஆலோசனைக்காகவும் காத்திருக்கவில்லை. இது எங்களிடத்திலும் காணப்படக்கூடிய ஒரு மிக பெரிய அபாயம். தேவ கிரியைகளை மறந்து விடுவது ஒரு பக்கத்தில், மற்ற பக்கத்தில் நாங்கள் தேவ ஆலோசனைக்காக காத்திருக்காமல் இருப்பது, அவசரப்பட்டு தீர்மானங்களை எடுத்து அதன் மூலமாக வரும் மிக பெரிய பயங்கர விளைவுகள். அதே சங்கீதம் 106 21 வசனத்தில், எகிப்திலே

0: பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக செய்த போதிலும் இந்த மக்கள் மிக எளிதில் விரைவாக இந்த அருமையான தேவனை மறந்து விட்டார்கள். பாருங்கள் பாவிக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் 21 வசனத்தில். உங்களுடைய வேதத்தில் இதை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளலாம். பெரிய கிரியைகள், அதிசயங்கள், பயங்கரமானவைகள் என்று 3 வித்தியாசமான வார்த்தைகள் பாவிக்கப்பட்டு தேவனுடைய செயல்கள் விவரிக்கப்பட்டுள்ளது. தேவன் கொடுத்த மாபெரும் விடுதலை தம்முடைய மக்களுக்கு. ஆனாலும் இந்த இரட்சகரான தேவனை மறந்து விட்டார்கள். அது தேவ குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை தேவன் இன்றும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நாங்களும் எங்கள் மனித தன்மையின் காரணமாக தேவ செயல்களை மிக எளிதில் மறந்து விடலாம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் நாங்கள் மறக்க வேண்டிய 10 காரியங்களை குறித்து சுருக்கமாக உங்களுக்கு எடுத்து சொல்ல விருப்பப்படுகிறேன். தேவ செயல்களை மறக்கவே மறக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் மறக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. ஸோ நாங்கள் ஒரு பெட்டியை உருவாக்கி இருக்கிறோம். இந்த பெட்டிக்குள் 10 காரியங்களை போட்டிருக்கிறோம். நான் வேதத்தை கற்பித்து கொடுக்கும் பொழுது இது எனக்கு ஒரு மிகவும் பிரியமான மெத்தட், முறைமை என்று சொல்லலாம். ஆண்டவர் எனக்கு இதை காண்பித்தார், இந்த விதமாக வேதத்தை கற்றுக் கொடுப்பது. மறக்க வேண்டியவை, முதலாவது மன்னிக்கப்பட்ட பாவங்கள். நான் பாவங்கள் என்ற வார்த்தையை பாவித்திருக்கலாம், ஆனால் அது உண்மை அல்ல. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பொழுதுதான் நாங்கள் அதை மறக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த பாவங்கள் எங்களை எப்பொழுதும் குத்திக்கொண்டே இருக்கும், எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. நாங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது மாத்திரம்தான் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். மன்னிக்கப்பட்ட பாவங்களை நாங்கள் மறந்து விட வேண்டும். பிசாசு வந்து எப்பொழுதும் அதை தோண்டி எங்கள் கண்களுக்கு முன்பாக அதை வைக்க முயற்சி எடுப்பான். அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. They are all under the blood என்ற வார்த்தைகளை பாவித்து பிசாசே நீ காண்பிக்கும் இந்த பாவங்கள் உண்மை, அது நடந்தது, ஆனால் அவையெல்லாம் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தின் கீழ் மறைக்கப்பட்டுள்ளது. அதனால் நீ என் வாழ்க்கையில் இந்த விதத்தில் அதிகாரம் செலுத்த முடியாது என்று நாங்கள் பிசாசின் குரலுக்கு பதில் கொடுக்க முடியும். இரண்டாவதாக நாங்கள் மறக்க வேண்டிய காரியம் எங்களுடைய தோல்விகள். எங்கள் எல்லாருக்கும் தோல்விகள் வாழ்க்கையில் ஏற்படுவது நிச்சயம். தோல்விகள் அடையாத யாரும் இந்த உலகத்தில் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் தோல்வி அடைகிறோம். தோல்விகள் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த தோல்வி ஏற்பட்டது? என்னுடைய கவலை ஈனமாக இந்த தோல்வி ஏற்பட்டிருக்கலாம். அதனால் தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடித்து திரும்பவும் நான் அந்த காரியங்களை செய்யாமல் நான் பாடங்களை கற்றுக்கொண்டு நான் முன் செல்ல வேண்டும். ஸோ பழைய தோல்விகளை திரும்ப திரும்ப திரும்ப நாங்கள் ஞாபகப்படுத்தி அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரிடம் அவையும் மன்னிக்கப்பட்டிருந்தால் அவற்றை விட்டு விடுங்கள். பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள், தோல்விகளை விட்டுவிடுங்கள். மூன்றாவது, வாழ்க்கையில் வரும் ஏமாற்றங்கள், the disappointments of life. நாங்கள் யாரையோ நம்பியிருந்தோ அவர்கள் எங்களை கைவிட்டார்கள், அது ஒரு பெரிய ஏமாற்றம். எங்களுக்கு ஊழிய ஏமாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. ஊழியத்தில் இப்படி இப்படி இப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று நாங்கள் கனவு கண்டோம். அது ஒன்றும் நடக்க இல்லை. அதனால் அது ஒரு பெரிய ஏமாற்றமாக வந்து எங்கள் உள்ளத்தில் கசப்பு கூட வரலாம். ஸோ ஏமாற்றங்களையும் நாங்கள் மறக்க வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு புது புது சந்தர்ப்பங்களை கொடுப்பார். ஸோ ஏமாற்றங்களை நாங்கள் மையமாக வைத்து எங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல முடியாது, விட்டுவிடுங்கள். அதையும் நாங்கள் மறக்க வேண்டும். நான்காவதாக, வாழ்க்கையில் ஏற்படும் இழப்புகள், the losses of life. வாழ்க்கையில் இழப்புகள் ஏற்படும். ஒன்று வந்து உறவு இழப்புகள். உறவு இழப்புகள் என்று சொன்னால் மரணத்தின் மூலமாக ஏற்படும் உறவு இழப்பு. 5 வருடங்களுக்கு முன் நான் அந்த அனுபவத்திற்கூடாக கடந்து சென்றேன். என் அருமையான மனைவியை எதிர்பாராத விதத்தில் ஒரு வியாதியின் மூலமாக இழந்தேன். அந்த தாக்கம் இன்று கூட என் வாழ்க்கையில் இருக்கின்றது. ஆனால் அந்த இழப்புகளை தேவ கிருபையினால் நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் முன்னோக்கி பிரயாணிக்க வேண்டும். மரணத்தின் மூலமாக ஏற்படும் உறவு இழப்புகள், மரணம் மாத்திரமல்ல முறியடிக்கப்பட்ட உறவுகள், முறியடிக்கப்பட்ட உறவுகள், ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களுடைய உறவுகள் முறியடிக்கப்படுவது, துண்டிக்கப்படுவது. எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் அப்படிப்பட்ட இழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த உறவு இழப்புகளையும் நாங்கள் மறக்க வேண்டும். ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம், Some people come into our life, they are seasonal. எங்கள் வாழ்க்கைக்குள் ஒரு சிலர் வருவார்கள், ஆனால் அது ஒரு காலத்துக்கு மாத்திரம். அவங்க வந்த மாதிரியே எங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவாங்க. அதை நான் என் வாழ்க்கையில் அநேக முறை கண்டிருக்கிறேன். வருவாங்க, ஒரு காலத்துக்கு எங்களோட கூட இருப்பாங்க, எங்கள் ஊழியங்களிலும் ஈடுபடுவாங்க, எங்களுக்கு உதவி செய்வாங்க, ஆனால் வந்த விதத்தில் அவங்க வெளியேறுவாங்க. ஸோ அதனால் அப்படிப்பட்ட உறவுகளும் வாழ்க்கையில் ஏற்படும் இழப்பு, உறவு இழப்புகள். ஸோ நாங்கள் அதை குறித்தும் கவலைப்படுவோம் தான், ஆனால் அதை நாங்கள் விட்டுவிட வேண்டும். இன்னும் புது நபர்களை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வருவார். சீசனல் என்று சொல்வோம். இழப்புகளை பற்றி நாங்கள் சிந்திக்கும் பொழுது பண இழப்புகளையும் நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். நாங்கள் சரியான விதத்தில் செயல்படாவிட்டால் பண இழப்புகள் ஏற்படும். வரவு செலவு திட்டங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்காக வைத்திருக்காவிட்டால் பணம் மிக எளிதில் எங்கள் வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் போகும். அடுத்த மாதத்தில் நான் இலங்கைக்கு வரும் பொழுது நாங்கள் ஒரு வாலிப பாசறையை நடத்த போகிறோம். நேற்று எனக்கு ஒரு இமெயில் வந்தது, கிட்டத்தட்ட 300 வாலிபர்கள் அதில் கலந்து கொள்ள போகிறார்கள். அதில் நான் கற்பித்துக் கொடுக்க போகும் ஒரு முக்கிய பாடம் பணம் சம்பந்தமான ஒரு பாடம். அதிலும் இந்த வரவு செலவு திட்டம், அதை எப்படி நாங்கள் எங்கள் வாலிப நாட்களில் இருந்தே கடைபிடித்து அதன் மூலமாக பிரயோஜனம் பெறுவது, இல்லாவிட்டால் பண இழப்புகள் ஏற்படும். எனக்கு என் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் என்னிடம் இருந்த பணம் திருடப்பட்டது. அதுவும் ஒரு பெரிய தொகை பணம். அதை குறித்து நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். மிக கஷ்டமாக நான் உழைத்த பணம், அதை என் கவலை ஈனமாக நான் அதை இழந்து விட்டேன். ஆனால் நான் எனக்குள் சொல்லிக்கொண்டேன், பணம் போனாலும் அதை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். கடின உழைப்பின் மூலமாக அந்த இழந்து போன பணத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதை நாங்கள் எங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அது எங்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உருவாக்க நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ நான்காவது, எங்களுடைய இழப்புகளை நாங்கள் மறக்க வேண்டும். 5வது, எங்கள் கவலைகளை மறக்க வேண்டும். ஒரு பழைய கண்ணதாசன் பாடல் அந்த வரிகளை பாவித்து இருக்கின்றது. கவலைகள் பிறக்கட்டும் மறந்துவிடு என்று மிக சுலபமாக பாட்டில் பாடிவிட்டார். கவலைகள் பிறக்கட்டும், மறந்துவிடு. அதை எப்படி மறக்கலாம்? சோ ஆங்கிலத்தில் பாவிக்கும் வார்த்தை வொரி, கவலைப்படுவது. மத்தேயு 6 அதிகாரத்தில் ஆண்டவர் எடுத்து சொன்னார், உடையை பற்றி கவலைப்படாதே, உணவை குறித்து கவலைப்படாதே, தங்கும் இல்லத்தை குறித்து கவலைப்படாதே. உன் பரம பிதாவுக்கு இந்த தேவைகள் இருக்கின்றன என்று தெரியும், அவர் அதை பூர்த்தி செய்வார். நாங்கள் தேவ ராஜ்யத்தை முதலாவதாக தேடும் பொழுது, இந்த ஆண்டவர் மேல் எங்கள் முழு நம்பிக்கையை வைத்திருக்கும் பொழுது, இந்த கவலைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்வார். அதனால் கவலைகள் எங்கள் வாழ்க்கையை ஆட்கொள்ள நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. அது ஒரு எங்கள் உடல் ஆரோக்கியத்தை கூட பாதிக்கும். சோ கவலைகளை நாங்கள் மறந்துவிட வேண்டும். 6வது, துயரங்கள் கண்ணீர். இதை ஒரு விதத்தில் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், வாழ்க்கையில் ஏற்படும் இழப்புகள், துயரங்கள் நிச்சயமாக வரும். நாங்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். ஆனால் அவற்றையும் நாங்கள் மறக்க வேண்டும். அந்த துயர நேரத்தில் கண்ணீர் சிந்துவது மிக அவசியம். எங்களுடைய உணர்ச்சிகளை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். திரும்பவும் எடுத்து கூற விருப்பப்படுகிறேன், எங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது மிக முக்கியம், மிக அவசியம். அப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாவிட்டால் வியாதிகள் வரும், டிப்ரெஷன் போன்ற வியாதிகள் வரும். சோ நாங்கள் அந்த காரணம் காரியத்தை குறித்து துயரப்பட்ட பிறகு நாங்கள் ஆண்டவருடைய ஆறுதலை பெற்று முன்னோக்கி பிரயாணிக்க வேண்டும். துயரங்கள் கண்ணீரை நாங்கள் மறக்க வேண்டும். 7வது, நாங்கள் பின்வாங்கிய காலங்கள். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் பின்வாங்கி இருக்கிறோம். ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவை வைக்காமல், ஐக்கியத்தை வைக்காமல் நாங்கள் உலகத்தால் கவரப்பட்டு பிழையான தீர்மானங்களை எடுத்து நாங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து தூர பிரயாணித்தோம். அதை நாங்கள் எங்கள் மார்க் 14 அதிகாரத்தில் இன்னும் சில மணித்தியாலங்களில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவரோடு வைத்திருந்த நெருங்கிய ஐக்கியத்தை இழப்பது. சோ பின்வாங்கிய காலங்கள் இருக்கு. இதுக்கு ஆங்கிலத்தில் பேக்ஸ்லைடிங் என்று சொல்வோம். ஆனால் அதுவும் ஒரு குறுகிய காலமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த பின்வாங்குதல் நீடித்து கொண்டிருந்தால் நாங்கள் எங்கள் ரட்சிப்பை குறித்தே கேள்விகள் கேட்க ஆரம்பிக்க வேண்டும். பின்வாங்கிய காலங்களை அதை குறித்து துயரப்பட்டு நாங்கள் அவற்றையும் மறந்துவிட வேண்டும். ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு 8வது, எங்கள் வாழ்க்கையில் காயங்கள் ஏற்படும், புண்கள் ஏற்படும். காயங்கள், புண்கள், we will be wounded. வாழ்க்கையில் ஏற்படும் சூழ்நிலைகளின் காரணமாக, மக்கள் மூலமாக எங்களுக்கு வரும் காயங்கள், புண்கள். ஐயோ, இப்படி பேசிவிட்டாங்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பாவித்தாங்களே என்றெல்லாம் நாங்கள் மிகவும் துக்கப்பட்டு அவதிப்பட்டு காயங்கள் ஏற்படுகிறது. எங்கள் உள்ளத்தில் காயங்கள் ஏற்படுகிறது. அந்த காயங்கள் புண்களில் இருந்தும் நாங்கள் சுகம் பெற்று அவற்றை நாங்கள் மறந்துவிட வேண்டும். எங்களை காயப்படுத்திய நபர் எங்கள் மனதிற்குள் வரும் பொழுது கோபம் அடையாமல் அவருக்காக நாங்கள் ஜெபித்து அவரை ஆண்டவர் கையில் விட்டுவிடும். காயங்கள், புண்கள். 9வதாக நாங்கள் மறக்க வேண்டியது, 9வதாக, வீணாக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள். ஆண்டவர் அருமையான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார் எங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக. உதாரணம் ஒன்று எடுத்து சொன்னால், அதை நாங்கள் வீணாக்குவது, அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்தாமல் அதை நாங்கள் விட்டு விடுவது. நான் உங்களை பாராட்டுகிறேன், உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த இணைப்பின் மூலமாக வேதத்தை ஆழமாக கற்றுக்கொள்வது, நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு வருகிறீர்கள், அதனால் நான் உங்களை பாராட்டுகிறேன். ஆனால் துக்கமான காரியம், இன்னும் அநேகர் இதில் கலந்து கொண்டு இருக்கலாம். அவர்களுக்கு நாங்கள் அழைப்பை கொடுத்திருக்கிறோம், ஆனால் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இந்த சந்தர்ப்பங்களை வீணாக்குகிறார்கள். வீட்டில் இருந்தே வேதாகமத்தை கற்றுக்கொள்வது, அப்படிப்பட்ட தொழில்நுட்ப வசதிகளை ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்தாமல் நாங்கள் சந்தர்ப்பத்தை இழந்துவிட்டோம், வீணாக்கியிருக்கிறோம். ஸோ அதை குறித்தும் நாங்கள் மன்னிப்பு கேட்டு நாங்கள் அதை மறந்துவிட வேண்டும். ஆண்டவர் கொடுக்கும் புது புது சந்தர்ப்பங்களை நாங்கள் இரு கைகளோடும் பிடித்து கொண்டு அதை முழுமையாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப 10வது ஒரு ஆச்சரியமான காரியம் இது, பிலிப்பியர் 3 பவுல் தெளிவாக எடுத்து காண்பிக்கின்றார். கடந்த கால வெற்றிகள், நாங்கள் பெற்றெடுத்த விருதுகள் பாராட்டுக்கள், அவற்றையும் நாங்கள் மறந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் எங்கள் உள்ளத்தில் பெருமை வளர ஆரம்பிக்கும், பெருமை வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பெருமைக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் அந்த வெற்றியை பெற்றெடுக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், அதை கொண்டாடுகிறோம், அதில் தவறில்லை. ஆனால் அதில் தொடர்ச்சியாக நாங்கள் வாழ முடியாது, தொடர்ச்சியாக வாழ முடியாது. இன்று ஒரு வெற்றி வரும், நாளைக்கு ஒரு பயங்கர தோல்வி வரும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. ஸோ தோல்வியையும் மறந்துவிட வேண்டும், வெற்றிகளையும் மறந்துவிட வேண்டும், விருதுகளையும் மறந்துவிட வேண்டும், மக்கள் கொடுக்கும் கைத்தட்டுதல் பாராட்டுக்களையும் நாங்கள் மறந்துவிட வேண்டும். அந்த நேரத்துக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆனால் வெகு சீக்கிரமாக அதிலிருந்து நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஸோ இந்த பட்டியலை நீங்கள் எப்பொழுதும் உங்கள் கண்கள் முன்பாக வைத்திருக்க வேண்டும். நான் என்னுடைய கண்கள் முன்பாக இந்த பட்டியலை வைத்திருக்க வேண்டும். இதுக்கு நீங்கள் இன்னும் காரியங்களை கூட்டலாம், ஆனால் இதுதான் 10 பிரதான காரியங்கள், மறக்க வேண்டிய 10 பிரதான காரணங்கள். இவற்றை மறக்க வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் பவுல் ஒரு ஆச்சரிய பவுல் இல்ல தாவி இது ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார். மற்றவர்களுக்கு பிரசங்கம் செய்ய நாங்கள் எல்லாரும் விருப்பப்படுகிறோம். எங்களில் அநேகர் மற்றவர்களுக்கு, நான் உட்பட, மற்றவர்களுக்கு பிரசங்கம் செய்ய நாங்கள் விருப்பப்படுகிறோம். அதுல தவறு இல்லை. ஆனால் நாம் நமக்கே பிரசங்கம் செய்ய தயங்குகிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுத்திருக்கிறோமா? இல்லை, கொடுத்திருப்பது மிக மிக மிக அரிது, குறைவு. ஸோ இங்கே தாவீது எங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். தாவீது தனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுக்கிறார். இதை நாங்கள் சுய பேச்சு என்று அழைக்கலாம், சுய சம்பாஷணையின் அவசியம், செல்ஃப் டாக் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். செல்ஃப் டாக், எங்களுடைய சுயத்தை பார்த்து, ஆத்மாவை பார்த்து, அந்த ஆத்மாவுக்கு சுயத்துக்கு நாங்கள் கொடுக்கும் ஒரு பிரசங்கம். தாவீது தனக்கே பிரசங்கம் செய்கிறார். இந்த சங்கீதம் 103 தாவீது மற்றவர்களுக்கு கொடுத்த பிரசங்கம் அல்ல, அவர் தனக்கே கொடுத்த பிரசங்கம். இதை மிக சுலபமாக 2 வசனங்களில் கண்டுகொள்ள முடியும். 2 வசனங்களில் என்ற வார்த்தையை உங்கள் பேனாவை எடுத்து ஒரு ஒரு வட்டம் போட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேதத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 3 முறை 2 வசனங்களில் என் என்ற வார்த்தையை தாவீது பாவிக்கிறார். தன்னுடைய சொந்த ஆத்மாவுக்கு, உள்ளத்திற்கு அவர் கொடுக்கும் பிரசங்கம். இது ஒரு அருமையான காரியம். இதை நாங்கள் மேன்மேலும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிராக்டிஸ் பண்ணணும். மேன்மேலும் நாங்கள் இதை செய்ய வேண்டும். நான் என் மனைவியை பார்த்து மனைவிக்கு கொடுக்கும் பிரசங்கம் அல்ல, மனைவி என்னை பார்த்து எனக்கு கொடுக்கும் பிரசங்கம் அல்ல, நான் பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பிரசங்கம் அல்ல, பிள்ளைகள் என்னை பார்த்து கொடுக்கும் பிரசங்கம் அல்ல. இது நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு கொடுக்கும் பிரசங்கம். அதன் முக்கியத்துவம் இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால் அதில் இதன் நான் கேள்வியை கேட்டு திரும்பவும் ஒரு பெட்டியை உருவாக்கி இருக்கிறேன். 10 காரணங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன். நான் ஏன் எனக்கு பிரசங்கம் செய்ய வேண்டும்? அது ஒரு மிக நல்ல கேள்வி. அதற்கான 10 காரணங்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல விருப்பப்படுகிறேன். என்னை என்ற வார்த்தைகளை நான் பாவித்திருக்கிறேன். அதை நாங்கள் போல்ட் லெட்டர்ஸ்ல போட்டிருக்கிறோம். அதை நாங்கள் கோடிட்டிருக்கிறோம். ஏனென்றால் அதுதான் முக்கிய காரணம். முதலாவது, என் மனதை எப்பொழுதும் தேவ வசனத்தினால் அறிவூட்டுவதற்காக. அது முதலாம் காரணம். நான் என்னை பார்த்து, ஆத்மாவை பார்த்து பிரசங்கம் செய்யும் பொழுது என்ன நடக்குது? நானே தேவ வசனத்தின் மூலமாக என் மனதை அறிவூட்டுகிறேன். செல்ஃப் எடியூகேஷன் என்று சொல்லலாம். இது சுய அறிவு. இரண்டாவது, இப்படி நான் எனக்கே பிரசங்கங்கள் கொடுத்தால் எனக்கு அது எச்சரிக்கைகளை கொடுக்கும். சிவப்பு விளக்கு எரிய ஆரம்பிக்கும். சிவப்பு விளக்குகள், பச்சை விளக்குகள் என்பதை வைத்து நான் வாலிபர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அநேக பச்சை விளக்குகள் எரிய வேண்டும். குறைவான விதத்தில் தான் சிவப்பு விளக்குகள் எரிய வேண்டும். சிவப்பு விளக்குகள் இருக்கும், அது இருப்பது அவசியம். அது எங்கள் மனித தன்மையை, பாவ சுபாவத்தை எடுத்து காண்பிக்கும். ஆனால் முன்னேறுவதற்கு எங்களுக்கு மேலதிகமான பச்சை விளக்குகள் காணப்பட வேண்டும், கிரீன் லைட். சோ இரண்டாம் காரணம், நான் எனக்கே பிரசங்கம் கொடுக்கும் பொழுது நான் எனக்கு எச்சரிக்கைகளை கொடுக்கிறேன். அதற்கு ஒரு சின்ன உதாரணம், உன் நேரத்தை வீணாக்காது. நான் எவ்வளவு முறை அந்த பிரசங்கத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன். ஐயோ, நீ 10 நிமிஷத்தை வீணாக்குறேன், ஏன் அந்த 10 நிமிஷத்தை வீணாக்கி கொண்டிருக்கிற என்று நான் எனக்கே பிரசங்கங்கள் கொடுத்திருக்கிறேன். இந்த தொலைபேசியில் ஏன் நீ அரை மணி தியானமா கதைச்சு கொண்டிருக்கிற? டைம் வேஸ்ட், நேரத்தை வீணாக்குறா என்று எனக்குள்ளே நான் அந்த பிரசங்கத்தை கொடுத்திருக்கிறேன். சோ எச்சரிக்கை கொடுப்பதற்காக. மூன்றாவது, என் ஆத்துமாவை பாதுகாப்பதற்காக. எதிலிருந்து பாதுகாப்பதற்காக? ஏற்கனவே சொல்லிவிட்டேன், பெருமையில் இருந்து. பெருமை ஒரு பயங்கர வியாதி, பாவ வியாதி. எல்லா பாவங்களுக்கும் தாய் பாவம் பெருமை. அதை மறந்துவிட வேண்டாம். லூசிஃபர் பிசாசாக மாறுவதற்கு முக்கிய காரணம் பெருமை. சோ என் ஆத்துமா பெருமை என்னும் இந்த கொடிய வியாதியினால் பாதிக்கப்படாமல் ஆண்டவர் முன்னிலையில் நான் எப்பொழுதும் தாழ்மையாக காணப்படுவதற்காக நான் எனக்கே பிரசங்கங்களை கொடுக்க வேண்டும், என் ஆத்துமாவை பாதுகாப்பதற்காக. நான் சில நேரம் என்னை பார்த்து பாவித்திருக்கும் வார்த்தைகள், நீ ஒரு பெரிய முட்டாள், நீ இப்படி நடக்கலாமா ெல்லாம் நான் என் ஆத்மாவுக்கு அந்த விதத்தில் கேள்வி கேட்டிருக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. தாழ்மையின் பாதையில் நடப்பதற்கு அது என் ஆத்மாவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. நான்காவது, என்னை உற்சாகப்படுத்துவதற்காக. நாங்கள் எல்லாம் மிக எளிதில் அதைரியப்படுகிறோம். ஊழியம் என்று சொன்னாலே அதை ஒரு வார்த்தையில் விபரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதைரியப்படுதல். இங்காங்கு ஆண்டவர் எங்களுக்கு சில வெற்றிகளை கொடுத்து நாங்கள் உற்சாகம் அடைகிறோம். ஆனால் பொதுவாக பார்க்க போனால் ஊழியம் என்று சொன்னால் எவ்வளவோ அதைரியப்படும் காரியங்கள் நடக்கும். நாங்கள் எதிர்பார்த்தபடி விசுவாசிகள் நடக்க மாட்டாங்க, அதனால் நாங்கள் அதைரியப்படுகிறோம். ஸோ நாங்களே எங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை கொடுத்தால் அதன் மூலமாக நாங்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அது எவ்வளவு அவசியம், இல்லாவிட்டால் தலை குனிந்த நிலைமையில் தான் நாங்கள் எப்பொழுதும் காணப்படுவோம். ஐந்தாவது, இது எனக்கு ஒரு மிகவும் விருப்பமான காரியம், இந்த ஐந்தாவது என்னை சிந்தனை செய்ய வைப்பதற்காக. நாங்கள் சிந்திக்கும் மக்களாக காணப்பட வேண்டும். ஒரு ஊழியக்காரன் ஒரு வானொலி நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த வானொலி நிகழ்ச்சிக்கு அவர் கொடுத்த தலைப்பு Let my people think. என்னுடைய ஜனம் சிந்தனை செய்வார்களாக. எங்களுடைய அநேக சபைகளில் நாங்கள் எதை காண்கிறோம், உணர்ச்சிகளின் அடிப்படையில் செயல்படுவது. சிந்தனை செய்வது மிக மிக மிக குறை. சோ நான் ஏன் எனக்கே பிரசங்கங்களை கொடுக்க வேண்டும், என்னை சிந்தனை செய்ய வைப்பதற்காக. நான் தேவ சித்தத்தின்படி செயல்படுத்துவதற்காக ஆறாம் காரணம், என்னை தேவ சித்தத்தை செய்ய ஊக்குவிப்பதற்காக. சுயசித்தம் அல்ல, தேவ சித்தம். நானே எனக்கு பிரசங்கங்களை கொடுப்பேன். தேவ சித்தம் என்ன இந்த கட்டத்தில், இந்த நேரத்தில், இந்த வயதில் என்ற கேள்வியை கேட்டு, எனக்குள்ளே கேட்டு, நான் அதை குறித்து ஆழமாக சிந்தனை செய்து திட்டங்களை போட்டு அதன்படி செயல்படுவது.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: நேரம் கிரயத்திலே 11:32. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன் அவருடைய செய்தியை மாலையிலே அதனுடைய தொடர்ச்சியை கேட்கலாம். இது உங்களுக்கான நேரம் ஆரம்பமான வேளை. இன்றைய நாள் உங்களுக்கான நேரத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் அழைத்து பாட வேண்டிய இலக்கம் 6473385596 என்ற இலக்கத்தில் நீங்கள் அழைத்து பாடலாம். பாடலே பதிவு செய்யலாம். உங்கள் விருப்ப பாடலில் நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: வணக்கம். பிரைஸ் லார்ட்.
1: வணக்கம். பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க ஜேக்கப்?
1: ஓ, நல்ல சுகமா இருக்கு. நீங்கள் எப்படி?
0: சாரி,
1: பரவாயில்ல,
0: கொஞ்சம் சுகமா இருக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் நினைப்பில் இருங்க. வணக்கம்.
2: பரவாயில்லையம்மா,
0: ஆண்டவிட்ட கிருபையால இருக்கிறோம்.
2: நீங்க உயிருள்ள நாள் எல்லாமே இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நேரிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா உயிருள்ள நாள் எல்லாமே துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அவர்களுடன் சோஸ்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகள்வுடன் சோசிர பரிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். கூப்பிடு யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா சோஸ்திரம், சோஸ்திரமே, சோஸ்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. ஆண்டவரே, கோடி சோத்திரம் சேர்க்கிறேன் இந்த நேரத்தை தந்ததுக்கு. நன்றி ஐயா.
0: ஆமென். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம் அம்மா. அழைங்கள். 6473385519 வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைக்கலாம். அல்லது 4 4 6 2 5 3 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 பாடல் விருப்ப பாடலை கேட்கிறவர்கள் வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் பாடல்களை பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.
3: தாங்கி தப்புவித்து சுமந்து ஏந்தி வாக்கினால் சொன்னதை தன் கரங்களினால் நிறைவேற்றுவார். இயேசுவின் அன்புக்கு அகலமும் இல்லை, ஆழமும் இல்லை, உயரமும் இல்லை. அளவிட முடியாதது அவர் அன்பு. அவரை போல ஒரு தெய்வம்.
0: வணக்கம்.
4: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கீங்க? மல்லிகா சிஸ்டர்,
4: நல்லா இருக்கிறேன் பிரதர், நல்லா இருக்கிறேன். ஓகேயா, நீங்க எப்படி இருக்கிறியா? கொஞ்சம் இதுமாதிரி இருக்கு,
0: பரவாயில்ல, கொஞ்சம் இருக்குது.
4: தகப்பனே குத்திரமப்பா, மகமே மகிமையின் மகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மகமே மகிமையின் மகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் நிறமைய மகிமையால் நிரப்புமே. மகமே மகிமையின் மகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மகமே மகிமையின் மகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும், நேச மகனன்று நித்தம் சொல்லணும், நேச மகளன்று நித்தம் சொல்லணும். மகமே மகிமையின் மகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மகமே மகிமையின் மகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஆமென். நன்றி பிரதர், நன்றி அம்மா, நன்றி சகோதரி, நன்றி சகோதரி, பிறந்த நாள் வாழ்த்துகள் பிரதர்.
0: நன்றி அம்மா, மறக்காம சொல்லிட்டேங்க. ஓகே, குட், தேங்க்யூ.

0: ஆமென். சொல்லுங்க பிரதர் ஜேக்கப்.
1: ஓ நீங்க எல்லாம் ஓகேயா?
0: எல்லாம் ஓகே.
1: நான் பாட்டு படிக்கிறேன்.
0: பாடுங்க.
1: தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தெளித்தேனிலும் மதுரமே அதற்கிணையில்லை உலகிலே, தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, கூனரை நிமிரச் செய்யும் குருடரை பார்க்க செய்யும், கூனரை நிமிரச் செய்யும் குருடரை பார்க்க செய்யும், இழாத செவிடரை கேட்க செய்யும்.

நல்ல நாமம், இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே. காண கிடைக்காததங்கம் அவர் உண்மையும் சிவப்பும் ஆன தேவன், காண கிடைக்காததங்கம் அவர் உண்மையும் சிவப்பும் ஆன தேவன், கலைத்தங்கமயமான் தேவன் கலைத்தங்கமயமான தேவன் இந்த தரணியில் இணையில்லா, இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே. ஆகாரம் தரும் அதி மதுரம், சர்ம வியாதிகளை தீர்க்கும் நல்லுதிரம். ஆகாரம் தரும் அதி மதுரம், சர்ம வியாதிகளை தீர்க்கும் நல்லுதிரம், கலங்கின உள்ளங்களை ஏற்றோ கலங்கின உள்ளங்களை தேற்றும், ஜீவக்கானம் பரலோகம் கொண்டு நம்மை சேர்க்கும் தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே.

0: இனிமையே இயேசுவின் நாமமே. ஆமென்.
1: ஆமென். அருமையா பாடினீர்கள், வாழ்த்துக்கள் ஐயா. இப்படி உங்களை போல பாடுற மக்கள் அங்க இருந்தா அவங்களையும் ஒரு அறிவித்தல் விடுங்க.
0: கட்டாயம் கட்டாயம், சீக்கிரமா.
1: நல்லா பாடுறீங்க. இவ்வளவு ஆழமா உங்களுக்கு இந்த பாடல் தாளம் தாண்ட கொடுத்துக்கிற
0: ரசிக்கப்பட்டு 29 வருஷம் ஆண்டவருக்காக ரசிக்கப்பட்டு மாத்தாலே ஒரு பாஸ்டர் ஒரு கிட்டாரையும் தந்து, சிவசஞ்சன பாஸ்டர் கிட்டாரையும் தந்து நீ பாட்டு படிக்கணும், ஒரு கல்வாரி பாட்டு படிக்க விட்டார். ஒரு திரு இந்த ஈஸ்டருக்குள்ள வழங்கணும், என்ன நீ நெய் தீரோ என் சீராளி பாட்டு, அது படிச்ச உடனே பாஸ்டர் நீ அப்படியே ஒரு நல்லா அப்படியே ஆண்டவருக்காண்டி பாட்டு பாடுங்க. அப்புறம் இங்கே சபையில வேர்ஷிப்ச்சுக்கிறது பிரசங்கம் பண்ற எல்லாம் தான், வீட்டு கூட்டங்கள் உபவாச கூட்டங்கள் சகலம் நடத்தி இன்றைக்கு நான் 12 வருஷம் ஆஸ்மால இருந்து மூச்சு முட்டு வருத்தம் ஒரு மீட்டர் நடக்க மாட்டேன். அப்படியான ஒரு கஷ்டத்துல ஒரு கதை பாதிப்பு அந்த கதைக்க மாட்டேன். அப்படிப்பட்ட என்ன ஆண்டவன அந்த ஒரு நாள் முதல் சுவிசேஷத்தை சொல்லி நான் போய் சும்மா அங்க போய் சேர்த்துல இழுப்பால போய் விழுந்தார், விழுந்தேன். தீர்க்க தரிசனமா ஆண்டவர் கூப்பிட்டார், ஒரு மகன் வியாதி நிமித்தம் தற்கொலை செய்த மாதிரி ஒரு கட்டத்துல வந்திருக்கேன். உடனே வைஃப் வந்து கத்தோலிக்கப்பேன், நான் இந்து, என்ன தள்ளி விட்டு அவங்களதான் குருவை போங்கோன். முதல் நான் முதல் நாள் அண்டு போய் விழுந்தேன். அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டு ஒரு சீக்கிரமாக 3 மாதம் ஞானஸ்தானம் எடுத்து அண்டு படிக்க தொடங்கினான். இன்று வரைக்கும் ஆண்டவர் படிக்கிறேன், முட்டு வருத்தத்தை தான் படிக்கல,
1: படிக்கல.
0: ஆண்டவருக்காண்டி எவ்வளவு தூரம் இந்த இதுலயும் படிக்கக்கூடிய ஆண்டவர் வச்சுக்கிறாரு, அதான் ஆண்டவர் என்ன கொடுத்த ஒரு வரம்.
1: ஆமேன் ஆமேன். மிக மகிழ்ச்சி, கூட நல்ல ஒரு சாட்சி. இந்த சாட்சி
0: எங்கட வைஃபும் கத்தோலிக்கா, ரோமன் கத்தோலிக்கா, பெரிய பாவின் பரம்பை ஃபாதர் சிஸ்டர் எல்லாம் நிறைய பேரும் இவங்களை தெரியும் நினைக்கிறேன். இவர் இந்த இயக்கத்தோ இல்லை இது கொஞ்சம் இந்த ஜெயில சிங்கரா ஃபாதர்
1: கேள்விப்பட்டிருக்கிறார்.
0: ஓ, அவருடைய மருமகள்லாம் எங்களை வாய்ப்பு அப்ப கத்தோலிக்க வைராக்கியம் இல்லை. அவாக்கும் ஒரு மார்பில் கட்டி இருந்தது, கேன்சர் கட்டியது, ஆனால் அது ஒன்றுமே இல்லாம போச்சு அந்த ஜெப. அதுக்கு பிறகு நாங்கள் குடும்பமாக ஊழியம் செய்யறோம்.
1: ஆமேன். அவங்கள சாட்சியம் ஒரு நாளைக்கு சொல்ல சொல்லுங்க.
0: சரி, நான் நேரம் சொல்ல கட்டாயம் நான் ஏற்படுத்துறேன்.
1: ஏற்படுத்துங்க. இரண்டு ஆண்டோட நாம மயப்படுவோம். இந்த பாடல் நிகழ்ச்சியும் ஒரு நல்ல ஒரு சுவிசேஷ அறிவிக்கிற நிகழ்ச்சியா தான் நாங்க வச்சிருக்கிறோம். அநேக மக்களுக்கு இந்த பாடல் மூலமாக கேட்கிற மக்கள் என்ற இது இன்டர்நெட் வானொலி தானே, அநேக மக்கள் கேட்பார்கள். எல்லாருமே கிறிஸ்தவ மக்கள் கேட்பார்கள் இல்ல, பலவிதமான மக்கள் கேட்கக்கூடும். அவருடைய இதயத்துல இந்த
0: ஏதோ ஒரு வழியில போத்தான் வேணும் சாட்சி, அதுக்காகத்தானே எங்களை வச்சிருக்காரு கடைசி காலத்துல சாட்சியா.
1: கண்டிப்பா
0: சாட்சி சொல்லுவேன்,
1: அப்பப்ப வரைக்கும் சொல்லுங்க. இது ஒரு நல்ல நேரம், இடையே சின்ன சின்ன சாட்சியில நீங்க ஒரு முறையும் சொல்லுங்க. உங்களோட மனைவியோட சாட்சியம் எடுத்துவாங்க, மற்றும் அங்க பாடுற மக்களை உற்சாகப்படுத்துங்க.
0: சரி பாஸ்டர்,
1: நன்றி ஐயா, மிகவும் சந்தோஷம், வாழ்த்துக்கள். நேரம் கலையத்திலே 11:47.

0: வணக்கம் ரீட்டாமா.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: பரவாயில்லையம்மா, இருக்கிறோம்.
1: என்ன இத்தனை நாளா இருக்கு? என்ன இப்ப என்ன செய்யுது அவளுக்கு?
0: அவருக்கு இது மாதிரி நிக்கிறது இல்ல, மருந்து எடுத்துக்கிட்டிருக்கா, இது மாதிரி நிக்க இல்ல.
1: நீங்களும்
0: வருத்தமா போயிட்டு நேற்று
1: என்ன
0: செய்யறமா? நாங்கள் ரெண்டு பேரும்
1: ஒன்றும் செய்யல, ரெண்டு பேருக்கு மேலாண்டி என்ன செய்யற ஒன்றும் செய்யல.
0: ஒரு தரம் இங்க உதவிக்கு வரவும் மாட்டோம், பக்கத்திலேயும் இல்ல. ஒரு தரம் இந்த பாட கூப்பிடுறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோம். இலவசமா வந்து பாடுங்கன்னாலே பாட மக்கள் வாரல, விருப்ப பாடல் கேட்கிறேன். அப்படியே போயிட்டுது, இப்படியே ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிக்கொண்டு பேர் பேரா கிறிஸ்தவ பேர்களையும் வச்சுக்கொண்டு இருக்கலாம். ஆனா கத்திருக்கண்டு தங்களை அர்ப்பணிக்கிற மக்கள் மிக மிக குறைவு. உங்களுக்கு என்ன விருப்ப பாட்டு வேணும்? இன்றைக்கு
1: உந்தனாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். உந்தனாவி உந்தனாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும்.
0: அதான் கூட உங்களுக்காக வருவோமா?
1: ஆமா, என்ன கொடுப்பே இல்லாதயா பாரு.
0: கொஞ்சம்
1: ஓமையா, சரி வைக்கிறேன்.

0: வணக்கம்.
1: வணக்கம். நன்மையரே,
0: எப்படி இருக்கீங்க?
1: ஆண்டவர் இருக்கத்தால நல்ல சுகமா இருக்கிறோம். சகோதரியும் சுகமா இருக்க, நீங்களும் சுகமா இருக்க ஆண்டவரை வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன்.
0: ஆமீன், ஆமீன். என்னென்ன உங்களுக்கு ஞாபகம் இருந்த இந்த பிறந்த நாள்? நேற்று
1: என்னுடைய பிறந்த நாள், உங்களோட பிறந்த நாள் நடபடியா ஞாபகம் இருக்கு?
0: அதுதானே பார்த்தேன். அது திசுந்தாதான் வந்து சொல்லுவேன். நான் சொல்றேன், இல்லைனாலும் அந்த நாளில் அநேக மக்களுக்கு தெரியும் எங்களுடைய பிறந்த நாள். அதுவும் அவன் கொஞ்சம் கூர்மையானது. அவன் வந்து யாருடைய பிறந்த நாள்னாலும் எடுத்து
1: வாழ்த்திடுவான்,
0: எழுதி வச்சிருக்க.
1: கணக்க வருஷ அனுபவம் இல்லை ஆளுக்கு.
0: ஆனா இப்போ பிறந்த நாள் வாழ்த்தினாலும் வாழ்த்தினவர்கள் வர மாட்டார்கள். மோன்ட்டி எல்லாம் கூடுதலான மக்கள் அப்படியே எங்களை மறந்துட்டு போயிட்டு. நம்ம பரவாயில்ல, கத்தர் நல்லவர், அவரோடு நல்ல இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு
1: இந்த பெரிய ஊழியத்தை ஆண்டவர் வருஷ கணக்கா தொடர்ந்து செயல்படுத்துறார். அவர் உங்களை மறக்க மாட்டார், ஆசீர்வதிப்பார்.
0: 21 வருஷம் இந்த அடுத்த மாசத்தோட முடியுது, 21 வருஷம். அதோட டிவி, யூடியூப், பேஸ்புக், இந்த கனடால டிவி 2 சேனல் இப்படி எல்லாம் நடத்துறோம். ஆனால் ஒரு தரம் எங்களை பற்றி புகழ தேவையில்லை. இப்படி எல்லாம் இதுக்கு தான் கிறிஸ்தவ மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. அதுதான் பெரும் கவலை. ஆண்டவர் சொல்ல நீங்க அறிவிக்காவிட்டால் எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
1: சரி, பிரசங்கிக்கிறவன் இல்லாட்டா என்னன்னு ஜனங்கள் அறியும்.
0: சொல்ல வேணும். அவங்க கேட்கிறாங்களோ கேட்க இல்லையோ, என்னுடைய கடமைக்கு ஒரு 10 பேர் கண்டால் சொல்ல இல்லை வேணும்.
1: உலகம் பிஸியில ஓடுது, கனடா பொறுத்த முடியல பிஸி. ஏனண்டா எல்லாரும் வேலை பார்த்தாதான் மோர்கேஜ் கட்ட வேணும். அப்படி எனக்கு அறியமானாலும் இன்னும் வீடுல இருக்கிற வயோதிபராவது இல்ல வந்து வாழ்த்தின செயல்பட்டா நல்லம் தானே? எதனையோ தாளந்துள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க.
0: ஆமா, இல்ல நீங்க சொன்னது உண்மை, பிஸிதான். ஆனால் கடைசியில ஹாஸ்பிட்டலுக்கு போக மட்டும் பிஸியா தான் இருப்பேன். அங்க ஒரு கடைசி கட்டம் வந்த அப்புறம் கத்தரை தேடுறதுக்கு திரும்பவும் ஆயத்தப்படுத்தணும். எங்களுக்கு ப்ரே பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி. ஆனால் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் சொல்லிக்கொண்டு வர்றதானே, ஒரு குணமாவது அவரை நினைக்கல. நீங்க இதுவும் போலும் தியானிக்க வேணாம். கிடைக்கிற நேரங்கள்லையாவது ஆண்டவரை பற்றி தியானிங்க, தியானிக்கிற மக்களோடு இணைந்து கொள்ளுங்க, ஒருவர் ஒருவர் உற்சாகப்படுத்துங்க, தட்டி கொடுங்க. இதை தவிர வேறு உங்களை கொசிப்பா பேசிட்டு இருந்தேன். உங்களை எத்தனையாயிரம் மக்களோட நான் பழக, ஒரு நாளும் நான் போன்ல எடுத்து இந்த கொசிப் பண்ற வேலை செய்கிறேன் இல்லையம்மா.
1: அது சரி, நீங்க
0: அப்படி
1: தெரியும். உங்களோட ஊழியத்தை பற்றி எனக்கு தெரியும்.
0: ஆண்டவரை பற்றி நாங்கள் சொல்லுவோம், அவங்களை எடுத்தா பேசுவோம், அவங்களுக்கு தொந்தரவே கொடுக்குறேன். இல்லை
1: எனக்கு தெரியும், குற்றம் இருந்தாலும் அதை மறைச்சு அதை விட்டுட்டு கடந்து போய் திரும்பவும் அந்த ஊழியனை தட்டி கொடுத்து செயல்படுத்துறத நான் பார்த்திருக்கேன்.
0: ஆமா ஆமா. எங்களுக்கு எனக்கு நேற்று சனிக்கிழமை ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, நீண்ட நாளைக்கு பின்பதாக நான் ஃபேஸ்புக்கில் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனிவாசகம் என்ற ஒரு அருமையான சகோதரனுடைய சந்தித்தேன். அவர் நீண்ட நாட்களாக வரவில்லை. அவர் எங்களோட இசையமுதம் ஃபேஸ்புக்கில் ப்ரைஸ் லோட்டன் எழுதியிருந்தார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஜெசிந்தாட சொன்னோன்னு அவருக்கும் சரியா சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி விட்டு போனவர்கள் திரும்பவும் எங்களோட அவர் இணைகிறார்கள்ன்றால், நாங்கள் அந்த நாட்களில் அவரோட வைத்த அன்பு தான். எந்த விதத்திலுமே அவர்கள் எங்களை விட்டு போன என்பதாக புறம் சொல்கிறதே கிடையாது. அது மக்களுடைய பிள்ளைகள், ஆண்டவர் அழைச்ச மக்கள். அவர்களை எப்பொழுதுமே உங்களுக்கே தெரியும், உங்களை கூட நான் இடையில விட்டு போனாலும் உங்களோட அன்பு எங்களை விட்டுட்டு போவே இல்லை.
1: சரி, நான் அந்த நாட்கள்ல கொஞ்சம் கூட சேச்சட ஊழியங்களை செய்து சரியான பிஸியா தான் இருந்தேன் நாங்கள். ஆனா திரும்பமாக உங்களுக்கு நான் வாழ்த்து சொன்ன போது, கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூட திருப்பி வந்து பாடுங்கன்னு கூப்பிட்டீங்க. அப்போ அது நல்லதா போச்சு, அதை நான் பாடுறேன். அடுத்ததாக அநேகம் தடையில் இருந்தாலும் கூட திரும்பவும் என்ன இதுல பாட வைக்கிறீங்க, இடம் கொடுக்கறீங்க, அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி சொல்றேன்.
0: அதோட நேற்று மறக்காம பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்லிட்டீங்க, குட். உங்களோட பிறந்த நாள்படியா ஞாபகமா இருக்குது.
1: கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர். சகோதரியை நான் மிகவும் அன்பா கேட்டுக்கொள்றேன். அவருக்கு சீக்கிரமா பூரண சுகம் கொடுத்து இதுல வந்து செயல்பட வேணும் என்று இயேசப்பாக வேண்டுகிறேன். இன்னுமாக பீட்டர் அவர்களுடைய செய்ய அந்த சாட்சியை சரியா இதயத்தை தொட்டது. அப்படியான உயிருள்ள சாட்சிகளை கேட்க வாஞ்சிக்கிறோம்.
0: பேர் அவர் எந்த இடம், ஜெர்மன் அவர், இடையிடையே இந்த இடத்துல சாட்சின்னு சொல்லலாம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி தானே, சின்ன சின்ன சாட்சி கண்டு அழைத்த வரமாட்டார்கள், இந்த இடத்துல வந்து சாட்சியு சொல்லுவோம். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சாட்சி தானம்மா, காலையில
1: பின்னேறம் உயிருள்ள சாட்சி என்று கூப்பிடுறவங்க. சௌதரி அந்த இருந்தால் பின்னேற ஊழியம் நடக்கும், ஆனா உங்களுக்கு வசதி இல்லையாக்கும், இயலாம இருக்க. சரி, அவ அனுபவம் கூட.
0: ஆமா, அவ நல்லா பிடிச்சிட்டா, கப்பன்னு பிடிச்சிட்டா ஊழியத்தை.
1: அவ பேர் சொல்லி அழைச்சது
0: அவன் வேலையை விட்டுட்டு வந்துட்டு அந்த மேனேஜர் வீட்டை வந்துட்டு ஸ்டூடியோக்கு வந்து வா வேலைக்கு வா, நான் வரமாட்டேன், இது உனக்கு பேயா பண்றாங்க, இல்ல நாங்கள் பே பண்ற, நீ ஏன் பே பண்ற இடத்துக்கு வேற இல்ல பே பண்ணாத இந்த ரேடியோல இருக்கிறாயன்னு கேட்டு போன. ஐயோ,
1: கத்தருக்கே மகிமை, எல்லா மகிமையும் அவருக்கு தன்றது.
0: ஆமீன். அப்படி ஆண்டது கொண்டு வாழ்ற மக்களை கத்தர் கடைசி வரையும் கைவிட மாட்டார்.
1: ஒவ்வொரு பாட்டுக்கும் இடையில கத்தர்நாமம் மயப்பட்டது, ஒவ்வொரு செய்திக்கும் இடையில கத்தர்நாமம் மயப்பட்டது, அந்த கத்தர்நாமம் கத்தர்நாமம் சொல்லி சொல்லி மயமப்படுத்துவா. அது எனக்கு ஒரு பிடிச்சமான விஷயம்.
0: வீட்டு அப்படித்தான், டீச்சர் தானே. ஐயோ, கிச்சனுக்கு போனா அதை அப்படித்தான் வைக்கணும், கரண்ட் எப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும். ஐயோ, தாங்காதம்மா தாங்காது.
1: அவ சரியா எல்லாத்தையும் சரியான விதத்துல நடப்பிக்க ஒண்ணு ஒரு வாஞ்ச உள்ள
0: 15 நிமிஷம் தான் செய்தி ஊழியருக்கு கொடுத்துருக்கு. சரியில்லைன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட எடுத்துருவேன், வேற சொல்லிடுவா. பாஸ்டர், அடுத்த நிகழ்ச்சி இருக்கு, நீங்க 15 நிமிஷமே செய்யுங்க, அதுக்கு கூட போயிடாங்க. ஏன்னா அவ அப்படி நெருக்கமா வச்சிருக்கிறேன், ஓவரால் பண்ணிடும்.
1: நன்றி,
0: இடையிட நீங்க வந்து பேசுறது மக்களுக்கு தெரியாது தானே, புதிய மக்களுக்கு இத பற்றி தெரியாது. அப்ப நீங்க பழைய ஆக்கள் சொல்லும் போது அவர்களும் அறிந்து கொள்றதுக்கு உதவியா இருக்கும்.
1: வயது போன தாய் தாய்மார கனம் பண்ணி செயல்படுத்துறது, மண்டாடுறது, அவளுக்கு அவன் ஆலோசனை சொல்றது எல்லாம் அவ கூட தானே.
0: இன்றைய பாருங்க, நோவா அம்மாவுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தயாருக்கு ஹோமில் இருக்கிறாங்க, ஃபோன் எடுக்க வசதி இல்லை, ஆனால் ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
1: எனக்கு தெரியாது, அவவும் எனக்கு சொல்லுவா நடந்தால் எனக்கு ஞாபகம் இல்ல பிரதர்.
0: அவ ஜெசிந்தா போனோம்னா ஜெசிந்தா மடியில படுத்துட்டான் அவ்வளவு.

0: பெற சொல்லி கூப்பிட்டவன், வாங்க வாங்க ஜெசிந்தா வா வான்னு கூப்பிட்டு அங்க போனோம்னா ஜெசிந்தா நான் மடியில படுத்துட்டான்.
1: நன்றி ஆண்டவருக்கு, நாள்
0: பெரிய சந்தோஷம். அந்த நாள் நினைவுகள் எப்பொழுதுமே மறக்க இல்லாது, ஆண்டவர் ஞாபகத்தில் வச்சிருப்பேன். நாங்கள் மறந்தோம். என்ன பிரதர் என்ன செய்யற, ஆயத்தமா
2: இருக்கிறார்?
0: சரி பாடுங்கம்மா.
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எங்களுக்கும் உங்களுக்குமாக வாழ்நாள் எல்லாம் கழிவு வந்து மகிழ்ந்திருக்கும்படி காலையில கிருபியால் திருப்தியாக்குமன்ற ஒரு பாடலை எடுத்து வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. நீ மட்டுமா எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா.
3: வாழ்நாள் எல்லாம் களி கூந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலை தோறும் களி கூந்து மகிழும்படி

0: முழுதும் வாழ்நாள் எல்லாம் களிகூண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலை தோறும் களிகூண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால்.
1: ஆமென் ஆமென் ஆமென். நன்றி அப்பா,
2: நன்றி நன்றி
1: நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
2: ஆமென். வணக்கம். சோத்திரம் எப்படியா இருக்கிறீங்க? வெரி குட். அப்படியா? சும்மா இருக்கோட அடிக்கடி. நேற்று உங்களோட பேச இல்லையா? அதான் இப்படி எப்படி கேட்டேன். என்ன ஒவ்வொரு நிமிடம் என்ன நடக்குன்னு தெரியாதானே யாருக்கும். ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, பெரியண்ணா ஒரு நாளைக்கு வராட்டி கேட்பார்கள். இங்க பெரியண்ணா காண
3: இல்லையா?
2: என்ன பாட்டு பாட போறீங்க?
3: நான் கையினால் கூசாமல் தொட்டார் ஐயா, கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தார் ஐயா.
2: ஓ அருமையான பாடல் பாடுங்க ஐயா.
3: கையினால் கூசாமல் தொட்டார் ஐயா,

0: உலகை மேட்டேழவே ஆண்டவர் அன்புடன் மாண்டாரையா.
1: பாடிட்டீங்களா பெரியண்ணா? பெரியண்ணா வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இணைப்பில் இருக்கிறீர்கள்?
2: இருந்தீங்க நீங்க? நான் பிரேயர்ல இருந்தேன், அதை ஆன்சர் பண்ண இல்ல.
1: ஓ,
2: நான் சிஸ்டர் கவிதா கதைக்கிறேன்.
1: ஓ, கவிதா பேசுறீங்களா? இங்க எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பரந்தன், கிளிநொச்சி பரந்தன்.
1: ஓ, ஓகே ஓகே ஓகே அம்மா. இப்ப நீங்க ரேடியோல
2: இணைஞ்சிருக்கிறீங்கள்?
1: ஆமா, இல்ல, இது கனடாவில ரேடியோல இணைஞ்சு பேசிக்கொண்டிருக்கிறீங்கள் எங்களோடு. யார் உங்களுக்கு இந்த அறிமுகப்படுத்துறாங்க எங்களை?
2: நீங்க கோல் எடுக்கதான் நான் திருப்பி எடுத்தேன்.
1: ஆ, கோல் எடுத்தானா? இப்ப இன்றைக்கா?
2: ஓ, நீங்க எடுத்திருந்தீங்க, இப்ப எடுத்திருந்தீங்க, ரிசல்ட் போட்டிருந்தீங்க, பார்த்துட்டு நான் திருப்பி அடிச்சேன்.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. எந்த இடத்துல இருக்கிறீங்களா இலங்கையில?
2: நான் பரந்தன்.
1: ஓ, பரந்தன். எனக்கு இந்த நம்பரை யாரோ பாஸ்டர் அனுப்பியிருந்தார். அதான் நீங்க பரந்தன்லயா இருக்கிறீங்க?
2: ரேடியோ கட் பண்ணிட்டு கதைப்பமா பாஸ்டராக கதைக்கிறீங்க?
1: ஓ, பாஸ்டர். நீங்க
2: பிரச்சனை எடுக்க வரலன்னா?
1: இல்ல, நான் உங்களுக்கு புற எடுக்கணும், கொஞ்ச நேரத்தால் எடுக்கிறேன்னா. நன்றி அம்மா, நன்றி, நன்றி. அலைங்கள் 4623 0007 இலக்கத்திலே அல்லது 6473855 வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைத்து நீங்கள் நேரடியாக பாடலாம். அது மாத்திரமில்ல, உங்கள் விருப்ப பாடலில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிவு கூட செய்யலாம். உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும். நேரம் கலையத்திலே 12:08 உங்களுக்கான நேரத்தில் இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம். சோத்ரம் என்ன நடந்தது? இடையில நின்றுட்டீங்க. ஓ, லைன் நின்றுட்டு. திரும்ப பாடுங்க சுருக்கமா. அந்த பாட்டு இடையில கேட்க முடியாம போயிட்டு.
1: என்ன
0: சரி, என்னோ ஆண்டாட்ட திட்டம் பிள்ளைங்க. ஒன்ஸ் அகைன் கேட்போம், பாடுங்க.

0: ஆட்டோ ரேடியோல ஆமா இப்ப ஓகே வந்துச்சு. நல்லா நல்லா இருந்த, அருமையா பாடினீங்கள், வாழ்த்துக்கள். இந்த இடத்தை பிடிச்சிருங்க, விட்டுறாங்க. சொல்லுங்க. ஆமா இது இலவச நம்பர். இதுல நீங்க மாத்திரம் இல்ல, உங்களோட தெரிஞ்சாக்களுக்கும் சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு நட்டம் இல்ல, கர்த்தரோட நாமத்தை துதிக்கிறதானே. இலவசமாய் பெற்று, இலவசமாய் கொடுக்கப்பட்டது. அது வீணாமண்டு தள்ளினா கஷ்டம் இல்ல. அதுதான் அப்படித்தான் நாங்கள் கொடுக்கறோம், இலவசமா. அது ஆண்டு விட்ட வார்த்தை நிறைவேறும் தானே, அவர் சும்மா சொல்லி இருக்க மாட்டேன். நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ, அது ஒரு கேள்வியோட வச்சிருக்கிறேன். ஆனபடியா அது அதுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. நாங்கள் பாசிட்டிவா எடுத்துக்கொள்ளும். நிலைமையும் இருக்கு, எல்லாரும் வெறுத்து கைவிட்டு போன கட்டம். ஆனாலும் கத்தர் நெருங்கி வர்றாருன்ற ஒரு உண்மையை சொல்லிருக்கீங்க, நல்ல சாட்சி. ஐயா
1: ஒரு ஆத்மா போகக்கூடிய ஒரு வழியை எங்களுடாக இருக்குமா இருந்தால் பரலோகத்தில் என்ன
0: நடக்குது?
1: சந்தோஷம் அதிகமா அங்க ஹெவன்ல, பரலோக ராஜ்யத்துல அங்க மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. அப்ப நாங்கள் ஒரு ஆத்மாவும் பரலோகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஊழியம் செய்கிறோமான்றத கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு செய்தா தான் தாகம் வரும்.
0: ஆமா,
1: சில பேர் வருவோம், சில பேர் எங்களுடைய இதற்கு வருவோம் பாடுவோம் சொல்லி யோசிக்கிறதும் நல்லதுதான்.
0: இல்ல இல்ல இல்ல, கேட்டுக்கு போற, கேட்டுக்கு போற வாசல் விசாலமா இருக்குதான். பரலோகத்துக்கு போற வாசல் இடுக்கன் நிறைந்தது,
1: மிகவும் இடுக்கம்.
0: ஆண்டவரும் அதான் குவான்டிட்டிய விரும்புற இல்ல, குவாலிட்டி. அவருடைய அந்த வார்த்தைய, குவாலிட்டியான அந்த வார்த்தையை தான் அவர் விரும்புறார், அப்படிப்பட்ட மக்களை. நானும் இந்த ஒரு மணி நேரம் தானே கூப்பிடுறேன் பாட வாங்கன்னு சொல்லி, மற்றபடி வேறு நேரத்தில் நான் கூப்பிடுறேன். மற்ற அதோட நான் காணிக்க தாங்க, காணிக்க தாங்கன்னு சொல்லி கேட்கறதும் இந்த வானொலி.
1: அதுல என்னன்னா,
0: அது மக்கள உள்ளதிலே பேசணும், நாங்கள் கேட்டா வாங்கணும். இந்த பெரிய ஊடகத்தை இலவசமா நடத்தலமா, சம்மன் ஹேஸ் டு பே, யாராவது பே பண்ணணுமே. இப்ப க்ரோஸ் கண்ட்ரியா டிவிலேயுமே இல்ல இருக்கு சேனல். ஆனபடியால இப்ப நீங்கள் பேசுறதெல்லாம் டிவிலேயும் போகுது. ஓடியா ஆனபடியா ஆண்டோட வார்த்தையை முடிந்த அளவுக்கு என்னென்ன வசதி இருக்குமோ அதன் மூலம் நாங்கள் அறிவிக்க கத்திரங்களுக்கு ஒரு வெள்ளனை தந்துக்கிறேன். அதுக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். முடிஞ்சாட கண்டிப்பா
1: ஒரு
0: நடவடிக்கை கண்டிப்பா இருக்க வேணும். சாட்சி இல்ல, சாட்சியா இருக்க வேணும். இல்ல
1: நன்றி,
0: நன்றி ஐயா, மிக சந்தோஷம்.
1: நன்றி
0: பெரியண்ணா, இப்படி ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேவ பக்தரோட பேசுறது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் ஐயா. ஆமா, நீங்க உங்களுக்கு இல்லை எனக்கு தெரியும், ஆனா நான் கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையே கொடுக்க இல்ல. வேணும்
1: ஆண்டவர் கொடுக்க மரியாதையே மக்கள் கொடுக்கறோம்ன்றதுக்காக நாங்கள் முன்னுக்கு இந்த பேர் அப்பா இந்த பேர் தான் இருக்கு.
0: ஆமா,
1: அதுக்கு முன்னாடி நான் போற பேர் வச்சா அப்ப அப்பா இல்லாத இல்லாம பிறந்தாலும் போயிடும்.
0: ஆமேன்.
1: நன்றி
0: நன்றி ஐயா, நன்றி சவரன். இந்த நம்பர் இலவச நம்பர் மறந்துட்டாங்க, கொடுங்க. மொன்றியல் இல்லையா?
1: என்ன
0: ட்ரபிள் கிளியர் பண்ணிடணும்.
1: என்னோட
0: கிளியர் பண்ணணும் இல்ல
1: ஒன்று
0: கூட நடத்தீங்க
1: எல்லாரும் அதே மாதிரி வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடந்து நாங்கள் பார்க்க வேண்டியது அந்த தனாந்திரத்துல சர்ப்பத்தை உயர்த்தி வச்சாரு மோசே. அதே மாதிரி எங்களுக்காக உயர்த்தப்பட்டவர் பிதாவினால் உயர்த்தப்பட்டவர் இயேசு கிறிஸ்து
0: திருவாயிலு
1: சொல்றாரு. பிதா உங்களை அழைக்காவிட்டால் நான் ஒண்ணும் செய்ய முடியாது சொல்றேன். ஆண்டு
0: கண்டிப்பா
1: இந்த சத்தியத்துக்குள்ள நாங்கள் வழிநடத்த பராட்டிக்கு சத்தியம் அங்கேயே போகுது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொன்னா சத்தியம் இல்ல. ஏது சொன்னதை செய்யற சொல்றேன். குழந்தை பிள்ளை கூட வேறென்று வாசிப்பான்
0: தமிழ் தமிழ் வாசிக்க பேசுவார்
1: பேசுவார். அப்ப நீங்கள் கொஞ்ச நாள் பிறகு இங்கிலீஷ்ல வந்தா வாசிக்க கொடுங்க. ஒரு சரி ஒரு ஒரு வார்த்தையே கொடுங்க. நோவான் மூன்று வாரனால கொடுங்க வாதிக்க சொல்லி வாக்க சொல்லி போட்டு அதுல என்ன எழுதிருக்கேன் கேட்டா அதைத்தான்
0: சொல்லுவான்.
1: வேற ஒண்ணும் சொல்ல மாட்டான். உங்களுக்கு சொல்ற
0: விளங்குது விளங்குது.
1: நீங்கள் தம்பி பேர நீங்க வா நீ வாசின்னு சொல்லி போட்டு இதே டிஸ்கிரைப் பண்ணு சொன்ன அவன் வாசிச்சதான்
0: சொல்லுவான்.
1: ஏதாவது டிஸ்கிரைப் பண்றதுக்கு அவன் குழந்தை குழந்தைகள போல ஆகணும் நாங்கள்.
0: குழந்தை போல சிறுவர்களை நடந்து வரவிடுங்கள் பரலோர் ராஜ்யம் அவர்களுடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
1: குழந்தைகளை போல இல்லாடிக்க அந்த வார்த்தையை நாங்கள் போற கண்ணுகள் மூக்கள் வாயெல்லாம் வச்சு குறைச்சி தட்டி போட்டு சொல்ல வளர்க்கிட்டுருவோம். அதான் நடந்துருக்கு உலகத்தில் ஆண்டவர் எங்களுக்கான திரண்டி வச்சு வந்துருப்பேன். ஆண்டவர் வந்த ஆலயக்கான் தெரியும். ராஜாதி ராஜாத்துல வந்த
0: ஆலயக்கான்
1: பிடிச்சு முந்தி நாங்க செய்ய விட்டாரு. சரி மன்னிக்கு எங்களை வழி நடத்துற அதுக்கு பிறகும் நடக்க போகுது. அதுக்கு பிறகும் 998 வருஷம் நன்மையா இருந்து விட்டு அங்க 99 வருஷம் நன்மையா இருந்து விட்டு 94 வருஷத்துல 994 வருஷத்துல சாத்தாலிசே மாதிரி கிரியை செய்வான்
0: திரும்ப
1: இந்த ஜனங்கள்லாம் திரும்ப அவன் பக்கம் போய் அப்ப அதுக்கு பிறகுதான் ஆண்டு வலது பக்கம் இடது பக்கம் வைக்க
0: போறேன்.
1: பனிஷ்மெண்ட்
0: நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள் ஐயா நன்றி. நேரம் கலையத்தில் 12:21 உங்களுக்கான நேரத்தில் இணைந்திருக்கோம். அலைங்கள் 6473385569 இலக்கத்தில் அதே விதமாக பெரிய நான் சொன்ன மாதிரி மொன்றியல் இலவச இலக்கம் இருக்கிறது. அதிலே அழைத்து நீங்கள் ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்தலாம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: வணக்கம் மகேசம்மா, என்ன வச்சுட்டீங்க போன?
3: ஓ, இப்படி சுகமா இருக்கிறீங்களா? நான் எடுக்கிறேன், சுகம் இல்லா இருந்தேனுங்க.
2: இல்ல இல்ல, நேற்று தானே அப்படி இருந்தது. பரவாயில்ல, பரவாயில்லையம்மா.
3: நேற்று எனக்கு இந்த காலுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் போய் காலாம போய் பின்னிருந்தா வந்தேன். அவங்க ஒப்புறையும் செய்யணுமா காலுக்கு?
2: அப்படியா?
3: கால் துப்புரவா அசைக்க நடக்க கிடக்கு, உருக்கி வச்ச வழிகள் நடக்குது. என்ன செய்யறது,
2: என்ன செய்யறது?
3: செய்தாலும் சரியான கஷ்டம். பிறகு பாக்குறது மூன்று நாலு மாசம் செல்லுமா பேத்தியா மாறும். என்ன அதுவும் கரைச்சு?
2: பரவாயில்லம்மா, அவங்க சொல்றபடி செய்யுங்க. கத்தர் நல்லவர், அவர் கூட இருந்து உதவி செய்வார். நீங்க மூன்று மாசத்துக்குள்ளேயே சுகம் பெற்று வந்துருவீங்க.
3: நான் செய்ய மாட்டேன் போட்டு வந்துட்டேன். நீங்கள எனக்கு டேப்லெட்டை தாருங்கோ, குளிர்ச்சியை தாருங்கோ போட்டு
2: வாழ்ந்துட்டேன்.
3: செய்தவை சரியா, எங்களை பில்டிங்ல சரியா கஷ்டப்படுவோம்.
2: சரி பாடுங்க.
3: அவைக்கு பொம்பளை, அவைக்கு பொம்பளை பிள்ளைகள் இருந்து இப்படி ஒன்ற நான் என்ன செய்யறது? எனக்கு என்ன ஏதோ
2: ஆண்டவர்
3: செய்து கொண்டிருக்கணும். அதுதான் அதுதான் ஒரு ஆறுதல்.
2: ஆண்டவரே,
3: நந்தி ராஜா, நன்றி. கத்தர் மேற்பார தேவை தேவேடு கலங்கி

0: நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கத்தர் மேல் பாரத்த வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கதமில் பாரத்த வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தாப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்து கொள்வார். தாப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம் அழைத்து கொள்வார். கத்தர் மேல் பாரத்த வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். ஆமென்.
1: ஆமென். நன்றி அம்மா.
0: ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
1: நேரம் கலையத்தில் 12:31. இது உங்களுக்கான நேரம். அழைங்கள் 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற இலக்கத்தில்.

நிறம் கலையத்திலே 12:42 ஒரு மணிக்கு ஆண்டுடைய செய்தியே தர இருக்கிறார்கள் டொரண்டோலிருந்து பாஸ்டர் கிறிஸ்டி மெரிநாயம் அவர்கள். அதுக்கு முன்பதாக 2 விருப்ப பாடல்களை நாங்கள் இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். அருமையான சௌரி கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். அவருடைய விருப்ப பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். இதோ கொன்சிக்காக இந்த பாடல்.

வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உங்களை காப்பாற்றுவேன், நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நான் உங்களோடு இருந்து உங்களை காப்பாற்றுவேன் என்று. எந்த வாதையோ கொள்ளை நோயோ

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையதில் 12:49. கேட்ட பாடல் சௌரி குன்றி அவர்கள் லண்டன்லேருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. அடுத்து தாயார் ரீட்டாமா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். தாயார் ரீட்டாமாவுக்காக இந்த பாடல்.

அருமையான பாடலை அருமையான தாயார் ரீட்டாம் அவருடைய விருப்பு பாடலை நாங்கள் கேட்டோம். ஆண்டவர் நாம ஒன்றே மயப்பட்டது. தொடர்ந்து எங்களோட இணைந்தவர்கள் ஒரு மணிக்கு ஆண்டவருடைய செய்தியை பாஸ்டர் கிறிஸ்தி மரியநாயம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து வழங்க இருக்கிறார்கள். இப்பொழுது நேரம் கரையத்திலே 12:55 நிமிடம்.

0: அவருக்கு இன்னும் இந்த இருமல் விடையில பாஸ்டர்,
1: சரி
0: ஹாஸ்பிட்டல்ல கொண்டு காட்டுனது ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கணும், முடிய விட்டு தான் சுகமாக பெற முடியும் நான் நம்புறேன். தொடர்ந்து அவருக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க ஐயா.
1: சரி,
0: ஆண்டோட வார்த்தையை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க இன்றைக்கு.
1: ஆமேன் ஆமேன். அப்ப நானே ரீட் பண்றேன். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்திலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக அவரை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த வல்லமையில் ஊழியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை நடத்தும்படியாக ஆண்டவரே தெரிந்து கொண்ட குடும்பத்தார் அவர்களோடு இணைந்து ஒத்துழைக்கிற, பொன்சபண்ணுகிற, உதவி செய்கிற, ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசிர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஊழியம் தடைபடாதபடி தொடர்ந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. சுகம்பெல்லாம் ஆரோக்கியத்தோடு இந்த குடும்பத்தாரை பாதுகாத்து ஆசிர்வதித்து வழி நடத்துங்கப்பா. எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிறோம், இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இன்றைக்கும் மத்தேயு 6 9 13 வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. அன்பான சகோதரங்களே, இன்றைய நாளிலும் நம்முடைய பரலோக தகப்பனை அப்பா என்று சொல்லி நாம் அழைக்க இயேசப்பா நமக்கு கற்றுத்தருகிறார் ஜெபம் எங்கள் பிதாவே. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினத்தை நாம் எல்லாரும் கொண்டாடினோம். அந்த நாளிலே தந்தையர் தினத்துக்குரிய செய்தியையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் அதோடு கூட இன்னும் ஒரு ஆழமாக அதை நினைவு கூர்ந்து இன்னும் ஒரு வித வித்தியாசமான கண்ணோட்டத்திலே இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மூலம் ஆவியானவர் உங்களோடு பேசுவார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அது தந்தையர் மாத்திரமல்ல, தாய்மாருக்கும் சேர்த்து இந்த செய்தி, எல்லாருக்கும் சேர்த்து, தாய்மார், தந்தையர், பெற்றோர், பிள்ளைகள் எல்லாருக்குமாக சேர்த்து இந்த செய்தி, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை. இன்றைக்கு அநேகர் உலகத்திலே தகப்பன்மார் இல்லாமலே இருக்கிறார்கள். கலாச்சாரம் மாறி சில பிள்ளைகளுக்கு தகப்பனே தெரியாத அளவுக்கு இந்த கலாச்சார மாற்றங்கள் வந்துவிட்டது. சில குடும்பங்களிலே கணவன் மனைவியாக ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறார்கள். அவர்கள் பிரிந்து போய் கணவனோடு கொஞ்ச காலம், தகப்பனோடு கொஞ்ச காலம், தாயோடு கொஞ்ச காலம் பிள்ளைகள் வாழுகிற சூழ்நிலை. அங்கே அந்த பிள்ளைகள் தகப்பன் தன்னை அன்பு செய்யட்டும் என்று பிள்ளைகள் விரும்புகிற எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். தாய் தன்னை அன்பு செய்யட்டும் என்று தகப்பனையோட கூட இவர்கள் அன்பு செய்கிறதை போல காட்டுகிறார்கள். அதனால் பிள்ளைகள் சில வழிகளிலே சில தவறான பழக்க வழக்கத்திலே போய்விடுகிறது. ஆனால் அன்பு சகோதரங்களே, நம்முடைய கனடாவிலும் சரி பல தேசங்களிலும் சரி, தந்தையர் தினம், தாயார் தினம் என்று 2 மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே என்று வைத்திருக்கிறார்கள். அன்றைய நாளிலே தான் நாம் மதர்ஸை நினைவு கூறுவது, ஃபாதர்ஸை நினைவு கூறுவது என்று அல்ல. தாய்மார்கள் தந்தையர்மார்களை கர்த்தருடைய கட்டளையை பாருங்கள். உன் பெற்றோரை, உன் பிதாவையும், உன்னுடைய உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணு, அப்பொழுது உனக்கு நீடித்த ஆயுள் கிடைக்க பண்ணும். அங்கே ஆசீர்வாதத்தோடு கூட ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். உன் பெற்றோரை நாம் நம்முடைய தாயை, நம்முடைய தகப்பனை, தாய் தந்தையை கனம் பண்ண வேண்டும், அவர்களை உணவு பண்ண வேண்டும். இன்றைக்கு அநேகர்கள் வயது முதிர்ந்த தாயும் தகப்பன்மாரை பற்றியே சிந்திப்பதில்லை. அது சில போலே அவர்கள் திருமணமாகி பல பாரங்கள், பல குடும்ப தங்களுக்கே குடும்ப பாரங்கள் அதிகமாகி, தங்களுடைய பிள்ளைகள் பாரங்கள் அதிகமாகிற வேளையிலே சில வேளைகளில் சூழ்நிலைகள் அப்படியா இருக்கலாம். ஆனாலும் நம்மை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தின தாயை தகப்பனை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை உணவு பண்ண வேண்டும். சில பிள்ளைகளில் இப்படி கூட நடக்கும். நம்முடைய கலாச்சாரத்திலே சில நேரம் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், தாய் தகப்பன்மார் அவர்கள் பொய் பக்தியிலும் மாயிலும் அல்லது ஏதாவது ஒரு பிள்ளையான மதத்திலே அவர்கள் இருக்கலாம். அதனால் நாம் அவர்களை உதாசீனம் செய்யலாம் என்று சொல்ல முடியாது. அவர்கள் சிலவுளை நம்முடைய ஆராதனைக்கு தடையாக இருந்தால் அந்த விதத்திலே நாம் அன்பாக சொல்லலாம், தயவு செய்து நீங்கள் இதிலே தடையிட வேண்டாம், இது எனக்கும் ஆண்டவருக்கும் உரியது, ஆகவே நான் உங்களை அன்பு செய்கிறேன், நான் உங்களை மதிக்கிறேன்.

0: நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனால் உங்களுக்கும் இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார் என்று அன்பாக அவர்களோடு ஹேண்டில் பண்ண வேண்டுமே ஒழிய, அவர்கள் கும்பிடுகிற எல்லாவற்றையும் நாங்கள் கேலி பண்ணுகிற பாகமாகவோ பகுடி பண்ணுகிற பிரகாரமாகவோ நாம் கதைத்து விட்டோம் என்றால் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய ஒரு பணியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகம், ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவிடம் போய் சீசர்கள் ஜெபிக்க கற்றுத்தரும்படியாய் கேட்கிறார்கள். அப்ப அந்த இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்திலே பல செய்திகள் இருந்தாலும் நாம் அந்த முதலாவது வசனத்திலே நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை என்னுடைய தகப்பன் என்று. இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபினுடைய தெய்வம், அல்லது இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை இஸ்ரவேல் ஜனங்களுடைய யூதர்களுடைய தெய்வம். எங்கள் பிதாவை, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய புத்திரராகிற பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அப்ப நமக்கு அப்பா பிள்ளை உறவு மிக மிக முக்கியம். எவ்வளவுக்கு நாம் அப்பாவோடு நெருங்கி வருகிறோமோ அப்போதான் நாம் நல்ல அப்பாவா இருப்போம், நல்ல அம்மாவா இருப்போம், நல்ல பிள்ளைகளா இருப்போம். அப்ப இன்றைக்கு அப்பா மாருக்கு மாத்திரம் செய்து நினைக்க வேண்டாம், நான் பொதுவாக கொடுக்கிறேன் இதை. அதாவது இயேசுவை நாம நம்முடைய அப்பாவாக சுவைக்க வேண்டும். இன்றைக்கு உலக தகப்பன்மார் சிலவளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து போயிருக்கலாம், அவர்களோடு சரியான ஐக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவர்கள் சிலவளை நாங்கள் எதிர்பார்க்கிற விதமாக நம்மை அன்பு செய்யாமல் கூட இருக்கலாம், அவர்கள் மீது நாம் கோபத்தை வைத்திருந்து எந்த பிரயோசனம் இல்லை, அவர்களை மன்னிக்க வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவர்களுடைய காலத்திலே அப்படி நடந்து விட்டார்கள். ஆயிரத்திலே ஒரு தகப்பன் தாய் அவர்கள் தான் இப்படி பிழையான காரியங்களை செய்கிறார்கள். பிள்ளைகளை நேசிப்பதில்லை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதில்லை, அவர்கள் வேறு சில தவறான உறவுகளை வேறு சிலரோடு வைத்து கொண்டு குடும்பத்தை கவனிப்பதில்லை, இப்படி காரியங்கள் நடக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் அன்பு சகோதரங்களே, இந்த கடைசி நாட்களிலே பாவம் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது, அன்பு தணிந்து போய்விட்டது. ஆனாலும் கர்த்தர் நம்மை தன்னுடைய மகனாய் மாற்றியிருக்கிறார், மகளாய் மாற்றியிருக்கிறார். அப்ப முதலாவதாக நல்ல தகப்பனாக, தாயாக, பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அப்பாவை தகப்பனாக அறிந்து கொள்ள வேண்டும், அந்த உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். மாற்கு 16 அதிகாரத்திலே வசனம் 36 இப்படி சொல்லுகிறது, அப்பா பிதாவே எல்லாம் உம்மால் கூடும், இந்த பாத்திரம் என்னால் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். அப்பா பிதாவே, பாருங்கள், நம்முடைய இயேசப்பா நமக்கு மாதிரியை வைத்துட்டு போயிருக்கிறார். நமக்கு உலக தகப்பன்மார் இல்லாவிட்டால் நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் அப்பா தான், நமக்கும் அப்பா, நம்முடைய பிள்ளைக்கும் அப்பா, நம்முடைய பிள்ளையின் பிள்ளைக்கும் அப்பா, நம்முடைய சந்ததிக்கும் அவர் அப்பாவாகவே இருக்கிறார். அப்ப நம்முடைய அப்பாவை நாம் எப்படி சுவைக்கிறோம், அவரோடு எப்படி உறவு வைத்திருக்கிறோம் என்பது முக்கியம். ஏனென்றால் நமக்கு பின்வருகிற சந்ததி, நம்முடைய உறவுகள், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் அப்பாவை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய உறவு மிக மிக முக்கியம். அப்ப பாருங்கள், அப்பாவோடு நல்ல தொடர்பு இருக்க வேண்டும், அந்த அப்பாவோடு நாம் உறவாடுகளா இருக்க வேண்டும், அப்பா எழுதி கொடுத்த வேதத்தை அனுதினமும் தியானம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும், அப்பா எழுதி கொடுத்த இந்த வேதத்திலே நமக்கு என்னெல்லாம் உரிமை சொத்தாய் கொடுத்திருக்கிறது, மகனுக்கு எது சொந்தம் என்பதை தேடி வாசிக்க வேண்டும். அப்ப பாருங்கள், ரோமர் 8 அதிகாரத்திலே 14-16 வரை வாசிக்கிறேன், மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். இன்றைக்கு நாம பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று கூப்பிட வேண்டும் என்றால் முதலாவது நாம தேவ ஆவியால் நடத்தப்பட வேண்டும். தேவ ஆவியானவருக்கு நமக்கும் நெருங்கின தொடர்பு இருக்க வேண்டும். அப்ப அவரோடு நாம் கூட நடந்தால்தான் அவருடைய புத்திரராயிருப்போம், அந்த உரிமையிலே ஜபிப்போம். ஜபிக்கிற ஊழிலே கிருபாசன தண்டையிலே தைரியமாக போக கடவீர்கள் என்று எபிரேயர் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் ஒரு அடிமை என்றோ, நான் பயந்து கொண்டோ, நான் நடுங்கிக் கொண்டோ போக தேவையில்லை, தைரியமாய் போக முடியும். அந்த வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கிறேன், அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் நம்முடனே ஆவியுடனே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். அப்ப நாம தேவன் சொல்லுகிறார் நீ என்ற மகன், தேவன் சொல்லுகிறார் நீ என்னுடைய மகள், தேவன் சொல்லுகிறார் நீங்களின் பிள்ளைகள், நான் உங்களுக்காக இரத்தத்தை சிந்தினேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா சொல்லுகிறவர்களே, தம் குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி? இதே ரோமர் புத்தகத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. அப்ப நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தவர் மற்றவைகளை கொடுக்காதிருப்பாரா? அப்ப அவர் அப்பாவா இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை மறந்து விடக்கூடாது. அப்ப தேவ ஆவியால் நாம் நடத்தப்படுவோம் என்றால் நமக்கு நிச்சயம் இருக்கும், நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நமக்கு நல்ல அப்பாவா இருக்க முடியும், அம்மாவா இருக்க முடியும், பிள்ளைகளா இருக்க முடியும். இப்ப நாம தேவ ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள். அப்ப தேவ ஆவியானவர் நமக்கு நம்மை நடத்துவாராக. இன்றைக்கும் 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 15வது வசனம், கிறிஸ்துவுக்குள் 10,000 வாத்தியாயர் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லை. கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் பவுல் இந்த நேரத்திலே கொரிந்து மக்களுக்கு எழுதுகிறார். திமேத்தியுக்கு சொல்லுகிறார், அவன் எனக்கு ஆவிக்குரிய மகன், நான் பெற்றெடுத்த மகன் என்று சொல்லுகிறார். ஏன்? அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவர்களை கிறிஸ்துவுக்களை நடத்தி பாருங்கள், வாத்தியாய அது இப்ப இன்றைய மொழியில் என்றால் அநேக டீச்சர்கள் அல்லது படிப்பிக்கிறவர்கள் அல்லது கற்றுக் கொடுக்கிறவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருப்பது ஒரு சிலராய்த்தான் இருக்கிறோம். அன்பான சகோதரங்களே, நாம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் நல்ல தகப்பன்மாராய் தாய்மாராய் இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரி ஜீவியம் ஜீவித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய உறவுகளுக்கு கூட ஒரு தகப்பனுடைய அன்பு கிடைக்காமல் இருக்கலாம், தாயினுடைய அன்பு கிடைக்காமல் இருக்கலாம், பெற்றோருடைய அன்பு கிடைக்காதவர்களை நேசிக்க, அவர்களை அன்பு செய்ய, அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த, அவர்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் தாயாக நாம் மாற, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நல்ல ஆலோசனைகளை கேட்டு அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். இன்றைக்கு அநேக வாத்தியார்கள் இருக்கலாம், ஆனால் தகப்பன்மார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே வைத்து கதைக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறேன். கலாத்தியர் 4வது அதிகாரத்திலே 1 பார்க்கிற போலே, கலாத்தியர் 4வது அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். பின்னும் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியவன் எல்லாவற்றிலும் எஜமானாயிருந்தும் அவன் சிறுபிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. இது என்னத்தை வைத்து எழுதுகிறார் என்றால், அங்கே இருக்கிற வேலைக்காரர்களுக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லை. ஏனென்றால் அந்த பிள்ளையை பராமரிக்கிற, பிள்ளையை நடத்துகிற காரியத்தை அந்த வேலைக்காரனும் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப வேலைக்காரன் சொல்லுகிறதே அந்த பிள்ளை கேட்கிறது. ஆனால் 2வது வசனம், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்ப வீட்டு விசாரணைக்காரன் அவன் ஒரு உரிமை உள்ளவனாக இருந்தால் கூட, அவன்தான் வருங்காலத்து அந்த வீட்டுக்கு அதிபதி என்றால் கூட, அங்கே அவனை அவர்கள் நடத்துவார்கள். இதை செய்யாத தம்பி, இதை செய், இப்படி இரு, இங்கே போகாதே, இதை விளையாடாதே, எல்லா காரியத்தையுமே அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கும் நாம சிலவளை ஆண்டவரை அறியும் முன்பதாக நாம இப்படி ஒரு காரியத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் பவுல் இதை விளங்கப்படுத்த எழுதுகிறார், நாம் புத்திரராக அப்படியே நாமும் சிறுபிள்ளையா இருக்கிற காலத்திலே இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமையாயிருந்தோம், அநேக காரியங்களுக்கு அடிமையாயிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வெளிச்சம் நமக்கு கிடைத்ததனால் நாம இப்ப புத்திரர் என்ற வெளிச்சம் வந்துவிட்டது. அந்த மகனும் வளர்ந்து, ஓ இவர்கள் எல்லாம் எனக்கு கீழே தான் வேலை செய்ய வேண்டியவர்கள், ஆனால் என்னை நடத்தினார்களே என்று சொல்லி தெளிவு வருகிறது. அதே போல நமக்கும் இந்த உலகம் எல்லாம் நம்மை ஆட்கொள்ள பார்த்தது, ஆனால் நான் தேவனுடைய புத்திரனாய் புத்திரியாய் இருக்கிறபடியால் அவை என்னை மேற்கொள்ளாது. நான் பாவத்துக்கு நோ சொல்ல முடியும், பரிசுத்தத்துக்கு ஜெஸ் சொல்ல முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும், என்றால் நான் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிற தேவனுடைய புத்திரன் என்று சொல்லி. அப்ப பாருங்கள், தொடர்ந்து அந்த வசனத்தை நான் குயிக்காக வாசிச்சு ஜெபிக்கலாம். நாம் புத்திர சுகாரம் அடையும்படி நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரிகளில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழமாகிய தம்முடைய குமாரனாகிய தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகவே நாம் அடிமை அல்ல, தேவனுடைய புத்திரர். தேவனை அப்பா பிதாவை என்று கூப்பிட முடியும். பழையற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் பரிசுத்தாவியை பெற்ற புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தார். அப்ப முதலாவது நல்ல தகப்பனாய் நல்ல தாயாய் நல்ல பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அப்பாவை நல்ல அப்பாவாக அவரோடு நெருங்கின தொடர்புள்ளவர்களாக அவரோடு நடக்கிறவர்களாக நாம் நடக்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். அதை சுவைத்தவர்கள் மற்ற காரியத்தை நாம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பன் இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பாவோடு நல்ல பரலோக அப்பாவோடு எங்களுக்கு ஜீவனையை கொடுத்த இயேசு கிறிஸ்துவோடு நல்ல தொடர்புள்ளவர்களாக இருந்து பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டு குமாரனுடைய ஆவி ஓவர்களை நடத்தி நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எங்களுக்கு எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார் என்ற விசுவாச வாழ்க்கை வாழ கத்த கிருபை செய்யுங்க. தொடர்ந்துமாய் பிரதர் வின்சனுக்காய் சகோதரி ஜசிந்தாவுக்காய் அவருடைய குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை தொட்டு சுகமாக்கி ஆசீர்வதித்து அவர்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் அவர்கள் வாயை திருப்தியாக்கி கழுவுக்கு வாழவை திரும்ப பண்ணுங்க ஆண்டவர். உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஒரு ஆழமான சத்தியம் இன்றைக்கு சொன்னீங்கள். அது மாதிரி கருத்தோடு ஜெபித்தீர்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாங்கள் ஜெப நேரத்தில் உங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
0: Thank you so much. God bless you. Amen.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: சிலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
2: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.
0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
3: நேரம் கலையத்திலே 1:20 செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நேரம் கலையத்திலே 1:32 செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க, வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இனிய பாடலை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அந்த வரிசையில் அடுத்த ஒரு அழகான இனிமையான ஒரு பாடலை கேட்கலாமா?

நேரம் கலையத்திலே 1:44. அடுத்து நாங்கள் வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் இந்த வானொலியில வேதாமத்தை அருமையான அன்பு சகோதர சகோதரிகள் வாசிக்கிறார்கள். இதை வாசிப்பதனுடைய முக்கியமான நோக்கம், இன்றைய நாட்களில் அநேகருக்கு ஒரு வீகம் அநேகர் நாங்கள் வீகமான ஒரு வாழ்க்கை ஓட்டத்தில் இருக்கின்றோம். யாரை கேட்டாலும் பிஸி, நேரம் இல்லை. ஈவன் குழந்தையில கேட்டால் கூட ஐ எம் பிஸி டேட், பிஸி மாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நாளில் அப்படிப்பட்ட பரிமாண வளர்ச்சிகளே வந்திருக்கிறோம். அது நல்லதோ கெட்டதோ ஆனாலும் வீகமான ஒரு வாழ்க்கை முறை. அதன்படியால் அநேக மக்களுக்கு இந்த வேதாமத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் கிடைப்பதில்லை. அதோடு அவர்களுடைய நேரங்கள் வேலையாக இருக்கலாம், அல்லது தூங்கி கொண்டிருக்கலாம், அல்லது வருத்தத்தோடு வைத்தியசாலையில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் அதில் கண் தெரியாத மக்களுக்கு கூட வேதத்தை வாசிக்க அவனுடைய வார்த்தை கேட்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அறந்தபடியால் தான் இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் 3 அதிகாரங்களை இந்த இப்படியாவது வேதத்தை இரவும் பேரும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் பதிவு செய்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை இந்த மக்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த வேதாமத்தை நாங்கள் வாசிக்கிறோம். அதை கேட்கிற மக்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். எங்களோடு இப்பொழுது ஜெர்மனியிலிருந்து அருமையான சோரி பிரின் ரோஸ் அவர்கள் வேதாமத்தை வாசிக்க இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் சிறிது நேரத்துக்கு பின்பதாக. அதுக்கு முன்பதாக ஒரு இன்னும் ஒரு இனிய பாடலை நாங்கள் கேட்போம்.

0: நேரம் கிடையாது. 1:51. இது வேதம் வாசிக்க கேட்பதற்கான நேரம். உங்களோடு வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஜெர்மனியிலிருந்து அருமையான சோரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் தேவனுடைய கிருபையில நல்ல சுகமா இருக்கிறேன் பிரதர். நீங்களும் சித்தரும் எப்படி சுகமா இருக்கிறீங்களா? சுகங்கள் என்ன மாதிரி?
0: இன்னும் கூடிய சுகம் கிடைக்கல சிஸ்டருக்கு.
1: கர்த்தர் தமது ஜனத்திற்கு அவர் பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்றபடி கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க பிரதர். எனவே கர்த்தர் சீக்கிரமா நல்ல சுகம் தந்து தொடர்ந்து நீங்கள் ஓர்வத்துக்கு பலன் தருவார் பிரதர்.
0: நன்றி அம்மா, உங்களோட ஜெபத்துக்கு நன்றி. மன்னிக்கோணும். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வேதத்தை நீங்கள் வாசியுங்கள்.
1: இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 19 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எப்ராயிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவிலில் உள்ள பெத்லேகம் ஊராளாகிய ஒரு ஸ்திரியை தனக்கு மறுமனையாட்டி ஆக கொண்டிருந்தான். அவள் அவனுக்கு துரோகமாய் விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லேகம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே 4 வரைக்கும் இருந்தாள். அவள் புருஷன் அவளோடே நலவு சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவளிடத்திற்கு போனான். அப்பொழுது அவள் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாள். இஸ்திரியின் தகப்பன் அவனை கண்டபோது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு இஸ்திரியின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் அவனை இருத்தி கொண்டதினால் 3 அவனோடு இருந்தான். அவர்கள் அங்கே புசித்து குடித்து இரா தங்கினார்கள். 4 காலமே அவர்கள் எழுந்திருந்த போது அவன் பிரியாணப்படுகையில் இஸ்திரியின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி, கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கொள், பிற்பாடு நீங்கள் போகலாம் என்றான். அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்து குடித்தார்கள். இஸ்திரியின் தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து, நீ தயவு செய்து உன் இருதயம் மகிழ்ச்சியடைய இராத்திரிக்கும் இரு என்றான். அப்படியே போகிறதற்கு அந்த மனுஷன் எழுந்தபோது அவனுடைய மாமன் அவனை வருந்தி கேட்டு கொண்டதினால் அவன் அன்று ராத்திரியும் அங்கே இருந்தான். 5 அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்த போது இஸ்திரியின் தகப்பன் இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றான். அப்படியே அந்த நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள். பின்பு அவனும் அவன் மறுமனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருந்த போது இஸ்திரியின் தகப்பனாகிய அவனுடைய மாமன், இதோ பொழுது அஸ்தமிக்க போகிறது, சாயம் காலமும் ஆயிற்று, இங்கே ராத்திரிக்கு இருங்கள், பார் மாலை மயங்குகிற வேளை ஆயிற்று, உன் இருதயம் சந்தோஷமாய் இருக்கும்படி இங்கே ராத்தங்கி நாளை இருட்டோடு எழுந்திருந்து உன் வீட்டுக்கு போகலாம் என்றான். அந்த மனுஷனோ இராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதாய் இருந்தது. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ரா தங்கலாம் என்றான். அதற்கு அவன் எஜமான், நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் இல்லாத மறுஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவிலாகிலும் ராமாவிலாகிலும் இரா தங்கும்படிக்கு அவைகளில் ஒரு இடத்துக்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்றான். அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். பெஞ்சமின் நாட்டைச் சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனம் ஆயிற்று. ஆகையால் கிபியாவிலே வந்து ராத்தங்கும்படிக்கு வழியை விட்டு அவ்விடத்திற்கு போனார்கள். அவன் பட்டணத்துக்குள் போன போது இரா தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்வார் இல்லாததினால் வீதியில் உட்கார்ந்தான். வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான். அந்த மனுஷனும் எப்ராஹிம் மலை தேசத்தான். அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான். அவ்விடத்து மனுஷரோ பெஞ்சமீனர். அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரியாணக்காரன் இருக்க கண்டு, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் யூதாவிலில் உள்ள ஊராகிய பெத்லகேமிலிருந்து வந்து எப்ராஹிம் மலைத்தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். நான் அவ்விடத்தான் யூதாவிலில் உள்ள பெத்லகேம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வர் ஒருவரும் இல்லை. எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீபனமும் உண்டு. எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியனோடு இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சரசமும் உண்டு. ஒன்றிலும் குறைவில்லை என்றான். அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவுகள் எல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் ரா தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை தன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போய் கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். அவர்கள் தங்கள் கால்களை கழுவிக்கொண்டு புசித்து குடித்தார்கள். அவர்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்கிற போது, இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷர்கள் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும் படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோடே சொன்னார்கள். அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய், இப்படி செய்ய வேண்டாம் என் சகோதரரே, இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம். அந்த மனுஷன் என் வீட்டிற்குள் வந்திருக்கையில் இப்படி கொத்த மதிகேட்டை செய்யீர்களாக. இதோ கன்னியாஸ்திரியாகிய என் மகளும் அந்த மனிதனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள். அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரிபோன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்றான். அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். அவர்கள் அவளை அறிந்து கொண்டு இரா முழுதும் விடியங்காலம் மட்டும் அவளை இலட்சியாய் நடத்தி கிழக்கு வெளுக்கும் போது அவளை போக விட்டார்கள். விடியும் காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து வெளிச்சமாக மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடந்தாள். அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன் வழியே போக புறப்படுகிற போது, இதோ அவன் மறுமனையாட்டியாகிய இஸ்திரி வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய் கிடந்தாள். எழுந்திரு போவோம் என்று அவன் அவளோட சொன்னதற்கு பிரதியுத்தரம் பிறக்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பிரியாணப்பட்டு தன் இடத்திற்கு போனான். அவன் தன் வீட்டுக்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளை அவளுடைய எலும்புகளோடு கூட 12 துண்டமாக்கி இஸ்ரவேலின் எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பினான். அப்பொழுது அதை கண்டவர்கள் எல்லோரும், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் இதை போலொத்த காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை. இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லுங்கள் என்றார்கள். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 41 அதிகாரம் வாசிப்போம். தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பெலனை புதிதாக்கி கொண்டு சமீபத்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கில் இருந்து

இருப்பவராகிய நான் தானே. தீவுகள் அதை கண்டு பயப்படவும் பூமியின் கடையாந்திரங்கள் நடுங்கும். அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இருக்குகிறான். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சி அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூஜியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். கிருமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்திலே கேது மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் உண்ண மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும், அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும் படிக்கும், பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும் படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும். வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாய் இருக்கிறீர்கள். உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது. உங்களை தெரிந்து கொள்கிறவன் அருவெறுப்பானவன். நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன். அவன் வருவான், சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்ளுவான். அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான். நாம் அதை அறியும்படியாக ஆதியில் சொன்னவன் யார்? நாம் அவனை யதார்த்தவான் என்று சொல்லும்படி பூர்வ காலத்தில் அறிவித்தவன் யார்? அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே, உரைக்கிறவனும் இல்லையே, உங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறவனும் இல்லையே. முதல் முதல் நானே சீயோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகர்

0: அவரை கொடுக்கிறேன். நான் பார்த்தேன், அவர்களில் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் கேட்கும் காரியத்துக்கு பிரதித்திரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனை காரணம் அவர்களில் இல்லை. இதோ அவர்கள் எல்லோரும் மாயை. அவர்கள் கிரியைகள் விருதா? அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே. ஆமேன். அடுத்ததாக நாங்கள் 1 யோவான் 3:4 வாசிப்போம். இப்பொழுது நான் 3 அதிகாரத்தை வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாய் இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும் படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகளை பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராதென்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறதெப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்திருந்த ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமேன். 4 அதிகாரம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்தியாவி இன்னதென்றும் வஞ்சகாவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்திருந்தால் நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிறைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். நன்றி சகோதரே ரோஸ், அருமையாக அழகாக கருத்தோடு வேதத்தை வாசித்தீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. நன்றி அம்மா. நன்றி.
0: நன்றி. ஓகே ஓகே. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 2:16 செவ்வாய்க்கிழமைக்கான பிற்பகல் ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து ஒரு சில இனிய பாடல்களை நாங்கள் இப்பொழுது கேட்கிறோம்.

0: நேரம் கலையத்திலே 2:21. செவ்வாய்க்கிழமைக்கான பிற்பகல் ஒலிபரப்போடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டோம். அந்த வரிசையில் இன்னும் ஒரு பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக
1: இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
1: நேரம் கலையத்திலே 2:27 செவ்வாய்க்கிழமைக்கான பிற்பகல் ஒலிபரப்போடு நினைந்துக்கிறோம். இப்பொழுது நாங்கள் காலையில நடைபெற்ற வேதாம பாடத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது கேட்கலாம். சங்கீதம் 103. இந்த பாடத்தை வழங்குவது டொரண்டோவிலிருந்து பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன் அவர்கள். காலையின் தொடர்ச்சியை இப்பொழுது மீண்டுமாக நாங்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
2: ஊழியம் என்று சொன்னாலே அதை ஒரு வார்த்தையில் விபரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதைரியப்படுது. இங்காங்கு ஆண்டவர் எங்களுக்கு சில வெற்றிகளை கொடுத்து நாங்கள் உற்சாகம் அடைகிறோம். ஆனால் பொதுவாக பார்க்க போனால் ஊழியம் என்று சொன்னால் எவ்வளவோ அதைரியப்படும் காரியங்கள் நடக்கும். நாங்கள் எதிர்பார்த்தபடி விசுவாசிகள் நடக்க மாட்டாங்க, அதனால் நாங்கள் அதைரியப்படுகிறோம். ஸோ நாங்களே எங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை கொடுத்தால் அதன் மூலமாக நாங்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அது எவ்வளவு அவசியம், இல்லாவிட்டால் தலை குனிந்த நிலைமையில் தான் நாங்கள் எப்பொழுதும் காணப்படுவோம். 5வது, இது எனக்கு ஒரு மிகவும் விருப்பமான காரியம். இந்த 5வது, என்னை சிந்தனை செய்ய வைப்பதற்காக. நாங்கள் சிந்திக்கும் மக்களாக காணப்பட வேண்டும். ஒரு ஊழியக்காரன் ஒரு வானொலி நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த வானொலி நிகழ்ச்சிக்கு அவர் கொடுத்த தலைப்பு, லெட் மை பீப்பிள் திங்க், என்னுடைய ஜனம் சிந்தனை செய்வார்களாக. எங்களுடைய அநேக சபைகளில் நாங்கள் எதை காண்கிறோம், உணர்ச்சிகளின் அடிப்படையில் செயல்படுவது. சிந்தனை செய்வது மிக மிக மிக குறை. சோ நான் ஏன் எனக்கே பிரசங்கங்களை கொடுக்க வேண்டும், என்னை சிந்தனை செய்ய வைப்பதற்காக. நான் தேவ சித்தத்தின்படி செயல்படுத்துவதற்காக 6வது காரணம், என்னை தேவ சித்தத்தை செய்ய ஊக்குவிப்பதற்காக. சுயசித்தம் அல்ல, தேவ சித்தம். நானே எனக்கு பிரசங்கங்களை கொடுப்பேன். தேவ சித்தம் என்ன இந்த கட்டத்தில், இந்த நேரத்தில், இந்த வயதில் என்ற கேள்வியை கேட்டு, எனக்குள்ளே கேட்டு, நான் அதை குறித்து ஆழமாக சிந்தனை செய்து திட்டங்களை போட்டு அதன்படி செயல்படுவது நான் எனக்கு கொடுக்கும் பிரசங்கங்கள். 7வது, என்னை பலப்படுத்துவதற்காக, தைரியப்படுத்துவதற்காக, எனக்கு துணிவை கொடுப்பதற்காக நான் எனக்கே பிரசங்கங்களை கொடுக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் பயப்படுகிறோம். நான் பயப்பட்டிருக்கிறேன், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, இதை என்னால் சாதிக்க முடியாது என்று நான் பயப்படுவேன், நடுங்க ஆரம்பிப்பேன். அந்த சமயத்தில் நான் எனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுத்து நான் என்னை பலப்படுத்துவேன், தைரியப்படுத்துவேன், துணிவை வரவழைப்பேன். ஸோ அது 7வது காரணம். நாங்கள் மிகவும் எளிதில் பலவீனம் அடைகிறோம், பயப்படுகிறோம். அதை மேற்கொள்வதற்காக நாங்கள் எங்களுக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுப்பது. 8வது, என்னை ஆறுதல் படுத்த எனக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக, ஆறுதல் கொடுப்பதற்காக. நாங்கள் எல்லாரும் கவலைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம். அதனால் மற்றவர்களிடமிருந்து நாங்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்வது கஷ்டம். ஏனென்றால் அநேக முறை அவங்களுக்கு தெரியாது நான் துக்கத்தில் இருக்கிறேன் என்று. ஸோ நானே எனக்கு பிரசங்கங்கள் மூலமாக, நான் கொடுக்கும் பிரசங்கங்கள் மூலமாக நான் என்னை ஆறுதல் படுத்துவது. இன்று நான் ஒரு வசனத்தை வாசித்தேன் காலை தியான நேரத்தில், ஏசாயா 46வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் சொன்னார், உன் முதிர் வயதில் நான் உன்னை தூக்குவேன், ஐ வில் கேரி யூ, உன்னுடைய முதிர் வயதில். அந்த ஒரு வார்த்தை எனக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்தது. ஸோ அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப திரும்ப எனக்கு ஒரு பிரசங்கமாக கொடுத்து கொண்டே இருந்தேன். ஆண்டவர் என்னை தூக்குவார், ஆண்டவர் என்னை தூக்குவார், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் இந்த முதிர் காலத்திலும் எனக்காக ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார், அதன்படி செயல்படு என்று நான் என் ஆத்மாவுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கொடுத்தேன். தேவ வசனத்தில் இருந்து நம்பிக்கை கொடுப்பதற்காக, நம்பிக்கை கொடுப்பதற்காக. ஒன்பதாவது, ஏன் நான் எனக்கு பிரசங்கங்களை கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிதலின் பாதையில் என்னை நடத்துவதற்காக. மிக மிக எளிதில் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படியாமை காணப்படும். என்னத்தை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், வேதத்திலிருந்து எங்களுக்கு தெளிவாக தெரியும், ஆனால் அதற்கு முரண்பாடாக செயல்படுவது, அதற்கு விரோதமாக செயல்படுவது. அதனால் நான் எப்பொழுதும் கீழ்ப்படிதலின் பாதையில் நடப்பதற்காக நான் எனக்கே பிரசங்கங்களை கொடுப்பது. பத்தாவது, என்னை பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக சவால் கொடுப்பதற்காக. நாங்கள் ஒரு மிக அசுத்தமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நான் கொடுத்த ஒரு பிரசங்கம் தேவ பயம், தேவ பயத்தை குறித்து நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து நான் ஒரு பிரசங்கத்தை கொடுத்தேன், எவ்வளவோ காரியங்களை எடுத்து காண்பித்தேன். அதில் ஒரு அருமையான சத்தியம், தேவ பயம் இருந்தால் நாங்கள் பாவத்தை விட்டு விலகுவோம், பாவத்தை வெறுப்போம், பாவத்தை கைவிடுவோம். ஸோ அதை நான் எனக்கு ஒரு பிரசங்கமாக எடுத்து சொல்வேன், பாவத்தோடு விளையாடாது என்று நான் எனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுப்பேன், பாவத்தோடு விளையாடாது, இந்த நபரோட நெருங்கிய முறையில் பழகாது, அது அவர் உனக்கு மோசத்தை கொண்டு வருவார், தீமையின் பாதையில் உன்னை எடுத்து செல்வார் என்று நான் எனக்கே அப்படிப்பட்ட பிரசங்கங்களை கொடுப்பது. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக நான் என் ஆத்துமாவை பார்த்து கொடுக்கும் சவால், இப்படிப்பட்ட சிந்தனைகள் உன்னுடைய மனதுக்குள்ள வரலாமா? இந்த சிந்தனைகள் ஆண்டவருக்கு பிரியமான சிந்தனைகள் அல்ல, இந்த சிந்தனைகள் என் வாழ்க்கையிலிருந்து முழுமையாக நீங்க வேண்டும், இந்த சிந்தனைகள் எல்லாம் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தின் அடியில் அதை நான் அவருடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். பிரிங்கிங் எவ்ரி தாட் கேப்டிவ் டு தி ஒபீடியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வசனத்தை நான் எனக்கே ஞாபகப்படுத்தி இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காது, அதை அப்புறப்படுத்து, அது விளக்கு, உன் மனதை நீ பாதுகாத்துக்கொள் என்று நான் எனக்கே கொடுக்கும் பிரசங்கம். ஸோ இந்த 10 காரணங்களுக்காக தாவீது செய்த அருமையான காரியத்தை நீங்களும் நானும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னது? என் ஆத்துமாவை பார்த்து நான் எனக்கு கொடுக்கும் பிரசங்கங்கள், அது எனக்கு மிக அவசியம், அதன் மூலமாக நான் பாதுகாக்கப்படுவேன், அதன் மூலமாக நான் நீதியின் பாதைகளில் நடக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பார். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைடில் இந்த முதல் ரெண்டு வசனங்களில் இருந்து தாவீது தனக்கு கொடுத்த செய்தி என்ன, பிரசங்கம் என்ன? 2 முறை தாவீது தன் ஆத்துமாவுக்கு கூறுகிறார், கர்த்தரை ஸ்தோத்தரி. 2 முறை, 2 வசனங்கள்ல. இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனால் தன் ஆத்துமாவுக்கு சொல்றார், மௌனமாக இருக்காது, மௌனமாக இருக்காது. ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறார், ஆத்துமாவே நீ ஏன் மௌனமா இருக்கிறார், நீ ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறார், ஆத்துமாவே நீ ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று தாவீது தன் ஆத்துமாவை அதட்டுகிறார். தாவீது தன் ஆத்துமாவுக்கு சவால் கொடுக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்தரி, மௌனமாக இருக்காத. அவர் கொடுத்த, தனக்காக கொடுத்த அந்த பிரசங்கத்தின் இரண்டாம் அம்சம், கர்த்தர் செய்த உபகாரங்களை, கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்து ஆச்சரியப்படு, ஆச்சரியப்படு, அதிசயப்படு. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் எண்ணிப்பார், பட்டியல் போடு. ஒரு பேப்பரை எடுத்து ஒரு பட்டியல் போடு. உனக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி வரப்போகுது, ஒரு பெரிய ஆச்சரியம் வரப்போகுது. ஆண்டவர் எனக்கு செய்திருக்கும் காரியங்கள், நான் இவற்றை பெற்றுக் கொள்வதற்கு எனக்கு தகுதியே இல்லை, நான் இதற்கு பாத்திரன் அல்ல, ஆனால் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் கொடுத்திருக்கிறாரே என்று நான் என் ஆத்துமாவுக்கு கொடுக்கும் செய்தி. மூன்றாவது, இந்த கொடுக்கப்பட்ட செய்தியில் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கிய வார்த்தைகள், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே. இது நாங்கள் அரைக்குறையாக செய்ய முடியாது. தாவீது சொல்றார் தனக்கு, இதை நான் அரைக்குறையாக செய்ய முடியாது, என் முழு மனிதனோடு நான் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவருடைய உபகாரங்களை எண்ணி பார்த்து நான் ஆச்சரியப்பட வேண்டும். என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, என் முழு மனிதனே, நீ இந்த விதத்தில் செயல்பட வேண்டும் என்று தாவீது தனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுக்கிறார். இப்போ அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இந்த ஸ்லைடில் எப்படி முழு மனதோடு, முழு மனிதனோடு நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியும்? எப்பொழுதும் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் கேள்வியல் கேட்குவார், இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி சாத்தியமாகும்? சும்மா ஒரு கிளிப்புள்ள வாசிக்கிற மாதிரி வாசித்து வரும் வேதத்தை மூன்றதுல பிரயோஜனம் இல்லை. கேள்வியல் கேட்க வேண்டும், மனதை சிந்திக்க வைக்க வேண்டும். சோ நான் திரும்பவும் ஒரு பெட்டியை நாங்கள் திறந்து உங்களுக்கு இன்னும் 10 காரியங்களை எடுத்து சொல்ல போகிறோம். எப்படி எங்கள் முழு மனிதனோடு நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்க முடியும்? இது சுலபமான ஒரு பட்டியல், ஆனால் கடைபிடிப்பது சுலபம் அல்ல. இந்த பேப்பர்ல போடுவது சுலபம், பவர் பாயிண்ட்ல போடுவது சுலபம், கடைபிடிப்பது கஷ்டம், பயங்கர கஷ்டம். முதலாவது, என் சிந்தனைகளை பாவனை செய்து இந்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய காரியம், நீங்கள் இந்த பட்டியலை பார்த்தால் 9வது காரியத்தை பாருங்கள், என் உணர்ச்சிகள். நான் வேண்டுமென்று உணர்ச்சிகளை கடைசி கட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? அநேக இடங்களில் நாங்கள் உணர்ச்சிகளுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறோம். சிந்தனைகளை ஒரு பெட்டியில் போட்டு பூட்டி வைத்து உணர்ச்சிகளின் அடிப்படையில் செயல்படுகிறோம். அது மிக பயங்கரமான காரியம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் ஒரு மிக பெரிய அன்பளிப்பு எங்களுடைய சிந்தனை செய்யும் திறன். சிந்தனை செய்யும் திறன் மூலமாக உணர்ச்சிகள் தூண்டி விடப்படும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் சிந்தனை செய்யாமல் உணர்ச்சிகள் தூண்டிவிடப்படுவது ஒரு பயங்கர காரியம். சோ முழு மனிதனோடு என்று சொல்லும் பொழுது என் சிந்தனைகளோடு, நான் சிந்தனை செய்யும் ஒரு விசுவாசியாக காணப்பட வேண்டும். இரண்டாவது, முழு மனிதன் என்று சொன்னால் என் மனப்பான்மை, மை அட்டிடியூட்ஸ், ஆங்கிலத்தில் அட்டிடியூட்ஸ் என்ற வார்த்தை, என் மனப்பான்மை. எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் மனப்பான்மையை கொடுத்திருக்கிறார். சில சமயங்களில் அந்த மனப்பான்மை நல்ல விதத்தில் செயல்படும், சில சமயங்களில் அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விதத்தில் செயல்படும். பிலிப்பியர் 2 வாசிக்கின்றோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் காணப்பட்ட மனப்பான்மை எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். அது ஒரு தாழ்மையின் மனப்பான்மை. நாங்கள் எப்படி எங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவர் செய்த உபகாரங்களை மறவாமல் இருக்க முடியும், எங்கள் மனப்பான்மை மூலமாக. அட்டிடியூட்ஸ். மூன்றாவது என்னுடைய பாசங்கள், மை லவ், மை அஃபெக்ஷன். என்னுடைய பாசங்கள் மூலமாக நான் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், ஆழமாக நேசிக்கிறேன், முழு மனதோடு நேசிக்கிறேன். அது பாசங்கள். அந்த விதத்தில் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நான்காவது என் செயல்கள் மூலமாக, என் நடைமுறை செயல்கள் மூலமாக என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்க வேண்டும். செயல்கள் முக்கியம். நான் செய்யும் காரியங்கள், அதில் ஊழியங்கள் உள்ளடங்கும். செயல்களின் அடியில் ஊழியங்கள் உள்ளடங்கும். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுதுதான் நான் ஊழியத்தில் ஈடுபட முடியும், உற்சாகமாக ஊழியத்தில் ஈடுபட முடியும். ஐந்தாவது என் முழு மனிதன் என்று சொன்னால் என் வார்த்தைகள் மூலமாக. சங்கீதம் 19 தாவீது அதை ஜெபமாக செய்தார். என் மனதில் வரும் சிந்தனைகள், தியானங்கள், என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தைகள் எப்பொழுதும் உமக்கு பிரீதியாய் இருப்பதாக என்று சங்கீதம் 19:14 தாவீது ஜெபமாக சொல்லிவிட்டார். சோ ஐந்தாவது என் வார்த்தைகள் மூலமாக நான் என் தேவனை ஸ்தோத்தரிப்பது. வார்த்தைகளின் முக்கியத்துவம். ஆறாவது தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த ஒரு தலை சிறந்த திறன், பாட்டு பாடுவது. இசை கருவிகளை வாசித்து பாட்டுக்கள் பாடுவது. சோ என் முழு மனதோடு என்று சொன்னால் அது பாட்டுக்களை உள்ளடக்கும். உங்களில் அநேகருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட திறனை கொடுத்திருக்கிறார். அதனால் தான் நாங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை கொடுக்கிறோம். இந்த வேத பாடத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் ஆண்டவரை துதிப்பதற்காக பாடக்கூடிய ஒரு பாடல். சோ யாரும் பாடலாம், நாங்கள் எவரையும் தெரிந்தெடுத்து பாட்டு பாட சொல்வதில்லை. அதனால் நீங்கள் ஒரு பாட்டை பாட விருப்பப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் கிருஷாந்தனுக்கு ஒரு செய்தியை அனுப்பினால் அவர் மிக சந்தோஷமாக உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பார். என் பாட்டுக்கள் மூலமாக முழு மனதோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது. ஏழாவது என் எழுத்துக்கள் மூலமாக, ரைட்டிங்ஸ். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கும் ஒரு திறன் எழுத்துக்கள். எழுத்துக்களோடு நான் விளையாடலாம், எழுத்துக்களோடு விளையாட எனக்கு சரியான விருப்பம். அதுவும் ஆங்கிலத்தில் இந்த அலிட்டரேஷன் என்றெல்லாம் சொல்லி அவற்றை பாவித்து திறமையாக செயல்பட முடியும். சோ என் எழுத்துக்கள் மூலமாக, அதை இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் கடிதங்கள். உங்களுக்கு தெரியும் புதிய பாட்டில் இருக்கும் அநேக புத்தகங்கள் கடிதங்கள். பவுல் 13 கடிதங்களை எழுதினார். சோ எங்கள் எழுத்துக்கள் மூலமாக நாங்கள் எங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியும். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் முழு மனிதனே ஆண்டவரை ஸ்தோத்தரி. அது எங்கள் எழுத்துக்களை உள்ளடக்கும். எட்டாவது என் கொடுத்தல். ரெண்டு கைகள் இருக்கு. மனதை பற்றி நாங்கள் பேசினோம், வாயை பற்றி பேசினோம், இப்பொழுது ரெண்டு கைகளை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும், உள்ளத்தை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும். நான் ஆண்டவருக்கு கொடுப்பது. அதுல முதலாவதாக பணம் அல்ல கொடுப்பது என்று சொன்னால், முதலாவதாக நான் என்னுடைய உள்ளத்தை முழுமையாக ஆண்டவருக்கு கொடுப்பது. ஒவ்வொரு நாளும் என் உள்ளத்தை, மனதை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது, அதுதான் முதலாவது பிரதான காரியம். கொடுத்தல். என் நேரத்தை கொடுப்பது. ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்காக என் நேரத்தை ஆண்டவருக்காக கொடுப்பது. நேரத்தை வீணாக்காமல் ஆண்டவருக்காக அதை கொடுப்பது. நிச்சயமாக இதுல பணமும் உள்ளடங்கும், பணமும் உள்ளடங்கும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறபடி அவருக்கு நான் கொடுக்கும் காணிக்கைகள், கொடுத்தல் என்ற வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை தான் என் காணிக்கைகள். அதன் மூலமாக நான் என் ஆண்டவரை முழுமையாக முழு மனிதனோடு ஸ்தோத்தரிப்பது. ஒன்பதாவது உணர்ச்சிகள், அதை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். சிந்தனைகள் முதல் வரும், அதற்கு பிறகுதான் உணர்ச்சிகள். பத்தாவதாக என் பெலன், என் சரீர பெலனோடு நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன், முழு மனிதனோடு ஸ்தோத்தரிப்பேன். அது என்னுடைய சரீரத்தை, என்னுடைய பெலத்தை உள்ளடக்கும். சோ இந்த பத்து விதத்தில் நாங்கள் எங்களுக்கே கொடுத்த செய்தியின் அடிப்படையில் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது. சோ இந்த பத்தையும் நீங்கள் மனதில் வைத்திருங்கள். இதை ஒரு சோதனை பட்டியலாக நீங்கள் பாவிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்க நீங்கள் இதை உங்களுடைய சபையாருக்கு கற்றுக் கொடுக்க முடியும். இந்த விதத்தில் நாங்கள் ஆண்டவருக்கு எங்களுடைய துதிகளை ஏறெடுப்பது. இப்பொழுது அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். இப்பொழுது தேவ உபகாரங்களை தாவீது பட்டியலாக எடுத்து சொல்ல போகிறார். தனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுத்த பிறகு என் முழு மனிதனோடு நான் இந்த தேவனோடு இடைப்பட வேண்டும். இப்பொழுது அவர் ஒரு பட்டியல் கொடுக்க போறார், தேவ உபகாரங்களை குறித்து. முதலாவது, இந்த பட்டியலில் வரும் முதலாவது காரியம் மூன்றாம் வசனத்தின் அடிப்படையில், என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தாரே. நான் இந்த பகுதியை சங்கீதம் 103 எவ்வளவோ முறை வாசித்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு புதிய விதத்தில் ஆண்டவர் சில காரியங்களை காண்பித்தார். இப்ப தாவீதை பற்றி நாங்கள் சிந்தனை செய்யும் பொழுது என்ன சொல்றோம்? அவர் ஒரு மேய்ப்பர், அவர் கோலியாத்தை தோற்கடித்தார், அவருக்கு நன்றாக இந்த போர் செய்யக்கூடிய திறமைகள் இருந்தது, பாட்டுக்கள் பாடக்கூடிய திறமைகள் இருந்தது, பாட்டுக்களை எழுதக்கூடிய திறமைகள் இருந்தது, இசைக்கருவிகளை வாசிப்பதில் திறமை இருந்தது, அவர் ஒரு நல்ல ராஜா என்றெல்லாம் நாங்கள் அவரை பாராட்டுகிறோம். ஆனால் நீங்கள் மிகவும் அதிசயப்பட போறீங்க, தாவீதின் வாழ்க்கையில் இருந்த பாவங்கள், அக்கிரமங்களை எல்லாம் என்று தாவீது சொல்லும் பொழுது சுலபமாக ஒரு வாக்கியத்தில் எடுத்து சொல்றார். ஆனால் நீங்கள் இதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்பட போறீர்கள். தாவீதின் பாவ பட்டியல். நான் உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்க போகிறேன், எனக்கும் அந்த சவாலை நான் கொடுத்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் எழுதக்கூடிய பாவ பட்டியல். ஒரு முழு எக்ஸசைஸ் புத்தகத்தை கையில வச்சுக்கொள்ளுங்க, நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. நீங்கள் மறந்துவிட்ட காரியங்களை பரிசுத்தாவியானவர் உணர்த்துவார். மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அந்த புத்தகத்தில் இருக்கும் பக்கங்களை நிரப்புவதற்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. என்னுடைய தனிப்பட்ட பாவ பட்டியல் புத்தகம், அது உங்கள் கண்களுக்கு மாத்திரம்தான். இதை நீங்க அச்சிட்டு எல்லாருக்கும் விநியோகிக்க மாட்டீர்கள், அப்படி செய்வது முட்டாள்தனம். ஆனால் நீங்களே உங்களை விளங்கிக் கொள்வதற்கு, நீங்களே உங்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எழுத வேண்டிய உங்கள் பாவ பட்டியல். உங்கள் மனைவியிடம் கேளுங்கள், அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. பிள்ளையரிடம் கதைச்சு கேளுங்கள், அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. நண்பர்களிடம், உற்றார் உறவினரிடம் கேளுங்கள், அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏனென்றால் ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம் பிளைண்ட் ஸ்பாட்ஸ். நாங்கள் ஒரு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போகும் பொழுது நாங்கள் ஒரு பாதையிலிருந்து இன்னொரு பாதைக்கு அந்த வாகனத்தை எடுத்து செல்வதற்கு முன் எங்கள் தோளுக்கு மேலாக பின்னுக்கு பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த முன்னுக்கு இருக்கிற கண்ணாடியில் பார்க்க முடியாத ஒரு காரியம் இப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது கண்டுபிடிக்க முடியும். அதுதான் பிளைண்ட் ஸ்பாட். அந்த கண்ணாடியில் வராத காரியம் எங்கள் தோளுக்கு பின்பாக பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு வாகனம் இருக்கே, நான் இவ்வளவு முறை ஆண்டவர் ஒரு விபத்து நடக்காதபடிக்கு என்னை காத்திருக்கிறான். அந்த பிளைண்ட் ஸ்பாட் செக் செய்தபடியா. அதே போல் எங்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய விதத்தில் பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு. ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்காமல் இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை குறித்து மற்றவங்களுக்கு திட்ட தெளிவா தெரியுது, எனக்கு அது தெரியவில்லை. என் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. சோ இந்த பாவ பட்டியல் முக்கியம். ஏனென்றால் நீங்கள் இந்த பாவ பட்டியலை உருவாக்கிய பிறகு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருந்த வார்த்தைகளை அந்த புத்தகத்துக்கு மேலாக எழுதலாம். அது உண்மை. ஆனால் உங்களையும் என்னையையும் மேலதிகமாக பாவ குழிக்குள் எடுத்து செல்லாதபடிக்கு இந்த பாவ பட்டியல் பெரிய விதத்தில் உதவி செய்யும். சோ ஒருவர் என்றும் ஒரு கேள்வி கேட்டார், பைபிள் தேவனுடைய வசனமா, ஏன் இப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனைகள் பாவங்கள் யுத்தங்கள் எல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, அது எப்படி தேவ வசனமா இருக்கலாம்? தேவ வசனமா இருப்பதற்கு காரணம் என்ன? தேவன் நேர்மையாக மனிதனை விபரிக்கிறார். மனிதனை விபரிக்கும் பொழுது தேவன் உங்களை விபரிக்கிறார், என்னை விபரிக்கிறார். அதனால்தான் இப்படிப்பட்ட கேள்வியில கேட்கிறோம், இது எப்படி தேவ வசனமா இருக்கலாம்? எல்லாம் மனிதர்களுடைய தவறு தான் எடுத்து சொல்லு. அது எங்களை எங்கள் பாவங்களை பார்ப்பதற்காக ஊக்குவிக்கும் சம்பவங்கள், கதைகள். நான் உண்மையா சந்தோஷப்படுகிறேன் தாவீதின் வாழ்க்கையை குறித்து இந்த ஒரு காரணத்திற்காக, தேவனுடைய இருதயத்திற்கு ஒப்பான இருதயம் படைத்தவன் என்று தாவீது பாராட்டு பெற்றவன். ஆனாலும் தாவீதின் வாழ்க்கையை பார்த்தால் பயங்கர பாவங்கள். சோ இவற்றிற்கெல்லாம் நான் வசனங்கள் உங்களுக்கு கொடுக்கவில்லை, ஏனென்றால் நீங்களே இதை மிக எளிதில் கண்டுகொள்ள முடியும். சோ நான் மிக சீக்கிரமாக இந்த பட்டியலை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விருப்பப்படுகிறேன். நீங்களும் இதை வைத்து உங்கள் பாவ பட்டியலை நீங்கள் உருவாக்க வேண்டும். முதலாவது விபசாரம். இது ஒரு ஒழுங்கில் நான் எழுதவில்லை, என் மனதிற்குள் வந்த காரியங்களை வைத்து நான் நம்பர் போட்டு எழுதியிருக்கிறேன். ஆனால் இது சரியான ஒழுங்கு இல்லை. இட்ஸ் நாட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். முதலாவது விபசாரம். நம்ப முடியாத ஒரு காரியம், தேவ மனிதன் விபசாரத்தில் விழுவது. அது போதாதென்றால் இரண்டாவது கொலை. அந்த இரண்டாவது அந்த அது ஒரு டைப்போ மிஸ்டேக், கொலை என்ற வார்த்தை வருவார். யூரியாவை கொலை செய்தார் தாவீது. அது மோசமா இருக்காவிட்டால் மூன்றாவது பாருங்கள், மூடுதல். தான் செய்த விபசாரம், தான் செய்த கொலையை மூடி விடுகிறார். பேப்பரில் அது வரவில்லை, அது தினகரன் பேப்பரில் வரவில்லை, வீரகேசரி பத்திரிகையில் அது வரவில்லை. மூடப்பட்டது, கவரம். அதன் காரணமாக நான்காவது பாவம் மாய்மானம். கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக தாவீது நடிக்கிறான், பரிசுத்தவானாக நடிக்கிறான், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் என்று பாட்டெல்லாம் பாடுறார். மாய்மாலம் ஒரு வருஷ காலத்திற்கு. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? நாத்தான் என்னும் தேவ தீர்க்கத்தரசியை பாவித்து தாவீதின் பாவத்தை சுட்டி காட்டும் பொழுதுதான் தாவீது மனம் நொந்து நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவருடைய மன்னிப்பை தேடி வருகிறார். அது வரைக்கும் மூடுதல், மாய்மாலம், நடிப்பு. சமீபத்திலும் ஒருவர் எனக்கு சொன்னார், எங்களுடைய சபைகளில் திறமையான நடிப்பு நடைபெறுகிறது. நாங்கள் எல்லாம் சந்தோஷ முகத்தோடு வாரோம், சிரிக்கிறோம், பாட்டு பாடுறோம், காணிக்க கொடுக்கிறோம். ஆனால் ஒரு முகமூடியை போட்டு சபைக்கு வருகிறோம். மாய்மாலம். ஐந்தாவது பெருமை, தாவீது தன் இராணுவத்தை எண்ணி பார்க்க போகிறார். எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு இராணுவம் இருக்கே, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற பெருமை உள்ளத்திற்குள் வந்து நாட்டின் ஜனத்தொகையை குறித்து கணக்கெடுக்கிறார். ஆண்டவர் அதை குறித்து பிரியப்படவே இல்லை. தண்டனை அனுப்பப்பட்டது. தாவீதின் அந்த பெருமையின் காரணமாக அப்பாவி 70,000 மரணங்கள் ஏற்பட்டன. 70,000 அப்பாவிகள் மரணம் அடைந்தார் தாவீதின் பெருமையின் காரணமாக. சோ இதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், எல்லா பாவங்களுக்கும் தாய் பாவம் பெருமை. அந்த தாய் பாவத்தில் இருந்துதான் மற்ற பாவங்கள் வேறெடுத்து வளர்ச்சி அடைந்து அது எங்களை இன்னும் ஆழமான மோசத்திற்குள் எடுத்து செல்கிறது. ஆறாவது பொய் சொல்லுது. எவ்வளவோ இடங்களில் தாவீது பொய் சொன்னார் தன்னுடைய உயிரை காப்பதற்காக. ஓரிடத்தில் பொய் சொன்னபடியால் ஆசாரிகள் இருந்த நோபு பட்டணம் முழுமையாக தாவீதினால் அழிக்கப்பட்டது. 70 ஆசாரியர்கள், அப்பாவி ஆசாரியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் தாவீது செய்த சொன்ன பொய்யின் காரணமாக. ஏழாவது வஞ்சகம். சவுலிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக எதிரியிடம் சென்று பைத்தியக்காரனை போல் நடிக்கிறார், வஞ்சிக்கிறார். அந்த எதிரி அரசனை வஞ்சித்து அவரிடம் அவர் தஞ்சம் பெறுகிறார். வஞ்சகம். தேவனை விசுவாசிக்காமல் அந்த கட்டத்தில் வஞ்சகத்தில் ஈடுபடுகிறார். அதனால்தான் சங்கீதம் 19 நீங்கள் கவனமாக வாசித்தால் தாவீது 4 விதமான பாவங்களை சுட்டி காட்டுகிறார். சங்கீதம் 19 நாங்கள் படிக்கும் பொழுது இதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். ஆனால் உங்களில் அநேகர் அந்த காலகட்டத்தில் அந்த வேத பாடத்தில் ஈடுபடவில்லை, அதனால் இதை திரும்பவும் உங்களுக்கு சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். 8வதாக சொல்லப்பட்டுள்ள வார்த்தை பிழைகள், தவறுகள். சோ எங்களுடைய வாழ்க்கையில் தவறுகள் இருக்கு, பிழைகள் இருக்கு, பிளவீனங்கள் இருக்கு. அதெல்லாம் பாவத்தின் அம்சங்கள். அதை 12 வசனத்தில் அவர் சுட்டி காட்டுகிறார். ஐயோ ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கும் இந்த பிழைகள், தவறுகள், பலவீனங்களை சுட்டி காட்டும், அதை நான் மேற்கொள்ள மாட்டோம். 9வது இதன் பக்கத்தில் ஒரு நட்சத்திரத்தை போட்டுக்கொள்ளுங்கள், இரகசிய குற்றங்கள். யாருக்கும் தெரியாத இரகசிய பாவங்கள். தாவீதின் காலத்தில் இன்டர்நெட் இருக்கவில்லை, ஆவேச படங்கள் இன்று இருப்பதை போல் இருக்கவில்லை. இன்று விசுவாசிகள் பாவத்தில் ஈடுபடும் பொழுது அவர்கள் செய்யும் இரகசிய பாவம்,

பிரபல ஊழியக்காரர் மரணம் அடைந்தார் புற்றுநோயின் காரணமாக. அவருடைய பெயர் ஒவ்வொரு வீட்டிலும் மிகவும் அன்போடு பாவிக்கப்பட்ட ஒரு பெயர். நாங்கள் எல்லாம் பயங்கர அதிர்ச்சி அடைந்தோம். அவருடைய மரணத்தின் பிறகு அவருடைய வாழ்க்கையில் இருந்த இரகசிய பாவங்கள் எல்லாம் அம்பலமாகிவிட்டு, அது அவருக்கு மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, முழு கிறிஸ்தவ உலகத்திற்கும் ஒரு பெரிய அவமானத்தை கொண்டு வந்தது, பயங்கர அவமானத்தை கொண்டு வந்தது. இரகசிய பாவங்கள் 10வது, இதை குறித்தும் நாங்கள் ஒரு நட்சத்திரத்தை போட்டுக்கொள்ள வேண்டும். துணிகர பாவங்கள், கண்களை திறந்து வைத்து பாவம் செய்வது. சில சமயங்களில் நாங்கள் கண்களை மூடி பாவம் செய்கிறோம். This is not sinning with closed eyes. This is sinning with the eyes wide open. துணிகரமான பாவங்கள், நான் செய்யறது பாவம் என்று எனக்கு தெரியும், நான் செய்தே ஆவேன், அப்படிப்பட்ட மனப்பான்மை. ஐயோ ஆண்டவரே, இந்த துணிகரமான பாவங்களிலிருந்து என்னை காத்துக்கொள். 11வது, இதுவும் அதே சங்கீத 19 வருது, 2 வசனங்கள்ல இந்த 4 பாவங்களையும் சுட்டி காட்டுகிறார் தாவீது. பெரும் பாதகம் என்று சொல்றார். அதன் அர்த்தம் என்ன? தேவனை மறுத்தளித்த, அதுதான் கடைசி கட்டம், அதுதான் கடைசி கட்டம். இப்படிப்பட்ட பாவங்கள்ல ஈடுபட்ட பிறகு இன்னும் ஒரே ஒரு பாவத்தை தான் செய்ய முடியும், தேவனை மறுத்தளித்து, தேவனே இல்லை என்று சொல்லி, தேவனுக்கு எங்களுடைய முதுகை காண்பித்து இன்னும் ஒரு திசையில் நடப்ப. தேவனுக்கு, தாவீதுக்கு போதிய அளவு ஞானம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் அகப்படக்கூடாது, என் தேவனை நான் மறுத்தளிக்க கூடாது என்று நடுக்கத்தோடு அவர் அந்த ஜெபத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார், ஐயோ காத்தருளும் ஆண்டவரே, உம்மை நான் ஒரு பொழுதும் மறுத்தளிக்க கூடாது. பெரும் பாதகம், கிரேட் அப்போஸ்டசி ஆங்கிலத்தில். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் 12வது, பெரிய அக்கிரமம் என்று சங்கீதம் 25 சொல்லுகிறார். இந்த பெரிய அக்கிரமம் என்று சொல்லும் பொழுது, இதை நாங்கள் வித்தியாசமான முறையிலும் பார்க்கலாம், மல்டிபிள் சின்ஸ். மல்டிபிள் சின்ஸ் என்றால் எண்ணிக்கையற்ற பாவங்கள், எண்ணிக்கையற்ற பாவங்கள். 13வது, அதே சங்கீதம் 25:7, இளவயது பாவங்கள் மீறுதல், முட்டாள்தனமாக எங்கள் வாலிப காலத்தில் சிந்தனை இல்லாமல் துணிகரமாக நாங்கள் செய்யும் பாவங்கள். அதை தாவீது குறிப்பிடுகிறார் சங்கீதம் 25 தன்னை குறித்து. இது தாவீதின் பாவ பட்டியல், மறந்துவிட வேண்டாம். இது உங்களுடைய பட்டியலாக அமையலாம், என்னுடைய பட்டியலாக அமையலாம், அதுதான் இதில் இருக்கிற நடுக்கம். சங்கீதம் 51 தாவீது சொல்றார், 14வதாக, என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, அதை என் மனத்திரையிலிருந்து என்னால் அப்புறப்படுத்த முடியாது. அந்த ரேடால அது அப்படியே செயல்பட்டு கொண்டிருக்கு. என் மனத்திரையிலிருந்து இந்த பாவங்களை நான் அப்புறப்படுத்த முடியாது. அதுதான் பாவத்தில் இருக்கும் பயங்கரம். குற்ற மனசாட்சி வரும், ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக நாங்கள் கொண்டு வரப்படுகிறோம். அதனால்தான் அதன் அடிப்படையில் தாவீது பாவத்தை குறித்து செய்யும் உருக்கமான ஜெபங்கள். இந்த ஜெபங்களை நாங்கள் எங்களுக்காக ஜெபிக்கலாம். நிச்சயமாக நான் எனக்காக இந்த ஜெபங்களை ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். என் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில், ஐயோ ஆண்டவரே, நான் தடுமாறி விழக்கூடாது, தடுமாறி விழக்கூடாது, உம்முடைய நாமத்திற்கு நான் அவமானத்தை கொண்டு வரக்கூடாது. இப்ப பாருங்கள் அவர் செய்த ஜெபங்கள். சங்கீதம் 25, என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரணும். ஐயோ பெரிய பட்டியல் ஆண்டவரே, பெரிய பட்டியல், பயங்கர பட்டியல் ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரணும், என்னை சுத்திகரியும். சங்கீதம் 51, என்னை சுத்திகரியும், என்னை கழுவியறளும். நாங்கள் எப்படி எங்களுடைய சரீரத்தை

சோப் போட்டு ஷாம்பு போட்டு கழுவுகிறோமோ, எங்களை சுத்தம் செய்கிறோமோ, வெளியரங்கமாக தாவீது சொல்றார், என்னுடைய உள்ளத்தை அதே விதத்தில் கழுவியர். சங்கீதம் 51 திரும்ப சொல்றார், என் அக்கிரமங்களை நீக்கியர், அது என் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அது என் வாழ்க்கையோடு ஒட்டி கொண்டிருக்க கூடாது, இந்த பாவங்கள் என் வாழ்க்கையோடு ஒட்டி கொண்டிருக்க கூடாது, இந்த அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறணும். அது எப்படி சாத்தியமாகும்? அடுத்த ஜெபம் சங்கீதம் 51:17, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தார். ஐயோ, அந்த பெருமையான இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, ஆடம்பரமான அந்த இருதயம் எனக்கு வேணாம். ஒரு நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை தாரும், தாழ்மையான இருதயத்தை தாரும். இங்கிலீஷ்ல சொல்லலாம், கிவ் மீ அ ஹார்ட் தட் இஸ் வெரி சென்சிட்டிவ் டு sin. பாவத்திற்கு மிகவும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். பாவத்தோடு நான் விளையாடக்கூடாது ஆண்டவரே, அது சரியா ஒரு நாகப்பாம்போடு விளையாடுறதுக்கு ஒப்பாகும். அந்த பாம்பு என்னை கொத்தி விடும், அநேக முறை கொத்தி விடும், நான் மரணம் அடைய போதும். அது நடைபெறுவதற்கு முன்னால் நீர் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். அதே சங்கீதம் 51 சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். இதில் இருக்கும் அற்புதம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 2 ஆண்டவர் எப்படி உலகத்தை படைத்தாரோ சிருஷ்டித்தாரோ அதே வார்த்தையை தாவீது பாவிக்கிறார். எப்படி ஆண்டவரே, நீர் எதையும் பாவிக்காமல் வெறும் வார்த்தைகள் மூலமாக இந்த உலகத்தை நீர் சிருஷ்டித்தீரோ, அதே போல் எனக்குள் ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டியறணும். பழைய இருதயம் ஒத்து போகாது, எனக்கு ஒரு புத்தம் புதிய இருதயம் வேணும், புதிய மனப்பான்மை வேண்டும், புதிய சிந்தனை திறன் வேண்டும். சங்கீதம் 51 தொடர்ச்சியாக ஜெபிக்கிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும். அதை நான் இழந்து விட்டேன் பாவத்தின் காரணமாக, இந்த பயங்கர பட்டியல் ஆண்டவரே. அதனால் தான் சங்கீதம் 32:1 இவ்விதமாக வாசிக்கின்றோம், எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்றான். அனுபவத்தின் மூலமாக இந்த பாவ பட்டியலை ஆண்டவரிடம் எடுத்து சென்று சுத்திகரிக்கப்பட்டு இப்பொழுது அவர் சந்தோஷத்தில் இருக்கிறார், ஆண்டவர் கிருபையாக மன்னித்து விட்டார். அடுத்த ஸ்லைட், இது இறுதி ஸ்லைட். ஒரு தமிழ் பாட்டு எனக்கு ஞாபகத்திற்குள் வந்தது. எனக்கு பொதுவாக தமிழ் பாட்டுகளை பார்க்கிலும் இந்த ஆங்கில ஹிம்புக்ல இருந்து தான் அநேக பாட்டுகள் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இது, இந்த பாடத்தை தயார் செய்யும் பொழுது இந்த பாட்டு என் மனதிற்குள் வந்தது.

0: அகற்றிக் குணமாக்கி பாரீனில் வைத்த மாதயவை எண்ணி பாவங்கள் எத்தனையோ. இந்த பாவப்பட்டியல் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பாவங்கள் எத்தனையோ. ஆனாலும் கிருபையாக எங்களை மன்னிக்கும் தேவன் நாங்கள் மனம் திரும்பும் பொழுது முதலாவது உபகாரம் பாருங்கள், எவ்வளவு நேரத்தை எடுத்து நாங்கள் அதை படித்தோம். ஆண்டவர் என் கண்களை திறந்தார் இந்த காரியங்களை கண்டு கொள்வதற்காக. சோ நாங்கள் ஜெபிக்க போறோம், அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் கேள்விகள் கருத்துக்களை தெரிவிக்க முடியும். சங்கீதம் 103-ற்காக நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவோ முறை வாசித்திருக்கிறோம், ஆனால் இன்று அதை ஒரு புதிய முறையில் காண ஆரம்பித்தோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் பாவிகள். ஆண்டவரே, நாங்கள் நேர்மையாக ஒரு பாவ பட்டியலை உருவாக்க எங்கள் எல்லாருக்கும் தைரியத்தை தாரும், உணர்வை தாரும். அதன் மூலமாக நாங்கள் அறிவூட்டப்பட்டு நாங்கள் தேவ பயத்தில் செயல்பட்டு இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று தாவீது எப்படி கூறினாரோ, அவர் என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார், என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் கிருபையாக மன்னித்தார், பாவங்கள் எத்தனையோ எல்லாம் மன்னிக்கப்பட்டன, எண்ணிக்கையற்ற பாவங்கள் எல்லாம் கிருபையாக மன்னிக்கப்பட்டது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்று எங்களோடு கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும். எங்களை பிளப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேளும் பிதாவே, ஆமேன்.
1: ஆமேன். நன்றி பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன், அருமையான ஒரு வேத பாடத்தை கொடுத்தீர்கள். அநேக காரியங்களை இந்த பாடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் வலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13, Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: நேரம் கலையத்திலே 3:20 செவ்வாய்க்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து ஒரு சில பாடல்களுக்கு பின்பதாக இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை நாங்கள் கேட்க இருக்கிறோம். நீங்களே எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையதிலே 3:30 தொடர்ந்து நாங்கள் சிறிய ஜபத்தோடு துறப்பின் வாசல் ஜபத்தோடு இணைய இருக்கிறோம். எங்களோடு ஜபத்தை வழிநடத்த சௌரி எஸ்தர் அவர்கள் இணைய இருக்கிறார்கள்.

0: ப்ரைஸ் தி லார்ட். வணக்கம் அம்மா. ஆமாம், இன்றைய நாளில் மூன்று ஊழியர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ, அடுத்தது பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன், டொரண்டோவிலிருந்து பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன், அதுக்கு பின்பதாக பாஸ்டர் கிறிஸ்டி மரிநாயம், டொரண்டோவிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அதன் பின்பதாக உங்களுக்கான நேரத்தில் பாடல் பாடி பாடல் விருப்ப பாடல் கேட்டிருந்தார்கள். ஏழு சௌர சௌரிகள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். தொடர்ந்து உலகெங்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இப்போ சிறு சிறு யுத்தங்களாக இருந்தாலும் போர் பதட்டங்களில் இருக்கிற நாடுகளே ஐரோப்பாவில் பார்க்கலாம், ஆசியாவில் அந்த நாடுகளுக்காக சமாதானத்துக்காக இஸ்ரேல் நாட்டுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். இலங்கை இந்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்காக, மக்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம். மற்றும் வெளிநாட்டில் உள்ள ஐரோப்பா மற்றும் நாடுகளில் உள்ள ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். சிறுவர்களுக்காக, குழந்தைகளுக்காக, வயதான பெற்றோர்களுக்காக, தாய்மார்களுக்காக, குறிப்பாக நோவா அம்மா மிகவும் வயதாகி வருத்தத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் இந்த வானொலியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து பேச முடியாமல் இருக்குது, அவர்களுக்காக ஜெபிக்கலாம். பவளமாக்காக ஜெபிப்போம். மற்றும் வயதான தாய் தகப்பன்மார் எந்தெந்த நாடுகளில் இருந்தாலும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம்மா. மற்றும் உங்களுக்கு உள்ள ஜபங்களையும் கொண்டு வர.
1: என்னம்மா
0: அவங்களுக்கும் சுயினமாக தான் இருக்கிறார்கள், மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள், அவருக்காக ஜெபிங்களம்மா. மற்றும் உங்களுக்குள்ள ஜப குறிப்புகளையும் எடுத்து வாருங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: சரி. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஜப வேலைக்காக நன்றி அப்பா. இந்த ஜபத்தில் கலந்து கொள்கிற எத்தனை பேரும் கல்வாரி ரத்தத்தால மூடுகிறோம் ஆண்டவரே.
0: ஆண்டவரே,
1: ஜபம் பிரவேசிக்க கூடாதபடி தடையாயிருக்கிற காரியங்களை நீக்கி போடும் அப்பா. உங்கள் ஜபத்துக்கு தடையாய் வந்திருக்கிற எல்லா காரியங்களையும் நீக்கி போட்டு எங்கள் ஜபங்கள் உங்களுடைய சன்னிதானத்திலே வந்து எட்ட போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிற எங்கள் தகப்பனே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சுவாசிக்கும் காற்றுக்கும் உட்கொள்ளும் தண்ணீருக்கும் ஆண்டவரே, உண்ட உணவுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த எத்தனையோ தரேன் மறந்து போகிறோம் ஆண்டவரே. அதிலெல்லாம் நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு வாழ்க்கையில வாய்த்ததாக நினைத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவை. நீர் கொடுத்தவை அவை எல்லாம், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி. எத்தனையோ பேர் உணவில்லாமல், உடையில்லாமல், வீடு இல்லாமல் இருக்கிறவர்கள் பார்க்கும்போது கர்த்தாவை நீர் எங்களை எம்மட்டுமாய் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணராமல் இருக்கிறோம் அப்பா. எங்கள் கல்லான இருதயத்தில் அந்த உணர்ச்சியை நீர் கொண்டு வரும்படியாக அநேக மக்கள் கர்த்தாவே சுவாமி உண்மை அறியாத தெரியாத மக்கள் எல்லாம் உலகத்தாலே கொடுக்கப்பட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் இருதயத்தை நீர் தொடும்படியாக கேட்கிறேன். கல்லான அந்த இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை அந்த இடத்துல நீர் வைக்கும்படியாக கேட்கிறோம் அப்பா. உணர்ச்சிகள் உள்ள மனிதனை நீர் படைத்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு உலகத்திலே உணர்ச்சிகள் இல்லாமல், மற்றவர்களுக்காக பாடுபடும் எண்ணம் இல்லாமல், உதவி செய்யும் எண்ணம் இல்லாமல் அநேகர் வாழ்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவரே எங்கள் பரலோக தந்தையே, உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகள் உயர்ந்தவை, உங்கள் நினைவுகளை பார்க்கலும் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்கள் அப்பா. உங்களுடைய உயர்ந்த நினைவுகளுக்கு நாங்கள் எங்கள் சிந்தனைகளை செயல்படுத்த எங்களுக்கு நேர் வழிகளை திறந்து தாரும் ஆண்டவரே. எங்கள் சொந்த வழியிலே செல்லாதபடி கர்த்தாவை உம்மை பின்பற்றி செல்கிற வழியிலே செல்லத்தக்கதாக எங்களின் மனங்களை நீர் பொறுமைப்படுத்தும்படியாக கேட்கிறோம் அப்பா. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும், நொறுங்கினவர்களின் ஆவியை இருதயத்தில் உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவியை உடையவர்களிடம் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி எங்களை தாழ்த்தி இந்த நேரத்திலே அப்பா. எங்களுக்குரிய எல்லா பெருமை, எல்லா ஜீவனத்தின் பெருமை, எங்களுக்குரிய அடுத்தவர்களை பற்றி பேசுகிற அந்த பெருமைகள் இவைகளை எல்லாம் விட்டு எங்களை தாழ்த்தி கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிறோம். இந்த ஜெப வேலைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்காக ஆண்டவரே, உலகம் முழுவதும் இந்த செய்தி பரப்பப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. இதை தொடர்ந்து இவர்கள் செய்து வரும்படியாக அந்த சகோதரிக்கு தொடர்ந்து நல்ல சுகமளிக்கும் உம்முடைய வல்லமை அந்த இடத்துல இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அவர் படுத்திருக்கிற அந்த இடத்திலோ, அவர் அமர்ந்திருக்கிற இடத்திலோ கர்த்தாவை அசைக்கப்பட்டு அவரை சுற்றி உம்முடைய தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்ய போவதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த இடத்துல உபாதை உள்ளதோ, எந்த இடத்துல வலி உள்ளதோ, பிரச்சனை உள்ள இடத்தை கர்த்தாவே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே நீர் தொட்டும் போது அந்த இடத்திலே சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து வருவதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு சுகமளித்து, அவர்களுக்கு சுகமளித்து மீண்டும் இந்த ரேடியோலே வந்து எங்களோடு பங்கெடுத்துக் கொள்ளத்தக்கதாக ஒரு நன்மையான காரியத்தை நீர் செய்ய போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆவியிலே உம்மை பணிகிறோம் ஆண்டவரே. வெறும் வாயின் வார்த்தையோ இல்லாமல் இருதயம் நுறங்குண்டவர்களாக எங்களை பார் ஆண்டவரே. தேவரீர் மகிமைப்படும்படியான காரியங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய யெகோவா, நித்திய கன்மலையில் இருக்கிறீர் கர்த்தாவே. கன்மலையின் மேல் வீட்டை கட்டினவர்கள் ஒருபோதும் அழிந்து போவதில்லை என்று நாங்கள், எங்கள் வீடுகளை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை, எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை, எங்கள் சகோதர சகோதரர்கள் வாழ்க்கை கண்மலையின் மேலே கட்டத்தக்கதாக ஆண்டவரே, அவர்களுக்கு நாங்கள் சத்தியத்தை எடுத்து சொல்லத்தக்கதாக எங்களை வாயில வார்த்தைகளை நீர் போடும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் அவர்களுக்கு பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே, அவர்களுக்கு பரிச்சயப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றும் இந்த நேரத்திலே பாடல் கேட்டவர்கள் ஏழு பேரையும் உம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வருகிறோம். அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் தொடர்ந்து இந்த காரியத்தை செய்ய அவர்களுக்கு நேர் உதவி செய்யும் அப்பா. பாடல்களை பாடியவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வினாவில் பங்கு பெற்றவர்கள், பிரசங்கம் செய்த கிறிஸ்டி மரியநாயகம் பாஸ்டர் அவர்களுக்காகவும், ராபர்ட் லங்கோவுக்காகவும், பெஞ்சமின் தேவதாசன் பாஸ்டருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செய்கிற ஊழியத்தை நீர் மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமா கேட்கிறோம். அடியார்களை மறைத்து அவர்கள் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் நாங்கள் கேட்கிறவர்களாகும். அவர்களுக்கும் கர்த்தாவை வேதத்திலிருந்து புறம்பான எந்த காரியம் அவர்களை மாற்றிவிடாதபடி கர்த்தாவை வேதத்திலிருந்து மாத்திரம் அவர்கள் பிரசங்கிக்கிற காரியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதம் உம்முடையது அப்பா, வேதம் உம்முடையது. நீர் எழுதி கொடுத்தது ஆண்டவரே. அதிலிருந்து அவர்கள் செய்கிற காரியத்தை நீர் ஆசீர்வதிப்பீர். அவர்கள் குடும்பத்தாரையும் அவர்கள் தேவைகளையும் இந்த வேளையிலே நீர் சந்திப்பீர். அவர்கள் வீட்டிலே வயது போனவர்கள் இருந்தால் அவர்களையும் நீர் சந்திப்பீர் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவைகளை தாரும். வயது போன காலத்திலே உடல் உபாயங்கள் வரும், உடல் தளர்ந்து போகும் ஆண்டவரே. அந்த நேரத்தில் அவர்களை நீர் பலப்படுத்தும். உம்முடைய பலம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா, யுத்தமும் யுத்த செய்திகளையும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் யுத்தத்தையும் யுத்த செய்திகளையும் கேட்பேன், ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லி ஆண்டவரே. யுத்தம் பயங்கரமானது கர்த்தாவே. எத்தனையோ மக்கள் சொந்த பந்தங்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, வீடு வாசல் இழந்து, உடைமைகளை இழந்து மனவியாதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை நீர் பாரும் கர்த்தாவே. அந்த இடத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு சமாதானத்தை, எவ்வளவு நாங்கள் எந்த மாதிரி அவர்களுக்கு சமாதானம் சொன்னாலும் அவர்கள் சமாதானம் அடைய முடியாதபடி இழப்புகள் கர்த்தாவே, இழப்புகள் காண்டவரே. எத்தனையோ வருஷங்களாக சேர்த்து வைத்த பொருட்கள், எத்தனையோ பொருட்களை அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக வைத்த எல்லாம் அவர்கள் யுத்தத்திலே இழந்து போகிறார்கள் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற மக்களுக்காக பரிதவித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு என்ன சொன்னாலும் அந்த மனம் ஆறாது ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய மெய் சமாதானம் ஒன்றுதான் அவர்களுக்கு ஆறுதல் தரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. உம்மை பற்றி கொண்டிருக்கிற பற்றிலே அவர்கள் விட்டு போகாதபடி அவர்கள் தொடர்ந்து அவர்கள் உண்மை பற்றி கொண்டிருக்கும்படியான காரியங்களை நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இலங்கை, இந்தியா, கனடா நடைபெறுகிற ஊழியங்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ இடங்களிலே ஊழியங்கள் ஜெபிக்க நடத்தப்படுகிறது ஆண்டவரே. சுவாமி, அதில் ஜெபிக்கப்படும் ஜெபிகள் ஜெபங்கள் எல்லாம் இறடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எத்தனையோ சபைகள் மூடப்பட்டும் இருக்கிறது, அவைகள் எல்லாம் மீண்டும் திறக்கப்படத்தக்கதாக எத்தனையோ ஆலயங்கள் நாங்கள் இந்த இடத்திலே கனடா தேசத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ இடத்திலே அவர்கள் அந்த இடத்தை வாடகைக்கு விடுகிறார்கள் கர்த்தாவே. அந்த இடத்திலே ஜெபம் நடைபெறுவதில்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறுவதில்லை ஆண்டவரே. அந்த கதவுகள் எல்லாம் நீர் திறக்கும்படியாக கேட்கிறோம் அப்பா. கிறிஸ்தவ நாடு என்று சொல்லப்பட்ட இந்த நாட்டிலே ஆண்டவரே, உம்முடைய நாமம் எல்லாரும் பரிசுத்தப்படுத்துவதில்லை கர்த்தாவே. அப்படிப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்பதை நம்பிக்கையோடு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் மரித்து உயிர்த்தார் என்பதை அவர்கள் மறுதளிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே பிளேன் கிராஷ்ல இறந்து போன அந்த குடும்ப மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஏர் இந்தியாவிலே நடந்து போன அந்த காரியம் கர்த்தாவே உமக்கு பிரியமானது அல்ல சுவாமி ஆண்டவரே, ஆனாலும் நீர் அதை அனுமதித்திருக்கிறீர் சுவாமி. எதனால எங்களுக்கு தெரியாது. அதிலே உயிர் பிழைத்த மக்களுக்காகவும் உயிர் பிழைத்த ஒரே ஒருவருக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மற்றவர்கள் ஆண்டவரே உயிரை இழந்து போன மக்கள் அந்த குடும்பத்தாருக்காக பரிதவிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காக உம்மிடத்துல சமாதானத்துக்காக சந்தோஷம் மீண்டும் அந்த இடத்துல வரும்படியாக மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த முதியோர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்துல வரும் நாட்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். கர்த்தாவே உம்மோடு சேர்ந்து வாழுகிற அந்த நாட்கள் சமாதானத்துக்குரிய நாட்கள் என்று அவர்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவர்கள் எண்ணும் போது சமாதானம் அவர்களுக்கு வரும்படியாக அவர்களை போஷித்து பாதுகாக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாக கேட்கிறோம். எங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஒரு வீடுகளிலே ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்காமல் கர்த்தாவே தவறான வழியிலே போய்கொண்டிருக்கிற அந்த பெற்றோர்கள் ஆண்டவரே, அந்த பெற்றோரோட மனம் எந்த பாடுபடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. முடத்துல வந்திருக்கிறோம் அப்பா, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வழி தவறி போன அந்த டீனேஜ் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் உம்முடைய சன்னிதானத்தை அவர்கள் வரும்படியாக ஆண்டவரே, உம்முடைய காயப்பட்ட கரம் அவர்களை தொடட்டும் கர்த்தாவே. அந்த பெற்றோருக்கு அது ஆறுதலை தடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி இந்த நேரத்திலும் சுகவீனமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும் மக்களுக்காகவும் பிரசவ வேதனையில படுகிற பெண்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. யார் யார் இந்த இடத்திலே ஜெப குறிப்புகளை கொண்டு வர முடியாமல் போயிருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புது மலர்ச்சி உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் பிஆர் கார்டுக்காகவும் எத்தனையோ பேர் சிட்டிசன்ஷிப்புக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி பரிசுத்தாவியானவரே ஒவ்வொருவருடைய இதயத்திலும் நெற்கிரியை செய்யும். உம்மை பற்றி கொண்டு உம்முடைய உம்முடைய காரியத்திலே அவர்கள் தலையிடும் போது நீர் அவர்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த மக்கள் உம்மை அறிந்து உமக்காக ஊழியம் செய்ய எல்லா ஒவ்வொருவர் மனதிலும் நாங்கள் விதைக்கிற விதைகள் ஒன்றும் பத்தும் நூறும் அறுபதுமாக பலன் தரத்தக்கதாக கிருபியாய் இறங்குங்க சுவாமி, கிருபியாய் இறங்குங்க. பரிசுத்த ஆவியானவரே காற்று புக முடியாத இடத்திலும் புகுந்து நீர் கிரியை செய்யக்கூடியவர் என்பதை அறிந்திருக்கிறோம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஒரே தேவனே கர்த்தாவே. எங்கள் ஊர் ஜனங்கள் எங்கள் நாட்டிலே நாங்கள் விட்டு வந்திருக்கிற மக்களோடு கூட சகோதர சகோதரிமார்களோடு கூட இருக்கும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. அவர் தேவைகள் சந்திக்கப்படட்டும். மீண்டும் ஒரு முறை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த ரேடியோ நிலையத்தை தொடர்ந்து நடத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கள். பைனான்சியல் உதவி தேவைப்பட்ட ஆண்டவரே அதையும் நீர் எங்களுக்கு செய்து கொடுக்கும்படியாக கேட்க மட்டும் கிருபியாய் நீ நடத்தி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜெபத்தை எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்,
0: ஆமென். நன்றி சகோதரி, கருத்தோடு ஜெபங்களை விண்ணப்பித்தீர்கள். எல்லா ஜெபங்களும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆமென்றும் ஆமேன் என்றும் கேட்கப்பட்டது என்று நாங்கள் விசுவாசிப்போம். மனமார்ந்த நன்றிகள் அம்மா, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அம்மா. நன்றி,
1: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் காலையில் 3:52. செவ்வாய்க்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து சிறிது நேரத்தால் நாங்கள் மறு ஒலிபரப்பை கேட்க இருக்கின்றோம். இன்றைய நாளுக்கான மறு ஒலிபரப்பு

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை காலை 25 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்தில் 9:56. அடுத்து ஆண்டோடைய செய்தியை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களோடு இவாஞ்சலிஸ்ட் சித்ரா அமல்ராஜ் அவர்கள் இணைந்து கர்த்தருடைய செய்தியை எங்களுக்கு தர இருக்கிறார்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipia, 416-291-9148.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது தூக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமை.

0: புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நேரம் கலையதிலே 10:07. இந்த செய்திக்கான நேரம் எங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் இவாஞ்சலி சித்ரா அமர்ராஜ் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் சகோதரி.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. சுகமா இருக்கிறீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் ஆண்டோடைய இரக்கத்தினால் நல்லா இருக்கிறோம் ஐயா. நன்றி.
0: ஆமேன் ஆமேன். மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள தேவனுடைய பிள்ளைகளை மீண்டும் ஒரு விசை கர்த்தர் இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே சந்திக்கிறதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினால் வாழ்ந்து செழித்திருக்க வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஒன்றாய் கூட்டி சேர்க்கும்படியாய் வல்லமையின் அலைகள் வானொலி நிலையத்தாரை பயன்படுத்தி வருகிறதை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். தகப்பனுடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளிலும் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16:5 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எசாயா 16:5. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடையே விற்றிருப்பார். அல்லேலூயா. இது பாருங்களேன், ஏசாயா தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு அழகாய் வெளிப்படுத்தப்பட்ட வசனம். எந்த காலத்திலே, அதுவும் முக்கியமான ராஜாக்கள், அதுவும் இஸ்ரவேலும் யூதாவும் தனித்தனியாய் வெவ்வேறாய் பிரிந்த காலகட்டத்திலே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பங்காளி சண்டை போல 10 கோத்திரத்தார் ஒரு பகுதியிலே, மிகுதியான ஒரு சிலர் மாத்திரம் இன்னொரு பகுதியிலே என்று ஒதுங்கி இருக்க, தாவீதின் குடும்பத்தாரும் பென்யமின் குடும்பத்தாரும் மாத்திரம் ஒரு பக்கம் இருக்க, மற்றவர்கள் எல்லாரும் சீரியரை பார்த்து ஓடிக்கொண்டிருந்த சூழ்நிலையிலே, விக்கிரக ஆராதனையை வழிபாடுகளை எல்லாம் ராஜாக்களே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேலின் ஜனங்களுடைய ராஜாக்களே அதை விரும்பி ஏற்றுக்கொண்ட நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த ஒரு தீர்க்கதரிசியை வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எவ்வளவு எத்தனை அதிகாரங்களிலே எத்தனை கோணங்களிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சமயம் வருகிற போது கர்த்தர் இந்த ஒரு மனிதனை கொண்டு எத்தனை பேரு எத்தனை காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 வாசித்தீர்கள் என்றால் மிகுந்த ஆச்சரியமாயிருக்கும். 1-12 உள்ள அதிகாரங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேவன் அந்த இடத்திலே இஸ்ரவேலை அவர் வழி நடத்துகிற விதத்தை, அதிலே உள்ள தீர்க்க தரிசனத்தை, கர்த்தர் இயேசுவின் பிறப்பை, மற்ற காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 13:27 இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற 10 கூட்டத்தார் நகரத்தை தேசத்தாரை அவரவர் பேரிலே இருக்கிற சாபங்களை ஆண்டவர் அவர்களுக்கு அவர்களின் மேல் உள்ள பாரம், தீர்க்க தரிசிக்கு அவர்களை குறித்து ஒரு பாரம் உண்டாகிறது. இதோ பிள்ளைகள் அழிகிறது, கர்த்தருக்கு பிரியம் இல்லை. வரட்டு என் பிள்ளையை அடித்து திருத்துவேன் என்று சொல்லுகிற தாய் கூட பிள்ளையை அடிக்கப் போகிறோம் என்கிற ஒரு பாரத்தோடு உட்கார்ந்திருப்பார்களே, பிள்ளைக்கு வலிக்குமே என்று எண்ணுவார்களே. அது போலத்தான் தகப்பன் தன் தீர்க்க தரிசியை வைத்து ஒரு பாரத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்படி ஒரு 10 இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற 10 தேசத்தாரை குறித்ததான பாரத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் இந்த தீர்க்க தரிசியின் வழியா. அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, கடைசி நாட்களை குறித்து இப்படி எல்லாம் வெளிப்படுத்த இந்த மனுஷன் எப்படி தன்னை அர்ப்பணித்திருக்க வேண்டும்? இதை யோசித்தால் ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? ஆமா, அவர் அப்படியாய்த்தான் அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய மனைவியும் ஒரு தீர்க்க தரிசியானவளாய் இருந்திருக்கிறார். அதனால் தான் இத்தனை பெரிய ஆசீர்வாதம். எசாயா 8:18 நான் தீர்க்க தரிசியானவளை சேர்ந்த போது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ கணவனும் மனைவியுமாய் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள் இருந்தால் கர்த்தர் அதை எந்த அளவுக்கு நேசித்து அதிலே அவர்களுக்கு எத்தனை வெளிப்பாடுகளை தருகிறார் அதிலே பாருங்கள். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளும் 8:18 ஏதோ இஸ்ரவேலிலே அடையாளங்களா அற்புதங்களா ஏதோ நானும் என்னுடைய பிள்ளைகளும்னு சொல்றார் பாருங்க. அப்போ குடும்பமாக தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் கர்த்தருடைய கண்களுக்கு அவர்கள் விலை ஏற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. தரிசனங்கள் வெளிப்பாடுகள் இவர்களுக்கு அலாதியாய் வரும். கர்த்தரிடத்திலே, கர்த்தருக்காக நாங்கள் உண்மை பின்பற்றினோமே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சீஷர்கள் கேட்டார்கள் பாருங்கள். அதுதான் மாம்சீக சிந்தை. ஆனால் கர்த்தரோ எல்லாவற்றையும், எதையுமே அவர் மறக்கிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. ஆகவே அவர் எல்லாவற்றையும் ஞாபக புத்தகத்திலே வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும், அதுவும் கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் அவர் அப்படியே கணக்கிலே வைத்துக் கொள்ளுகிற தேவன். அதே சமயத்திலே கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிற தேசங்களையும் பாருங்கள், அவர் கணக்கிலே வைத்திருக்கிறதைத்தான் இந்த ஏசாயாவின் புத்தகத்திலே 13 பிறகாக நாம் பார்க்க முடியும். முதலாவதாக அந்த 13-14 பார்த்தோம் என்றால், பாபிலோனை சத்துருவுக்கு அந்த இணையாக அவனுடைய பெருமை எழும்பினதை குறித்தும், அவனுக்கு அடைகிற வீழ்ச்சியை, லூசிபருக்கு விடிவெளியின் மைந்தனாகிய அந்த சாத்தானை காண்பித்து அவனுக்கு இணையாக கொண்டு வந்து பாபிலோனை நிறுத்துகிறதையும் பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் என்கிறதை இன்றைக்கு வரலாறு காட்டிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் வழியாகவே அதே எதிர்ப்பு நடந்து போராக மாறி இருக்கிறதையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதே போல மோவாபை குறித்ததான பாரம், இந்த 16 நான் 5 வாசித்தேன். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடையே விற்றிருப்பார் என்று சொல்லுகிற இடத்திலே மோவாபின் காரியத்தை குறித்து, மோவாபின் மேல் வரக்கண்ட பாரத்தை குறித்து கர்த்தர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்ன செய்து விட்டான் மோவாப்? நல்லவன் தானே, தாவீது போய் அடைக்கலமாய் அவனைத்தானே தேடினான். 1 Samuel 22:3 அப்படித்தானே தாவீது செய்ததை பார்க்கிறோம். என்ன செய்திருக்கிறான் தாவீது? சவுல் அவனை துரத்தி கொண்டிருந்ததை நாம் அறிவோம். சவுல் துரத்த தன் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்த தாவீது எப்படியாகிலும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அவர்களை எங்கே ஆகிலும் நிலையான இடத்திலே தங்க வைத்து தான் தன்னுடைய உயிருக்காக எங்கு வேண்டுமென்றாலும் ஓடிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறான். இயற்கை தானே, இப்படித்தானே எல்லாரும் நினைப்பார்கள். அப்படித்தான் இவர் தாவீதும் என்ன செய்கிறான், 1 Samuel 22:3 தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் இனி என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும், என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று கேட்கிறான். எந்த உரிமையில அப்படி கேட்கிறான்? அவனுடைய கொள்ளுப்பாட்டி, அதான் முற்பாட்டி ரூத் மோவாபிய பெண் தானே. ஆம், அந்த உரிமையில் தான் ரூத்துக்கு பிறந்த ஓபேத், ஓபேதுக்கு பிறந்த ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது. ஆகவே அவனுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, உறவுக்காரர்கள் என்கிற உரிமை. ஆகவே இந்த உறவுக்காரர்கள் இடத்திலே, அந்த ராஜாவின் இடத்திலே போய், சவுல் என்னுடைய ராஜா சவுல் என்னை துரத்தி கொண்டிருக்கிறதுனால் என் தாயையும் தகப்பனையும் காப்பாற்றுங்கள் என்று ஒப்படைத்து விட்டு ஓடுகிறான். அவர்கள் அதற்கு உண்மையாக இருந்தார்களா? இல்லை. வரலாறு காட்டுகிறது, மித்ராஷ் புத்தகத்திலே பார்த்தால், தாவீது இங்கு வந்து விட்டு ஓடி போனான் என்பதை சவுலுக்கு அறிவித்தவர்களும் மோவாபியர்கள் தான். பெற்றோர்களை காட்டி கொடுத்து அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு காரணமானவர்களும் மோவாபியர்கள் தான் என்று வரலாறு மட்டும் சொல்லவில்லை. பார்த்தீர்கள் என்றால் இங்கே பார்க்கிறோம், 1 Samuel 22:3 அடைக்கலம் கேட்டு வருகிறதை பார்க்கிறோம். ராஜாவான தாவீது என்ன செய்கிறான்? 2 Samuel 8:2 பார்த்தால், இந்த மோவாபியரை என்ன செய்கிறான் தாவீது? தனக்கு நேர்ந்த இந்த அவமானத்தினால், தன் பெற்றோரை கொன்றதினால் அவன் மோவாபியரை முறிய அடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 மனுஷரை கொன்று போட்டு 1 உயிரோடே வைத்தான். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள் ஆனார்கள். பாருங்களே, நட்பிலே ஆரம்பிக்கிறது, எதிலே முடிகிறது பாருங்கள். எதினால்? ஏசாயா புத்தகத்திலே பார்க்கிறோம், மோவாபின் பெருமையினால். தங்களிடத்திலே அடைக்கலமாய் வந்தவனை அவனுக்கு நட்பு பாராட்டுவது போலவே இருந்து அப்படியே காட்டி கொடுத்த மோவாபின் பெருமையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆகவே தான் அவர் ஆரம்பிக்கும் பொழுது அந்த 16 ஏசாயா 16 ஆரம்பிக்கும் பொழுதே, தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலாப்பட்டணம் தொடங்கி வனாந்திரம் மட்டும் சேர்த்து சியோன் குமாரத்திக்கு மலைக்கு அனுப்புங்கள், கப்பங்கட்டு, இன்னும் கப்பங்கட்டு என்று தான் கர்த்தர் அங்கே காட்டுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்திலும் குடும்பத்தாராய், நம்மோடு உறவுக்காரர்களாய், ஒட்டி வளர்கிறவர்களாய் வளர்ந்து கூடவே இருக்கிறவர்கள் பேரிலே நமக்கும் சில எரிச்சல்கள் இருக்கும், கோபங்கள் இருக்கும். அவர்கள் வளர்கிறதை பார்க்கும் பொழுது நமக்கு சில கோப தாபங்கள் எழக்கூடும். உறவுக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது நாத்தனார் பிள்ளைகள் அல்லது சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் அவர்கள் வளர்கிறதை பார்த்து நமக்கு வயிற்றுக்குள் எரிச்சல் வரும். தாவியது வளர்கிறதை பார்த்து எரிச்சல் பட்ட மோவாபியர் அவனை காட்டி கொடுத்தது போல நாமும் கூட சில நேரங்களிலே மற்றவர்கள் வீழ்ச்சியை பார்த்து மகிழக்கூடும். ஆனால் கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தர் கவனிக்கிறதுனால் நீதியாய் அரசாளுகிற ஒருவர் தாவீதின் கூடாரத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருப்பார் என்று எழுதப்பட்ட வசனம் இன்றைக்கும் நமக்கு செல்லுபடியாகும். அன்றைக்கு வரலாற்றுக்கு செல்லுபடியானது, இன்றைக்கு நம் வாழ்க்கைக்கு செல்லுபடியாவது, கடைசி நாட்களுக்கும் செல்லுபடியாகும். ஏனென்றால் இந்த 16 அதிகாரத்திலே பார்க்கிறோம், 4 வசனம், மோவாபே துரத்தி விடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும், தங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவனுக்கு அடைக்கலமாயிரு, ஒடுக்குகிறவனுக்கு. அதாவது இது எங்க சொல்லுகிறார், கடைசி காலத்திலே. இதோ ஆண்டவர் 24 அதிகாரத்திலே கடைசி நாட்களிலே நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலே நடக்காதபடி ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள் என்று சொல்லி யூதாவில் இருக்கிறவர்கள் மலைநாட்டுக்கு ஓடி போவார்கள் என்று சொல்லுகிறாரே, இந்த மோவா பட்டணத்துக்கு, மலை தேசத்துக்கு, இந்த யோர்தான் ஓரமாயிருக்கிற மோவாபியர் கூட்டம். மோவாபியர் யார் என்று நமக்கு தெரியுமே, லோத்தின் புத்திரர்கள். லோத்து ஒரு காலத்திலே சோதோம் குமராவிலிருந்து ஓடி வரும் பொழுது அவன் தானாக ஆண்டவர் காண்பித்த இடத்தை விட்டுவிட்டு இந்த மலைக்கு நான் ஓடி போய் கொள்ளுகிறேன், ரொம்ப தூரம் என்னால ஓட முடியாது என்று சொல்லி ஓடி போய் ஒரு இடத்திலே தங்க, அங்கே ஆண் பிள்ளைகள் இல்லை என்று தன்னுடைய மகளும் 2 அவனிடத்திலே தகப்பனிடத்திலே தவறு செய்ய பிறந்த மோவாபியர், அதாவது கூடவே இருக்கிறவர்கள் இஸ்ரவேலர், கூடவே நடக்கிறவர்கள், சகோதரத்துவம் நிறைந்தவர்கள், ஆனால் வஞ்சனையினால் நிரம்பி இருந்தவர்கள், பொறாமையினால் காட்டி கொடுத்து கொண்டே வருகிறவர்கள், 2/3 கொலை செய்யப்படும்படிக்கு தாவீதுக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு வஞ்சனையானவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான். இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் அவர்களும் ஓடித்தான் வருவார்கள், கூடத்தான் இருப்பார்கள், ஆனால் அவர்களிடத்தில் இருக்கிற வஞ்சனை அவர்களை உயரவிடாமல் தடுத்துக் கொண்டே வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஏதாக இருக்கிறதா? கர்த்தருடைய கையில இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற நாள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நமக்கு எச்சரிப்பின் செய்தியாக கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆமாம், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்முடைய உறவுக்காரர்கள், இவர்களிலே நம் பேரிலே பொறாமைப்படுகிறவர்களும் உண்டு, நாம் பொறாமைப்படுகிற நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கிற நிலையும் உண்டு. நமக்கு இது எச்சரிப்பு. அருமையானவர்களே, ஒருவேளை நம் பேரிலே பொறாமைப்படுகிறவர்களாய் இருந்தால் அவர்கள் ஒதுங்கி போவார்கள், கர்த்தர் நீதியாய் உங்கள் பேரிலே அரசாட்சி செய்வார் என்கிறது உங்களுக்கு நச்செய்தியாகலாம். ஆனால் இல்லை என்றால் இது எச்சரிப்பாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆவியான ஒரு ஒத்தாசை செய்கிற தருணமாகலாம். அன்றைய கரத்திலே ஒப்பு கொடுக்கலாமா? இந்த காரியத்தை கர்த்தரிடத்திலே கேட்போம். சில காரியங்களை நாம் கடைசி நாட்களிலே கற்றுக்கொண்டு நேராகி வழிகளை நேராக்கி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நாளிலே நியாயம் விசாரிக்க துரிதமாக நீதி செய்கிற ஒரு வரும் பொழுது வழிகளை செவ்வைப்படுத்த வேண்டியது அவசியமாயிற்றே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக நீதி செய்வதற்காக தன்னை தாழ்த்தினவர், எந்த அளவுக்கு தன்னை ஒடுக்கி ஒப்பு கொடுத்தார். தன்னை ஏளனம் செய்தவர்கள், பரியாசம் செய்தவர்கள் யாரையும் அவர் பழிவாங்கவில்லை. அவர் தன்னுடைய ஆண்டவர் தனக்கு நியமித்த ஓட்டத்திலே அவர் சீராய் ஓடி நமக்கென ஜெயத்தை பெற்று தந்தவர், நீதியாய் அரசாள வர இருக்கிறார். அவருடைய கரங்களை என்னால முடியலப்பா, என்னால் முடியவில்லை. மன்னிக்கவோ, குடும்பத்தாரை ஏற்றுக்கொள்ளவோ, பொறாமைப்படாதிருக்கவோ, அவர்கள் கூடவே எங்களுக்கு தீமை செய்யும் பொழுது தீமைக்கு தீமை சரிகட்டாமல் இருக்கவோ எங்களுக்கு முடியவில்லை, இயலவில்லை. ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் கற்றுத்தருவீராக. நீ நியாயம் விசாரிக்கும் நாளிலே குற்றம் சாட்டப்படவர்களாய் காணப்பட கர்த்தர் தயவு செய்கிறாக என்று ஒப்பு கொடுக்கலாமா? நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். இந்த தீர்க்கதரிசி தன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்த பொழுது எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை வெளிப்பாடுகள், தலைமுறைகளுக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள், அது நமக்கு வேண்டுமே. ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? எசாயா தீர்க்கன் போல நானும் என் வீட்டாரும் தேவனிடத்துக்கு தேவனுடைய சமூகத்திலே அடையாளங்களாய் அற்புதங்களாய் நிற்போம் என்கிறதற்கு இதைத்தவிர வேறு என்ன நமக்கு வழிமுறை வேண்டும்? அன்றிடத்திலே அர்ப்பணிப்போம். தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. எங்கள் வழிகளை செவ்வாய்ப்படுத்திக் கொள்ள கர்த்தர் தயவு செய்தருளும் சுவாமி. எங்களோடு இரு மத்தியில் தான் எங்களை சாட்சியாய் இருக்க நீர் வைத்திருக்கிறீர். அவர்களுக்கு நடுவிலே அவர்களை, அவர்கள் எங்களிலே கிறிஸ்துவை காணும்படிக்காய் நீர் எங்கள் உறவினர்களை வைத்திருக்கிறீர், நண்பர்களை வைத்திருக்கிறீர், அக்கம்பக்கத்தாரை வைத்திருக்கிறீர், கூட உழைக்கிறவர்களை வைத்திருக்கிறீர். இவர்கள் எங்கள் பேரிலே பொறாமைப்படுகிறார்கள் என்கிற அதே எரிச்சலிலே அவர்களுக்கு அவர்கள் செய்தவற்றை திருப்பி செய்யக்கூடிய நிலை எங்களுக்கு வேண்டாம் ஐயா. உடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். மோவாவியரின் சிந்தை எங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் இயேசு தகப்பனை தாவீதின் கூடாரத்திலே தான் தங்கி இருந்து நியாயம் விசாரிக்க வருகிறவராய் இருக்கிறேன். இது எங்கள் குடும்பங்களிலே தங்கியிடும். எங்கள் குடும்பங்களும் அக்கடையாளங்களாய் அற்புதங்களாய் சாட்சிகளாய் மாறட்டும் ஐயா. ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்யும் பொழுது தலைமுறைகளுக்கு எங்களை ஆசீர்வாதமாய் வைப்பீரே. அந்த கிருபை எங்களுக்கு போதும் சுவாமி. கிருபையால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாய் கிருபையாய் எங்களை வழிநடத்தும். சிங்காசனம் எங்கள் வீட்டில் ஸ்தாபிக்கப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்குமாவியானவர் கற்றுத்தருவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்
0: ஆமென். நன்றி சகோதரி. ஆசீர்வாதமான ஆவிக்குரிய செய்தியா இருந்தது. இன்றைய நாளும் ஆண்டோட வார்த்தை மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. உங்களுக்காக மாலையில நடைபெறுகின்ற ஜெப நேரத்துல உங்கள் ஊழியங்களுக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறோம் அம்மா.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கிரயத்தில் 10:23 புதன்கிழமை காண காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 10:30 வருகிறது. அருமையான ஊழியர் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் எங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 10:31. இது செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தை மையப்படுத்தி உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நன்மை செய்கிறார். மனிதனை படைத்ததோடு அவன் நின்று விடாமல் மனிதனுக்காக நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை அல்லது மனிதனுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதற்கான நன்மைகளையும் சேர்த்தே அவனுக்கு கொடுக்கின்றார். சில நேரங்களில் ஒரு உபகரணத்தை நாம் வாங்கும் போது அதற்கு தேவைப்படக்கூடிய மற்ற உபகரணங்களுக்கு நாம் தனியாக செலவு செய்ய வேண்டும். ஆனால் சில கம்பெனியில் என்ன செய்யறாங்க, அந்த உபகரணத்தை கொடுப்பதோடு அதற்கு தேவைப்படுகிற மற்றவைகளையும் சேர்த்து கொடுப்பது போல நம்முடைய ஆண்டவர் நம்மை படைப்பதோடு நமக்கு தேவையான யாவற்றையும் சேர்த்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் சற்று வித்தியாசமான ஒரு வாக்குத்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்துள்ள விரும்புகிறேன். அந்த வாக்குத்த வசனம் எங்கு இருக்கிறது என்றால் மல்கியா புஸ்தகம் 3:11 இருக்கிறது. அந்த முழு வசனத்தினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மல்கியா 3:11, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நமக்கான கனி அல்லது நமக்கான ஆசீர்வாதம் நமக்கான நன்மைகளை அநேகர் பட்சித்து போடுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை கண்டிப்பேன். உங்களுக்கான கனிகளை, உங்களுக்கான ஆசீர்வாதங்களை அபகரிக்கிறவர்களை நான் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய வேதாகமத்துல பல தேவ பிள்ளைகளுக்கான உச்சிதங்களை, மேன்மைகளை, கனிகளை பட்சித்து போடுகிறதை அல்லது பட்சித்து போட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவைகளெல்லாம் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு வசனம், யோபு 24:19. வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மலையை பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். பாவிகளை பாதாளம் பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவிகள் என்ன செய்கிறார்கள்? அதற்கு கீழே நீங்க வாசித்தீங்கன்னா, முதலாவது பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை அவர்கள் பட்சிக்கிறார்களாம். யோபு 24:21 அதை சொல்லுகிறது. பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்து விட்டு விதவிக்கு நன்மை செய்யாதே போகிறான். இந்த ஏன் பாவிகள் அது பட்சிக்கும்னு சொன்னா, பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை அவர்கள் பட்சிக்கிறார்கள், விதவைகளை பட்சிக்கிறார்கள். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உலகத்துல தங்களுக்கு உரியதல்ல, தங்களுக்கு அல்லாத ஆஸ்திகளிலே ஆவல் கொண்டு, தங்களுக்கு அல்லாத ஐஸ்வர்யத்தின் மேல் விருப்பம் கொண்டு அந்த ஆஸ்திகளை அபகரிக்க நினைக்கின்ற சிலரை நம்ம பார்க்கிறோம். அவர்களை கர்த்தர் பட்சிப்பார் அல்லது தண்டிப்பார். நமக்குரியவைகளை, நமக்குரிய ஆசீர்வாதங்களின் நன்மைகளை பட்சிக்கிறவர்களை கர்த்தர் கட்டாயம் கண்டிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது, ஜனத்தின் திராட்சை செடியை அல்லது திராட்சை பழத்தை அல்லது திராட்சை கொடியை பட்சித்து போடுகிறவர்களை கர்த்தர் அடையாளம் காண்பிக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:14. கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே அந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமியானவரிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. அந்த ஜனத்தின் மூப்பர்கள், நியாயாதிபதிகள், மக்களுக்கு போக வேண்டிய செல்வத்தை, மக்களுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கனிகளை அவர்கள் பட்சித்து போட்டார்கள். கர்த்தர்களை நிச்சயம் விசாரிப்பார் என்ற வசனம் சொல்கிறது. நல்லா கவனிங்க. நீங்கள் தேவனுடைய மக்களாய் இருந்தால், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால், உங்களுக்குரியவைகளை பட்சிக்கிறவர்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். தேடி கண்டுபிடிப்பார், அவர்களை உண்டு பண்ணிடுவார். மூன்றாவதாக, எரேமியா புஸ்தகம் 50:17. இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரிய ராஜா அதை பட்சித்தார். கடைசியில் பாபிலோன் ராஜாவாய் நேபுகாத் நேச்சரின் எலும்புகளை முறித்தார். அசீரிய ராஜா ஜனங்களை பட்சித்தான். எப்படி பட்சித்தான்? அந்த வசனத்தை திரும்ப பாருங்கள். இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. ஒரு ஆட்டை சிங்க துரத்துறது மாதிரி துரத்தி போய் அந்த ஆட்டை சிங்க பட்சிக்கிறது போல பட்சித்தான் அசீரிய ராஜா. இப்ப பட்சிக்கிறவளை கத்த சும்மா விட மாட்டார், அசீரியர்களை கத்த தண்டித்தார். அசீரியர்களுக்கு அவள் செய்த செயலுக்கு தக்கபடி பழி வாங்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக உங்களிடையவர்களை யாராவது அபகரித்தால், ஆஸ்தி அபகரித்தால், சொத்தை அபகரித்தால், ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டாரு. அந்த காலங்களிலே அவர்களை கண்டிப்பார், அவர்கள் நியாய விசாரிப்பார். நான்காவதாக, எப்படி அசீரிய ராஜா தேவ ஜனத்தை ஒரு ஆட்டை சிங்கம் பட்சித்தது போல பட்சித்தானோ, அதுபோல நேபுகாத்து நேச்சர் பட்சித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51:34. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சர் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான். வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிற்றை நிரப்பினான், என்னை துரத்தி விட்டான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சர் பட்சித்தான், ஜனத்தை பட்சித்தான், அப்படியே வாரிக்கொண்டு போனான். பாருங்க, எவ்வளவு பேர் சிறை பிடிக்கப்பட்டு போனார்கள். ஆண்டவர் அதெல்லாம் கர்த்தருடைய மனதில் வச்சிருந்தார். தன் ஜனத்தை பட்சித்தவர்களை, தனத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பட்சித்தவர்களை கர்த்தர் ஞாபகத்தில் வைத்திருந்தார். சரியான டைம் வந்துச்சு, சரியான நேரம் வந்த போது மிகச் சரியாக ஆண்டவர் சந்திக்கப்பட்டான், தண்டிக்கப்பட்டான், கண்டிக்கப்பட்டான். ஆண்டவர் உங்களுக்குரியவைகளை ஒருவன் தொடுவானால் அவர் அமைதியாக இருக்க மாட்டார், கவனித்துக் கொண்டிருப்பார், சரியான சமயத்தில் அவர் பழி தீர்ப்பார். ஐந்தாவது, எப்ராயீமர் தங்களுடைய நியாயாதிபதிகளை பட்சிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:7. அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள், அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள், அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள் யார் என்று முன்பு நான் வாசித்தால், ஒசியா புஸ்தகம் 7:1 இப்படி வாசிக்கிறோம், நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்ராஹிமின் அக்கிரமமும் சமரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வந்தனை செய்கிறார்கள், திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரர் கூட்டத்தர் கொள்ளையிடுகிறார்கள். எப்ராஹிமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட ஒரு வசனம் 7:8 நான் வாசிக்கும் போது, ஓசியா 7:8 வாசிக்கும் போது, எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம் என்று நான் வாசிக்கிறோம். எப்ராஹிம் நியாயாதிபதிகளை அவன் பட்சித்தான் என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவனுக்குரியவைகளை யாரெல்லாம் பட்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் அபகரிக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் சும்மா விடுகிறதில்லை. சரி, நீங்கள் எப்படி இருந்தால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து செயல்பட முடியும், நீங்கள் என்ன செய்தால் உங்களுக்காக செயல்பட முடியும் என்ற நோக்கில் நாம் கவனிக்கும் போது, அதாவது மல்கியா புஸ்தகம் 3:11 பட்சிக்கிறவர்களை கர்த்தர் தண்டிக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் தேடி வாசிக்கலாம். நமக்குரியவைகளை, நம்மை பட்சித்த மக்களை கர்த்தர் தண்டிக்கணும்னு சொன்னா, அவர்களை விசாரிக்கணும்னு சொன்னா, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எரேமியா தீர்க்கதரிசி ஒரு அழகான வார்த்தை சொல்லியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:3, இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது, அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள், பொல்லாப்பு அவர்களை வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலை பட்சித்தவர்கள் யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள். யாரு பட்சித்தாலும் சரி, அவர்கள் குற்றவாளிகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியவைகளை அபகரிக்கிறவர்கள், பட்சிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களை வேதம் குற்றவாளிகள் என்று சொல்லுகிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், அவருக்கு முதற் பலன்களாய் இருந்து யாருமே நம்மையும் நமக்குரியவர்களை பட்சிக்க நினைக்கிற யாராயிருந்தாலும், அவர்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்யணும்னா, அவர்களை கர்த்தர் விசாரிக்கணும்னா, நாம் என்ன செய்யணும்ன்றத மிகச் சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த தேவனுடைய ஜனமாய் இருக்கக்கூடிய எபிரேய ஜனம், இஸ்ரேல் ஜனத்தை எகிப்திய மக்கள் அல்லது பாரோ மன்னன் பட்சித்தான், அவருடைய உழைப்பை பட்சித்தான், அவருடைய ஆயுசின் வருஷங்களை பட்சித்தான், அவருடைய வருமானத்தை பட்சித்தான். பாருங்கள், அவர்களை கொடுமையாக நடத்தினான். மிக பரிதாபகரமான நிலையிலே அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். ஒரு வருடம் 2 அல்ல, ஏறத்தாழ 400 அவர்கள் அடிமை வாழ்வு வாழ்ந்தார்கள். கொத்தடிமைகள் என்று சொல்றோம் பாருங்க, அது மாதிரி நடத்தப்பட்டாங்க. செங்கல் காலவாய்களிலே அவர்கள் கடுமையாக உழைத்தார்கள். அப்படி உழைத்த உழைப்புக்கேற்ற சன்மானம் கொடுக்கப்படவில்லை. ஏதோ சாப்பாடு கிடைச்சது, அவ்வளவுதான். அவர்கள் சேமித்து வைக்க முடியவில்லை, அவள் தாராளமாக செலவு பண்ண முடியவில்லை, வீட்டுக்கு தேவையானவற்றை செய்து கொள்ள முடியவில்லை, பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுக்க முடியவில்லை. அவர்கள் மிருகங்களைப் போல நடத்தப்பட்டார்கள். நான் அடிமைகளை குறித்து நான் நிறைய வாசித்திருக்கிறேன். அப்படி அடிமைகள் எப்படி வளர்க்கப்பட்டார் என்று பார்க்கும் போது மிருகங்களை போல நடத்தப்பட்டார்கள். ரோமர்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வளர்க்கப்பட்ட அடிமைகளுக்கு பேர் கோருக்கள். மூன்று தலைமுறைகளுக்கு அதிகமாக அடிமைகளாக இருக்கிறவர்கள் கோருக்கள் என்று பெயர். அவர்கள் மிருகத்தை போல நடத்தப்பட்டார்கள். அந்த அந்த அடிமைகளுக்கு நடுவில் ஒருவனுக்குத்தான் ஒரு புரட்சி தீ பற்றி பிடிக்கிறது. அவன் மூலமாகத்தான் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுகிறது. இதை ஸ்பார்டகஸ் என்ற ஒரு புத்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். அடிமை வாழ்வு, மோசமான வாழ்வு. அப்படி அடிமையாக நடத்தப்பட்டார். அளவுக்குரிய உழைப்பு எல்லாம் பட்சிக்கப்பட்டது. அவருடைய உழைப்பு எல்லாம் திருடப்பட்டது. எல்லாவற்றையும் அபகரித்தார்கள். அநியாயமாய் அபகரிக்கப்பட்டது அவருடைய ஆஸ்திகள். அதனாலதான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாகி வரும் பொழுது அதற்குள்ளாக, அதாவது அஞ்சாதிகார யாத்திராகமத்திலிருந்து பன்னெண்டாதிகாரத்திற்குள்ள, இவர்களை பட்சித்தவர்களை ஆண்டவர் ஒன்று இல்லைன்னு பண்ணிட்டார். 10 வாதைகளை கொண்டு வாதித்தார். ஏண்டா இந்த மக்களுக்கு விரோதமா நாம் எழும்புடன் நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். 10வது வாத சங்கார தூதன் எழும்பி வந்து தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்கிற ஒரு பெரும் வாதை. அந்த வாதையிலெல்லாம் புலம்பல் சத்தம் கேட்டது. பாங்க, இவங்க கேட்டதை ஜனங்கள் கொடுத்தார்களா? 12வது அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, யாத்திராக 12வது அதிகாரத்துல, பொண்ணு கேட்டா பொண்ணை கொடுத்தார், வெள்ளி கேட்டா வெள்ளியை கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கொள்ளை அல்ல, தவறான வார்த்தை, நான் வார்த்தை பிரயோகம் என்று கருதுகிறேன். அதை ஆண்டவர் மிகைப்படுத்தி சொல்லுகிறார். உண்மையாகவே அவர்கள் கடந்த 400 வருடங்களுக்கு மேலாக உழைத்த உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய சன்மானத்தை அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போகிற போது மொத்தமாய் பெற்றுக் கொண்டு போனார்கள். நியாய விசாரிக்கிற கர்த்தர் நீதிபரர், மிக சரியான சமயத்தில் நீதிபரராய் நியாய விசாரித்து அவர்களை பட்சித்தவர்களை கர்த்தர் கண்டித்தார். சோ இந்த நேரத்திலும் கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து பட்சிக்கிறவர்களை கண்டிக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 3 விஷயம்தான் நான் உங்களோட பேச போறேன். நாம், அதாவது இஸ்ரவேலர், கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களா நம்ம இருந்துட்டோம்னா, அவருக்கு பரிசுத்தம் உள்ளவர்களா இருந்துட்டோம்னா, நம்ம யாராவது பட்சித்தாங்க, நம்மையோ அல்லது நமக்குரியவர்கள் யாராவது பட்சித்தாங்கன்னா கர்த்தர் அவர்களை கண்டிப்பார் என்பதை மனசுல வச்சுக்கோங்க. அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் நாம பிரதானமா செய்ய வேண்டிய 3 விஷயம். நம்பர் 1, நாம் அவருக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கே சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். இப்போ லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். முதற்பேறான எந்த ஆண்பிலையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் என்று வாசிக்கிறோம். அதாவது அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தமானது, கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்றால் நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். வேற இந்த உலகத்துல வேற எதுவும் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடக்கூடாது. நாம் முழுக்க முழுக்க முழுக்க கர்த்தருக்கு சொந்தமானவர்களாக, கர்த்தருக்குரியவர்களாக, கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோமா? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் எத்தனை பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது எனப்படுமா? ஒரு பாடலே இருக்குது, சங்கீதத்தில் இந்த வசனம் இருக்கு. தேவனுக்கு சொந்தமான ஜனமாக, அவருடைய மக்களாக, அவருக்குரியவர்களாக வாழ்வது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். சோ நீங்க அவருடையவர்களா இருந்தா யார் உங்களை தொட முடியாது? உங்களுக்கு விரோதம் எழும்ப முடியாது. உங்களையோ உங்களுக்குரியவர்களையோ யாரும் பட்சிக்க முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு கர்த்தர் சொல்றான். உன்னை எவனாவது தொட்டான்னா என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்றார். இவ்வளவு அழகாய் கர்த்தர் பேசுகிறார். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நான் அவருடையவனாக இருக்கும் பொழுது எனக்காக கர்த்தர் எழும்புகிறார். எனக்காக என்னை பாதுகாக்கும்படி, என்னை பட்சித்தவர்களுக்கு விரோதமாக அவர் எழும்புகிறார். அவர்களை கண்டிக்கும்படி எழும்புகிறார். அவர்களை நியாய விசாரிக்கும்படி எழும்புகிறார். அவர்களை விசாரிக்கும்படி எழும்புகிறார். அதை நான் மறந்து விடக்கூடாது. 2வது, அவர் நமக்கு இட்ட ஆணை, நமக்கு இட்ட கட்டளை, நமக்கு இட்ட கற்பனைகளை நாம பின்பற்றுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்துட்டா நாம் அவருக்கு பரிசுத்தம் உள்ளவர்கள். நம்ம யாரும் பட்சிக்க முடியாது. நம்மையோ நமக்குரியவர்களையோ யாரும் பட்சிக்க முடியாது. இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்னு சொன்னா, உபாகம புத்தகம் 7வது அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்கள். நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அதை மறந்துட வேண்டாம். நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அதுக்கு கீழே நீங்க வாசிக்கும் போது, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும்

நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது போல அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதையை, வாழ்க்கையை வேறு யாருக்கு கர்த்தர் கொடுக்கல. நாம் அவருடைய ஜனம், அவருடைய ஜனம். ஆகவே நமக்கு விரோதமாக யாராவது எழும்பினால் அவர் சும்மா இருப்பாரா? உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காத அப்படின்னு சொல்ற, வாய்க்காதே போகுன்னு சொல்றார். இன்னொரு இடத்துல உனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள், ஒன்று உனக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள், போராடுகளை தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு எதிராக எழும்புகிறவங்களை ஒன்றுமே நாம இழுபொருள் ஆவார்கள். இப்படி எல்லாம் கர்த்தர் சொல்றார், வாக்குத்தத்தங்களை சொல்றார். இப்போ நான் கர்த்தருக்கு சொந்தமானவன் இருக்கணும் முதலாவது, இரண்டாவது அவருடைய கற்பனையின்படி, அவருடைய கட்டளையின்படி, அவருடைய பிரமாணத்தின்படி நான் வாழக்கூடியவனாக இருக்கணும், அவருடைய வசனத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கணும். அப்படி செய்யும் பொழுது எந்த சத்துருவும், என்னை பட்சிக்க வந்த எந்த சத்துருவும் தேவனால் கண்டிக்கப்படுவான், அல்லது தேவனால் தண்டிக்கப்படுவான், தேவன் அவனை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். வெகு காலத்துக்கு முன்பதாக நான் கேட்ட ஒரு சாட்சி, ஒரு சகோதரன் ஜேசிபி அந்த இயந்திரத்தை இயக்குகிற சகோதரன், அவர் தனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை அவர் திருப்பி வாசிப்பார், வாகனத்திலே வச்சிருப்பார். தனக்கு எப்போதெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் பைபிளை திருப்பி வாசித்து அதை சந்தோஷப்படுவார். அவருக்கு மேல ஒரு அதிகாரி இருந்தார், அவருக்கு கிறிஸ்துவ பிடிக்காது, இயேசுவை சுத்தமா பிடிக்காது, பைபிளை தொடரவனை பிடிக்காது, எரிஞ்செறிஞ்சு விழுவார். இவன் பைபிள் வாசிக்கிறத பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அங்க வருவார், அவ்வளவு வேலை கிடைக்குது, அந்த வேலையை செய்யாம பைபிளை பார்த்துட்டு இருக்கிற, முடி வச்சுட்டு வேலையை பார் அப்படின்னு சொல்லுவார். ஓவர் டார்ச்சர், வேதத்தை வாசிக்கிறதுனால அந்த மனிதன் இந்த டிரைவரை ஓவரா டார்ச்சர் பண்ணார். பல நாட்கள் இது நடந்துச்சு. ஆனால் இந்த சகோதரன் தேவ பிள்ளையா இருக்கிறதுனால மிகவும் பொறுமையோடு இருந்தார், மிகவும் பொறுமையோடு ஆண்டவர் பார்த்துப்பாரு, ரொம்ப புன்முறுவலோடு அவர் என்ன சொன்னாலும் கேட்டுப்பார். ஒரு நாள் ரொம்ப ரொம்ப மோசமா கோபமா பேசிட்டார், பைபிள் வாசிக்கிறத பார்த்த உடனே அவர் அப்படி பேசினார், இப்படியே பைபிள் வாசிக்கிறதா உனக்கு நாங்க சம்பளம் கொடுக்கிறோமா என்றெல்லாம் பேசினார். அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இந்த வேதத்தை வாசித்தார், அது வரைக்கும் கோபப்படாதவர் அன்னைக்கு கோபப்பட்டுட்டார். கோபம் வந்த உடனே இந்த சகோதரன் ஆகம புத்தகங்களின் ஒரு பகுதியை எடுத்தார், எபோசியர், எமோரியர், இவங்க பேரெல்லாம் சொல்லி இவர்களை குழவிகள் வந்து கொத்திட்டு அப்படின்னு ஒரு வேத பகுதி இருக்கு, அதை வாசிச்சிட்டார், சத்தமாய் வாசித்தார். எபோசியர, எமோரியர குழவிகள் கொட்டியது அப்படின்னு வாசித்து முடிட்டார், முடிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அந்த அதிகாரிக்கு என்னடா அவன் ஒண்ணுமே சொல்லாம ஏதோ பைபிளை திறந்தான், குழவிகள் வந்து கொட்டியதுன்னு வாசிக்கிறானே என்று நினைச்சுக்கிட்டே பைத்தியக்காரன் அப்படின்னு திட்டிட்டு போயிட்டே இருந்தார். கொஞ்சம் தூரம் போயிருப்பார் பாருங்க, எங்க இருந்து ஒரு குழவி கூட்டம் வந்துச்சு. அந்த குழவி கூட்டங்கள் வந்து அவரை ஓட ஓட விரட்டி கொத்துச்சு, உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் குழவிகள் அவரை கொத்துச்சு, கொட்டியது பாருங்க. அவருக்கு உடம்பு முழுசும் அப்படியே வீங்கிச்சு, மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார், அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, மருத்துவமனையில அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. எல்லாரும் பார்க்க போனாங்க, பார்க்க போனவங்ககிட்ட எல்லாம் அவர் சொன்னது என்ன தெரியுமா? எப்பா, யார்கிட்ட வேணாலும் கரைச்சல் பண்ணுங்க, பிரச்சனை பண்ணுங்க, அந்த கருப்பு புத்தகம் வச்சிருக்கிறானே ஒருத்தன், அதாவது பைபிள், அவன்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருங்க ஐயா, நான் ஏதோ வேலையில அவனை கொஞ்சம் கோபமா பேசிட்டேன், நீ வேலையை விட்டுட்டு பைபிள் வாசிக்கிறியான்னு சொல்லிட்டேன், அவன் ஒரு நாள் கோபப்பட மாட்டான், திடீர்னு அந்த கருப்பு புத்தகத்தை திறந்தா என்னமோ நாலஞ்சு பேரை சொன்னான், ஏழு பேரு சொல்லிட்டவர்களை குழவியில் கொட்டியதுன்னு சொன்னான், நான் அது விளையாட்டா நினைச்சிட்டேன், அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல, ஒரு சில நிமிஷத்துல குழவி கூட்டம் வந்து நீ கொத்திருச்சு, அதனால அவன்கிட்ட மட்டும் எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க என்று சொன்னான். அவன் மேல அவருக்கு அப்புறம் கோபம் வரல, உண்மையிலே தெய்வ சக்தி இருக்குன்னு அவர் நம்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நாம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, கர்த்தருடைய கற்பனைகளை நடக்கும்போது நமக்கு விரோதமா யார் எழும்பினாலும், யார் வந்தாலும், அவங்க நமக்கு நமக்குரியவைகளை பட்சித்தாலும் கர்த்தர் விடமாட்டாரு, அவர்களை நியாய விசாரிப்பார், அவர்களை சந்திப்பார், அவர்களை தண்டிப்பார், கண்டிப்பார், அது நடக்கும். மூணாவது, பரிசுத்தமான உள்ளவர்களா நம்ம இருக்கணும்னா வேறு பிரிக்கப்பட்டவர்களா, அதாவது இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அவரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி, அவரை உயர்த்தும்படி தேவனாலே நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், அப்படிதான் கர்த்தரை அழைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட நம்முடைய லைஃப்ல, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும், பெரிய அதிசயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, நாம ரொம்ப கவனமா இருக்கணும். லேவியர்கள பரிசுத்தம் உள்ளவர்கள் ஏன் சொல்லிருக்கா? லேவியர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ரெண்டு நாளாகம புத்தகம் 35:3 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு

0: பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, அதாவது கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, ஆண்டவருக்கு என்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் 12 கோத்திரம். இந்த கோத்திரத்தை மாத்திரம் கர்த்தர் செப்பரேட் பண்ணி வேறு பிரித்தார். காரணம், இவர்கள் பரிசுத்தமானவர்கள். குறிப்பா பாருங்க, லேவி தன்னுடைய சகோதரி அதாவது மானபங்கப்படுத்தப்பட்டால் தீட்டுப்பட்டால் என்பதற்காக தன்னுடைய தமையன் சிமியனோடு சேர்ந்து அவர்களை கொன்று குவித்தான், தீனால கெடுத்தவங்களை அப்படின்னு வாசிக்கிறோம். அப்புறம் மோசே மலையிலிருந்து இறங்கிறது தாமதமான போது எல்லாம் விக்கிராதனை செய்தாங்க, வேசித்தனம் பண்ணினாங்க. யார் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறது என்று கேட்கும்போது உருவின பட்டயத்தோடு குறித்தவர்கள் யாருன்னா இந்த லேவியர்கள். சோ அதனால கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை கர்த்தர் செப்பரேட் பண்ணார்கள். பரிசுத்தம் உள்ளவர்கள் லேவியர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள். அவங்க எப்படி தங்களை காத்துக்கொண்டு, செத்தவைகளுக்கு எல்லாம் விலகி இருக்கணும்னு இருக்குது உபாகமம் 14:21 செத்தவைகளுக்கு விலகி இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க உபாகமம் 14:1-2 வாசித்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிரதிஷ்டியோட இருக்கணும், அர்ப்பணிப்போட இருக்கணும். இப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் சொன்னா வேறு பிரிக்கப்பட்டவர்களாக பிரதிஷ்டையோடு கூட வாழ்கிறவர்களாக இருப்பவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். அவங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பி அவருடைய கனிகளை பட்சிக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாரு, அவர் தண்டிப்பார், அவர் எழும்பி காரியங்களை செய்வார். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஜீவிதத்துல நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களா இருக்கிறீங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப யார் எழுப்பினாலும் சரி, உங்களையோ அல்லது உங்களுக்குரியவர்களை யார் பட்சித்தாலும் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். 2:3 எரேமியாவின் படி அவர் சும்மா இருக்க மாட்டார், அவர்களை தண்டிப்பார், அவர்களை நியாயத்தில் கொண்டு வருவார், அவர்களை விசாரித்து அவர் நீதியை நிறைவேற்றுவார். ஆகவே நாம் கர்த்தருக்குரியவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்குரியவர்களாக, கர்த்தர் சொல்லுகிறபடி வாழ்கிறவர்களாக, வேறுபிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்வர்களாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை லேவி கூட்டம் தான், அப்படியே லேவி கூட்டம் தான். நாம நம்மை குறித்து பைபிள் சொல்லுது, 2 பேதுரு புஸ்தகம் 2:9 நீங்களும் உங்களை அந்தகாரத்தினிடம் தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியையும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாம புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாருமே வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான், நாம் அவருக்கு பரிசுத்தமானவர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு புறமா யார் எழும்பினாலும் ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செயல்பட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார். நம்ம யாராவது பட்சிக்க நினைத்தால் கர்த்தர் அவர்களை பட்சிப்பார், அவர்களின் நியாயத்திலே கொண்டு வருவார், அவர்களை நியாயம் தீர்ப்பார். தேவனுடைய வல்லமை விளங்கும், அவர்களை கர்த்தர் கண்டிக்கவும் தண்டிக்கவும் செய்வார். நாம் இந்த 3 குறிப்புகள், அதாவது நம்ம முதல்ல கர்த்தருக்குரியவர்களாக இருக்க வேண்டும், 2வது கர்த்தருடைய கற்பனைகளை நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்குள்ள இருக்கணும், 3வது வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். இப்படி நடந்து கொண்டால் இந்த வசனம் அதாவது மல்கியா 3:11 படி நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்களை பட்சித்தவர்களை கர்த்தர் சீக்கிரம் தண்டிப்பார், இது நடக்கும். அதனால இதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க கர்த்தருக்கு பரிசுத்தமானவங்களாக இருங்க. ஜோம் பண்ணுவோம். நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தை, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. ஒரு பொற்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய நாமத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கப்பட, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட இயேசு சுவாமி நீ உதவி செய்யும். உங்களுடைய கருணை கண்கள், கிருபை, தயவு, காருண்யம் அத்தனையும் எங்கள் மேல் அளவில்லாமல் தங்கி தாபரிக்கட்டும். உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. குறிப்பாக ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தாவே, எங்களுக்குரியவைகளை யாராவது பட்சிக்க நினைத்தால் அவர்களை நீ தண்டிக்கிறீர் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களுடைய கனிகளை, எங்களுக்குரியவைகளை யாரும் தொடாதபடி வேலையெடுத்து பாதகத்துக் கொள்ள எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, உமக்குரியவர்களாக வாழ, உமக்கு சொந்தமானவர்களாக வாழ, உடைய கற்பனைகளின்படி ஜீவிக்க ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேல வேறுபிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்களே, மிக ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலைத்திலே 10:56. 11 வருகிறது சிந்தனை துளிகள். பாஸ்டர் பின்கர் விக்டர் அவர்கள் நோர்வேயிலிருந்து எங்களோடு இணைந்து வழங்க இருக்கின்றார்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கரையத்திலே 11 மணி, புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைகிறார் பாஸ்டர் வென்கர் விக்டர் அவர்கள், நோர்வேலிருந்து சிந்தனை துளிகளோடு.
2: கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு கொடாவுடி ஸ்தோத்திரம். நாங்கள் இன்றைய தியானத்திற்கு 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கொள்வோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென். அல்லேலூயா. நாம் யாருடையவர்கள்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயங்களா நாம் காணப்படுகிறோம். நாம் நம்முடையவர்கள் அல்ல. நாம் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நாம் ஞானஸ்தானத்தை பெற்று நாங்கள் புதிய சிருஷ்டிகளாக மாறுகிறோமோ அன்றிலிருந்து நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். பரிசுத்தாவியானவர் தங்கும் ஆலயங்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆகவே நம்முடைய ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும்? பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஆவியானவர் செவி கொடுத்து வாழ வேண்டும். நம்முடைய மனம் போன போக்கெல்லாம் நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை. கால் போன போக்கெல்லாம் நாம் போக செல்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. பரிசுத்தாவியானவருடைய வழியிலும் அவருடைய வழிநடத்தலிலும் அவருக்கு நாம் வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் தேவனுடையவர்கள். நாம் 2 தோணியில் கால் வைத்து வாழ முடியாது. இந்த உலகத்துக்குள்ளும் தேவனுக்குள்ளும் நாம் கால் வைத்து வாழ முடியாது. முடிவெடுக்க வேண்டும். நாம் யாருடையா வாழப்போகிறோம்? நம்முடையவர்களா வாழப்படுகிறோமா? நாம் மாம்சத்துக்கு செவி கொடுத்து வாழப்போகிறோமா? இந்த பூமியில வாழ்ந்து அழிந்து போகிறோமா? அல்லது பரிசுத்தாவியானவருக்கு செவி கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைய போகிறோமா? நாம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் முடிவெடுப்போம். நாம் நம்முடையவர்கள் அல்ல, பரிசுத்தாவியானோர் வாழும் ஆலயம் என்று சொல்லி நாம் முடிவெடுத்து நாம் வாழுவோம். இனி பிழைப்பது நமக்காக அல்ல, தேவனுக்காக. நாம் வாசித்துக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 5:15 சொல்லுகிறார், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதாரிக்கின்றோம். ஆகவே அன்பான சகோதர சோழே, நாம் பிழைத்திருப்பது கிறிஸ்துவுக்காக, நமக்காக அல்ல. நாம் கிறிஸ்துவுக்காக நாம் பிழைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நாம் அவருக்காக பிழைக்கும்படியாக அவர் என்ன செய்தார்? நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். எதற்காக? நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக. ஆகவே அன்பான சகோதரர்களே, நாம் நம்முடையவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயங்களா நாம் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 6:14-16 வாசிக்கொள்வோம், அந்நிய நுகத்திலே அவவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? பாருங்க, 2 வேஷம் தரிக்க முடியாது என்று சொல்லி இங்கு நமக்கு சொல்லப்படுகிறது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அவர் 2 இடத்திலும் கால் வைக்க முடியாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளியிலும் வாசம் பண்ணிக்கொண்டு இருளிலும் வாசம் பண்ண முடியாது. ஒன்றில் ஒளியை தெரிந்தெடுக்க வேண்டும், அல்ல இருளை தெரிந்தெடுக்க வேண்டும். அது உங்களுடைய கைகளில் உண்டு. 15 சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கும் பேலியாளிக்கும் இசைவேது, அவவிசுவாசி உடனே விசுவாசிக்கு பங்கேது. ஆகவே நாம் 2 தோணியில் கால் வைக்க முடியாது, 2 வருஷம் போட முடியாது. ஒன்றை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும், அது நமது கைகளில் ஒன்று. ஆகவே அன்பான சௌர சொருளே, நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். நாம் சும்மா ரட்சிக்கப்படவில்லை, நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நாம் நம்முடைய கிரியைகளினாலும் நம்முடைய சிந்தைகளினாலும் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் முன்குறித்தல், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஆகவே அன்பான சகோதர சொல்லை, நாம் வாசிப்போம். 16 சொல்கிறார், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயங்களாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். ஆகவே நாம் இன்றிலிருந்து நாம் உணர்வடைந்து கொள்வோம், நம்முடையவர்கள் அல்ல, தேவனுடையவர்கள், பரிசுத்தாவியானவர் வாழும் ஆலயங்களாய் நாம் காணப்படுகிறோம். மனிதர்கள் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாழுவதில்லை, நமக்குள் தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அவருடையவர்களாய் நாம் வாழும் பொழுது அவர் நமக்குள் வாசம் பண்ணி அவர் நம்முடைய தேவனாயிருப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். ஆகவே நாம் தேவனுடைய பரிசுத்தாவியானவர் வாழும் ஆலயங்களாய் நாம் ஒவ்வொருவரும் வாழுவோம். கர்த்தருடைய ஆஸ்வதிப்பராக, கர்த்தருக்குமாய் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா.
1: ஆமென். நன்றி பாஸ்டர் பென்கள், அருமையான ஆண்டவருடைய வார்த்தை சிந்தனை துளிகளாக பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நிறம் கலைந்திரே 11:22, 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 11:30. இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்பு பாடல் கேட்கின்ற நேரம். அதற்கு முன்பதாக இன்றைய நீதிமொழிகளை சோரி மெரின் அவர்கள் வாசிக்க இருக்கிறார்கள்.
2: நீதிமொழிகள் 25 அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேசர் பேர்த்தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இதயங்களும் ஆராய்ந்து முடியாது. வெளியினின்று களிமை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கும் மேன்மை. வழக்காட பதற்றமாய் போகாதே. முடிவிலே உன்னாயிலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. உன்னயலானோடே மாத்திரம் உன் வியாசியத்தை குறித்து வழக்காடு. மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான். உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபிரஞ்சி பூசணத்துக்கும் சரி. கோடைக்காலத்தில் உறைந்த மலையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உன்னதமான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். தேனை கண்டுபிடித்தாயனால் மட்டாய் சாப்பிடு. மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காத படிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. பிறனுக்கு விரோதமாய் பொச்சாட்டி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கற்கத்துக்கும் உரிமையான அம்புக்கும் ஒப்பானவன். ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். மன துக்கமுள்ளவனுக்கும் பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவனைப் போலவும் வெடியுப்பின் மேல் வார்த்த காடியைப் போலவும் இருப்பான். உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தளர்களை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். வடகாற்று மலையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும் வீட்டின் ஒரு மூலையில் தங்குவதே நலம். தூரதேசத்திலிருந்து வருமன செய்து விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகழை நாடுவதும் போலல்ல. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். ஆமீன்.
1: ஆமீன். நன்றி சௌரி மேரினா, வாழ்த்துக்கலாமா.
2: நன்றி பிரதர்.
1: நேரம் 11:32. உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். தாமதிக்காமல் அழைத்து ஆண்டவரின் நாமத்தை உயர்த்தி பாடுங்கள்.

நேரம் கலைத்திரை 11:37. புதன்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கும். இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம் மற்றும் விருப்ப பாடலை பதிவு செய்கின்ற நேரம் 6473385596 இலக்கத்திலே நீங்கள் பாடல் பதிவுகளையோ அல்லது பாட நீங்கள் வரலாம். அன்பு உறவுகளே, எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர் மல்லிகா அம்மா.
0: எப்படி இருக்கீங்க?
1: ஆண்டவர் கிருபையால நல்லா இருக்கிறேன் பிரதர்.
0: ஓகே, சொல்லுங்க.
1: நீங்க சும்மா இருக்கிறீங்கல்ல?
0: ஓமம்.
1: நாங்கள் குடுத்துட்டு விசுவாசிப்போம். நான் பாடுறேன். தோத்திரம் தகப்பனே, தோத்திரம் அப்பா, தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி. இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன், இல்லை இல்லா நன்மைகளால் நிரப்பிடு.

0: ஆமென். நன்றி
1: ஆமேன், ஆமேன்.
0: குழந்தைகள்,
1: நன்றி
0: உங்க
1: அம்மா.
0: சகோதரி எனக்கு இடையில சொல்லி தந்துருவா.
1: அப்படியா?
0: ஓகே, வந்துருவா கேட்டு. ஓகே பிரதர், நன்றி பிரதர்,
1: நன்றி,
0: நன்றி சகோதரி. ஓகே.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கிளையத்திலே 11:43 உங்களுக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பு. வணக்கம்.
3: வணக்கம் அங்கிள், நான் கிளிநொச்சியில இருந்து செமினா பேசுறேன்.
1: ஓகே, கிளிநொச்சி செமினா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் அங்கிள்.
1: ஓகே ஓகே ஓகே. முட கிளி எங்க
3: இருக்குது?
1: இருக்கு, சத்தத்தை காணல. இப்ப
3: தூக்கம், இது பெருசாண்டு இன்னும் கதைக்கு பழகல.
1: பழக இல்லையா? கதை காட்டி என்ன செய்வீங்க, விட்டுருவீங்களா வெளியில?
3: ஜீவனாக்கள் எல்லாம் என்று உம்மை சாத்திருப்பேன், எல்லாம் சார்ந்திருப்பேன், நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா, நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா, என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்று உம்மை சார்ந்திருப்பேன், என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்று உம்மை சார்ந்திருப்பேன், ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா, ஜெனிப்பித்தவர் நீ

0: ஐயா என்னை கைவிடவில்லை, ஐயா நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தான் ஐயா, நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தான் ஐயா, என் ஜீவ நாட்களெல்லாம் என்று உம்மை சார்ந்திருப்பேன்.
1: ஆமென். நன்றி சமினா. ஓகே.
2: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Christian songs, programs, poems, dramas, and more.
3: பத்து கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து, கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும்.

0: ஆமென்.
1: மாமலை பெய்ய போது
0: ஹல்லேலூயா.
1: மாமலை பெய்யும், கர்த்தரை சிவனுடைய குமாரனாகவும் அவர் அனுப்பினவா தகப்பனை பிதாவாகவும் இயேசு பிதாவுடன் சென்று அவரவருடைய பரிசுத்தாவியை பரிசுத்தாவியாகவும் இங்கே விசுவாசிக்கிற மக்களை விசுவாசிகள் என்றும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அருள் மாமலை பெய்யும்.
0: ஆமேன், ஆமேன். நன்றி, அருமையான வாழ்த்துக்கள், நல்ல கருத்துக்கள், நல்ல பாடல். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது.
1: உங்களையும் வாழ்த்துகிறேன் ஆண்டவரின் நாமத்தினாலே. இந்த வெகு சீக்கிரத்திலே வந்துட்டா அவை இங்கே வந்து காரியங்கள் நடத்துவார் நான் நம்புகிறேன்.
0: ஆமேன், ஆமேன். நன்றி பெரியண்ணா, வாழ்த்துக்கள், நன்றி.
2: வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 11:57 புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: சொல்லுங்க ரீட்டம்மா,
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: யானும் சோமா இருக்கிறார். ஜசிதா எப்படி, எப்ப வருவா?
0: இந்த வாரம் வந்துருவா.
1: சோமா இருக்கிறாவா?
0: ஓம் ஓம் சோமா இருக்கு.
1: நான் போடுற பாட்டு எல்லாம் நீங்க ஏன் குறைச்சு குறைச்சு போடுறீங்க?
0: இப்ப குறைச்சு போடுறேன், முடிய நேரம். ஒரு
1: பல்லவியும் ஒரு சரணமும் நான் பிறகு மறு ஒளிபரப்பு போய் கேட்டுக்கொண்டு கிடந்த
0: ஒரு மணிக்கு செய்தி பெறும்.
1: அதான் நான்
0: யோசிச்சேன். சொல்லி போடு செய்தி. ஒரு மணிக்குன்னா ஒரு மணிக்கு தான் பாட்டை நீங்க முன்னுக்கே போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களோட பாட்டை முழுக்க போறேன். டெண்டு சரணம்.
1: சரி, சந்தோஷம்.
0: ஆனா பெரிய பாட்டு தான் நீங்க கேட்கிற பாட்டு எல்லாம் 6 நிமிஷம்.
1: என்ன பாட்டு ஐயா? நானே வழி நானே சத்தியம்.
0: நானே
1: வழி நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே.
0: அப்ப நீங்க மறு ஒளிபரப்புல
1: செய்தி விளைய சாப்பாடை கொண்டு வந்து வச்சு கேட்டுக்கணும், சாப்பிட்டு.
0: சரி சரி சரி, நன்றி அம்மா. மகிழ்ச்சி கேட்டுக்கொண்டிருங்கோ. நிறம் கலையத்திலே 11 மணி, மன்னிக்கணும், 12 மணி மதிய ஒளிபரப்போடு இணைந்துக்கிறோம். இது உங்களுக்கான நேரம். உங்களுக்கான நேரத்தில் நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுங்கள். உங்களுக்காக சர்வதேச உறவுகளுக்காக நாங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்தில் உங்களை இணைத்திருக்கிறோம். 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் கூச்சப்படாமல் தயங்காமல் அழைத்து பாடுங்கள். அப்படி உங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் நேரங்கள் இல்லாவிட்டால் 5 செகண்ட் அல்லது 10 செகண்ட் அதாவது 10 வினாடிகள் நீங்கள் ஆண்டவருக்காக கொடுத்து வாட்ஸ்அப்பிலே உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

0: வணக்கம். எப்படி சௌரி மரியா, எப்படி இருக்கிறீங்க?
1: சுகமா இருக்கிறேன் ஆண்டவரே கிருபையால. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கும்.
1: ஆமென். இந்த இந்த கிழமை வருவா? அந்த மாதம் வரையில
0: இந்த கிழமை வருவா இல்ல அடுத்த கிழமை கண்டிப்பா வருவா?
1: ஆமென். பாட டைம் போட்டுது.
0: பாடுங்க பாடுங்க.
1: பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.

சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவது பரம சிலாகியமே. அவர் செட்டையின்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின்கு அடைக்கலம் புகவே

அவர் சத்தியம் வரிசையும் கடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சிட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.

நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்ட இங்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்ட இங்கு அடைக்கலம் புகவே தம்

0: ஐக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே. ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சௌரி மரியா, வாழ்த்துக்கள்.
0: நன்றி. எனக்கு ஒரு பாட்டு
1: என்ன பாட்டு சொல்லுங்க.
0: ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற இருக்கு.
1: ஜபமே,
0: ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற என்ற பாட்டு. ஜப ஆவியால் என்னை நிரப்பிடுமே, அது கிருவே தேவ கிருவே என்ற இதெல்லாம் இருக்கும் போல்.
1: சரி, பாக்கணும்னா கண்டிப்பா அடுத்து வரும். நன்றி அம்மா, நன்றி.
2: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800க்கும் மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdale Square, Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
1: நேரம் கலையத்திலே 12:09 புதன்கிழமை காண மதிய ஒளிபரப்போடு இணைந்துக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விரிவு பாடல் கேட்கின்ற நேரம். நேரத்தை தாமதிக்காமல் உடனடியாக வந்து பாடுங்கள், அல்லது பாடல்களை பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும். இதோ மீண்டுமாக இன்னொரு இனிய பாடலோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், நான் மேரி.
0: எப்படி இருக்கீங்க மேரி?
1: ஆண்டவருடைய நாம மகிமையுடையதாக.

0: வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நலனேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நலனேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். நன்றி நன்றி நன்றி.
1: ஆமென். நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்து. ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்களம் ஐயா.
1: நன்றி அம்மா, நன்றி. நேரம் கிடைத்திலே 12:12 உங்களுக்கான நேரத்தில் இணைந்திருக்கோம். அடுத்து ஒரு சில விருப்ப பாடலை கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலைந்தது 12:18 புதன்கிழமை காண மதிய ஒளிபரப்போடு அணிந்திருக்கிறோம். தொடர்ந்து ஒரு சில விருப்ப பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கிறோம். முதலிலே சௌரி கீதா அவர்கள் டென்மார்க்கிலிருந்து விரும்பி கேட்ட பாடல்.

ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள் சௌரி. கீதா அவர்கள் டென்மார்க்கில் இருந்து. அடுத்த பாடலாக சௌரி கொன்சி அவர்களுடைய விருப்ப பாடல், லண்டன்லிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டுக்கிறார்கள். இதோ சௌரி கொன்சிக்காக இந்த பாடல் வருகிறது.

0: அருமையான பாடலே தெரிவு செய்து தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள். சௌரி கொன்சி அவர்கள் லண்டன்ல இருந்து. வணக்கம். எப்படி இருந்தது? நல்ல பாட்டா? அப்படித்தான். இடையில வந்தா என்ன செய்யற? நேரஞ்சல வந்துட்டீங்க. சரி சரி சரி, நேரத்தை வீணாக்காமல் பாடுங்கோ.
1: எங்கோடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம், பார்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சூத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தோனியாய் உயர்த்துவேன். எங்கோடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம், வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் தோற்றம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார் கத்தரே என்பலன் எதற்குமே அஞ்சுடேன். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர் மேற்பார் ஜெயிக்கிறார். நீதியின் தாங்கியே நடத்துவார் கத்தரே என்பலன் எதற்குமே அஞ்சுடேன். எயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோக்கம், வாழ்வழிக்கும் எது ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோக்கம். அற்புதம் செய்வர் அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர் ஜெயிக்கிறார். எயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூக்கம், வாழ்வழிக்கும் எது ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் தோற்றம். ஆண்டவரே, இந்த நேருக்கு தந்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உங்களை உங்க குடும்பங்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதி.
0: ஆமே. நன்றி அம்மா. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். ஆமேன். அடுத்த விருப்பு பாடலாக, விருப்பு பாடல் வரிசையிலே கேட்டிருப்பது பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் நோர்வேலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். இதோ அவர்களுக்காக இந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் நோர்வேயிலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள். தொடர்ந்து கனடாவிலிருந்து அருமையான தாயார் ரீட்டாம் அவர்கள் கேட்ட பாடல் இதோ.

0: அருமையான பாடல். இந்த பாடலே செல்லப்பா அவர்கள் எழுதி பாடியிருந்தார்கள். ஆரம்பத்தில் மிக ஆசீர்வாதமான ஒரு பாடல், நல்ல கருத்து நிறைந்த ஒரு ஜபத்தை பற்றிய ஒரு பாடல். இந்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார்கள் கனடாவிலிருந்து சௌரி மரியா அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்து நாங்கள் செய்திக்கு செல்ல இருக்கோம். ஒரு மணிக்கு வருகிறது ஆண்டுடைய வார்த்தையே எங்களோட அமெரிக்காவிலிருந்து இணைந்து பயந்துள்ளார்கள் பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள். நேரம் கலையத்திலே 12:55.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: இன்றைய நாளும் உங்களுக்கான நேரத்தில் பாடல்களை பாடி மற்றும் விருப்ப பாடல்களை கேட்ட 11 சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்து ஒரு மணிக்கு முன்பதாக ஒரு இனிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

0: புதன்கிழமை காண மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். நேரம் கலையதிலே ஒரு மணி. இது செய்திக்கான நேரம். எங்களோடு அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பார்மர் பரமதாஸ் ஆகிய அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். செய்திக்காக அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் பிரதர்.
0: எப்படி இருக்கீங்க
1: ஐயா? பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்க ஐயா? நீங்க எப்படி இருக்கீங்க ஐயா?
0: நல்லா இருக்கும். நல்லா. அம்மா கெட்டிங் பெட்டர். கூடிய வர இருக்கிறாங்க. உங்களோட ஜபத்துக்கு நன்றி. சுசியம்மாவோட ஜபத்துக்கு நன்றி. இன்னைக்கு சுசியம்மா வருவாங்களா பிரேயருக்கு?
1: ஆமா ஆமா வருவாங்க வருவாங்க.
0: சரி.
1: ஆமா.
0: ஆமேன் ஆமேன். மிக மகிழ்ச்சியா நீங்க ஜபத்தோடு ஆண்டோட வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க.
1: ஆமேன். நாம் ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளையில எங்கள் வலமையில வானொலிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சகோதரின் சண்டையாவுக்காக, சகோதரி ஜெசிந்தாமா அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த குடும்பத்தினுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அருமையான ஐயாவை ஆசீர்வதியும், அம்மாவை ஆசீர்வதியும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடித்து ஆயுளம் கொடும். அருமையான அம்மாவும் நல்ல உற்சாகமாக இரட்டிப்பான வல்லமையோடு கூட முன்பு இருந்த அப்பா அந்த உற்சாகத்தை பார்க்கலும் அதிக உற்சாகத்தோடு கூட அவர்கள் செயல்பட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகள், வல்லமைகள், அதிகாரங்கள், அந்தகார சக்திகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் நிர்மூலம் பண்ணுகிறோம், அப்புறப்படுத்துகிறோம். ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும், ஒரு தெய்வீக வழிநடத்துதல் உண்டாகட்டும். எல்லா தீமைகளுக்கும் அவர்களை அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எல்லா நன்மைகளாலும் திருப்திப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
0: ஆமேன்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் கர்த்தர். இந்த இடத்துல ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தையை ஆதியாகமத்தின் புத்தகம் 50:21 ஞாபகப்படுத்துவதற்காக சொல்கிறோம். ஆதியாகமம் 50:21. இந்த இடத்துல யோசேப்பு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். அதுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்றால் இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை நோக்கி சொல்கிறான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஆமீன். பாருங்க, 18 அந்த சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் உமக்கு அடிமை. எந்த சகோதரர்கள் இந்த யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்களோ, எந்த சகோதரர்கள் அந்த மீதியானியர்கள் கையில இந்த யோசேப்பை விலக்கி விற்றார்களோ 20 வெள்ளிக்காசுக்கு, அதே சகோதரர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள், நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொல்லி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் சூழ்நிலையே தலைகளா மாற்றுகிறவர். ஆனா யோசேப்பு செய்த ஒரே ஒரு காரியம் தெரியுமா, அவன் எந்த துன்பத்தின் மத்தியிலும் தேவனை அவன் தூஷிக்கவில்லை, தன்னுடைய சகோதரர்களுக்கு தீமை செய்யவில்லை. இந்த ரெண்டு விஷயம்தான் முதன்மையான காரியம். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை எந்த விதத்திலும் தூஷிக்க கூடாது, ஆண்டவரை கோபமாய் பேசக்கூடாது. ஆமீன். சமீப நாட்கள்ல ஒருத்தங்க சொன்னாங்க என்கிட்ட, அந்த ஒரு சூழ்நிலையில நான் சேசப்பாவை அண்ணா நல்லா திட்டி விட்டுட்டேன், நல்லா திட்டி விட்டுட்டேன், எனக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு அவர் மேல, சேசப்பா மேல அப்படின்னு சொன்னாங்க. நான் சிரித்து கொண்டே இருந்தேன். அப்போ அவங்களுடைய நிலைமையில அவங்க திட்டி இருக்கிறாங்க. என்ன பெரிய ஒன்றும் கஷ்டம் கிடையாது, கர்ப்ப வேதனை படுகிறாங்க, ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க, அவ்வளவுதான். அது எல்லாருக்கும் வரக்கூடியது தான். அந்த கற்ப வேதனை முடிந்த உடனடியாக ஸ்திரீக்கு சந்தோஷம் வரும்னு பைபிள்லயே போட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு முதலே தெரியும். ஆனாலும் சேசப்பாவை நம்ம திட்டுறோம். ஏன், நம்ம அறியாமையினால ஆத்திரத்தினால நம்ம என்ன செய்கிறோம், இப்படி எல்லாருக்கும் நடக்கும், நம்ம அது யாரும் விதிவிலக்கு இல்லை, அது பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் அவங்களும் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. நீங்க அதனால யாருமே நல்லவங்க பரிசுத்தவங்க யாருமே சேசப்பாவை திட்ட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் ஆண்டவரை ஏதோ ஒரு சமயத்துல திட்டி இருப்பாங்க. ஆண்டவரை ஏன், ஆண்டவரை இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேட்டிருப்பாங்க, கேள்வி கேட்டிருப்பாங்க. சில திட்டாட்டாலும் கேள்வியை கேட்டிருப்பாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த காரியங்கள் எல்லாம் யோசேப்புடைய வாழ்க்கையில இல்லை. எந்த இடத்துலயுமே அவன் கர்த்தரை அவன் பேசினான் என்றோ, அல்லது தன்னுடைய சிநேகிதரை பற்றி அவர்கள் பழி சொன்னான் என்றோ, அல்லது தன்னுடைய மேல் அநியாயமாய் பழி குற்றம் சாட்டின, அவமானப்படுத்தின அந்த போத்திபருடைய மனைவியை குறித்து அவன் ஏதோ தன்னுடைய நிலைமையை விளக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய உண்மைத்துவத்தை விளக்க வேண்டும் என்பதற்காக, தான் நல்லவன், நான் கற்புள்ளவன், நான் இப்படிப்பட்டதான காரியங்களில் ஈடுபடவில்லை என்பதை விளக்கும்படியாக அவன் எந்த காரியமும் சொன்னதாக வேதத்தில் குறிப்பிடவில்லை. அவன் சொன்ன காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அந்த பானபாத்திரக்காரனிடத்துல என்ன சொன்னான், அந்த சுயம்பாகிய இடத்துல என்ன சொன்னான், இதெல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே வேதம் இவைகளை குறிப்பிட்டிருக்கும் பொழுது அவன் தன்னுடைய சிநேகிதரை, தன்னுடைய சகோதரரை குறித்து பேசியிருந்தால் அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுதான் பரிசுத்த வேதாகமம். அவன் அந்த போத்திபருடைய மனைவியை பற்றி தான் நிலைமையை எடுத்து உரைப்பதற்கு அவன் முயற்சி பண்ணினான், அல்லது சிறைச்சாலை அதிகாரத்தில் போய் சொன்னான், அல்லது நீதிபதியிடத்தில் போய் சொன்னான் என்று எங்கேயுமே இல்லை. ஆம், அந்த காரியங்களை நம்ம நினைக்கும் பொழுது கர்த்தரை பிள்ளைகளே, கர்த்தர் இந்த சகோதரர்களை இப்ப என்ன மாத்திட்டாரு, அடிமைகளாக மாற்றிவிட்டார். அப்பொழுது அந்த யோசேப்புடைய ரிப்ளையை பாருங்க, நீங்க எனக்கு எவ்வளவு அநியாயம் பண்ணீங்க, நீங்க என்னைய என்னவெல்லாம் துன்பப்படுத்தினீங்க, நீங்க என்னைய தூக்கி குழியில போட்டீங்க தானே, நான் இப்போ அதிகாரி, நான் இப்ப பிரதம மந்திரியா இருக்கிறேன், நான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறேன், நான் உங்களை என்ன செய்யறேன் பாருங்க அப்படின்னு அவன் செய்யல. அவன் தன்னுடைய தன்னுடைய சகோதரர்களை சிறைச்சாலையில போட்ட ஒரு காரணம் உண்டு, எதுக்கு, தம்பியை கூட்டிட்டு வரணும் என்பதற்காகத்தானே ஒழிய, அதனுடைய பின்னணியில வேற ஒரு காரணம் இருந்தது. பழி வாங்கும்படியாக அல்ல, அவர்கள் மேல் குற்றம் சுமத்தும்படியாக அல்ல, தன்னுடைய சகோதரனையும் தன்னுடைய அப்பாவையும் எப்படியாவது வர வைக்கணும் என்றதான காரணத்துலதான் அவன் செய்தானே ஒழிய, இந்த சூழ்நிலையை அவன் பயன்படுத்தல. இப்ப எல்லாரும் கைதிகளா வந்து நிற்கிறாங்க, எல்லாரும் அப்பவும் அவங்க சொல்றாங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை ஆண்டின்னு சொல்லும்போது யோசிப்ப சொல்றான், இல்ல இல்ல நீங்க பயப்படாதீங்க, நான் என்ன கடவுளா அப்படின்னு கேக்குறான். அதாவது தமிழ்ல நம்ம கடவுளான்னு கேட்போம்ல, அது இங்கிலீஷ் இந்த வேதாமத்துல நான் என்ன தேவனா அப்படின்னு கேட்கிறான். நான் என்ன தேவனா, நீங்க அடிமையா இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டாம், தேவனுக்கு மாத்திரம் தான் நீங்க அடிமையா இருக்கணும் அப்படிப்பட்டதான ஒரு அர்த்தத்தோட சொல்லுறத பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறான், தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறான். நாம் யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் தேவனுக்கு தான் அடிமையா இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய சகோதரருக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறான். அதோடு மாத்திரமல்ல, அடுத்ததா சொல்றான், பயப்படாதிருங்கள் என்று ரெண்டாவது முறை சொல்றான். எப்போ 21வது வசனத்துல நீங்க பயப்படாதிருங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்றான், உங்களையும் உங்கள் பிள்ளைகளை குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன். அப்ப இன்றைக்கு கத்திர பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இருந்திருக்கணும், உங்களையும் உங்கள் குமாரர் அல்லது குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன். நல்ல ஒரு குணம் இன்றைக்கு, பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று ஆறுதல் சொல்லுகிறான், அவர்களோட பட்சமாய் பேசுகிறான். எவ்வளவு நல்ல ஒரு குணம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை பேசுகிறார். யோசேப்பு சொன்னார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இந்த யோசேப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே தள்ளப்பட்டவர், சொந்த ஜனத்தினாலே, சொந்த இனத்தினாலே, சொந்த மக்களாலே வேண்டாம் என்று உதறி தள்ளப்பட்டவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது, இந்த யோசேப்ப 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க, இயேசு கிறிஸ்துவையோ 30 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க. அவரும் விலைக்கு விற்கப்பட்டவர் இந்த யோசேப்பை போல. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இந்த தேவன் எனக்கு ஏன் இப்படி செய்தார் அப்படின்னு ஒரு நாளும் பிதாவாகிய தேவனை குறித்து இயேசு சொன்னதில்லை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம் என்று சொல்லி பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர் இந்த இயேசு கிறிஸ்து. அதோடு மாத்திரமல்ல, இந்த சகோதரர்களை எப்படி இந்த அண்ணன், இந்த சகோதரனாகிய, அதாவது இளைய சகோதரனாகிய யோசேப்பு மன்னித்தாரோ, அப்படியே இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று பழி வராதபடிக்கு குற்றம் அவர்கள் மேல் சுமத்தப்படாதபடிக்கு அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிற ஒரு ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மூன்றாவது பார்த்தீங்கன்னா, மூன்றாவதுல நாலாவது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த தகப்பனாய யாக்கோபு இந்த குமாரனாய யோசேப்பு செத்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இப்பொழுது அந்த குமாரனாய யோசேப்பு உயிரோடு இருக்கிறதை அந்த தகப்பனாகிய அல்லது பிதாவாகிய யாக்கோபு பார்க்கிறான். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் செத்து போனவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர். இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று ரெண்டு முறை அல்ல எத்தனையோ முறை திரும்ப திரும்ப சொல்றார், பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன், உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பேன், உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை செய்வேன், உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், நான் என்ன செய்வேன்னு சொல்கிறாரு, உங்களை ஆறுதல் படுத்துகிறார், அவர்களை பட்சமாய் பேசுகிறார். இன்றைக்கு நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன், நம்மிடத்துல பட்சமாய் பேசுகிற தேவன், கோபமாய் அல்ல. இந்த இளைய குமாரன் தன்னுடைய தவறை உணர்ந்து தகப்பனிடத்துல திரும்பி வந்த பொழுது அந்த தகப்பன் என்ன சொல்றாரு, நீ என் மகன் மரித்தான், ஆனா இப்பொழுதோ அவன் உயிரோடு வந்திருக்கிறான் என்று சொல்கிறார். மகன் என்ன சொல்றான், தகப்பனை பார்த்து, நான் உமக்கும் பரத்திற்கும் விரோதமாக பாவம் செய்தேன், இனி நான் உம்முடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, பாத்திரன் அல்ல, என்னை ஒரு வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறான். ஆனா அந்த லூக்கா 15:20 சொல்கிறது, தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இன்றைக்கு அதுதான் நம்முடைய பரம தகப்பன் நம்ம இடத்துல செய்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல நம்ம திரும்பி வரும் பொழுது அதற்குரியதான தண்டனையை நமக்கு கொடுக்காம தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான ஒரு தேவன் இன்றைக்கு நமக்கு இருக்கிறார். அவன் சொல்கிறாரு, தகப்பன் சொல்கிறாரு, கொழுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம், மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பல்லவத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று விதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என் குமாரனாய் இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான் என்று சொல்லப்படுது. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தலன் ஆண்டவர், அவர் ஜீவனோடு இருக்கிறவர், அவர் நமக்காக அவர் திரும்ப வரப்போகிறார், அவர் நிச்சயமாக வந்து நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்துகிற தேவன், பட்சமாய் பேசுகிற தேவன், பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி இந்த நாளில உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளோடு பட்சமாய் பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளை ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும், இன்னும் உற்சாகப்படுத்தும், இன்னும் பெரிய காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில செய்திருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், மிக நல்ல ஆவிக்குரிய ஒரு செய்தியை இன்றைய நாள பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆமா, அருமையா இருந்தது. நீங்க சொன்னது சில நேரம் சிரிப்பு வந்தாலும் ஆழமான சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம்.
1: ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: ஆமேன், நன்றி, நன்றி ஐயா. மீண்டுமாக இன்னும் ஒரு செய்தியில நாங்கள் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்களுக்காக நாங்கள் ஜெப நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா.
1: நன்றி ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா.
0: ஆமேன், ஆமேன். வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமே அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: அன்பு உறவுகளே, அருமையான செய்தியை கேட்டோம்.
0: அது மாத்திரமில்ல, ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 3-4 செய்திகள் நமது வானொலியிலே ஒலிபரப்பாகின்றன. இந்த வானொலி கிட்டத்தட்ட அடுத்த மாதம் ஜூலை மாதம் 31 தேதியோட 21 ஆண்டுகளே கடக்க இருக்கிறது. இவ்வளோ நீண்ட பயணத்தின் போது அநேக மக்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் நற்செய்தியாக சுவிசேஷமாக அருமையான ஊழியர்களை கொண்டு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் கூட அடுத்ததாக நாங்கள் நீதிமொழியில் வாசிக்க கேட்டோம். இன்றைய நாளுக்கான நீதிமொழியில் பின்பதாக அடுத்து வேதம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். சௌரி மெரினா அவர்கள் வேதத்தை 3 அதிகாரங்களை வாசிக்க இருக்கிறார்கள். அதன் பின்பு செய்திகள் இருக்கின்றன. பிபிசி தமிழோச செய்தி அரங்கத்தின் உலக செய்திகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். அடுத்து ஆங்கில நிகழ்ச்சி மாதத்திலே 2 புதன்கிழமை இந்த நிகழ்ச்சி வருகிறது. அரைஸ் அண்ட் ஷைன் சௌரன் ஷான் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். பின்பதாக திறப்பின் வாசல் ஜப நேரம் இன்றைய நாளும் ஜபிக்க இருக்கிறார்கள் சௌரி சுசி பால்மர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து. அதனைத் தொடர்ந்து இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற தீபம் சத்தியவசன நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற ஒரு பொதுவான நிகழ்ச்சி நிரல். ஆனால் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு ஊழியர்கள் தேவ ஊழியர்கள் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். எனவே இந்த வானொலி உங்களுக்கு பிடித்திருந்தால், ஆசீர்வாதம் இருந்தால் மாத்திரம் நீங்கள் பிறருக்கு அறிவியுங்கள். அறிவித்து ஆண்டுடைய நற்செய்தியை கத்தருக்குள் எப்படி மக்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல வாழ்க்கை முறையை மற்றவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளவுதான் நாங்கள் இனிய பாடலோடு இணைந்து கொள்ளலாம். அடுத்து வர இருக்கிறது வேதம் வாசிக்கின்ற நேரம். வேதத்தை நாங்கள் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள்

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 1:24 மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 1:55 வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 1:28, 1:55 வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம் நேர்களே. அதுவரைக்கும் நாங்கள் தேனிலும் இனிய கீதங்களோடு இணைந்து கொள்ளலாம்.

30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி க்ளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேர்லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி க்ளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.

0: இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது தூக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 1:41 புதன்கிழமை காண மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 1:55 வேதாமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

நேரம் காலையத்தில் 1:51 வேதாமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்து வாசிக்க இருக்கிறார்கள் அருமையான சௌரி மெடினா அவர்கள்.

0: நேரம் கலையதிலே 1:55. இது வேதாகமம் வாசிக்கின்ற நேரம். எங்களோடு வேதாகமத்தை வாசிக்க இணைந்திருக்கிற அருமையான சௌரி மெடின் அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். சௌரி வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் பிரதர்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். கூட பாடலே போட மறந்துட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க.
1: நன்றியம்மா.
0: வாசிக்கப்பட வேண்டிய வேத புஸ்தகங்கள் 1 Samuel 4:10, Esaiah 50:10, Velippaduthal 10:11 வாசியுங்கள்.
1: சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பேக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4,000 பேர் வெட்டுண்டு போனார்கள். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் 3 ராணுவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். அப்படியே ருபீன்களின் மத்தியிலே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது, எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. பெலிஸ்தரே, திடன் கொண்டு புருஷரை போல் நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகள் ஆகாதபடிக்கு புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் மாண்டார்கள். பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலேவுக்கு வந்தான். அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. புலம்புகிற இந்த சத்தத்தை எலி கேட்டபோது இந்த அமளியின் ரச்சல் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான். ஏலி 98 வயது உள்ளவனாயிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்கலாயிருந்தது. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தி கொண்டு வந்தவன் பிரயுத்தரமாக இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஒப்னி பினகாஸ் எனும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்கா விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். பினகாசின் மனைவியாக அவன் மருமகள் நிறை கற்பிணியாயிருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரிகளை, நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றா என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்டவேலை விட்டு போயிட்டு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கப்போத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்டவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். ஏசாயா 50 அதிகாரம்.

ஏசாயா 50ஆம் அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுச்சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த இவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன். இதோ உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள். உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ? விடுவிக்கிறதுக்கு என்னிடத்தில் பிழையில்லாமல் போயிற்றோ? இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்றப்பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவைகளுள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது. நான் வானங்களுக்கு காரிருளை உடுத்தி இரட்டை அவைகளின் மூடு சீலையாக்குகிறேன். இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறவனோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள். வேதனையில் கிடப்பீர்கள். என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும்.

0: வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தனது வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முடக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் இக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரும் ஆனவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்திலிருந்து பிறக்கக்கிட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். வெளிப்படுத்துகிற புத்தகம் 11ஆம் அதிகாரம். பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் என்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிப்பீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புற ஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் முடித்து கொண்டிருக்கிறவர்களாய் 1220 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். உலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவமரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயில் இருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் இவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதிகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகித்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலேயே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கழிகுந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஈவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 1/10 இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதாகாலங்களையும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற 24 மூப்பர்களும் முகம் குப்பர விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்ய பாரம் பண்ணுகிறேன். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயம் தீர்ப்பை அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெரும் கல்மழையும் உண்டாயின. ஆமே
1: ஆமே. நன்றி சௌரி மெரினா. கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள், மிக ஆசீர்வாதமா இருந்தது. நன்றி
0: நன்றி பிரதர்.
1: நன்றி அம்மா.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையதிலே 2:11. இது உலக செய்திக்கான நேரம். பிபிசி தமிழோசை செய்தி அறிக்கையை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.
3: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் தாக்குதல் ஈரானின் அணுத்திட்டத்தில் பல தசாப்த கால பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறும் அதிபர் டிரம்ப், சந்தேகம் எழுப்பும் அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை. பாதுகாப்பு செலவை அதிகரிக்க ஒப்புக்கொண்ட நேட்டோ நாடுகள் போர்க்கள தொழில்நுட்பத்தில் அதிகரிக்கும் முதலீடு. காசாவில் உதவி விநியோக முறையை மரணப்பொறி என கண்டிக்கும் ஐநா. உதவி விநியோக இடத்தில் இஸ்ரேலின் துப்பாக்கிச் சூட்டில் டஜன் கணக்கானோர் கொல்லப்பட்டதாக தகவல். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பலவீனமான போர் நிறுத்தம் நீடிப்பதாக தோன்றுகிறது. இருதரப்பும் தங்களின் இலக்குகளை அடைந்துவிட்டதாக கோரி வருகின்றன. ஆனால் அமெரிக்க தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் பல மாத கால பின்னடைவை மட்டுமே ஏற்படுத்தியிருக்கலாம் என அமெரிக்க உளவுத்துறை முதற்கட்ட மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இந்த மதிப்பீட்டால் கோபமடைந்த அதிபர் டிரம்ப் அதனை போலி செய்தி என்று விமர்சித்தார்.
4: அது முற்றிலும் அழிக்கப்பட்டதாக கேள்விப்படுகிறோம். தரைக்கு மேலே உள்ளவற்றை பார்க்கும்போது நெருப்பு நிலத்தடியில் பரவியிருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தாக்குதலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய படங்களை ஒப்பிட்டு பார்த்தால் மேலே உள்ள மரங்கள் உட்பட அனைத்தும் எரிந்து கருப்பாகியுள்ளன. கிரானைட்டால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்திலும் தீ பரவியுள்ளது. மொத்தமும் அழிந்து விட்டதாக நான் நம்புகிறேன். நாங்கள் விரைவாக செயல்பட்டதால் அவர்கள் எதையும் வெளியே கொண்டு செல்ல வாய்ப்பு இருந்திருக்காது. ஒருவேளை 2 வாரங்கள் காத்திருந்தால் அத்தகைய பொருட்களை அவர்கள் வெளியே கொண்டு சென்றிருக்கலாம். ஆனால் அவற்றை அவர்கள் அகற்றுவது மிகவும் கடினமானது மற்றும் ஆபத்தானது.
3: ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் டான் ஜான்சன் டொனால்ட் டிரம்பின் கருத்துக்களை பகுப்பாய்வு செய்துள்ளார்.
5: He wants to present this as total victory, total.
6: இது முழுமையான வெற்றி, முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டன என்று அவர் காட்ட விரும்புகிறார். ஆனால் உண்மை யாருக்கும் சரியாக தெரியாது. இஸ்ரேலிய அதிகாரிகள் அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு செய்வர் என்று ஒரு முறை அவர் கூறினார். ஆனால் அது வழக்கத்துக்கு மாறானது. அவர் பொருத்தமின்றி குறிப்பிட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அமெரிக்க தாக்குதல் ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் சில மாத பின்னடைவை மட்டுமே ஏற்படுத்தியதா என பிபிசி செய்தியாளர் சர்வதேச அணுசக்தி நிறுவன தலைவர் ரஃபேல் குரேசியிடம் கேட்டதாகவும், அதற்கு அவர் குறைவான காலத்திலேயே மதிப்பிடும் அணுகுமுறையை விரும்பவில்லை என்றும், அது ஒவ்வொருவரின் பார்வையை பொறுத்து மாறுபடும் என்றும் கூறியுள்ளார். ஆனால் தொழில்நுட்பங்களும் தொழில்துறை திறன்களும் அங்கு உள்ளதால் பாதிப்புகளை யாரும் மறுத்துவிட முடியாது. இது முற்றிலும் அழிக்கப்படவில்லை அல்லது பல தசாப்த கால பின்னடைவை ஏற்படுத்தவில்லை என கூறும் அதிகாரிகள் உள்ளனர். அதிபர் டிரம்ப் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் ஈரானிடம் யுரேனியம் இருந்தால் ஒருவேளை 60% வரை செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தை அமெரிக்கா தாக்குவதற்கு முன்பு ரகசிய இடத்திற்கு அது எடுத்து சென்றிருந்தால் 12 நாட்கள் தொடர்ந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பிறகு அந்த யுரேனியத்தை விரைவாக ஆயுதங்களாக மாற்ற ஈரான் முயற்சிக்குமா? அவ்வாறு முன்பை விட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறுமா என்கிற கேள்விகள் உள்ளன.
3: பிபிசியின் பாரசீக சேவையில் தன்னுடைய எந்த அறிக்கைகளையும் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் ஈரானிலிருந்து செய்தி வெளியிட பிபிசி செய்தியாளர் லிஸ் டூசன் அனுமதிக்கப்படுகிறார். ஈரானிய அதிகாரிகளின் இந்த சட்டம் ஈரானிலிருந்து செயல்படும் அனைத்து சர்வதேச ஊடக நிறுவனங்களுக்கும் பொருந்தும். அங்குள்ள நிலைமையை லிஸ் டூசன் விளக்குகிறார்.
7: தொடக்கத்தில் சற்று குழப்பம் நிலவினாலும் 2ஆம் நாளாக போர் நிறுத்தம் தொடர்வதாகவே தெரிகிறது. ஈரான் இயல்பாகவே தோற்றமளிக்க தொடங்குகிறது. தெருக்கள் போக்குவரத்தால் நிரம்பி உள்ளன. ஆனால் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடங்கியபோது நகரவாசிகள் பலர் தப்பி ஓடினர். 50% உணவகங்கள், கடைகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் இன்னும் மூடப்பட்டுள்ளன. இந்த போர் நிறுத்தம் தொடருமா என்பதை பார்க்க ஈரானியர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் சில நல்ல அறிகுறிகள் தெரிய தொடங்கியுள்ளன. இணைய வசதி கிடைத்து வருவதோடு சமூக ஊடக பதிவுகளும் வலம் வர தொடங்கியுள்ளன. அதில் சிலர் ஈரானிய அரசை பாராட்டுகிறார்கள், சிலர் விமர்சிக்கிறார்கள். இத்தகைய உரையாடல்கள் தனிப்பட்ட முறையிலும் பொதுவெளியிலும் தீவிரமாகி வருகின்றன. குறிப்பாக அதிபர் டிரம்ப், இந்த பிராந்தியம் மற்றும் அதற்கு அப்பாலும் உள்ள வெளிநாட்டு தகவல்களும் இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றன. போர் நிறுத்தம் இருப்பது குறித்து ஈரானியர்கள் நிம்மதியடைந்தாலும் அது எவ்வளவு காலம் நீடிக்கும் என பலரும் கேட்கிறார்கள்.
3: அடுத்த 10 ஆண்டுக்குள் நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% பாதுகாப்பு மற்றும் அது தொடர்பான முதலீடுகளுக்கு செலவிட ஒப்புக்கொண்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றான இது நெதர்லாந்தில் நடந்த நேட்டோ உச்சி மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முன்னதாக இது கூட்டணியை வலிமையானதாகவும் நியாயமானதாகவும் படைத்திறன் மிக்கதாகவும் உருவாக்கும் என்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோ விவரித்தார். பல நாடுகளையும் பாதுகாக்கும் அதிக சுமையை அமெரிக்கா நீண்டகாலமாகவே நிறைவேற்றி வந்துள்ளது என்று மார்க் ரூட்டோ கூறினார். நேட்டோ கூட்டணி நாடுகள் தங்களின் பாதுகாப்புக்கு அதிகம் செலவிட வேண்டும் என்று உச்சி மாநாட்டிற்கு முன்பு அவர் வலியுறுத்தினார்.
8: அதிகமாக பணத்தை நாடுகள் செலவிடுவது எளிதானது அல்ல. இவை அரசியல் முடிவுகள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யர்களிடமிருந்து வரும் அச்சுறுத்தல், சர்வதேச பாதுகாப்பு நிலைமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் இதற்கு வேறு வழியில்லை என்பதில் எனது சகாக்களிடையே முழு நம்பிக்கை உள்ளது.
3: ரஷ்யா குறித்து வளர்ந்து வரும் கவலைகள் காரணமாக அதனோடு எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நேட்டோ கூட்டணியின் நீண்டகால உறுப்பினர்களான நார்வேயும் டென்மார்க்கும் சமீபத்தில் இந்த கூட்டணியில் சேர்ந்த பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய 4 நாடுகளும் பாதுகாப்புக்கு அதிகம் செலவிட உறுதியளித்துள்ளன. ட்ரோன் துறை மிகவும் லாபம் அளிப்பதை டென்மார்க் நிரூபித்து வருகிறது. பிபிசி செய்தியாளர் அட்ரியன் முறை வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
9: இந்த மாத தொடக்கத்தில் குறைந்த விலையுடைய யுக்ரைனியன் ட்ரோன்கள் விலை உயர்வான டஜன் கணக்கான ரஷ்ய போர் விமானங்களை அளித்தன. ட்ரோன்கள் நவீன போர் முறையை மறுவடிவமைத்துள்ளன. அமெரிக்க அழுத்தம் மற்றும் ரஷ்யா தொடர்பான பாதுகாப்பு கவலைகளால் இப்போது ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்களை அதிகரிக்க முயல்கின்றன. அவற்றுக்கு ட்ரோன்கள் விரும்பப்படும் தொழில்துறையாக உள்ளது.
10: நவீன அம்சங்களையும் மிகவும் மேம்படுத்தப்பட்ட கேமரா அமைப்பையும் கொண்ட இந்த ட்ரோன் இரவும் பகலும் தெர்மல் படங்களை கண்காணிக்கின்றன.
9: டென்மார்க்கின் நிறுவனமான நோர்டிக் விங் போர்க்கள கண்காணிப்பு மற்றும் போர் ட்ரோன்களை உருவாக்கி வருகிறது. நேட்டோ நாடுகளே அதன் வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் பெரும்பாலும் இந்த ஆயுதங்கள் யுக்ரைனையே சென்றடைகின்றன.
10: யுக்ரைனிடமிருந்து கற்றுக்கொண்டதை ஆராய்ந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பாவில் ட்ரோன் திறன் இல்லை என்பதை உணர்ந்துள்ளது.
9: டென்மார்க்கில் உள்ள ஒடென்சில் நடைபெறும் இந்த சர்வதேச ட்ரோன் கண்காட்சியில் பெரும்பாலான நிறுவனங்கள் தற்காப்பு மற்றும் பாதுகாப்புக்காக வடிவமைக்கப்பட்ட தங்களின் ட்ரோன்களை காட்டுகின்றன.
11: பல ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்புக்கான வரவு செலவு திட்டத்தை அதிகரிக்க உறுதியளித்துள்ளன. சமீபத்திய நவீன தொழில்நுட்பம் மற்றும் வன்பொருட்களில் முதலீடு இருக்கும் என தெரிகிறது.
9: ராணுவ ட்ரோன்களுக்கு உலக அளவிலான சந்தை 24 பில்லியனுக்கும் அதிகமாகவும் 2030ஆம் ஆண்டுக்குள் அது இரட்டிப்பாகவும் இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது.
8: ட்ரோன் தகவமைப்பு மற்றும் வளர்ச்சியில் நோர்டிக் நாடுகள் மிகவும் வலுவாக உள்ளன. ரஷ்யாவோடு எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளில் இந்த தொழில்நுட்பங்கள் குவிவதை நிச்சயமாக பார்க்கலாம்.
9: உள்ளூர் நிறுவனமான குவாட்சாட் செயற்கைக்கோள் தகவல்களை வாசிக்கும் மென்பொருட்களோடு ட்ரோன்களை தயாரிக்கிறது. பொது பணிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த கருவிகள் எதிரி ரேடாரையும் இனம் காண முடியும்.
6: ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சாட்காம் வணிகத்திற்கு இது 90% இருந்திருக்கலாம். பல ஆண்டுகளாக பாதுகாப்பு தரப்பில் இருந்து ஆர்வம் அதிகரித்து வருவதை காண்கிறோம். இப்போது அதற்குதான் அதிக பணிகள் நடந்து வருகின்றன.
9: 2000 கிலோமீட்டர் பறக்கும் மண்டலத்துடன் இருக்கும் இந்த ட்ரோன் துறைமுகம் தொழில்நுட்ப தொடக்க நிறுவனங்களுக்கான மையமாகும். அடுத்த ஆண்டு $1 கோடி செலவிலான ஒரு புதிய ராணுவ வசதிகளில் ராணுவ வீரர்களும் இங்கு பயிற்சி பெறுவார்கள். இந்த தொழில்நுட்ப துறை வேகமாக வளர்ச்சி காணும் நிலையில் இந்த முன்னேற்றத்தின் திசையை அனைவரும் வரவேற்கவில்லை. மேலும் நெறிமுறைகள் மற்றும் விதிமுறைகள் குறித்த கேள்விகளும் நிச்சயமாகவே எழும்.
3: அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதரவோடு இயங்கி வரும் உணவு விநியோக அமைப்பை மரணப்பொறி என்று கூறியுள்ள ஐநா முகமைகள் இந்த அமைப்பு சர்வதேச தரங்களுக்கு முரணானது என கண்டித்துள்ளன. பசி பட்டினியால் துன்புறும் மக்களை உணவு உதவி பெற மோதல் பகுதிக்கு வரவைப்பது கேலிக்குரியது என்று யூனிசெஃப் அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் ஜேம்ஸ் எல்டர் கூறியுள்ளார். ஐநா முகமைகளுக்கு மாற்றாக கடந்த மே மாத இறுதியில் காசா மனிதாபிமான அறக்கட்டளை உணவு விநியோகம் செய்ய வந்த பின்பு விநியோக இடங்களுக்கு அருகில் சுமார் 400 பாலத்தினர்களுக்கும் மேலாக கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா கூறியுள்ளது. செவ்வாய்க்கிழமை நடந்த இருவேறு சம்பவங்களில் உதவிகளை பெறுவதற்காக காத்திருந்தவர்களில் சுமார் 46 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக மீட்பு பணியாளர்களும் மருத்துவமனை வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. நிறைவாக பல தசாப்தங்களுக்கு பின்பு விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் இரண்டாவது இந்தியர் குறித்து பார்க்கலாம். ஆக்சியன் மிஷன் 4 விண்வெளி பயணத்தின் போது குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா பேசியது இது. எனதருமை நாட்டு மக்களே, 41 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விண்வெளியை அடைந்திருக்கிறோம். என் தோளில் இருக்கக்கூடிய தேசிய கொடி நான் தனியாக இல்லை, உங்கள் அனைவருடனும் இருக்கிறேன் என்பதையே காட்டுகிறது. அனைவரும் இணைந்து இந்தியாவின் மனிதர்களுக்கான விண்வெளி திட்டத்தை சிறப்பாக தொடங்குவோம் என்று அவர் கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.
1: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி தமிழ் உலக செய்தி அறிக்கை.
2: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 2:21, 2:30 வருகிறது ஆங்கில நிகழ்ச்சி. ரைசன் ஷைன் சௌரன் ஷான் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள்.

0: ஆமென். இந்த நாளும் பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: ஆ பிரைஸ் லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம் சுசியம்மா. இந்த நாள் திறப்பின் வாசல் ஜபத்தை வழி நடத்த எங்களோடு இணைந்துகிறீர்கள். ஏற்கனவே உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் தகவல்கள், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நான் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய நாளும் நான்கு பாஸ்டர் மேர் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அதாவது வேஞ்சலி சித்ரா அமல்ராஜ் அவர்கள், பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள், மற்றும் சிந்தனை துளிகளை பாஸ்டர் பென்கர் விக்டர் கொடுத்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்களும் ஆண்டுடைய வார்த்தையை செய்தியாக கொடுத்திருந்தார்கள். சகோதரி மெடினா அவர்கள் நீதிமொழிகள் வாசித்தார்கள், அது மாதிரி வேதம் வாசித்தார்கள் சகோதரி மெடினா அவர்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அடுத்து ஷானுடைய நிகழ்ச்சி இன்று இடம்பெற்றது, அரைஸ் அண்ட் ஷைன். ஷானுக்காக நாங்கள் ஊழியத்துக்காக ஜெபிக்கலாம். அடுத்து இறுதியாக வர இருப்பது இலங்கை மண்ணிலிருந்து தீபம் சத்தியவசனம் நிகழ்ச்சி, அதற்காக நாங்கள் ஜெபிக்கலாம். அத்தோடு சேர்ந்து உங்களுக்கு இருக்கிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபியுங்கள். உலக நாட்டில் ஒரு சமாதானத்தை தற்காலிகமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தலைவர்கள். இருந்தாலும் அது நீடிய சமாதானமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்தியா இலங்கை மற்றும் அங்கு நடைபெறுகின்ற ஊழியங்கள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம். கனடா மற்றும் உலகத்தின் ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் கேட்கிற மக்களுடைய நாடுகளின் தலைவர்களுக்காக ஜெபிப்போம். தாயார் நோவாமாவுக்காக, பவனவாமாவுக்காக ஜெபியுங்கள். பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக மற்றும் பெரியவர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக இப்படி பல தரப்பட்ட ஜெப குறிப்புகள் உங்களிடம் இருக்கின்றன. நீங்கள் அதை எடுத்து வரங்க, நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் ஏதாவது ஜெப குறிப்பு விடுபட்டிருந்தால் அதை நீங்கள் தொடருங்களாமா?
1: சரி ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாவுமே நன்றியுள்ளதை தோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காய், ஜெப வேலைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேலையிலும் கர்த்தாவே விசேஷமாக இந்த கர்த்தாவே ஊழியத்தை செய்து வருகிற எங்களோட அருமையான சகோதரன் வின்சென்ட் ஐயா அவர்களுக்காக, சகோதரி ஜெசிந்தாம் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவையே. இந்த இருவரும் கர்த்தாவை செய்கிற ஊழியத்தை விசாசானவன் தடை பண்ணுகிற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். என் தேவனாகிய கர்த்தர் எதுவும் இவங்களை நிறுத்த முடியாது என்று அவன் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கர்த்தாவை ஆண்டவரே அப்பா சரீர சுகம் பலன் ஆரோக்கியம் நீண்ட ஆயுளை கொடுத்து கர்த்தாவே இந்த ஊழியம் சிறப்பாய் வளரவும் கர்த்தாவே. இதன் மூலமாக ஒரு கூட்டம் ஜனங்கள் அப்பா அவருடைய சமூகத்திற்கு வரத்தக்கதாக அப்பா நீர் இவர்களை எடுத்து இன்னும் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல சுகத்தையும் எங்களோட சகோதரனுக்கு நல்ல சுகமும் ஆரோக்கியமும் பலனும் உண்டாக வேண்டுமாறு செபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க கைக்கு செய்கிற எல்லா வேலைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம். அது போல எங்களோட சகோதரிக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. அவங்களுக்கு கர்த்தாவே நீர் கொடுத்து வருகிற சுகத்திற்காய்மக்கு நன்றி. இன்னும் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஊழியத்தை அவங்க தொடர்ந்து செய்ய தெய்வீக பலனால இசை கட்டும்படியா செபிக்கிறோம். தெய்வீக ஆரோக்கியம் ஒவ்வொரு நாளும் கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே அவங்கள் உண்ணுகிற உணவும் கர்த்தாவே குடிக்கிற தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாறு செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே வியாதியை உன்னிலிருந்து விலக்கி போடுவேன் அப்பா என்று சொன்னீங்களே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில அவங்க குடிக்கிற உண்ணுகிற உணவுகள் எல்லாம் கர்த்தாவே ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அது போல கர்த்தாவே கொடுத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், லரண்டனுக்காய் ஜெபிக்கிறோம், அவட மனைவிக்காய் மகனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை குடும்பமாய் ஆசீர்வதியும் அவட வேலைகளை கர்த்தாவே நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். நல்ல கர்த்தாவி சொந்த வீடு வாங்கி வசதியாய் இருக்க என் தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. டிரைவ் பண்ணும் போது நல்ல பாதுகாப்பை அவர்கள் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அது போல கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். மகள் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கனவுக்காய் ஜெபிக்கிறோம், அவட கனவுக்காய் கொடுத்திருக்கிற உண்மையான இரண்டு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவங்களை நேர் அப்பா மட்டும் நடத்தி வருகிறீங்க அதிசயமாய் அற்புதமாய் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக. நல்ல பிள்ளைகளுக்கு உயர்வை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் எல்லா உறவினர் அவருடைய உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களோட சௌத்ரி ஜெசிந்தா அவருடைய சகோதரமார்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல பாதுகாப்பு, நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம் அவர்களுக்கு உண்டாக வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களில கர்த்தாவே அவங்களை பராமரிப்பதற்கு நல்ல ஆட்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க. அவங்க உண்மையுத்தமாய் கர்த்தாவே அவர்களை கவனிக்கும்படியாய், தேவ நல்ல இருதயத்தை அவர்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிசினஸ் ஆக இல்ல, பிசினஸ் மைண்டாக இல்ல ஆண்டவரே, ஒரு மனுஷீகமாய் ஆண்டவரே அவர்கள் செய்ய தேவன் உதவி செய்வீராக, ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல கர்த்தாவே சௌதரிய அவருடைய சகோதர சௌதரிகள் குடும்பங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையின் வானொலியிலே கர்த்தாவே ஆண்டவரே இணைந்து சிறப்பிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இது எந்தெந்த வீடுகளில உங்களுடைய வசனங்கள் உங்களுடைய வார்த்தைகள் துணிக்கிறதோ, அப்போ அந்த வல்லமை நலைகளோடு இணைந்து கர்த்தாவே இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்தியும் சுத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படின்னே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே இந்த வேளையில. அப்பா எங்களுடைய கர்த்தாவே வல்லமையின் வானொலி நிகழ்ச்சி நடத்தி கர்த்தாவே ஆண்டவரே வருகிற அந்த ஸ்டூடியோ கொடுத்திருக்கிற அருமையான ஸ்டுடியோவுக்காக ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டை ஒவ்வொரு கர்த்தாவே ஆண்டவரே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுங்களையும் கரத்துக்குள்ளாய் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாத்துக்கொள்ளும், எந்த வீணான செலவுகள் எந்த வீணான கர்த்தாவே ஆண்டவரே காரியங்கள் நிகழாதபடிக்கு என் தேவனாய கர்த்தர் அப்பா நீர் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. அப்ப அந்த நாளில இந்த ஊழியம் செய்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி காலை நேரத்துல கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற சிந்தனை துளி நேரத்துல கர்த்தாவே அப்பா கர்த்தாவே இந்த ஊழியக்காரர் பென்ஹர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதிக்கும்படியா அவரோட ஊழியங்களை ஆசீர்வதி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல கர்த்தாவே 10 மணிக்கு தேவ செய்தியை கொடுத்த ஞான ஊழியக்காரி சித்ராமல்ராஜ் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், அந்த ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம், அவரோட பிள்ளைகளுக்காய் அவங்களுடைய வேலைகளுக்காய் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அது போல 10 மணி கர்த்தாவே ஆண்டவரே அப்பா அப்பா 10 மணிக்கு ஊழியம் செய்த அருமையான தேவ செய்தி கொடுத்த பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுமே கர்த்தாவே ஊழியங்களை ஆசீர்வதியும் அவருடைய தேவைகளை சந்தியும் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஜெபிக்கிறோம். அது போல கர்த்தாவே ஆண்டவரே நீதிமொழியை வாசித்த சகோதரர் நீதிமொழியை மாத்திரமல்ல வேதம் வாசித்த கர்த்தாவே சகோதரி மெடினா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை நீர் ஆசீர்வதியும் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகளை சந்தியும் தகுப்பன நீ உமக்காக நேரத்தை கொடுக்கும் போது என் தேவன் அவர்களுக்கு கர்த்தாவே வேண்டிய எல்லா நேரங்களையும் கூட்டி கொடுக்கிறபடியினால உங்களுக்கு நன்றி, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல கர்த்தாவே பாடல் நேரத்துல பாடல் பாடின ஒவ்வொரு சகோதரிகளுக்காய் சகோதரர்களுக்காய் பாடல் கேட்டு கர்த்தாவே ஆண்டவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா, நன்றி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அது போல கர்த்தாவே தெய்வ செய்தியை 1 மணிக்கு கொடுத்த பாஸ்டர் பால்மர் பரதாஸ் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். பயப்படாதே இந்த தேவனாய கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான செய்திக்காய் நன்றி ஆண்டவர். பயந்திருக்கிற எந்த காரியத்தினாலும் யார் யார் எந்த விஷயத்துல பயந்துருக்குறாங்களோ, இந்தப்பா ஹெல்த் விஷயமானாலும் சரி, வேலை விஷயமானாலும் சரி, குடும்ப காரியங்களாலும் சரி, ஆண்டவரே பயந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் என் தேவ இந்த நாள்ல பலப்படுத்தி திடப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆண்டவரே அவருடைய தேவைகளை எல்லாம் நீ சந்திக்க போகிறபடினாலும் உங்களுக்கு நன்றி. அவருடைய கர்த்தாவே ஊழியங்களை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், விசேஷமாக சபையினரை ஆசீர்வதியும் ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறது போல. இந்த நாள்ல கர்த்தாவே கர்த்தாவை தமிழ் செய்தியை கொடுத்த அந்த பிபிசியில கர்த்தாவை எங்களுக்கு தமிழ் செய்தியை கொடுத்த ஒவ்வொரு வேத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படணும் அறிந்து கொள்ளணும், அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி கர்த்தாவே. அன்றுவரே அரைஸ் அண்ட் ஷைன்ல செய்தி கொடுத்த சகோதரன் ஷானுக்காய் ஜெபிக்கிறோம், அவர்களை நீர் ஆசீர்வதியும். இந்த நாளில கர்த்தாவே அப்பா அவருடைய குடும்பத்தினர கர்த்தாவே அவருடைய படிப்பை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதி கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல இன்னும் வர இருக்கிற கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் எல்லா நிகழ்ச்சி இலங்கை மண்ணிலிருந்து வருகிற தீபம் என்ற சத்தியவசன நிகழ்ச்சி அப்பா, அது அதன் பின்பாக வருகிற மறுவொழி வரிப்பு அவற்றையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிற ஐயா ஸ்தோத்திரிக்கிறவங்க தாவே. இந்த ஜெப நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்க, அதற்காக எமக்கு நன்றி. அந்தவரே இந்த வாரம் முழுதும் கத்தாவே ஊழியம் செய்கிற ஊழியம் செய்த ஒவ்வொரு தேவனுடைய கத்தா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சபையினரையும் என் தேவன் ஆசிர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற தாபரே அப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையில ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கு ஆயுமுடைய சமூகத்துல கடந்து வருகிறோம். ஆண்டவரே குடும்பங்களுக்கான ஜெபத்துல என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த நாள்ல ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துக்கிறோம். உண்மை அறியாத குடும்பமானாலும் சரி, உண்மை அறிந்த குடும்பங்களோ ஆண்டவரே இந்த நாளில அநேக பாடுகளுக்குள்ளாய் கடந்து போகிறதை பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே சாத்தானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் கர்த்தாவே. அவட குடும்பங்கள் அப்பா ஸ்தோத்திரம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கணும், நிலை குலைந்து போகணும் என்று சொல்லி கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிற அந்த சாத்தாண்ட கிரிகள் அழிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. கர்த்தாவே இந்த நாளில் கர்த்தாவே அப்பா குடி போதையினால மயங்கி இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அந்தவரே அவர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்களாக, அந்த போதை மருந்துகளிலிருந்து விடுதலை ஆக்கப்படுவார்களாக, குட்டி பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை உண்டாகுவதாக. அந்தவரே அது போல சிகரெட்டை தகரி கட்டாவே கழிக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவீராக இயேசுவின் நாமத்தினால. கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம். அது போல கேம்பிளிங் விளையாட்டினால கத்தாவே ஆண்டவரே அப்பா அவங்களுடைய பணங்கள் எல்லாம் விரயமாக்கி கொண்டிருக்க ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதுல இருந்து அவங்க மீண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இன்னும் பாலியல் பிரச்சனை கலத்தனமான உறவுகள்ல கெட்ட நடத்தைகள்ல ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த பிசாசு கத்தாவே அந்த இவளுடைய சிந்தனையும் இருதயங்களையும் கிட்டத்து விடுகிறதை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர்களை எல்லாம் மீட்டு மீட்கும்படியாகவே இந்த உலகத்துக்கு நீங்க கடந்து வந்தீங்க ஆண்டவரே. அதை அறிந்தவர்களாய் அவர்கள் உணர்ந்தவர்களாய் கர்த்தா உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் ஜீவிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களுக்கு கர்த்தாவையே உணர்த்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. இன்னும் தாப்புனே சந்தேகங்கள் நிமித்தமாக குடும்பங்கள் பிரிந்து ஜீவிக்கிறதை பார்க்கிறோம் ஐயா ஆண்டவரே. சந்தேக பிசாசு நல்லதா இருந்தாலும் சந்தேகப்படுகிற சில பிசாசு கூட்டங்கள் ஆண்டவரே குடும்பத்தை பிரிப்பதற்காகவே கடந்து வருகிறதை பார்க்கிறோம் கர்த்தாவே. சந்தேகங்கள் இல்லாதபடி சந்தேகத்துக்கு ஏதுவான காரியங்களை நடப்பிக்காதபடிக்கு இருவரும் கணவனும் மனைவியும் நடந்து கொள்ளும்படியாய் அவர்களை நீர் வழி நடத்தும்படியாய் போதிக்கும்படியாய் சொல்லிக்கிறோம். இன்னும் பிள்ளை இல்லாத நிமித்தமாக குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது பார்க்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாக பிரிந்திருக்கிற கர்த்தாவை கணவன் மனைவிகள் சேர்க்கப்படவும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. இன்னும் கர்த்தாவே மாமியார் மருமகள் பிரச்சனையினால குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, கர்த்தாவே கர்த்தாவே அந்த மகனை தன்னுடைய வீட்டிலிருந்து பிரித்து கொண்டு வருகிற மருமக்கள் மாறு இருக்கிறாங்க ஆண்டவரை. இவர்களோடு கூட நீர் கைப்பட வேண்டுமாறு சிந்திக்கிறோம் கர்த்தாவே அப்பா. அப்பா அந்த குடும்பத்துல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்காங்க ஆண்டவரே. தெய்வீக அன்பினால குடும்பங்கள் நிரப்பப்பட நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்கு தடையாய் இருக்கிற குடும்பத்துல காணப்படுகிற எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் விலைக்கு போடுவீராக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இன்னும் கத்தாவே ஆண்டவரே மற்றவர்களால் கோல் சொல்லி குடும்பத்தை பிரிக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, அவர்களை எல்லாம் நீர் அப்பா ரட்சிக்கும்படியாய், இல்லாட்ட அவங்களை கத்தாவே அந்த இடத்துல விலைக்கு போட முடியாய். அது அவர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களை பிரிந்து கத்தாவை விட்டு ஜீவிக்கும்படியாய் தேவனாய் கத்தந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் நல்ல கத்தாவை பகுத்தறிவுள்ள ஒரு ஆவியை கொடுக்கும்படியாய் ஜீவிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி தாப்புனே. இன்னும் கத்தாவே தௌரி ஸ்ரீதன பிரச்சனையினால தௌரினால ஆண்டவரே ஆண்டவரே அநேக குடும்பங்கள்ல உள்ள பிள்ளைங்க திருமணமாகாமல் இருக்கிறாங்க. இன்னும் திருமணமாயி கொடுத்து ஆண்டவரே கொடுமையினால கத்தாவே அவங்க வீட்டுல நடத்துகிற அவங்கள அந்த பெண் பிள்ளைகளை நடத்துகிற விதத்துல ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தற்கொலைகளாய் கடந்து போகிறத அநேக தங்களோட கத்தாவே உயிரை மாய்த்து கொள்கிறத நாங்க பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் கத்தாவே அந்த தேசத்துள்ள நடைபெறாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்படியாக இருக்கிறோம் ஆண்டவரே. வாழ்வு பிள்ளைகள் நிமித்தமாக குடும்பங்கள்ல கண்ணீரும் கவலைகளும், கர்த்தாவே இந்த பிள்ளைகள் உண்மை விட்டு அப்பா தூரமாய் போய்விடுகிற காரியத்தை அறியும்போது வேதனை நிறைந்த கர்த்தாவே ஆண்டவருடைய காரியங்களை காணப்படுகிற இந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் போதித்து நீர் வழி நடத்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கு தங்களுடைய குடும்பங்களுக்கு சாட்சியாக இருக்கும்படியாய் ஆண்டவரே இவர்களுக்கு இவர்களை நீ போதிக்கும்படியா இவர்களை கர்த்தாவை மீட்டுக் கொள்ளும்படியா இவர்களை ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் சபைக்கு போகாமல் இருக்கிற அநேக குடும்பங்கள் ஆண்டவரே இந்த கோவிடுக்கு பின்பதாக அநேக எஸ்கியூஸ் சொல்லி கொண்டு வீட்டிலே இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் சபைக்கு சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய வாக்கின்படியாக சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு கர்த்தாவே இந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தாவே நம்முடைய சபைக்கு கடந்து வர அப்பா மறுபடியும் ஒரு லட்சத்தின் அனுபவத்தை கொடுத்துள்ள வேண்டுமாறு ஜபிக்கிறோம்ப்பா. இன்னும் வரவுக்கு மேலாய் செலவு செய்கிற அநேக குடும்பங்கள் கர்த்தாவே அவர்களுக்கு இது இருக்கிறது நானும் அது போல வாங்கணும் அது போல நானும் நடக்கணும் என்று சொல்லி அந்த இருதயத்துல காணப்படுகிற கர்த்தாவை இப்படிப்பட்டதான காரியங்களை எடுத்து போட்டு தனக்கு போதுமென்ற மனதோடு கூடிய கர்த்தாவை ஆதாயத்தினால அவங்க திருப்தியாகும்படியாய் அவர்களை நீ போஷிக்கும்படியாய் செபிக்கிறோம். அவர்களை உபதேசிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக ஆலோசனைக்காரர்களை கொண்டு விரும்பினாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தாவை ஆண்டவர நீர் ஆலோசனை கர்த்தராக இருந்து வழிநடத்த வேண்டுமாறு செபிக்கிறப்பா. இன்னும் எங்களோட கர்த்தாவே கொடுக்கப்பட்டிருக்கிற தனி நபர்களின் கர்த்தாவை செபித்திற்காய் கடந்து வருகிற அந்த வேலையில கர்த்தாவை தொடர்ந்துல இருக்கிற கர்த்தாவை ஸ்தோத்திருக்கிறோம். கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற அநேக வருடங்களாய் ஜெபித்து வருகிறோம். இவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா வாக்குவாதங்கள் எல்லா பிரச்சனைகள் எல்லா ஏற்று தாழ்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு என் தேவனாய கர்த்தர் இந்த நாளில் ஒரு மனதி நாவினாலே அவர்களை மறுபடியுமாய் இணைத்து ஆண்டவரே தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியாய் விக்கிரகத்திலே காணப்படுகிற வீட்டில் அப்பா நம்முடைய கர்த்தாவே பிரசன்னத்துக்கு தடையாயிருக்கிற விக்கிரகத்துக்கு கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்படவும் ஆண்டவரே உமக்கு மாத்திரம் அவர்கள் மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாய் கணவனும் மனைவியுமாய் இணைந்து குடும்ப பிள்ளைகளுமாய் இணைந்து ஆராதிக்கும்படியாய் தேவனை உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அவர்களுக்கு அவர்களால இட்டைப்பட வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோட ஜெபங்களை கேட்கிறவரே எங்களோட ஜெபத்தை தள்ளாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு ஆவிக்குரிய மகளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவளும் கர்த்தாவே ஆண்டவரே அநேக நாட்கள் செபித்து கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் செபித்து கொண்டிருக்கிறோம் என் தேவனாய கர்த்தர் இந்த குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஆண்டவரே குடும்ப ஆசீர்வாதத்தினால நிரப்ப வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகளுக்காய் குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். கணவருடைய கர்த்தாவையை பெற்றோருக்காய் கர்த்தாவையை செபிக்கிறோம். இந்த குடும்பம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சமாதானமா இருக்கணும். கணவன் நல்ல மனைவிடத்துல அன்பு கொள்ளணும் அதற்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீ அற்புதத்தை நீ செய்ய போகிறீர் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இரண்டு வாழ்வு பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அருமையான தாயாருக்காய் ஜெபிக்கிறோம். தன்னன் தன்மையாக கர்த்தாவே தன்னுடைய காரியங்களை மாத்திரமல்ல இரண்டு வாழ்வு பிள்ளைகளுடைய காரியங்களையும் தந்தை வீட்டின் காரியங்களையும் கர்த்தாவே பார்த்து கொண்டிருக்கிற அருமையான அம்மாவுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்துடலாம் ஆண்டவரே. நல்ல மன வலிமையை கொடுத்துடலாம் ஐயா ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் இந்த நாள்ல நீ சந்திக்க வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் தகப்பினை இரண்டு வாழ் இரண்டு பையன்களை வைத்து ஆண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அருமையான சௌத்ரிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கணவன் ரசிக்கப்படாத கணவன் தனிமையாய் இருந்து கர்த்தாவை ரெண்டு பேரும் தனித்தனிமையாய் இருந்து குடித்தனம் பண்ணுகிறாங்க. என் தேவனாய கர்த்தர் ஆண்டவரே தயவாய் இறங்கி இந்த பிள்ளைகள் ஒரு மனதோடு ஒற்றுமையோடு ஜீவிக்கவும். மாத்திரமல்ல ரட்சிக்கப்படாத கணவர் ரட்சிக்கப்படவும். ஆண்டவரே மனைவி மேல் அன்பு கூர்ந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து கொடுக்கும்படியாய் அந்த அப்பா அப்படிப்பட இந்த இருதயமுள்ள கத்தா கட்டின இருதயமுள்ள அந்த கணவரை மாற்றும்படியாய் இந்த நாளில் ஜீவிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்கூடாத காரியம் ஒன்றுமில்ல. ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் தம்பி எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஐயா. அறிந்து கொள்ளணும் அதற்காக ஜீவிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல இன்னொரு கர்த்தாவே ஆண்மையனை வைத்து கொண்டிருக்கிற ஒரு அருமையா சௌத்ரிக்காய் ஜீவிக்கிறோம். அவரோட கண கர்த்தாவே அவர்களும் பிரிந்து ஜீவிக்கிறாங்க. இவர்கள் இணைந்து ஜீவிக்க ஆண்டவரே எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு இடையூறுதல் கொண்டு வராத படிக்க ஆண்டவரே அப்பா விசுவாசத்துல ஒரு இடையூறல் உண்டாதபடிக்கு அவங்களை பார்க்கிறவங்க இது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் விதத்துல ஒரு சாட்சியுள்ள ஜீவிதம் செய்யவும் இந்த குடும்பத்தை உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏற்ற தாழ்வுகளை மன்னியும். ரெண்டு பேரும் இந்த நாள்ல இணைத்து ஆண்டவரே ஒரே குடும்பமாய் ஜீவிக்க தேவன் உதவி செய்யபடியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே குழந்தை இல்லாதவர்களுக்காக நாங்க விசேஷமாய் ஜெபிக்கிறோம் தேவனாய கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் நீராண்டவரே. வேளையில அவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் கண்ணீரை காண்கிற தேவன் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. சாராளை ஆசீர்வதித்த தேவன் அன்னாலை ஆசீர்வதித்த தேவன் தகப்பனே அப்பா இன்னும் அநேக பெண்களை கர்த்தாவே ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க என் தேவன். அவ்விதமாக இந்த குடும்பத்தினர் எல்லாரையும் ஆசீர்வதித்து அப்பாவோட கர்ப்பத்தின் கனியை கொடுத்து என் தேவன் அவர்களை பெருகை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திரன் பீலா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். செல்வம் ஷீலா குடும்பத்தினருக்காய் ஜெபிக்கிறோம். கவிதா கணவருக்காய் ஜெபிக்கிறோம். இந்திரன் கிரிஜா குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம். இன்னொரு சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அப்பா நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற எங்களோட சபையில் உள்ள பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை இல்லாத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நல்ல குழந்தை செல்வங்களை கொடுத்து இந்த இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாய் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே நாங்கள் விதவைகளுக்காய் ஜெபிக்கிறோம். விதவைகளின் கண்ணீரை காண்கிற தேவன் இதைவிட கண்ணீரை எல்லாம் துணத்தில் அல்லவோ நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்க ஆண்டவரே. இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற விஜய் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அமெரிக்காவில் உள்ள விஜய் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிரான்சில் உள்ள வந்தனா பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். அமெரிக்காவில் உள்ள ரூபி அவரோட மகனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மிசிசாக்காவில் இருக்கிற மதிமகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற குமுதா மகளுக்காய் ஜெபிக்கிறேன். இன்னும் அவரோட மூன்று பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் வஸ்பீலா அவர்களுக்காய் அவரோட பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். சகோதரி மரியாவுக்காய் அவருடைய பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆக்னஸ் சுரேஷ் அவருடைய இரண்டு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். சகோதரன் ஜெஸ்லி அவருடைய இரண்டு வாலிபு பிள்ளைகளுக்காய். சகோதரன் பெஞ்சமின் ஒரு வாலிபு மகனுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் இதுல கத்தாவே விசேஷமாக ஆண்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையாய் இருந்து அவங்க போராடி கொண்டிருக்கிறது நீ அறியுறீங்க ஆண்டவரே. அது இல்லாம அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற துணையை நீ காண்பித்து அவங்க கத்தாவே அவங்களுக்கு நல்ல ஒரு பார்ட்னரை கொடுக்கும்படியாய் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த சமூகத்துல இவர்களை எல்லாம் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது நாங்க தேசங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசங்களை நீ உருவாக்கினவர் அப்பா. தேசங்களை சமாதானமாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய சித்தம். இந்த நாளில உலகத்திலே காணப்படுகிற பெரிய யுத்தங்கள் ஆண்டவரே, யுத்தத்தின் காரியங்களை எல்லாம் நாங்கள் அறிகிறோம். தகப்பனே சில காரியங்கள் வெளியில வர முடியும் வராமல் காண தடையா இருக்கிறது. சிலவைகள் வெளியில வருகிறது. ஆனாலும் கர்த்தாவே ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கணும் ஆண்டவரே அப்பா. இந்த நாட்களில் நீர் அறிந்திருக்கிறபடி ஆண்டவரே, ஈரானில் நடக்கிற போர்கள் ஒரு நிறுத்தத்துக்குள்ளாய் கொண்டு வரணும். இன்னும் அவங்க கத்தாவே இந்த மிசைல் எல்லாம் உண்டாக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த கத்தாவே ஆண்டவரே, தேசங்களை பாழாக்குகிற எந்த கருவிகளும் அவங்க உண்டாக்காதபடிக்கு, எந்த மருந்துகளும் டிஸ்ட்ரக்ஷன் கொண்டு வருகிற எந்த மருந்துகளும் அவங்க உண்டாக்காதபடிக்கு எல்லாத்தையும் நீர் அடைத்து போடும்படியாய் செவிக்கிறோம். செயல் இழக்க செய்ய வேண்டுமாறு செவிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அது போல கத்தாவே ஸ்தோத்திரம். எல்லா தேசங்களையும் ஒப்பிட்டு ஜெபிக்கிறோம். பஞ்சம் பசி பட்டினாலே வாடுகிற தேசங்கள் ஒரு நேரம் உணவில்லாம கஷ்டப்படுகிற அநேக பிள்ளைகள் ஆண்டவரே, நல்ல குடி வசதி இல்லாம தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, மருந்து வசதிகள் இல்ல, நல்ல வீடு தங்குவதற்கு இடம் இல்ல என்று சொல்லி கொண்டு இருக்கிற கத்தாவே, ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில தேவனாகிய கர்த்தர் அவர்கள் எல்லாருடைய கத்தாவே பீதிகள் எல்லா பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும் ஆண்டவரே. இந்த போர் நிறுத்தம் உண்டாகட்டும் இந்த நாளில கத்தாவே. இந்த சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேசங்களையும் எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். மாத்திரமல்ல இலங்கை இந்தியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்க ஒரு பெரிய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நல்ல ஒரு உயிர்மீச்சு உண்டாகட்டும். உண்மை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே. ஒவ்வொரு கவர்மெண்டும் அப்பா இந்தியா இலங்கை கவர்மெண்ட்கள் அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக அன்றவரே ரட்சிப்புக்கான காரியங்களை ஏதுவான காரியங்களை நீர் ஏற்படுத்தி தரும்படியாய் சுபிக்கிறோம். உலக நாடுகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், எல்லா நாடுகளும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த நேரில் இஸ்ரேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இஸ்ரேலுக்காக செபிக்கிறவங்க சுயித்திருப்பார்கள் என்று சொன்னீங்களே தேவனாய் இயக்கத்த நாளில் இஸ்ரேலின் சமாதானத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் நீர் பொருட்படுத்திக் கொள்வீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, தேசத்தை ரட்சிப்பீராக. எந்தெந்த தேசங்களில் இவர்கள் இருக்கிறார்களோ ஆண்டவரே எந்த விதமான த்ரெட்டு அவங்களுக்கு உண்டாகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். ஒருமுறைப்பட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இந்த வேளையிலும் இன்னும் வரப்போகிற எல்லா வானொலியின் மூலம் வரப்போகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் தேவன் ஆசீர்வதித்து தாரும். எல்லா துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கையே செலுத்துகிறோம். மேலும் வயதானவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பவளம் அம்மாவுக்காக ஆண்டவரே செபிக்கிறோம். ஆண்டவரே நோவு அம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் வயதான ஒவ்வொரு அம்மாமாருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்பா ஸ்தோத்ரவட எலும்புகளை அவரோட சதைகளை அவரோட நாளங்களை எல்லாம் பலப்படுத்தும் ஆண்டவரே, நல்ல பலப்படுத்தும் ஆண்டவரே. உமக்காக அவங்க எலும்பை பிரகாசிக்கணும் அதற்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் கர்த்தரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி சுசியம்மா. எல்லா ஜெபங்களையும் மிக கருத்தோடு விண்ணப்பித்தீர்கள். எல்லாமே பரலோகத்தில் ஆமென்றும் ஆமென்றும் கேட்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் விசுவாசிப்போம். தொடர்ந்து உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, உங்கள் சுகத்துக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.
0: ஆமென், ஆமென், ஆமென், ஆமென்.

0: நேரம் கலையத்திலே மூன்று மணி 30 நிமிடம் புதன்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து வரை இருக்கிறது சத்தியவசனம் வழங்குகிற தீபம் நிகழ்ச்சி இலங்கையிலிருந்து.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இது ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக குறு நாடகம்.
1: யாரது? மாஸ்டரா? வாங்க வாங்க.
2: எப்படி டீச்சர் இருக்கிறீங்க? நல்ல அழகான புது வீடு கிடைச்சிருக்கு உங்களுக்கு. என்ன கொடுத்து வச்சவங்க? என்ன டீச்சர், நான் ஏதோ பேசிக்கிட்டு போறேன், நீங்க ஒரு சத்தத்தையும் காணல, முகமும் சரியில்லை. ஏன் டீச்சர், வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இல்லாட்டி வாங்கின வீட்டு உறுதியில் எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்குதா?
1: அப்படி ஒன்றும் இல்லை.
2: அப்போ என்ன டீச்சர் இது? புது வீட்டில் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினச்சி வந்தா நீங்கள் என்னன்னா இந்த மாதிரி இருக்கீங்க.
1: ஆமாம், நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு சேர்த்தோன்னு உங்களுக்கு தெரியும் தானே. இவர் இந்த குடும்பத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் பணம் சேர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டார்னோ அதுவும் உங்களுக்கு தெரியும். இத்தனை வருஷமாக பாடுபட்டு இப்படி ஒரு வீட்டை தான் எங்களுக்கு கட்ட முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த மனோகரி டீச்சரை பார்த்தீங்களா?
2: ஏன் ஏன், அவளுக்கு என்ன நடந்துச்சு?
1: உங்களுக்கு தெரியாதா, அவட்ட அண்ணே தன்னுடைய மாளிகை மாதிரி இருக்கிற அந்த பெரிய வீட்டை சும்மா எழுதி கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. என்ன பெரிய வீடு அப்பாடி!
2: வேணாம் டீச்சர், வேணாம் இந்த மன உளைச்சல். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினதை குறிச்சு பெருமைப்படுங்க. மற்றவங்களை பார்த்து நாம ஏன் பொறாமப்படணும்? இந்த எண்ணம் வேணவே வேணாம் டீச்சர்.
0: வேடிக்கையான ஒரு கதை உண்டு. கடவுள் ஒரு மனிதனுக்கு தரிசனமாகி, உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன், ஆனால் நீ கேட்பதில் இரு மடங்கு உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கொடுக்கப்படும் என்று கூற, உடனே அந்த மனிதன் தன்னுடைய ஒரு கண் குருடாகட்டும் என கேட்டுக்கொண்டானாம். தன் பக்கத்து வீட்டுக்காரனின் இரு கண்களும் குருடாகுமானால் தன்னுடைய ஒரு கண் குருடானாலும் பரவாயில்லை என சிந்திக்கும் ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து வருகின்றோம். ஆம், மற்றவர்களின் உயர்வை பார்த்து, மற்றவர்களின் செழிப்பான வாழ்வை பார்த்து, மற்றவரிடம் உள்ள திறமைகளை பார்த்து, என்னிடம் இல்லாத ஒன்று அவனிடம் உள்ளதே என பொறாமைப்படுகிறவர்கள் பலர் இன்று உண்டு. இன்றைக்கு ஒருவர் மற்றவர் மேல் பொறாமை கொள்வதை பாவம் என அநேக நேரங்களில் உணர்வதில்லை. பொதுவாக பொறாமை மற்றவர்களை அல்ல, அது பொறாமை கொள்கிறவர்களே அதிகமாய் அழிக்கும். அதனால் தான் என்னவோ பொறாமையை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகள் புத்தகத்தில் பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லப்படுகிறது. ஆம், மற்றவன் தன்னுடைய வீட்டை ஒரு மாடி உயர்த்தி கட்டினால் அதற்கு போட்டியாக தன்னுடைய வீட்டை இரண்டு மாடி உயர்த்தி கட்டுவேன் என்றும், மற்றவனுடைய வீட்டில் ரேடியோ, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் என வாங்கினால் கடன் எடுத்தாவது அவனுக்கு போட்டியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என பொறாமையினால் உந்தப்பட்டு இறுதியில் வாழ்க்கையை அழித்துக் கொண்டவர்கள் அநேகர். அருமையானவர்களே, நிலையற்ற இந்த வாழ்க்கையிலே நமக்கென கடவுள் தந்த ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறி உள்ளத்திலே திருப்தியுடன் வாழ பழகிக் கொள்வோம். அப்படியாக வாழும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றும் நமக்கு உண்டு.

கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சத்தியவசன வானொலி நேயர்களாகிய உங்களை வாழ்த்துகிறோம். யோவான் நற்செய்தி நூல் 4:47-54 வரை வாசிக்கும் போது ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு மனிதன், ராஜாவின் மனுஷரில் ஒருவனானவன், ஆண்டவரை காண வருகிறான். அவன் சுமார் 20 மைல் தூரம் அவன் பிரயாணப்பட்டு ஆண்டவரை காண வருகிறான். ஆண்டவரிடத்தில் வந்து தன் மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். உடனே அந்த ராஜாவின் மனுஷன் சொல்கிறான், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே நீர் வர வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி போனான். அவன் போகையிலே அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், எந்த மணி நேரத்திலே என் குமாரன் குணமானான் என்பதை விசாரித்த போது, ஆண்டவர் சொன்ன அதே நேரத்திலே அவன் சுகமானதை அறிந்தபோது, அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதமானது கலிலேயாவிலே ஆண்டவர் செய்த 2வது அற்புதமாக சொல்லப்படுகிறது. அருமையானுள்ளே, இந்த அற்புதங்களை சிந்திக்கும் போது நான் 3 குறிப்புகளை ஞாபகப்படுத்துகிறேன். 1, ஆண்டவர் சோதிப்பார். 2வது, வெளிப்படுத்துவார். 3வது, கற்றுக் கொடுப்பார். இந்த 3 காரியங்கள் தான் யோவானில் உள்ள அற்புதத்திலே மாறி மாறி வரும். இங்கே ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை அவனிடத்தில் பேசுகிறார். அற்புதங்களை காணாவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று அவனை ஜாடையாக கண்டிக்கிறார். ஆகவே அற்புதங்களினால் தான் மக்கள் விசுவாசம் வருகிறது என்று எண்ணுகிறார்கள். அற்புதங்கள் மூலமாக மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையின் வழியாக, கிறிஸ்துவின் போதனை வழியாகவும், அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வழியாகவும் அற்புதம் நடக்கிறதை இந்த இடத்திலே நாம் காண்கிறோம். இந்த பகுதியிலே 3 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். 1, பரிதவிக்கும் தகப்பன். இவன் ராஜாவினுடைய வீட்டு வேலைக்காரன், ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ளவன். 20 மைல் தூரம் பயணம் செய்து ஆண்டவரை பார்க்க வருகிறான். தன்னுடைய தகுதியான வேலை, தன் பொறுப்பான வேலையினுடைய நிலைமை அறிந்த போதிலும் அவன் அதிலிருந்து இறங்கி தன்னை தாழ்த்தி அந்த ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், என் மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், நீர் வந்து சுகமாக்க வேண்டும் என்றான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், அற்புதங்களை காணாவிட்டால் நீ இதை விசுவாசிக்க மாட்டே என்று சொன்னார். இதிலே பரிதவிக்கும் ஒரு தகப்பனுடைய நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய அந்தஸ்தான வேலையின் ஸ்தானம், தன்னுடைய பிரயாணம் எல்லாவற்றையும் கடந்து தாழ்த்தி தன் மகனுக்காக அவன் பரிதவிக்கிற நிலையை பார்க்கிறோம். அருமையானுள்ளே, உன் வாழ்க்கை குறித்து இன்றைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கலாம், உன் குடும்பத்தை குறித்து நீ பரிதவித்துக் கொண்டிருக்கலாம், உன் மகனை குறித்தோ அல்லது மகளை குறித்தோ அல்லது உன் கணவனை குறித்தோ அல்லது உன்னுடைய மனைவியை குறித்தோ அல்லது உனக்கு பிரியமான மக்களை குறித்தோ நீ பரிதவித்துக் கொண்டிருக்கலாம். பரிதவிக்கும் மக்களை ஆண்டவர் கண்டு நேசிக்கிறவர், அதை மறந்து விட வேண்டாம். இந்த பரிதவிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் உதவி செய்ய விரும்புகிறார். அவன் சொல்லுகிறான், என் வீட்டுக்கு வர வேண்டும், என் மகன் சாவதற்கு முன்பு வர வேண்டும், அது மாத்திரமல்ல என் மகனுக்கு வந்து நீ சுகம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த 3 வாக்கியங்கள் வழியாக ஒரு தகப்பனுடைய பரிதவிக்கும் தன்மையானது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. 2வதாக, பரிதவிக்கும் தகப்பனை கண்டோம். 2வதாக நாம் கற்றுக்கொள்கிறதன, படிப்பிக்கும் ஆண்டவர். ஆண்டவர் இந்த அற்புதத்தின் மூலமாக அந்த ராஜாவின் வேலைக்காரனுக்கு மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கும் அநேக காரியங்களை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கிறவர், அவர் போதிக்கிறவர், அவர் விளக்கம் தருகிறவர், அவர் மனிதர்களுக்கு அறிவை உணர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். பெரும்பான்மையான மக்கள் அற்புதங்களை கண்ட பிற்பாடுதான் அவ்விசுவாசிக்கிறார்கள். ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ அற்புதங்களை கண்டல்ல, அற்புதங்களை காணாமலே அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும் என்பதை இந்த சம்பவத்திலே கற்றுக் கொடுக்கிறார். அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர், நீ வீட்டுக்கு போகலாம், உன் குமாரன் குணமடைவான் என்று சொன்னார். உடனே அவன் நம்பி அவன் வீட்டுக்கு சென்றான் என்பதை வேதத்தில் சொல்லப்படுகிறது. அருமையான உள்ளே, ஆண்டவராகிய இயேசுவானவர் அங்கு நேரடியாய் வந்தால்தான் அற்புதம் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்தாலே அற்புதம். ஆண்டவராக இயேசுவின் வார்த்தைகளை நம்பி போனான் அல்லவா அங்கு அற்புதம் நடந்தது. ஆண்டவருடைய அற்புதம் நிகழ்வதற்கு தூரம் தடையல்ல, அல்லது அதே சமயத்தில் நேரம் தடையல்ல,
அவர் நேரடியாக ஆழ்த்தத்துமாய் போக வேண்டும் என்பது ஒரு தடையல்ல. என்ன நடந்தது? தூரமோ நேரமோ தடையல்ல, அங்கு வார்த்தையின் வழியாக அற்புதம் நடந்தது. ஆகவே ஆண்டவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் அற்புதங்களை எண்ணுகிற நாம்